0: பிடிக்காது, பேசுறவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமான்னு கேட்க உடனே பிரதீப், என்ன தண்டனை மேடம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு மேடம், பிரதீப் உனக்கு பாடத்துல சந்தேகம் வருதோ இல்லையோ, ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல சந்தேகத்தை தீர்த்து தெளிவுபடுத்திக்கிடுவேன். சரி, எதுலையாவது ஒண்ணுல ஆர்வமா இருந்தா சரிதான். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன் நானு ஆரம்பிக்க, மேடம் தண்டனையை இன்னும் சொல்லலையேன்னு பிரதீப் இடைமறிக்க, மேடம் நான் மறந்தாலும் இவன் என்னைய மறக்க விட மாட்டான் போலையே. சரி சொல்றேன், யாரு நான் பேசும்போது இடையில பேசுறாங்களோ அவங்க எனக்கு பதிலா இன்னைக்கு லெக்சர் கொடுக்கணும்னு சொல்ல எல்லாரும் சிரிச்சாங்க. உடனே யோகேஷ், வித்தியாசமா இருக்கு மேடம் உங்க தண்டனை அப்படின்னு சொல்ல, மேடம் ஆமா யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொல்ல மறுபடியும் சிரிப்பொலி. பிரதீப் மேடத்தை பார்த்து, இன்னைக்கு பாடம் வேண்டாம் மேடம், வேற ஏதாவது பொதுவா பேசுங்களேன்னு சொன்னான். உடனே எல்லா மாணவ மாணவிகளும் கோரஸா ஆமா மேடம் ஆமா மேடம்னு சொன்னாங்க. எதை பத்தி பேசன்னு மேடம் கேட்க நித்யா டக்குன்னு கேட்டா, மேடம் ஜாதி இன வேறுபாட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு மேடம், என்ன நித்யா என்னைய பேட்டி காண்றது மாதிரி கேட்கன்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க, நித்யா நீங்க எல்லா விஷயத்திலையும் ஒரு தெளிவான கருத்து வச்சிருப்பீங்களா மேடம், அதான் கேட்டேன்னு சொன்னான். உடனே மேடம், சரி உங்களை யாராவது சொல்லுங்களேன், ஜாதி வேறுபாடு நமக்குள்ள இருக்கணுமா அப்படின்னு கேட்க பிரதீப் உடனே பதில் சொன்னான், நிச்சயமா இருக்கக்கூடாது மேடம், அதுவும் கிறிஸ்தவங்களாகிய நமக்குள்ள ஜாதி வேறுபாடே இருக்கக்கூடாது அப்படின்னா. அதான் பிரதீப்பே சொல்லிட்டானே, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்குதுன்னு மேடம் சொல்ல, யோகேஷ் உங்களோட கருத்து என்ன மேடம்னு கேட்டான். அதுக்கு மேடம், உங்களை மாதிரி இளைஞர்கள் இந்த விஷயத்துல உறுதியா இருந்தா ஜாதியே இல்லாத கிறிஸ்தவ சமுதாயத்தை நாம உருவாக்கலாம். வெறும் பேச்சுனால இதை சாதிக்க முடியாது, நீங்க உங்க வாழ்க்கையில இதை நடத்தி காட்டணும். வேறு ஜாதியில இருந்து உங்க வாழ்க்கை துணைய நீங்க தேர்ந்தெடுக்க முன் வரணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தேவனா வழிபடுற நாம எல்லாரும் சகோதர சகோதரிகள். நமக்குள்ள ஜாதி பேதம் இருக்கவே கூடாது. நாம் மேலான ஜாதி, நீ கீழான ஜாதின்னு பிரிச்சு நாம பார்க்கவே கூடாது. அப்படி ஜாதி பேதம் பார்க்கறவங்க உண்மையான கிறிஸ்தவங்க இல்ல. கிறிஸ்து இயேசுவால நாம் எல்லாம் ஒரே சரீரம், பரிசுத்த ஜாதி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்னு அழுத்த திருத்தமா சொன்னாங்க. உடனே பெல்லடிக்க அந்த வகுப்பு முடிவடைஞ்சது. ரெண்டு நாள் கழிச்சு கல்லூரி கேன்டீன்ல இந்திரா மேடம் டீ குடிக்க வந்தப்போ பிரதீப் அங்க நிக்கிறத பார்த்தாங்க. மேடம் கேன்டீன் பையன் கிட்ட, தம்பி எனக்கு ஒரு டீ கொடுப்பா, பிரதீப்புக்கு ஒரு வடை கொடுன்னு சொன்னாங்க. பிரதீப் வேண்டாம் மேடம்னு சொல்ல சொல்ல அவன் கையில வடைய கொடுத்தாங்க. மேடம் பிரதீப் கிட்ட, பிரதீப் அன்னைக்கு வகுப்புல ஜாதிய பத்தி ரொம்ப வீராப்பா பேசினிய, ரொம்ப அனுபவிச்சு பேசினது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, பிரதீப் ஆமா மேடம் அனுபவிச்சுதான் பேசினேன்னு சொன்னான். அப்படி என்ன அனுபவம் உனக்கு பிரதீப்னு கேட்ட மேடம் கிட்ட பிரதீப் தன்னுடைய கதையை சொன்னான். மேடம் நான் பிறந்த உடனே எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. எனக்கு 2 வயசா இருக்கும்போது எங்க அம்மாவும் தான் வேலை செய்யற வீட்டில் என்னை விட்டுட்டு யார் கூடவோ போயிட்டாங்க. அந்த வீட்டில் உள்ள பெரியவர் தான் என்னைய வளர்த்து ஆளாக்குனாரு. ஆனா ஸ்கூல்ல நான் ஒதுக்கப்பட்டவனாவே இருந்தேன். ஜாதி பேரு தெரியாதவன் என் காதுபடவே நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அப்போல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே வாழ்கிறேன். காலேஜில் யாரும் என்னை தப்பாக பேசினாலும் எனக்கு அது பெருசாக தெரியலை. ஆண்டவருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இவங்க ஜாதிக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிடுவேன். அவங்க பேசுறது எனக்கு ஒரு பொருட்டாவே தெரியறது இல்லை அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட மேடம், இந்த சின்ன வயசுலேயே நீ எவ்வளவு கஷ்டங்களை சகிச்சிருக்கன்னு சொல்லி அனுதாபப்பட பிரதீப் ஆமா மேடம் சொந்தம்னு சொல்லிக்க எனக்கு யாருமே கிடையாதுன்னு சொன்னான். உடனே மேடம் அவன் கிட்ட, அப்படி சொல்லாத பிரதீப், என்னையெல்லாம் உன் சொந்தமா நினைச்சுக்கோ அப்படின்னு ஆறுதலா சொன்னாங்க. 5 வருஷம் ஆயிட்டுது, இந்திரா மேடமும் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. இந்திரா மேடம் தன்னுடைய கணவர்கிட்ட, நம்ம பொண்ணு வருணாவுக்கு எவ்வளவு நாளா மாப்பிள்ள பாக்குறோம், சரியா ஒன்னும் அமைய மாட்டேங்குதேன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க கணவர், கர்த்தர் அதினதின் காலத்துல எல்லாத்தையும் நேர்த்தியா செய்வார்னு சொன்னாரு. அப்போ மேடம் மேடம்னு சத்தம் கேட்டுச்சுது. யாரது, கதவு திறந்துதான் இருக்குது, உள்ள வாங்கன்னு இந்திரா மேடம் சொல்ல பிரதீப்பும் யோகேஷும் உள்ள வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் மேடத்துக்கு ஒரே சந்தோஷம். தன்னுடைய கணவர்கிட்ட, இவங்க 2 பேரும் என்னுடைய மாணவர்கள்னு அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. அப்புறம் அவங்கள பார்த்து, 2 பேரும் என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு யோகேஷ், மேடம் நான் பேங்க்ல கிளார்க்கா இருக்கேன், என் ஒய்ஃப் டீச்சரா இருக்கான்னு சொன்னான். அதுக்கு மேடம், ஆசிரிய பணி பெண்களுக்கேற்ற பணி, எத்தனை பிள்ளைங்கப்பா அப்படின்னு கேட்டாங்க. யோகேஷ் கல்யாணம் ஆகி 6 மாசம்தான் ஆகுது மேடம்னு சொன்னான். அடுத்து மேடம் பிரதீப்பை பார்த்து, பிரதீப் உனக்கு கல்யாணம் ஆயிட்டுதா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்க, பிரதீப் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை மேடம், சவுத் கொரியாவில் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். லீவில் மாமா வீட்டுக்கு வந்தேன், பழைய நண்பர்களையெல்லாம் சந்திக்கணும்னு இங்கே வந்தேன், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போயிடலாம்னு வந்தேன். நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டதா சொன்னாங்க, நீங்கள் இல்லாத காலேஜை நினச்சே பார்க்க முடியலைன்னு சொன்னான். அதுக்கு மேடம், யாரை நம்பியும் எந்த நிறுவனமும் இல்லை, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க, ஆனால் நிறுவனம் என்றைக்கும் நிலைச்சு நிற்கும்னு சொன்னாங்க. அதுக்கு யோகேஷ், மேடம் எத்தனை வருஷம்னாலும் எங்களை சிந்திக்க தூண்டுற அதே முதிர்ச்சியான பேச்சு, நீங்கள் மாறவே இல்லை மேடம்னு சொன்னான். அப்போ வருணா உள்ளேருந்து வெளியே வந்தா. மேடம் அவளை பார்த்து, இங்கே வா வருணா, இவா என் பொண்ணு வருணா, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கா. வருணா இவங்க ரெண்டு பேரும் என்னோட பழைய மாணவர்கள்னு அறிமுகப்படுத்த பிரதீப் தான் வாங்கிட்டு வந்த பழங்களை வருணா கையில் கொடுத்தான். பழமுதிர் சோலையையே கொண்டு வந்தது மாதிரி இருக்குதேன்னு வருணா சொல்ல எல்லாரும் சிரிச்சாங்க. இந்திரா மேடத்தோட கணவர் பிரதீப்பை பார்த்து, தம்பி எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு பிரதீப், ஜெபிக்கிறேன், நல்ல பெண்ணா, கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவளா இருந்தா சொல்லுங்க, நான் 2 மாசம் லீவ்ல இந்தியா வந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம்னு சொன்னான். உடனே மேடத்தோட கணவர், கொரியாவில் சாஃப்ட்வேர் கம்பெனியில ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, எங்க வருணாவை அனுப்புறோம்னு சொல்ல, வருணா ஆண்டவர் சித்தம் இல்லாம என்னைய நீங்க எங்கேயும் நகர்த்த முடியாதுப்பான்னு சொன்னான். கொஞ்ச நேரம் பேசிட்டு யோகேஷும் பிரதீப்பும் கிளம்புனாங்க. காரில் ஏறின உடனே பிரதீப் யோகேஷ் கிட்ட சொன்னான், நம்ம ப்ரொஃபஸருக்கு இவ்வளவு அழகான பொண்ணு இருக்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும்னு சொன்னான். அதுக்கு யோகேஷ் அவனை பார்த்த உடனே, நீ ஃபுல் போல்ட் ஆயிட்டிய, நான் கவனிச்சேன்டா அப்படின்னு சொன்னான். அதுக்கு பிரதீப், ஒரு அடக்கமான அழகு அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது, அவங்க அப்பா கொரியாவில் வேலை கிடைச்சா சொல்லுங்கன்னு சொன்னதும் ஆண்டவர் சித்தம் இல்லாமல் என்னை எங்கேயும் நகர்த்த முடியாதுன்னு எவ்வளவு அழகாக பதில் சொன்னான்னு சொன்னான். யோகேஷும் நம்ம ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டுக்கும் உன்னைய பிடிச்சது மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லும் போதே பிரதீப், ஐயோ நம்ம ப்ரொஃபஸருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கிட்டு வந்திருந்தேன், பேச்சு மும்முரத்தில் அதை கொடுக்காமலே வந்துட்டேன், காரை கொஞ்சம் திருப்பேன் போய் கொடுத்துட்டு வந்துருவோம்னு சொல்ல யோகேஷ் காரை திருப்ப மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. ரெண்டு பேரும் வெளியே நிற்கும் போதே உள்ள பேச்சு குரல் கேட்டுச்சுது. மேடம் சத்தமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, அறிவில்லாமல் பேசாதீங்க, பிரதீப் தங்கமானவன் தான் இல்லைன்னு சொல்லலை, நம்ம மகளை தங்க தட்டில் வச்சு தாங்குவான், ஆனால் அவன் பேக்ரவுண்ட் சரியில்லைன்னு சொல்ல கணவர் என்ன சரியில்லைன்னு கேட்டார். அதுக்கு மேடம், அப்பா அம்மா பேர் தெரியாத அநாத அவன், யாரோ ஒரு பெரியவர் அவனை படிக்க வச்சு ஆளாக்கியிருக்காரு, என்ன ஜாதியோ தெரியலை, இப்படிப்பட்ட பையனுக்கு நம்ம வருணாவை கொடுக்கறது எனக்கு பிடிக்கலைன்னு உறுதியாக சொல்ல அவங்க கணவர், கிறிஸ்தவங்களுக்குள்ள ஜாதி பார்க்கக்கூடாதுன்னு நீ தான் அடிக்கடி சொல்வ அப்படின்னு சொல்ல, மேடம் அது பேச்சுக்கு சொல்றது, அதெல்லாம் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது, ஏத்த இறக்கத்தோட முற்போக்கு கருத்துக்களை சொன்னா கேட்கறவங்க என்னைய பாராட்டுவாங்க, முற்போக்குவாதின்னு சொல்வாங்க, எனக்கும் திருப்தியா இருக்கும், அவ்வளவுதான், அதோட விட்டுறணும், நம்ம ஜாதி என்ன, நம்ம குல பெருமை என்ன, அது எல்லாத்தையும் அவ்வளவு ஈஸியா விட்டுற முடியுமான்னு பேசிக்கிட்டே போக பிரதீப்பும் யோகேஷும் உள்ள போகாம திரும்பி போனாங்க. பிரதீப் யோகேஷை பார்த்து, அன்னைக்கு நம்ம ப்ரொஃபஸர் சொன்னது இன்னைக்கும் என் காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்குது, கிறிஸ்து இயேசுவால நாமெல்லாம் ஒரே சரீரம், பரிசுத்த ஜாதி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். உடனே யோகேஷ், நம்ம ப்ரொஃபஸர் ஒரு போலியா, நம்ப முடியலையே பிரதீப்னு சொன்னான். அதுக்கு பிரதீப், அவங்க பேசுனதை கேட்ட உடனே யாரோ தலையில சம்மட்டியால் அடிச்சது மாதிரி இருந்துச்சு, இப்படியும் மனுஷங்க முகமூடி போட்டுக்கிட்டு அலையறாங்களேன்னு தோணுச்சு, ஆனா இப்போ தெளிவாயிட்டேன், வானத்தையும் பூமியையும் படைச்ச பிதா எனக்குண்டு, வார்த்தையே மாம்சமானவர் என் நண்பர், அவர் என் மூத்த சகோதரர், இந்த போலி மனுஷங்களை நினைக்கும் போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா, நல்ல வேளை இவங்க கையில நான் விழலன்னு தோணுதுன்னு சொன்னேன். நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி நேயர்களே வணக்கம், தொடர்ந்து எங்க நிகழ்ச்சிகளை நீங்க பார்த்துட்டு வர்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, உங்க கருத்துக்களுக்கும் கமெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முகமூடி, நல்ல தலைப்பு இல்லையா, நம்ம எல்லாருமே ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு தான் அலையிறோம், வெளியில் ஒரு மாதிரி பேசுகிறோம், உள்ளுக்குள்ள வேற மாதிரி நினைக்கிறோம். இந்த இன்னைக்கு நம்ம பார்த்த நிகழ்ச்சியில் அந்த ப்ரொஃபஸர் இந்திரா ஒரு நல்ல ஒரு ஐடியல் ப்ரொஃபஸர் மாதிரியே இருந்தாங்க, கடைசி வரைக்கும் அவங்கள வந்து நம்ம நல்ல ப்ரொஃபஸர் தான் நினைச்சோம், ஆனால் கடைசியில் அவங்களும் ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு தான் அலையிறாங்க அப்படின்னு தெரியுது இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது அவங்க இருக்கிற ப்ரொஃபஷனையே நம்ம வந்து சந்தேகிக்கிற மாதிரி ஆயிடுது. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நம்ம எந்த துறையில் இருந்தாலும் நம்ம ஒரு தவறு செஞ்சால் அது நம்மளை மட்டும் பாதிக்காது, அந்த துறைக்கே அது ஒரு களங்கமாக அமைஞ்சிரும். அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, நானே இதை ரொம்ப அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி இதை பற்றி அனலைஸ் பண்ண நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் எழில் ஜெபராஜ் அவங்க வந்திருக்கிறாங்க. வணக்கம் மிஸ்ஸஸ் எழில் ஜெபராஜ்.
1: வணக்கம்ங்க.
0: நீங்கள் இந்த ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: எனக்கும் ரொம்ப சந்தோஷங்க்கா.
0: சரி, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, முகமூடி. இல்லை வந்து ப்ரொஃபஸர் இந்திராவை பார்க்குறோம். அவங்க தான் இதில் மெயின் கேரக்டர். ஒரு ரொம்ப நல்ல கேரக்டராக அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. நான் கடைசியில் வந்து ஒரு அவங்க ஒரு முகமூடி போட்டிருக்காங்கங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: முதலாவது இந்த நல்ல வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை பார்க்கும்போது நான் என்ன யோசித்தேன்னா, அந்த முடிவு இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கவே இல்லை. அதாவது பொதுவாக நம்ம வந்து ஒரு டீச்சர் ப்ரொஃபஸர்னால் அவங்க எதை சொல்கிறாங்களோ அதை செய்வாங்கன்னு நம்ம நினைப்போம். அதனால் அவன் அந்த பிரதீப் வந்து திரும்பி வருவான், அப்போ அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு நினச்சி பார்த்தேன். அந்த முடிவு பார்த்தோன்னே எனக்கு உண்மையில் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அது முகமுடி அப்படிங்கிறது இன்று நம்ம வந்து கட்டாயம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். நம்ம நிறைய பேசுகிறோம், எழுதுகிறோம், அதனால் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம அதை கடைபிடிக்கிறோம். அதில் இந்த ஜாதி பார்த்திங்கன்னா, தங்களுடைய பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு மேரேஜ் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த எவ்வளவு தான் அவங்க வந்து நிறையா பேசினாலும், மேடை பேச்சுக்கள் பேசினாலும் அதை ஜாதியை விட்டு வெளியே வர மாட்டேங்க. நான் இன்றைக்கு ஒரு வரும்போது ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் அந்த ஜாதி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே, அவங்க மெசேஜ் கொடுக்குறவங்க தான், நல்ல கிறிஸ்தவ விசுவாசத்தில் இருக்கிறவங்க தான். அவங்க டகார் என்ன சொன்னாங்கன்னா, பிபிலிக்கலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம், ஆப்ராம் கூட எலியசிட்டு என்ன சொன்னார், நீங்கள் போய் என் பையனுக்கு என் இனத்தில் போய் பொண்ணு எடுங்கன்னு சொன்னார்ல அப்படின்னாங்க. ஒன்று இதுதான் உங்களுடைய முடிவான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்க. அப்போ நான் நிறைய காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். அதாவது நம்ம இந்த கதை இதில் வந்து பார்க்கும்போது இந்திரா மேடம் வந்து என்ன செய்கிறாங்க, நம்ம வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை.
0: உங்களை இன்டர் பண்ணுறதுக்கு சாரி. ஆபிரகாமை வந்து அவங்க சொன்னாங்க. எனக்கு அப்போ என்ன தோணுது அப்படின்னா, யோசேப்பை அவங்க நினச்சி பார்த்துருக்கணும். யோசேப்பை யாரை திருமணம் செஞ்சா?
1: அந்த பார்வன் தேசத்துல இருக்கும் போது அவர் வந்து அந்த ஓன் பட்டணத்து ஆசாரியன் போத்திப்பரனுடைய குமாரதி தான் கல்யாணம் கொடுக்கறாரு. அப்போ வந்து அந்த அவங்ககிட்ட நான் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க வந்து கல்யாணம் கொடுக்கறாரு. அப்போ வந்து அவங்க இனத்துல பெண் எடுக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மோவாபியஸ்ரு ரூத் பார்த்தீங்கன்னா, அவ மாமியார் கூட திரும்பி வர, நகமி கூட அங்கே வந்து போவாசை கல்யாணம் பண்ணுறான். அவரும் மோவாபியஸ்ரீ, அந்த சந்ததியில் தான் தாவீது வர்றாரு. அதில் தான் ஏசு கிறிஸ்து வர்றாரு. ஏசு கிறிஸ்துவே அப்போ வந்து ஏற்றுக்கொள்கிறாரு. அப்போ கிறிஸ்தவங்க வந்து ஜாதியை பற்றி பேசுறதுல அர்த்தம் இல்லை. ஆனால் மக்கள் வந்து இன்னும் அந்த ஃபிக்சரில் தான் இருக்காங்க.
0: அதான் ஒரு கதையை ஒரு நிகழ்ச்சி மட்டும் எடுத்துக்கிட்டு
1: அவங்களுக்கு வேண்டிய மாத்திரம் அந்த ஒன்று தான் அவங்க வந்து யோசிக்காங்களே. திரும்ப திரும்ப திரும்ப நான் கேட்டேன், இந்த ஒன்று தானா? ஆமாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சிந்திக்க முடியலை. அப்புறம் அவங்ககிட்ட இதெல்லாம் சொன்னேன். அப்புறம் வந்து ராகேல் இங்கே பார்த்துக்கோங்க. ராகேல் வந்து எங்கே இருந்தார், எரிகோலில் இருந்தார். அது வேற ஒரு இன பெண் தான். சரி, அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுக்கு வாங்க. அப்போ சிலர் பத்தாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கொர்னவெளி வந்து செஞ்சுருக்காரு, ஜோம்னிட்டு இருக்கிறார். அப்போ பேதருக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது. நீ போய் எங்கே உன்னை வந்து ஒரு கூப்பிட வருவாங்க, உன்னை கூப்பிட்டு போவாங்க. அந்த தரிசனத்தை என்ன வருதுன்னா, நிறைய காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், அவர் அருவ இருக்கிற நிறைய ஜந்துக்கள்லாம் அவர் பார்க்குறாரு. ஒரு பெரிய கூடு வானத்துலேருந்து இறங்கி வருது. அந்த கூட்டில் எல்லாமே இருக்குது. அவர் எல்லாத்தையும் நீ அடித்து புசிங்கிறாரு. அந்த சத்தத்தை கேட்குறாரு. ஆனால் அவர் ரொம்ப பசியாக இருக்கிறாரு. அந்த பசிக்கிற நேரத்தில், ஐயோ இதெல்லாம் ரொம்ப அசுத்தமானது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டா தீட்டு. அப்போ அந்த என்ன அவருக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறதுனா, யூதனோ கிரேக்கனோ இல்லை, ஜாதி மதம் இல்லை, எல்லாருக்கும் நான் வந்தேன். இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பாவியையும் மீட்டுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் கொடுக்கறத அவர் இறங்கி வர்றார். தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அதுக்கு அவர் அனுப்புகிறார். எல்லா பாவியோ யாருனாலும் அவர் மனம் திரும்புறதுக்கு ரெடியாக இருக்கார். எப்பேற்பட்ட பாவியாயினும் அவர் ஏற்றுக்கொள்றதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் நம்ம ஜாதியெல்லாம் அதில் வந்து பார்க்க வேண்டாம்னு சொல்லி புதிய ஏற்பாட்டிலையும் பேதுருக்கு கட்டி கொடுத்து அவர் என்ன செய்கிறாரு, அங்கே போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறாரு. அவன் அந்த நேரத்தில் நிறைய பேர் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஏசு கிறிஸ்தா மெய்யான தெய்வம் ஏற்றுக்கொள்கிறாங்க. இதே நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஆனாலும் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஒரு திருமணம்னு வரும்போது நான் நிறைய கவுன்சிலிங்லாம் கொடுத்துருக்கேன். அப்போல்லாம் சொல்லுவேன், நல்ல பையங்க கேள்விப்பட்டால் நீங்கள் செஞ்சானே ஏன் மற்றதெல்லாம் விசாரிக்கிறீங்க அப்படின்னு நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம இந்த இதிலே நம்ம வரும்போது இந்திரா மேடம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு முடிவு. அந்த பிரதீப்புக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். சில டீச்சர்ஸ் சில பசங்களை பெட்டாகவே வச்சுருப்பாங்க, அவங்க லைஃப் முழுசும் மறக்கவே மாட்டாங்க. இந்த பையனை எப்பமா பார்க்கமா, ஏன்னா நானும் ஒரு டீச்சருங்கிறதுனால என்ன சொல்கிறேன், எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. இந்த பையனை இன்னும் பச்சே ஒரு சான்ஸ் கிடச்சா பார்க்கலாமே, ஒரு ஒரு 5 இயர்ஸ் கழித்து பார்க்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களுடைய நற்குணங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ஃப்ரீயாக பேசுகிறான் கிளாஸில் பிரதீப் அந்த இந்திரா மாடர்ட்ட.
0: அவங்களும் நல்லா என்கரேஜ் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க.
1: அப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம், கட்டாயம் அப்போ அவங்க பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைப்போம். ஆனால் இவங்க ஒரு போலியான ஒரு அந்த சொல்லும்போது நமக்கு வந்து உண்மையில அந்த முடிவு கஷ்டமா இருக்குது.
0: அதுல கூட பாருங்களேன், என் பொண்ணு அவன் தங்க தட்டுல வச்சு காப்பாத்துவான் அப்படின்னு
1: சொல்றாங்க. அது எவ்வளவு, அப்போ நம்ம எவ்வளவு சந்தோஷமா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். நல்ல ஒரு இப்போ எல்லாம் எல்லாம் ஃபாரின் மாப்பிள்ளன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவன் சவுத் கொரியாவில் வேலை பார்க்குறாங்க, அங்கே நல்ல ஒரு பையன்.
0: கணவர் கூட விரும்புகிறாரு.
1: ஆமாம், கணவர் என்ன சொல்கிறாரு, நீ ஜாதிலாம் பார்க்க மாட்டேன் நீ பேசுவிய, கிறிஸ்தவங்களுக்கு ஜாதி இல்லைன்னு சொல்லுவிய அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த கணவரே ஏமாத்தி தான் வச்சுருக்காங்க, அவங்க கணவர் தான் நம்பியிருக்காங்க. அப்போ வீட்லேயும் ஒரு முகமூடி தான், அவங்க கணவர்கிட்ட முகமூடி தான், பிள்ளைங்கிட்டையும் முகமூடியாக தான் இருந்திருக்காங்களாம், கிளாஸ்லேயும் முகமூடி தான். அதாவது நம்ம எது செய்கிறோமோ அதைத்தான் கற்றுக் கொடுக்கணும். போய் பேசன்னு சொன்னால் அவங்க லைஃப்பில் அதை செஞ்சுருக்கணும், செஞ்சால் தானே நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். அப்போ தான் அந்த பிள்ளைங்க ரியாக்ட், அவங்க வந்து உண்மைத்தன்மையை விரும்புவாங்க. சீக்கிரமாக அந்த பிள்ளைங்க நம்ம ஏமாத்துறதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இந்திரா மடத்தை அந்த பையன் அவ்வளோ தூரம் நல்ல பையனாக இருக்கிற போய் நம்பிட்டு இருந்திருக்கான். அந்த திரும்பி அவங்க வரும்போது இந்த மாதிரி நம்ம வந்து பேசலாம், நம்ம வந்து பொண்ணை கேட்கலான்னு நினச்சி வந்திருப்பான். ஆனால் அங்கே என்ன இவங்க பேசுகிறது கேட்டோன்னு மனசு நொந்து எவ்வளோ தூரம் ஒரு கனவு கோட்டை கட்டி அந்த அம்மாவுக்குன்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறான். அவன் நொறுங்கி போய் வந்திருப்பான். அவனை வந்து யோசித்து பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டை இவ்வளோ தூரம் மனசு நோக்க வடிச்சுச்சா, அவங்க செஞ்சுருந்த அந்த சர்வீஸில் ஒரு பிரயோஜனமே இல்லை. அவ்வளோ தூரம் ஒரு சர்வீஸ் பண்ணி இவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட அந்த பசங்களை வந்து ஒரு நல்ல பேர் வாங்கியிருந்தாலுமே இந்த ஒரு காரியத்தினால எல்லாமே அவங்களுக்கு அந்த நற்பெயர் வந்து இல்லவே இல்லை. அதை யோசித்து பார்க்கும்போது நம்ம வந்து எந்த ஒரு டீச்சர் எந்த ஒரு ப்ரொஃபஷனாலுமே எல்லாத்துலேயும் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்கிறோமோ நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை தான் கற்றுக் கொடுக்கணும். அப்போ நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்காகவே நம்ம நம்மளை சரி பண்ணிக்கிடுவோம், நம்ம சரி பண்ணிக்கிடுவோம். இது நம்ம செய்யணும், நம்ம செய்கிறது தான் நம்ம பேசணும் அப்படிங்கும்போது நம்ம அந்த அதில் நம்ம வந்து
0: நம்ம இல்லாட்டினா கூட நம்மளே செக் பண்ணி
1: செக் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கிடுவோம். பசங்களையும் நம்ம கேட்பாங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன, ஒரு மேலே சேர்ந்துபுரத்தில் ஊரில் இருந்தேன். அப்போ அந்த பொல்யூஷன்ஸ்லாம் பற்றி கற்றுக் கொடுக்கும்போது நிறைய போட்டு எரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பேன். ரெண்டு பசங்க, இப்போ ஒருத்தன் வந்து கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணுறான், அந்த பசங்க வந்து எங்கள் வீட்டில் ஏன் ரெண்டு பையங்களை மாதிரி அவனும் ரெண்டு சின்ன பையங்க வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் சாட்டர்டேனோட எல்லா குப்பையும் அள்ளி போட்டு வச்சுட்டு இருந்தேன், அதில் பிளாஸ்டிக்ஸ் இருந்து. அவன் அவன் கேட்கான், நீங்கள் அன்னைக்கு பிளாஸ்டிக் கொடுத்த கூட சொன்னீங்களே. அப்போ பசங்க வந்து அதே தான் டீச்சர் கற்றுக் கொடுக்குறதா மனசு வச்சுருப்பாங்க. அப்போ இவன் வந்து ஜாதி பற்றி அவங்க வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, கிறிஸ்தவங்க ஜாதி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதையே அவன் வந்து மைண்டில் வச்சு நல்லா வச்சுருந்துருப்பான். அப்போ ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பான். ஆனால் அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவன் வீணடிச்சு அந்த பையனை ஏமாத்திட்டாங்க. ஆனால் எந்த ஒரு ஆசிரியரும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எதை பேசுகிறோமோ அதை செய்யணும். பொதுவாக கிறிஸ்தவங்க என்னது கூடாது, அந்த ஜாதியில் வந்து வீராப்ப பாராட்டிட்டு என்ன செய்யணும், நம்ம வந்து அது கிறிஸ்துவுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது ஆதியாகமத்திலையும் நம்ம ஆதாம் வம்சத்தில் தான் நம்ம வந்திருக்கோம். ஆதியாகமம் 11 அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே பாபேல் கோபுரத்தில் அவங்க ஒரு பெரிய கோபுரத்தை வானம் வரைக்கும் கட்டணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா ஒரே பாஷை இருந்துச்சு. அப்போ அங்கே ஒரே ஜாதி தான், ஆதாம் சந்ததிங்கும் போது நம்ம ஒரே ஜாதி தான். அதில் நம்ம வந்து மைண்டில் நம்ம வச்சுருந்தோம்னா கிறிஸ்தவங்க ஒரு நாளும் ஜாதி பார்க்க மாட்டாங்க. அங்கே வந்து ஒரே அவங்க வந்து வானத்தை அளவு வரைக்கும் அவங்க வந்து கட்டணும்னு நினைக்கிறாங்க. அது கர்த்தருக்கு மகிமை இல்லாதனால
2: அந்த இடத்துல அந்த பிளான் வந்து நடக்கலை. எல்லாத்தையும் ஆண்டவர் குளறுபடி ஆகி போடுறாரு. அவங்க சிதறி போடுறாங்க. அதோடைய அந்த கருத்து என்னதுன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவங்க ஒவ்வொரு பாஷை பேசுகிறாங்க, ஒவ்வொரு தொழில் செய்கிறாங்க. அதுக்கு ஏற்றாப்புல தான் இவங்க அந்தந்த ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ தமிழ்நாட்டில் மாலை பணமறையாக இருந்தாங்கன்னா அதில் ஒரு ஜாதியை அவங்க வச்சுக்கிட்டாங்க. நம்மளாம் ஏற்படுத்தி கொண்டு தான்,
1: ஆனால் வச்சு
2: தான் அவங்களுடைய செஞ்சு அவங்க வேலையை வச்சு அவங்கள ஜாதின்னு ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு தான். ஆனால் இளைஞர்கள் வந்து நல்லா தான் இருப்பாங்க. நம்ம கற்றுக் கொடுக்குறத கேட்டு வந்து ஜாதி பார்க்கக்கூடாதுனா அவன் அந்த பிரதீப் அப்படி தான் இருக்கிறாரு. அவர் வந்து அந்த மேடம் கற்றுக் கொடுத்த வச்சு அவர் ஜாதி பார்க்கல. ஆனால் கற்றுக் கொடுத்தவங்க தான் சரியில்லை இப்போ நம்ம பார்க்கும்போது. அப்போ இளைஞர்கள்ட்ட நம்ம சிறு வயதிலே கற்றுக் கொடுக்கறது அவங்க நல்லா பசுமரத்தாணி போல் அவங்க மனசில் தங்கிரும், பதிஞ்சிரும். சிறு வயதில் நம்ம எதை கற்றுக் கொடுக்குறோமோ நம்ம நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். அதுவும் ஒரு ஆசிரியரால் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். அப்துல் கலாம் ஒரு ஆசிரியர் வந்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு. மாணவர்கள் அவரை வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு ஆசிரியர் ஒவ்வொருவரும் நல்ல ரோல் மாடலாக இருக்கணும். அவங்க வந்து மாணவர்களுக்கு சின்ன வயசுலேயே ஜாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். ஜாதியினால் நிறைய போராட்டங்கள். 1996 நாங்கள் ஒரு ஊரில் இருக்கும்போது ஜாதி கலவரம் வந்து அந்த ஊரே சின்னபண்ணமாயிட்டு எங்கள் கண்ணு முன்னாடி எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தோம். அந்த மாதிரி வந்து சூழ்நிலை வந்து சிறு வயதிலே அவங்களுக்கு வந்து தெரு சண்டை போடுவான். சில ஊரில் வந்து கிராமங்களில் நாங்கள் இருக்கும்போது பார்த்துருக்கிறேன், அந்த ஒரு தெருவில் வந்து ஒரு ஜாதி இருந்தாங்கன்னா அடுத்த ஜாதிக்காரங்களை நாங்கள் வீடு வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த முடி வெட்டுறவங்க கூட அங்கே உள்ளே இருக்க மாட்டாங்க. ஒரு ஜாதி மட்டும்தான் இருப்பாங்க. முடி வெட்டணும்னா கூட அடுத்த ஊருக்கு தான் போகணும். அந்த ஜாதி கூட உள்ள விட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இதெல்லாம் மாறணும். மக்கள் வந்து நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க, நிறைய பெரிய பெரிய இடங்களுக்கு வேலைக்கு போகிறாங்க. இன்னும் ஜாதியே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. மக்கள் வந்து புதிய சிந்தனைக்கு வரணும். அது இளம் சமுதாயம் நல்ல ஒரு சிந்தனைக்குள்ளே வரணும். கிறிஸ்தவர்கள் வந்து கட்டாயம் அந்த ஜாதியே பிடிச்சிட்டு இருக்க. நல்ல பையனா அந்த பையன் தங்கத்தட்டில் வச்சு தாங்குவான்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது விருப்பமே இல்லை. அவங்க மைண்டெல்லாம் உள் மனசில் எல்லாம் அந்த ஜாதி வெறி தான் இருந்திருக்கு. இது வந்து கிறிஸ்தவ சமயத்துக்கு ஏற்றதான ஒரு காரியமே கிடையாது.
0: ஆமாம். அந்த மாதிரி மகா கூட நல்ல மகளாக இருக்கா அவங்களுக்கு, ஏன்னா அவன் கூட கடவுள் சித்தம் அப்படின்னு நல்லா இருக்கிறான். ஆனால் சொன்ன மாதிரி அவங்க மகா கிட்ட கூட ஒரு முகமூடியை போட்டுட்டு தான் வாழ்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். நீங்கள் அதை மட்டும் அந்த கதையை மட்டும் சொல்லாமல் ஜாதி கிறிஸ்தவங்களுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணித்தரமாக பல நிகழ்ச்சிகளை கோட் பண்ணி சொன்னீங்க. மக்கள் மனம் மாறணும். இங்கே இந்த ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
1: நன்றி.
0: ப்ரொஃபஸர் இந்திராவை பார்த்தோம். அவங்க பேசுகிற விதம், பிள்ளைங்களோட பழகிற விதம் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஐடியல் ப்ரொஃபஸர் மாதிரியே அவங்க ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் அவங்க அந்த ஜாதியை பற்றி பேசும் பொழுது அவங்களுடைய உண்மையான உருவம் வந்து வெளிப்பட்டுச்சுது. ஒரு பெரிய ஷாக்கு தான். ஈவன் அவங்க ஹஸ்பண்டு மகளுக்கு கூட அவங்க ஒரு வேற ஒரு அம்மாவாக தான் தெரிஞ்சிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாளும். அந்த ஒரு விஷயம் மூலமாக அவங்களுடைய இமேஜே போயிடுது. இந்த மாதிரி தான் நம்மளும் நிறைய முகமூடிகளை போட்டுக்கிட்டு அலையிறோம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறோம். இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சொல்லுவார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய ஆம் வந்து ஆமாக இருக்கட்டும், இல்லை இல்லையாக இருக்கட்டும். மனசுக்குள்ளே ஆம் நினச்சிட்டு வெளியில் வந்து நம்ம இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்ல எனக்கு பிடிக்கலன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு வெளியில் வந்து எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லக்கூடாது. மிகவும் பாவியான ஸ்திரீயை கூட இயேசு மன்னித்தார். ஆனால் மாய்மாலக்காரங்களை அவர் மன்னிக்க ரெடியாகவே இல்லை. அவங்கள வெறுத்து ஒதுக்குறாரு, அவங்கள ரொம்ப சபிக்கிறார். இவங்க வந்து ஐயோ அவர்களுக்கு ஐயோ அப்படிங்கிறாரு. பரிசேயரே சதுசேயரே உங்களுக்கு ஐயோ அப்படிங்கிறாரு. அவங்கள பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இயேசு கிறிஸ்து மிகவும் வெறுத்த பாவம் வந்து இந்த மாய்மாலம் தான். இந்த முகமூடி அப்படிங்கிறது மாய்மாலம் தான். நம்ம வந்து இருக்கிறத இல்லை, நான் ஒரு விதமாக இருக்கிறேன் ஆனால் நான் அப்படி இல்லை அப்படின்னு நம்ம வெளியே காட்டுறோம். நீங்கள் எந்த துறையிலையும் இருக்கலாம், ஆனால் அந்த துறையில் நீங்கள் வந்து ஒரு முழு மனசோடு ஈடுபடுங்க, உண்மையும் உத்தமமாக இருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். இதைத்தான் சொல்லணும், இதுதான் நல்லது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையே நீங்கள் நினைங்க, அதையே நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க, உங்கள் பிரின்சிபலாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பெண் பார்க்கும் விஷயத்தில், மாப்பிள்ளை பார்க்கும் விஷயத்தில் ரொம்ப ஜாதி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் படைத்த ஜாதி ரெண்டே ரெண்டு தான், ஆண் ஜாதி பெண் ஜாதி. மனுஷங்க தான் இந்த மாதிரி ஜாதிகளெல்லாம் உருவாக்குனாங்க. அதுக்கு நாம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கிடுங்க, நம்ம பொண்ணை அவன் அன்பாக வச்சு பாதுகாப்பானா? நல்லா ஒரு டீசன்ட் சேலரி இருக்குதா? ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறானா? ஆண்டவரின் அன்பு அவங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு பார்ப்போமே. பொண்ணு பார்க்குற இடத்துல அந்த பிள்ளை வந்து ஒரு பொறுமையாக இருக்கிறாளா, அன்பாக இருக்கிறாளா, நல்ல குடும்பத்து பொண்ணாக இருக்கிறாளா, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருவாளான்னு பார்ப்போமே. என்ன ஜாதியாக இருந்தால் என்ன, ஜாதிக்கும் குணத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால் ஜாதி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் நாம எல்லாரும் சகோதரர்கள் சகோதரிகள். அந்த ஃபீலிங் நமக்கு வரணும். நீ அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப முன்னேறிட்டோம், எல்லா விஷயங்கள்லையும் முன்னேறிட்டோம், டெக்னாலஜியில் நம்மளை மிஞ்சி ஆள் இல்லைன்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் ஜாதி ஜாதின்னு சொல்லிட்டு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். எவ்வளவு மோசமான விஷயம் இது பார்த்தீங்களா? நீங்கள் வந்து மற்றவங்க எப்படி இருக்கட்டும், நான் எப்படி இருக்கேன் இன்னைக்கு நினச்சி பாருங்கள். மற்றவங்கெல்லாம் ஜாதி பார்க்குறாங்க, என் பிள்ளைய நான் வேற ஜாதி பார்த்து கொடுத்தா மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. தைரியமாக உங்கள் கொள்கையில் இருங்க. என் பொண்ணுக்கு என் பையனுக்கு ஜாதி பார்க்காம நல்ல பையனா நல்ல பொண்ணா நான் பார்த்து திருமணம் செய்வேன், ஆண்டவருக்கு பிடிச்ச பிள்ளையா நான் பார்த்து திருமணம் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுப்போம். அந்த கொள்கையில் திடமாக இருப்போம். அடுத்தவங்களை பற்றி நமக்கு என்ன கவலை? நம்ம பிள்ளைங்க சந்தோஷத்தோட வாழணும், தேவ சமாதானத்தோட வாழணும், அதுதான் முக்கியம். ஜாதி முக்கியம் இல்லை. அதனால் மறுபடியும் சொல்கிறேன், ஜாதிக்கு முக்கியத்துவமே கொடுக்காதீங்க, குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம பிள்ளைய நல்லா வச்சு காப்பாற்றுவானான்னு பாருங்கள். இவ்வளோ தூரம் சொல்கிறேனே, கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரி, அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பர் குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-12-28.
1: பாசாங்க பண்ணாம இயல்பா இருப்போம். உள்ளத உள்ளதென்றும் இல்லாதத இல்லை என்றும் சொல்வோம். நாம நினைக்கிறத சொல்வோம், சொல்றபடி வாழ்வோம். வாழ்க்கை எளிதா இருக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.

తరగడం

இருந்திருக்கணும்ப்பா, அடையாளம் தெரியாத அனாதையா போயிருந்திருக்கணும்ப்பா, புல்லு முளைச்சிருக்கணும், என் கல்லறையில வேப்ப மரம் முளைச்சிருக்கணும், அது பெரிய விருட்சமா மாறி இருந்திருக்கணும். ஆனா இதுவரைக்கும் என்னை தள்ளாட விடாம, தடுமாற விடாம என்னை காத்து வந்த உங்க அன்பை நினைச்சு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான்

பின்தொடர்ந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் நிந்தை வந்தாலும் புகழ்ச்சி வந்தாலும் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராம உங்களை பின்தொடர்வது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ரூத் போல ராஜா இன்பமானாலும் துன்பமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் மாமி நீங்க எந்த இடத்துல இருப்பீங்களோ அந்த இடத்துல தான் நான் இருப்பேன். அப்பா உங்க ஜனம்தான் என் ஜனம், உங்க தெய்வந்தான் என் தெய்வம். நீங்க எங்க மரணம் அடைவீங்களோ அங்கதான் நான் மரணம் அடைவேன். எங்க உங்களை அடக்கம் பண்றாங்களோ அங்கதான் என்னையும் அடக்கம் பண்ணப்படும்.

0: ஆண்டவர் நேற்றைய தினத்தில் தரிசனத்தை குறித்த வெளிப்பாட்டை நமக்கு தந்த ஆண்டவர், நமக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாட்டை உடைய கூட்டாளிகளையும் நமக்கு என்ன செய்கிறார், தருகிறார். இது வெற்றி கூட்டணி அல்ல, வெற்றி கூட்டணி வேற,
1: வெளிப்பாட்டு
0: கூட்டணி வேற. நல்லா இருக்கு. அரசியல் என்னன்னா வெற்றி கூட்டணி அப்படின்வாங்க. என்ன கூட்டணினா
1: வெற்றி கூட்டணி.
0: அந்த மாதிரி நம்ம நம்மை கொண்டு கத்தர் செய்கிற காரியங்களை கண்டு நம்மோடு நமக்கு பின்னாடி திரளுகிற பெருங்கூட்டம் அல்ல, நம்முடைய தரிசனத்தை குறித்த வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு பேசுறாங்க பாருங்களேன், அவங்க தான் தரிசன கூட்டாளிகள். விஷனை குறித்த வெளிப்பாடு அவங்க. அந்த மாதிரியான நபர்களை கத்தரே தரிசனத்தின் பாதையில் தரிசனத்தினுடைய தேவையை மனதிற்கொண்டு தரிசனத்தினுடைய பாரம் பெருசுங்கிறதுனால அதை தாங்கக்கூடிய உடன் போர் சேவகர்களை, உடன் பங்காளிகளை, தரிசன கூட்டாளிகளை கர்த்தரே நமக்கு அருளி செய்கிறார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஸோ நாம் பெற்ற வெற்றியை ஸ்லாகிச்சு நம்மளோட பேசுறவங்களை எல்லாம் நம்ப முடியாது. ஆனால் நமக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு பேசுகிறாங்க பாருங்களேன், அவங்க தான் நம்மளோட பயணிக்கிற ஆட்கள்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: வெற்றியை குறித்து பேசுகிற ஆட்களை விட நம்மை குறித்த வெளிப்பாட்டை பெற்று நம்மளோட பேசுகிறவங்களை நம்பலாம்.
1: எஸ்.
0: அவர்களிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை வந்து நம்பத்தகுந்த ஆலோசனை. ஆமென்.
1: ஆமென்.
0: அபிகாயில் பாருங்களேன், தாவீதுக்கு தாவீது நிறைய பெரிய வெற்றிகளை பெறுகிற நபருங்கிறதுனால தாவீது மேல அக்கறையா இருந்த ஆலோசனை சொல்லல. அவளுக்கு தாவீது யாருன்னு என்னன்னா தெரியும். நீ தான் வருங்கால தேசத்தினுடைய அதிபதியா கத்தர் உன்னதான் என்ன செய்திருக்கிறார்னா தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இப்ப இருக்கிற தாவீத மனசுல வச்சு பேசல, தாவீத குறிச்ச தேவனுடைய திட்டத்தை மனசுல வச்சு, தாவீத குறிச்ச தேவ திட்டத்தை வெளிப்பாடாய் பெற்ற அந்த மனுஷி ஒரு சரியான ஆலோசனை சொல்லி தாவீது தவறு செய்யாம தடுக்கிறான் அந்த இடத்துல. சோ இதெல்லாம் ரொம்ப பிரசிஷான ஒரு விஷயம். ஆமென்.
1: ஆமென்.
0: ஒரு பெரிய தரிசனத்தினுடைய பாரத்தை தனியா தாங்க நம்மளால முடியாதுங்கிறதுனாலதான் ஆண்டவர் அந்த தரிசனத்தின் தேவையை மனதில் கொண்டு ஒரு அணியை நமக்கு தர்றார். ஒரு டீம் என்ன செய்யறாரு? அதனால யார் எனக்கு உதவி செய்வா அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனம் பெற்ற ஒரு தலைவன் தனக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களை எங்கேயும் தேடி அலைய வேண்டிய அவசியம் அவனுக்கு என்னன்னா இல்ல. அவனுக்குன்னு தேவன் குறிச்சிருக்கிற காலமும் நேரமும் கனிந்து வர்றப்ப அவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களை, அந்த தரிசனத்துக்கு துணையா நிற்கக்கூடிய ஆட்கள் அவன் இருக்கிற இடத்துக்கே தேடி அவனிடத்துல வரும்படி தேவன் அனுகிரகம் செய்வார்.
1: ஆமென்.
0: இதான் விஷனுடைய மிகப்பெரிய ஒரு யூனிக்கான விஷயம். நீங்க போய் விஷனை தரிசனத்தை தாங்கக்கூடியவங்கள, தரிசனத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களை தேட வேண்டிய அவசியம் என்னன்னா இல்லை. நான் ஜெனியூனா இருக்கிறப்போ விஷனை மட்டும் பார்த்துட்டு ஊழியத்தை கொடுத்தவரை மட்டும் பார்த்துட்டு நாம நிக்கிறப்போ ஆண்டவர் அற்புதமா அந்த தரிசனத்துக்கு துணை செய்யக்கூடிய, அந்த தரிசனத்தினுடைய காரியத்தை தாங்கக்கூடிய ஜப பங்காளர்களை, ஊழிய பங்காளர்களை, அந்த ஊழியத்துக்குன்னு கொடுக்கக்கூடிய நபர்களை, கூட்டாளிகளை,
1: எஸ்,
0: தேவனே அருமையா அவங்க இருக்க இடத்துக்கே கொண்டு வர்றாரு.
1: ஆமென்.
0: அந்த கைரோஸ் மொமெண்ட் வர்றப்போ இந்த அதிசயத்தை நம்ம கண்ணார கண்டு பிரமிப்போம். அப்படி
1: எஸ்
0: எங்க இருந்தா இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா
1: வராங்க
0: வர்றாங்க. ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. வசனம் 1:2 வாசிக்கலாமா?
1: அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம்.
0: அக்காலத்திலே, அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். அக்காலத்திலே ஆங்கிலத்தில் அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து came to David.
1: Hallelujah. Hallelujah.
0: All the tribes of Israel approached David in Hebron. ஆவித யாரையும் அப்ரோச் பண்ணல, கோத்திரங்கள் எல்லாம் யாரும் அப்ரோச் பண்ணுது, நமஸ்த சபையும் ஆவித அப்ரோச் பண்ணுது.
1: எஸ்
0: உங்க கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப எங்கெங்கே இருக்கிற ஆட்கள் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: வந்து என்ன சொல்றாங்க? இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய
1: மாம்சமுமானவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர், என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள்.
0: தெளிவா சொல்றாங்க பாருங்க. கர்த்தர் ஏற்கனவே உன்னை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு. என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில்
1: சொன்னாரே
0: சொன்னாரே
1: சொன்னாரே.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. தாவீதுக்கு சொன்னதை இவர்கள் சொல்லுகிறார்கள்.
0: ஒரு காலத்துல தாவீதை திட்டுனாங்க.
1: எஸ்
0: எல்லாரும் என்ன செஞ்சாங்க?
1: திட்டுனாங்க
0: திட்டுனாங்க. ஆனா இப்ப தாவீதை குறிச்ச தேவனுடைய திட்டத்தை குறிச்சு என்ன செய்யறாங்கன்னா
1: திட்டவட்டமாக பேசு
0: திட்டவட்டமாய் பேசுகிறார்கள். ஒரு காலத்துல உங்க குரோனோஸ் பீரியட்ல உங்களை புரிந்து கொள்ளாம தேவனுக்காக நீங்க காத்திருந்த காலத்துல உங்களை குறிச்ச தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளாம உங்களை திட்டு திட்டுன்னு திட்டுன கூட்டமெல்லாம் உங்க கைரோஸ் மொமெண்ட் வர்றப்போ நீங்க இருக்கிற இடத்துக்கே தேடி வந்து உங்களை குறிச்ச தேவ திட்டத்தை உங்களிடத்துல திட்டவட்டமாய் பேசுவார்.
1: ஆமென். வட்டமிட்டு திட்டினவர்கள் திட்டவட்டமாய் பேசுகிறார்கள் பேசுவார்கள்.
0: ஆவீத குறிச்ச தேவ திட்டம் என்னங்கிற அந்த வெளிப்பாடு. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அவங்க எல்லாருக்கும் இருந்ததுனாலதான் அவங்க எல்லாத்தையும் யார தேடி வர்றாங்கன்னா ஆவீத தேடி வர்றாங்க. அதான் சில நாட்களுக்கு முன்னாடி தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம். குரோனோஸ் பீரியட்ல உங்களை ஆட்டைக்கே சேர்த்துக்கிறாதவங்க உங்க கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப உங்களுக்காக தேவன் குறிச்சிருக்கிற நேரம் வர்றப்ப எங்களை சேர்த்துக்கப்பான்னு சொல்லி உங்களை தேடி வருவாங்க.
1: எங்களையும்
0: உன்னோட என்ன செஞ்சுக்க
1: சேர்த்துக்கப்பா
0: சேர்த்துக்கப்பா. கரெக்டா. அந்த அக்காலத்திலே ஆவிதுக்கு தேவன் குறிச்சிருந்த நேரம் வர்றப்ப எவ்ரிதிங் ஃபால் இன் டு பிளேஸ். அதாவது அந்தந்த இடத்துல நச்சு நச்சுன்னு என்ன செய்யுதுன்னா
1: வந்து உட்காரு.
0: எஃபர்ட்லெஸ்ஸா எந்த முயற்சியும் எந்த மூப்பருக்கும் இவர் தூது என்ன செய்யல
1: அனுப்பல
0: அனுப்பவே இல்லை. எல்லாரும் சேர்ந்து நீ ராஜா வாக்குங்கன்னு யாரையும் அப்ரோச் பண்ண வேணா
1: இல்லை.
0: இல்ல இஸ்ரவேலின் மூப்பர் வசனத்துக்கு வாங்க. இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம்.
1: எஸ்
0: உணவசனம் பாருங்க. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும்
1: எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள்.
0: எப்ரோனிலே ராஜாவினிடத்தில்
1: வந்தார்கள்
0: வந்தார்கள். All the elders of Israel came to the king at Hebron. All the leaders of Israel, all the leaders.
1: Hallelujah. Hallelujah.
0: பூரா தலைவர்களும் யார் அப்ரோச் பண்றாங்கன்னா நீங்க யாரையும் அப்ரோச் பண்ணாதீங்க. உங்களுக்கான தேவனுடைய நேரம் இருக்கிறப்ப நீங்க எங்க இருந்தாலும் எந்த வனாந்திரத்தில் இருந்தாலும் உங்களை தேடி ஒரு கூட்டம் என்னன்னா வரும்.
1: ஆமென், வரும்.
0: அது இந்த இதுதான் அந்த சீசன்.
1: எஸ்,
0: இதுதான் அந்த மொமெண்ட். இதுதான் உங்களுக்கான தேவன் செட் பண்ண என்னன்னா நேரம்.
1: நேரம்.
0: ஹல்லேலூயா. ஒரு காலத்துல மாயார திட்டினவங்க எல்லாம் இப்ப மனசார உங்களை குறிச்ச தேவ திட்டத்தை குறிச்சு உங்களிடத்துல திட்டவட்டமா என்னன்னா
1: பேசுவாங்க.
0: பேசுவாங்க. அத பாக்குறப்போ உங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும். உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்.
1: பூரிக்கும். ஹல்லேலூயா.
0: ஒன்னு நாளாகமத்தின் புஸ்தகத்துல 12 அதிகாரம் அற்புதமான ஒரு சாப்டர் பாருங்க. அதுல 22 வசனம் பாருங்க. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர்
1: அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள்.
0: For at that time, day by day, men kept coming to David to help him.
1: Hallelujah.
0: என்னத்தில் பாருங்க, day after day. Amplified, day by day. இந்த மெசேஜில் hardly a day went by without men showing up to help. ஆவீதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனுஷன் வராத நாள் வந்து ரொம்ப ரொம்ப ரேரா தான் இருக்குமா?
1: எஸ்.
0: அப்பனா டெய்லி மேனிஃபெஸ்டேஷன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: கைரோஸ் மொமெண்ட்ல ஆண்டவருடைய கிரியை டெய்லி இருக்கும்.
1: டெய்லி. ஹல்லேலூயா.
0: காலத்திலே தாவீது நாளுக்கு நாள் எப்பமாவது யாராவது வரமாட்டாங்களா நமக்கு உதவி செய்ய அப்படின்னு காத்து கிடந்த காலம் என்னன்னா
1: போயிருச்சு.
0: போயிருச்சு. இப்போ தாவீதுக்கான தேவனுடைய நேரம் வந்த உடனே அந்த சீசன்ல அந்த அப்பாயிண்டட் டயத்துல டெய்லி தரிசனத்துக்கு துணை செய்யக்கூடிய ஆட்கள் தினசரி தாவீதை தேடி என்ன செய்யறாங்கன்னா
1: வருகிறார்கள்.
0: வருகிறார்கள். வந்தது எதுக்கு? தேவன் தாவீத குறிச்சு சொன்ன திட்டத்தை
1: நிறைவேற்ற
0: வாக்கின்படியே
1: சவுலின் ராஜ்ய பாரத்தை தாவீதினிடமாய் திருப்ப
0: எப்ரோனில் இருக்கிற அவனிடத்திற்கு வந்த
1: யுத்த சன்னத்தரான தலைவரின் இலக்கம் ஆவன.
0: எல்லாம் பாருங்க, தாவீதினிடத்தில் வந்த வந்த வந்து சேர்ந்த சேர்ந்த எல்லாம் தாவீது எங்கேயும் போல எல்லாரும் தாவீது இருக்கிற இடத்தை தேடி என்னன்னா
1: வந்தார்கள்.
0: பலாப்பழத்துல ஈ மொய்க்கிறது போல உங்க சீசன் வந்துருச்சுன்னா உங்க வேல்யூ தெரிஞ்ச ஒரு கூட்டம் நீங்க இருக்கிற இடத்த முக்கியம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: எல்லாருடைய கவனமும் யார் மேல? ஆவீது மேல.
1: ஆவீது மேல.
0: ஒட்டுமொத்த இஸ்ரவேலின் கவனம் எல்லாம் யார் மேல?
1: தாவீதின் மேல்.
0: ஆவீது மேல. யாரு உங்களை சேர்த்து கொள்ளாம துரத்தி விட்டது ஒரு காலம்னா உங்களிடத்துல வர்ற எல்லாரையும் நீங்க சேர்த்துக்கிறது இன்னொரு காலம்.
1: இதுதான்
0: அந்த காலம்.
1: அமேன்.
0: உங்களை சேர்த்துக்கிறாதவங்க, உங்களை சேர்த்து கொள்ளாத வீடு, உங்களை சேர்த்து கொள்ளாத சொந்த பந்தம், உங்களை சேர்த்து கொள்ளாத சில நபர்கள் இந்த சீசன்ல உங்கள்ட்ட வந்து எப்பா எங்களை கைவிட்டுறாத, எங்களை சேர்த்துக்கப்பா,
1: சேர்த்துக்கப்பா,
0: நாங்க செஞ்சதெல்லாம் மனசுல என்ன செய்யாத,
1: வச்சுக்கிறாத,
0: வச்சுக்கிறாத, அதெல்லாம் நீ பெருசுப்படுத்தாத, பெரிய மனசோட என்ன செஞ்சுக்கண்ணா
1: சேர்த்துக்கிடு,
0: மன்னிச்சுக்க,
1: மன்னிச்சுக்க
0: அப்படின்னு உங்கள்ட்ட வந்து
1: அல்லேலூயா.
0: நிறைய பேர் ஒப்புரவாகிற சீசன் இது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு இதை பாக்குறப்ப ஆச்சரியமா இருக்கும்.
1: எஸ்.
0: ஆனா ஒரு காலத்துல நமக்கு எதிராக நின்று என்னென்னமோ நம்மளை வசப்பாடினவங்க திட்டினவங்க என்னென்னமோ அவதூறுகளை நம்ம குரோதமாக பரப்புனவங்க இப்ப என்னடா திடீர்னு வந்து நம்மளை குறிச்சு இப்படி பேசுறாங்கன்னா உங்களை குறிச்ச வெளிப்பாட கத்தர் அவங்களுக்கு தந்துட்டார்.
1: ஆமென், தந்துட்டார்.
0: ஒரு காலத்துல நீங்க புரியாத புதிர், ஆனா உங்களுக்கான தேவனுடைய நேரத்துல நீங்க ஒரு விளைஞ்ச கதிர்.
1: ஆமென், ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: புதிரா புரியாத
1: புதிர்,
0: புதிரா இருந்த நீங்க இந்த சீசன்ல, இந்த கைரோஸ் மொமெண்ட்ல, உங்களுக்காக தேவன் குறிச்சிருக்கிற இந்த நேரத்துல மனுஷங்களுடைய பார்வையில விளைஞ்சு நிக்கிற கதிர்,
1: விளைஞ்சு நிக்கிற கதிர்.
0: இன்னும் அதே 1:4-12 பியூட்டிஃபுல்லா அப்படி ஸ்கில்டா இருக்கிறவங்க, டேலண்டடா இருக்கிறவங்க, பென்னியமின் கோத்திரம், காத்தினுடைய இது, பெஞ்சமின், எல்லாத்துல இருந்து, மனாசே, அந்தந்த டிரைபிள் இருந்து ஆட்கள் தாவீதை நோக்கி வந்துகிட்டே இருப்பாங்க.
1: எஸ்,
0: அப்படி வர்றப்ப 16 பாருங்களேன், பின்னும் பென்னியமின் புத்திரரிலும்
1: யூதா புத்திரரிலும்
0: சிலர் அரணான ஸ்தலத்தில் இருக்கிற
1: தாவீதினிடத்தில் வந்தார்கள்.
0: தாவீது புறப்பட்டு
1: அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து,
0: நீங்கள் எனக்கு உதவி செய்ய
1: சமாதானமாய் என்னிடத்தில் வந்தீர்களானால் என் இருதயம் உங்களோடு இசைந்திருக்கும், என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்கு, என்னை என் சத்துருக்களுக்கு காட்டி கொடுக்க வந்தீர்களே ஆகில் நம்முடைய பிதாக்களின் தேவன் அதை பார்த்து கண்டிப்பாராக என்றான். ஹல்லேலூயா. நான் தண்டிப்பேன்னு சொல்லல, கண்டிப்பாராக.
0: தாவீதுக்கு வந்து என்னடா இவ்வளவு கூட்டம் வருது, யார நம்புறது, யார, ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறப்ப அவரே ஒரு குழப்பத்துலதான் பேசுறாரு. இப்ப எதுக்கு நீங்க வர்றீங்கன்னு என்ன செய்யல
1: தெரியலப்பா,
0: உதவி செய்யறதுக்கு வர்றீங்களா, சமாதானமா வர்றீங்களா, இல்ல என்னைய காட்டி கொடுக்க என்ன செய்றீங்கன்னா
1: வர்றீங்களா
0: அப்படின்ற ஒரு ஒரு ஒரு எண்ணத்துல அவர் வந்து சொன்ன பொழுது அங்க நடக்குது பாருங்க ஒரு விஷயம். 18
1: அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான
0: அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால்
1: அவன்,
0: தாவீதே,
1: நாங்கள் உம்முடையவர்கள்,
0: ஈசாயின் குமாரனே,
1: உமது பட்சமாய் இருப்போம்,
0: உமக்கு சமாதானம்,
1: சமாதானம்,
0: உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும்
1: சமாதானம்,
0: உம்முடைய தேவன்
1: உமக்கு துணை நிற்கிறார் என்றான்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: திடீர்னு அவர் மேல ஒரு கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றான். பெரிய ஒரு ஒரு வாழ்த்துதல் வருது, தீர்க்க தரிசன வாழ்த்துதல் வருது. யாருக்குன்னா ஆவிதுக்கு. தெரிஞ்சு வச்சு, இவங்க சும்மா நம்ம காரியத்துக்காக நம்மளை என்ன செய்யலன்னா பாராட்டல, கர்த்தருடைய ஆவியானவரே இவன் மேல இறங்கி,
1: எஸ்
0: ஆவிதே நம்பு, நான் தான் பேசுறேன் இவங்க மூலமா, தேவனுடைய கிரியை அப்படிங்கிற அந்த தெளிவு தாவீதுக்கு வந்த உடனே அப்பொழுது தாவீது அவர்களை
1: சேர்த்து கொண்டு
0: அவர்களை
1: அடுக்கு தலைவராக்கினான்.
0: இன்னும் 19 பாருங்களேன், சவுலின் மேல் யுத்தம் பண்ண போகிற பெலிஸ்தருடனே கூட தாவீது வருகிற போது மனாசேயிலும் சிலர் அவன் பட்சமாய்
1: சேர்ந்தார்கள்,
0: சேர்ந்தார்கள். பூரா ஒரு பக்கம் என்ன செய்தனா மொத்தமா சாயுது.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: தரிசனத்தின் பக்கமா என்னன்னா
1: சாய்கிறது,
0: சாய்கிறது. எவர்கள் உங்களுக்கு குரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் உங்கள் பட்சமாய் சாய்கிற சீசன் இது.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: என்ன ஐசாயில் அப்படிதானே இருக்கு, உனக்கு குரோதமா ஒரு கூட்டம் கூடுனா அது என்னாலே கூடுகிற
1: கூட்டம் அல்ல,
0: கூட்டம் அல்ல,
1: கூட்டம் அல்ல.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: யாரெல்லாம் உனக்கு எதிராக வர்றாங்களோ அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா உன் பக்கமா என்னன்னா வருவாங்க.
1: 54:15
0: அல்லேலூயா.
1: ஏசாயா
0: வாசிக்கலாமா?
1: இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எழுதி வச்சுக்கங்க, இந்த சீசன்ல உங்களுக்கு விரோதமா கூடின கூட்டம் உங்க பட்சத்துல வருது.
1: ஆமென்.
0: உங்க நேரம் சாமி இது.
1: எஸ் ஐ பிலீவ்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதுக்கான ஆரம்ப அறிகுறிகள் இப்பமே நடக்குது.
1: ஆமென்.
0: இப்பமே நடக்குது.
1: ஆமென்.
0: அடா, ஒரு காலத்துல நம்மளை ஒளிச்சு கட்டணும்னு கங்கணம் கட்டிட்டு அலைஞ்ச ஆட்கள்லாம் இப்ப நம்மகிட்ட வந்து நம்ம சார்பா நின்று நம்ம பட்சமா சாயிறாங்களே.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த அதிசயம்லாம் கைரோஸ் மொமெண்ட்ல நடக்குது.
1: ஆமென்.
0: உங்களுக்கான நேரம் வர்றப்ப இதெல்லாம் என்னடா நடக்குது, நம்மளை சுத்தி ஒட்டாதுன்னு நினைச்சதெல்லாம் இப்ப நகமும் சதையுமா வருது.
1: ஆமென்.
0: எந்த காலத்துல என்ன செய்யாது,
1: ஒட்டவே
0: ஒட்டாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது எல்லாமே இப்ப எப்படி வருதுன்னா நகமோ
1: சதையுமா,
0: சதையுமா,
1: சதையுமா. ஹல்லேலூயா.

0: கோத்திரங்கள் என்ன சொல்ற, நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். இதை விட க்ளோஸா யாராவது பேச முடியுமா?
1: முடியாது.
0: உங்களை க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க.
1: எஸ்,
0: உங்களை
1: க்ளோஸ்,
0: உங்க சாப்டர் என்னன்னா
1: க்ளோஸ் பண்ண,
0: க்ளோஸ் அப்படின்னு நினைச்சவங்க ரொம்ப க்ளோஸா உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க.
1: ஹல்லேலூயா.
0: இதுக்கு மேல என்னையா இருக்கு வேர்டு க்ளோஸா பேசுறதுக்கு? We are your bone and your flesh. Look at us. Your own flesh and blood. Amen.
1: Amen.
0: So, இந்த எல்லாருக்கும் தாவீதை குறிச்ச வெளிப்பாடு. தாவீதுக்கு தாவீதை குறிச்ச என்ன இல்ல, சந்தேகமே இல்லை எப்பவுமே. ஆனா தாவீதை குறிச்ச சந்தேகம் எல்லாருக்கும் இருந்துச்சு.
1: Yes.
0: தரிசனத்தின் பாதையில தேவன் நமக்கு தந்த தரிசனத்தை குறித்து நமக்கு எந்த சந்தேகம் என்னன்னா
1: இல்லை,
0: இல்லை. ஆனா தரிசனம் பெற்ற நம்மளை குறித்து தான் எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு.
1: Yes.
0: நம்மளை பார்க்கிற பார்வையே என்னன்னா ஒரு மாதிரி வினோதமா வித்தியாசமா
1: சந்தேக பார்வை.
0: அப்ப தாவீதை இப்ப சந்திக்க வர்றவங்க ஒருத்தருக்குள்ளையும் தாவீதை குறிச்ச சந்தேகமே இல்லை. சந்தேகத்தோடு உங்களை சந்திக்க மறுத்தவங்க எல்லாம் எந்த சந்தேகம் இல்லாம உங்களை சந்திக்க வருவார்கள்.
1: ஆமென். சந்திக்க வருவார்கள்.
0: தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்றார், சில பேரை நீங்க சந்திக்க நினைச்சோம், அவங்க உங்க மேல உள்ள சந்தேகத்துல உங்களை சந்திக்க என்ன செஞ்சிட்டாங்க, மறுத்துட்டாங்க. ஆனா எந்த சந்தேகம் இல்லாம இந்த சீசன்ல அவங்க உங்களை சந்திக்க புறப்பட்டு வருவார்கள்.
1: வருவார்கள். எழுதி
0: வச்சுக்கங்க, திரும்ப வலியுறுத்துறேன், உங்க மேல உள்ள சந்தேகத்தினால உங்களை சந்திக்க மறுத்தவங்க இந்த சீசன்ல உங்களை சந்திக்க வர்றாங்க.
1: ஆமென்.
0: எந்த சந்தேகமும் இல்லாம.
1: எஸ்.
0: தாவீதை சந்திக்க வந்த மனுஷங்க யாருக்குள்ள இப்ப தாவீதை குறிச்சு எந்த
1: சந்தேகமும் இல்லை,
0: சந்தேகமும் இல்ல.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: உங்களுக்கான சீசன் வர்றப்ப உங்களுக்கு விரோதமா விதைக்கப்பட்ட களைகளை, மனுஷங்களுடைய மனசுல வளர்ந்து நிக்கிற கலைகளை ஆண்டவர் பிடுங்கி போட்டுட்டு உங்களை ஒரு விளைஞ்ச கதரை அவங்கள்ட்ட காட்டுவார். இதையும் எழுதி வச்சுக்கங்க, உங்களுக்கு குரோதமா பிறருடைய மனசுல விதைக்கப்பட்டு வளர்கிற கலைகளை தேவன் பிடுங்கிட்டு உங்களை அவங்க கண்ணுக்கு எப்படி காட்டுறாருன்னா விளைஞ்ச கதிர்.
1: கதிர்.
0: அதற்கான ஆரம்ப அறிகுறிகளை இப்ப நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. மழை துளி பொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. கொட்டு கொட்டுன்னு கொட்ட
1: போகுது. கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது.
0: நம்ம மேல உள்ள ஒரு சந்தேகத்தினால நம்மளை சந்திக்க மறுக்கிறது வந்து எவ்வளவு மனசுல காயத்தை உண்டாக்கும் தெரியுமா? ஒரு தவறு என்னன்னா
1: பண்ணவே இல்லை.
0: ஆனா என்னை குறிச்சு தப்பு தப்பா சொல்லி என் மேல இருக்கிற டவுட்ல என்னை சந்திக்கவே என்ன செஞ்சிட்டாங்கன்னா
1: மறுத்துட்டாங்க.
0: மறுத்துட்டாங்க. எவ்வளவு பெரிய வலி மனசுக்கு. அதான் அந்த ரெண்டு ஒன்னு நாளாமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரத்துல தாவீதுக்கு அந்த வலி இருந்தது எப்படி சொல்றாரு பாருங்களேன். என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்க, வசனம் 17, என் கைகளில்
1: கொடுமை இல்லாதிருக்க
0: என்னை என் சத்துருக்களுக்கு காட்டு கொடுக்க வந்தீர்களே ஆகில்
1: நம்முடைய பிதாக்களின் தேவன் அதை பார்த்து கண்டிப்பாராக
0: சொல்றாரு. என் கைகள்ல
1: கொடுமை
0: இல்லாதிருக்க அப்படின்னா நான் எந்த தவறும் என்ன செய்யலன்னா செய்யல. ஏண்டா என் மேல உங்களுக்கு இவ்வளவு
1: சந்தேகம்?
0: சந்தேகம். ரிலேஷன்ஷிப்ல அதெல்லாம் வருதா? என்ன சந்திக்க என்ன செஞ்சிட்டாரு?
1: மறுத்துட்டாரு.
0: மறுத்துட்டாரு. என்ன என்ன குறிச்சு தப்பு தப்பா என்ன செஞ்சிட்டாங்கன்னா சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன குறிச்சு மத்தவங்க சொன்னது அவர் அப்படியே நம்பிட்டு என்ன குறிச்ச தவறான காரியங்களை மனசுல வச்சுக்கிட்டு என்ன சந்திக்க என்னன்னா
1: மறுத்துட்டாரு.
0: பகைக்க ஒரு காலம் உண்டுன்னா சிநேகிக்க ஒரு காலம் உண்டு.
1: ஆமென். உங்களுக்கு
0: குரோதமான காரியங்களை மனசுல வச்சு உங்களை பகைச்சது ஒரு காலம், ஆனா கத்தர் இப்போ விளைஞ்ச கதிர அவங்களை நிறுத்துறாரு.
1: அல்லேலூயா.
0: உங்களை குறிச்ச திட்டம் புரிஞ்சுகிட்ட உடனே எந்த சந்தேகமும் இல்லாம உங்களை சந்திக்க வருவாங்க.
1: ஆமென். அல்லேலூயா.
0: நீங்களும் சந்தேகப்படாதீங்க அவங்களை குறிச்சு.
1: அல்லேலூயா.
0: சோ இங்க 12வது அதிகாரம் 1:4-12 தாவீதை சுற்றி நின்று தாங்கக்கூடிய அந்த நிர்வாகத்துக்கு தேவைப்பட்ட, ராஜாங்கத்தினுடைய நிர்வாகத்துக்கு தேவைப்பட்ட, ராணுவத்துக்கு தேவைப்பட்ட உண்மையானவங்களை, திறமையானவங்களை கத்திரே எழுப்பி தாவீதின் இடத்துல கொண்டு வருகிறார்.
1: எஸ்.
0: எல்லா மரத்துக்கும் அந்த மரத்தினுடைய பாரத்தை வேர் என்னன்னா சுமக்குது. ரோமர்ல பவுல் சொல்றாரு, வேறுதான் எதை சுமக்குது?
1: கிளைகளை,
0: மரத்தை கிளைகளை சுமக்குறது என்னன்னா
1: வேர்.
0: வேறுதான் சுமக்குது. ஆனா இந்த ஆலமரம் வருது பாருங்களேன், ஆலமரத்துக்கு வேர் மட்டும் பத்தாது. என்ன, ஆலமரம் வந்து மரங்களின் அரசன், அதனால அதனுடைய சைஸ், அதனுடைய பிரான்சஸ், அது கேரி பண்ற பேர்டன் எல்லாமே வேற வச்சு தாக்கு பிடிக்கிறது என்னன்னா கஷ்டம். அதனால ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறாருன்னா, அந்த மரத்தினுடைய கிளைகள் என்ன செய்கிறதுன்னா அந்த பழுவு தாங்கிறதுக்கு விழுதுகளை விடும்.
1: எஸ்.
0: எதை விடும்னா கிளைகள்ல இருந்து
1: விழுதுகள்,
0: விழுதுகள் விடும்,
1: விழுதுகள்.
0: அப்ப ஒரு தரிசனம் ஒரு லெவலுக்கு மேல போய் அது ஒரு ஒரு விரிந்து படருகிற நேரத்துல அதனுடைய பெரிய சுமைய, பெரிய பாரத்தை தாங்கிறதுக்கான நாம முட்டு கொடுக்க முடியாது. என்ன கொடுக்க முடியாது?
1: முட்டு கொடுக்க முடியாது.
0: முட்டு கொடுத்து தாங்கிறது வேற. இவ்வளவு பெரிய பேனியன் ட்ரீ, இந்த மரம் விழுந்துராம இருக்கிறதுக்கு முட்டு கொடுத்தா
1: எத்தனை முட்டு கொடுக்கிறது?
0: அத என்ன சென்றீங்க முட்டு கொடுத்து விழாம தாங்கிறதுக்கு? ஒரு விஷன், இது போல பிரம்மாண்டமான ஒரு ஒரு சீசனுக்குள்ள அடர்ந்து விரிந்து படருகிற தருணம் வர்றப்ப அதனுடைய இந்த பிரம்மாண்டத்தை பிச்சிருக்குவாங்க, அந்த அந்த பிரம்மாண்டத்தை தாங்கி பிடிக்கிற விழுதுகள் அந்த மரத்தினுடைய கிளைகள் இருந்தே ரிலீஸ் ஆகுது.
1: எஸ்.
0: யாரும் கீழே இருந்து முட்டை என்ன செய்யல,
1: கொடுக்கல,
0: கொடுக்கல. இந்த மரத்தை முட்டு கொடுத்து யாரும் என்ன செய்யலன்னா தாங்கி பிடிக்கல. மரத்தினுடைய கிளைகள் இருந்தே இந்த மரத்தினுடைய பிரம்மாண்டம், இந்த மரத்தினுடைய சுமைய மனசுல வச்சு இந்த பாரத்தை லெகுவாக்கக்கூடிய, இந்த பாரத்தை தாங்கக்கூடிய விழுதுகளை அந்த மரத்தினுடைய கிளைகள் இருந்தே ரிலீஸ் ஆகுது.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: விழுதுகள் அரச மரத்துக்கு, ஆல மரத்தினுடைய அத்தியாவசிய தேவை.
1: தேவை.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இந்த விழுதுகளுடைய ரோல் என்னன்னா தரிசனத்தினுடைய சுமைய அப்படி தாங்கி நிற்கும்.
1: ஆமென்.
0: தரிசனத்தினுடைய
1: சுமைய தாங்கி நிற்கும்.
0: பெரிய சுமைய பகிர்ந்து கொள்ளக்கூடிய, பெரிய சுமையை
1: தாங்கிக் கொள்ளக்கூடிய,
0: பகிர்ந்து கொள்ளக்கூடிய விழுதுகள் தரிசனத்துல வெளிப்படும். அல்லேலூயா.
1: ஆமென்.
0: ஒரு அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரி, ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நம்ம கையில தந்திருப்பார்னா அந்த திட்டத்தினுடைய பிரம்மாண்டம், அதனுடைய வீரியம், அதனுடைய எழுச்சி, அதனோட அது ஸ்ப்ரெட் ஆகிறது, இதெல்லாம் வேற வச்சு நம்மளால தாக்கு பிடிக்கவே என்னன்னா
1: முடியாது,
0: முடியாது. அதனால இந்த மரத்தினுடைய, அந்த படர்ந்து விரிகிற மரத்தினுடைய அந்த பாரத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய விழுதுகளை அந்த மரமே விடுது.
1: ஆமென். எஸ். ஹல்லேலூயா.
0: பெரிய தரிசனத்தை குறித்து பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த தரிசனத்தை தாங்கி யாரும் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னா
1: இல்லை
0: இல்ல. இவ்வளவு பெரிய தரிசனத்தை கொடுத்த தேவன் இந்த தரிசனத்தை தாங்கக்கூடிய விழுதுகளை இந்த தரிசனத்திலிருந்து வெளிப்பட தேவன் கிருபை
1: செய்வான்.
0: நம்ம ஊழியத்தின் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களையே நம்முடைய ஊழியத்தை தாங்கக்கூடிய விழுதுகளாக தேவன் தர்றார்.
1: ஆமென்.
0: இதான் தரிசனத்தை குறித்த வெளிப்பாட்டை பெற்ற ஒவ்வொரு மனுஷனும் அந்த தரிசனத்தை தாங்கக்கூடிய விழுதுகள். மரம் ஏன் விழுந்து போலன்னா அது படு ஸ்ட்ராங்குங்கிறதுனால விழுந்து போல, அது விட்ட விழுது அதை விழுந்து போகாம தாங்கி பிடிக்குது.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நீங்க விழுந்து போவது
1: இல்லை.
0: தரிசனத்தினுடைய பாரம் தாங்காம ஊழியத்தினுடைய தேவைய அழுத்தம் அதிகமா இருக்குன்னு சொல்லி நீங்க கொலாப்ஸ் ஆவதில்லை, நீங்க விழுந்து போவதில்லை. இவ்வளவு பெரிய காரியத்தை உங்க கரத்துல கொடுத்த தேவன் நீங்க விழுந்து போகாத அளவுக்கு உங்களை தாங்கக்கூடிய விழுதுகளையும் தர்றார்.
1: ஆமென்.
0: நீங்க ஒரு ஆலமரம்னா உங்களை சுத்தி உங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய விழுதுகள் உங்களை சுத்தி இருக்கிறது, உங்களுடைய அலங்காரம்.
1: ஆமென். அலங்காரம்.
0: விழுதுகள். தரிசனம் பெற்ற ஒரு தலைவனை சுற்றி நின்று தாங்குகிற தரிசன பங்காளிகள், விழுதுகளை போல சுற்றி நின்று தாங்குகிற தரிசன கூட்டாளிகள். அலங்காரம்.
1: அலங்காரம்.
0: அந்த ஊழியத்தினுடைய அலங்காரம்.
1: விசுவாசிக்கிறீங்களா
0: நீங்க? இவங்களுக்கு நம்மளை தாங்கி நிற்கிற இந்த விழுதுகளுக்கு நம்மளை குறிச்ச வெளிப்பாடு உண்டு. இதுதான் எலும்பின் எலும்பு. நாங்கள் உம்முடைய எலும்பும் மாம்சமுமானவர்கள்ன்றது இதுதான்.
1: எஸ்.
0: முட்டு கொடுத்ததுக்கு வந்து எலும்பும் மாம்சமுமானவர்கள்னு முட்டு சொல்ல முடியாது.
1: எஸ்.
0: எப்ப கலட்டி விடுவாங்க நமக்கு என்ன செய்யாதுன்னா
1: தெரியாது.
0: தெரியாது. நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் மாணவர்கள்னா என்ன அர்த்தம்? மரத்திலிருந்து வந்த
1: விழுதுதான்
0: அது. எஸ். அல்லேலூயா. இந்த கிளையிலிருந்து வந்ததுதான் இந்த அளவு எங்களை என்ன செஞ்சிருக்குன்னா பிளஸ் பண்ணிருக்கு. விழுதுகளுக்கு தான் அதை சொல்லக்கூடிய அந்த உரிமை இருக்கு.
1: எஸ். அல்லேலூயா.
0: அதனாலதான் ஒரு தரிசனத்தினுடைய வெளிப்பாட்டுல வளர்றவங்க அந்த வெளிப்பாட்டை உள்வாங்கி அந்த வெளிப்பாட்டை பெற்று அந்த வெளிப்பாட்டினால வாழ்க்கையில மாற்றம் கண்டவர்கள், அந்த வெளிப்பாட்டினால தங்கள் வழிகளை சீர்வரித்து கொண்டவர்கள், அந்த வெளிப்பாட்டினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அந்த வெளிப்பாட்டினாலேயே மனம் திரும்பினவங்க, அந்த தரிசனத்தினால ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த தரிசன தலைவனை பார்த்து சொல்லுவாங்க, எங்கயா இங்க இருந்து வந்ததுல நாங்க என்ன செய்யறோம்?
1: வந்தோம்யா.
0: நாங்கள் உங்களுடைய எலும்பும் மாம்சமும்
1: அறையில இருந்துதான் வந்தோம்.
0: அப்ப விழுது என்ன சொல்லுதுன்னா நாங்க ஒண்ணு வேற எங்க இருந்த வரல, உங்ககிட்ட இருந்தா வந்தோம்.
1: உங்ககிட்ட இருந்துதான்.
0: நான் என்ன சொல்றேன், நான் விழுந்து போகாம இருக்கிறதுக்கு காரணமே இந்த விழுதுகள் தான்.
1: விழுதுகள் தான்.
0: அதான் விழுதுகள்ங்கிற புக்கை நான் எழுதினப்போ, குட்டி புக்கு பிரேயர் பார்ட்னர்ஸ்க்கு நான் ஆரம்பத்துல நான் எழுதின பொழுது ஆலமரத்திற்கு அந்த வேர்டு பவர்ஃபுல்லா இருக்கு. ஆலமரத்திற்கு அதை சுற்றி நின்று தாங்குகிற விழுதுகள் அலங்காரம். இதே போல தரிசனம் பெற்ற ஒரு தலைவனுக்கு அவனை சுற்றி நின்று தாங்குகிற பங்காளர்கள் அலங்காரம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
0: தேவன் எழுப்பின தரிசனத்துல இந்த அலங்காரம் இருக்கும்.
1: ஆமென்.
0: இந்த அலங்கரிப்ப தேவனே செய்கிறார்.
1: செய்கிறார்.
0: ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: விழுதுகள் உங்க தரிசனத்திலிருந்தே ரிலீஸ் ஆகும்.
1: அந்தந்த
0: ஏரியால அவங்கவங்க வந்து அந்தந்த பணிக்காக தங்களுடைய தோள்களை என்ன செய்வாங்கன்னா
1: கொடுப்பார்கள்,
0: சுற்றி நின்று நம்மளை என்ன செய்வார்கள்,
1: தாங்குவார்கள்.
0: ஒருவேளை இப்ப அந்த மாதிரி காரியங்களை நீங்க பார்க்காம இருக்கலாம், உங்களுடைய கைரோஸ் மொமெண்ட்ல இந்த மாதிரியான காரியங்களை நீங்க அதிகமா என்ன செய்வீங்கன்னா பாப்பீங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நியூ சீசன் வர்றப்ப, ஆண்டவருடைய நேரம் நம்ம வாழ்க்கையில வர்றப்ப, ஆண்டவர் டிவைன் கனெக்ஷன்ஸ் நமக்கு தருவர். தெய்வீக
1: இணைப்புகள்,
0: இணைப்புகளை தேவனே தருவார். அவரான காரியத்துல நம்மளை தொடர்புபடுத்தி நம்மளை குறிச்சு இழிவா பேசினவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தவறான காரியத்துல நம்மளை சம்பந்தப்படுத்தி, நம்மளை குறிச்சு தப்பு தப்பா பேசி நம்மளுடைய நேமை ஸ்பாயில் பண்ணவங்க என்ன செய்யறாங்க, நிறைய பேரு இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய மொமெண்ட் வர்றப்ப அவங்க செஞ்ச தவறு அவங்க ரியலைஸ் பண்ணும்படியான காரியத்தை தேவனே செய்வார்.
1: எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: அவரான காரியத்தோட நம்மளை சம்பந்தப்படுத்தி நம்மளை குறிச்சு தவறான எண்ணத்தை மற்றவங்களுடைய மனசுல விதைக்க பிசாசால முடியும்னா, நமக்கான ஆண்டவருடைய நேரம் வர்றப்போ நம்முடைய கைரோஸ் மொமெண்ட்ல சரியான நபர்களை நம்முடைய எல்லைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து,
1: அல்லேலூயா,
0: நம்ம குறிச்ச தேவனுடைய திட்டத்தை அதி தீவிரமா நிறைவேற்றி முடிக்க ஆவியானவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
1: ஆமென்.
0: உங்களுக்கு விரோதமா சத்துரு வந்து இவ்வளவு தீவிரமா வேலை செய்ய முடியும்னா, ஏன் சார்பா ஆவியானவர் எவ்வளவு அதி தீவிரமா வேலை செய்வார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அவன் தீவிரமா வேலை செஞ்சான், ஆனா எனக்கான நேரம் வர்றப்ப ஆண்டவர் அதி தீவிரமா வேலை செய்வார்.
1: அதி தீவிரமா
0: கிரியை செய்வார்,
1: கிரியை செய்வார்.
0: மாஸ்டர்ஸ் டச்,
1: டச்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: எஜமானுடைய தொடுதலை, எஜமானுடைய கரத்தினுடைய கிரியைய பார்க்கிற ஒரு தருணத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்துட்டாரு,
1: வந்துட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த மாதிரியான சீசன் வர்றப்பதான் நமக்கு நமக்கு பாதகமா இருந்த அத்தனை விசேஷங்களும் விஷயங்களும் ஒரே நாள்ல நமக்கு சாதகமா மாறும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அட்மாஸ்பியர் மாறிச்சா,
1: மாறிச்சு.
0: ஆவிது 2 Samuel 5 டேவிடோட அட்மாஸ்பியர் மாறிச்சா,
1: மாறிச்சு.
0: 1 Samuel 12 டேவிடோட அட்மாஸ்பியர் மாறிச்சா,
1: மாறிச்சு.
0: ஹல்லேலூயா.
1: ஆமென்.
0: ஒரே ஒரு தெய்வீக தொடர்பு உங்களை எட்டாத உயரத்து கொண்டு போய் விட்டுரும். பிலீவ்,
1: ஐ பிலீவ்,
0: பிலீவ். உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கருவிகளை, இன்ஸ்ட்ருமெண்ட, ஆண்டவர் ஏற்கனவே தெரிவு செய்து விட்டார்.
1: ஆமென்.
0: பரமபத விளையாட்டுல ரெண்டு இருக்கும், ஒன்னு பாம்பு, இன்னொன்னு ஏணி இருக்கும். தாயக்கட்டைகளை உருட்டி விளையாடுறப்போ பாம்பு இருக்கிற அந்த கட்டத்துக்குள்ள போச்சுன்னா மேல இருக்கிறவன கொத்தி கீழே என்னன்னா
1: இறக்கி தள்ளி விட்டுரும்,
0: இறக்கி தள்ளி விட்டுரும். அந்த மாதிரி உச்ச கட்டத்திலையும் ஒரு ஒரு பாம்பு இருக்கும். நீங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற உச்ச கட்டத்துல என்ன இருக்கும், ஒரு
1: ஒரு பாம்பு,
0: பாம்பு இருக்கும், பெரிய பாம்பு இருக்கும்.
1: கீழே வந்ததுல குட்டி குட்டி பாம்பு.
0: நீங்க உங்களுடைய காரியத்தை நீங்க ரீச் பண்ற நேரத்துல அது உங்களை ஒரு கொத்து கொத்திருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, திரும்பவும் நீங்க எங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்,
1: ஆரம்பத்துல
0: இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்,
1: ஆரம்பத்துல இருந்து
0: ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அதே நேரத்துல கீழே கிடக்குற ஆளை ஒரே அடியா மேல தூக்கிட்டு போற ஏனி என்ன வச்சிருக்கிறாரு, நாங்க
1: வச்சிருக்கேன்.
0: அவன் பாருங்க அந்த நூறுன்னு போட்டிருக்கா,
1: அது பக்கத்துல பாரு,
0: பக்கத்துல வந்து ஒரு பாம்பு இருக்கா,
1: 99 to 7 வந்துருது.
0: அது ஒரு கொத்து கொத்துச்சுன்னா அது எங்க வந்து விழுதுன்னா
1: 7
0: வந்து விழுது. அப்ப பாம்பு வேலை என்னன்னா மேல இருக்கிறவன கீழே கொண்டு வர்றது.
1: எஸ்
0: ஏனியோட வேலை என்னன்னா கீழே இருக்கிறவன மேல தூக்குறது.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: கொத்தி கொத்தி உங்களை கீழே இறக்கி விட்டாங்க, சம்பந்தமில்லாத காரியத்தில் உங்களை சம்பந்தப்படுத்தி. ஆனால் ஆண்டவர் உங்களை பொத்தி பொத்தி பாதுகாத்தார்.
1: ஆமென்.
0: அவங்க உங்களை கொத்தி கீழே இறக்கினாலும் உங்களை ஆண்டவர் பொத்தி பொத்தி பாதுகாத்தார்,
1: பொத்தி பொத்தி பாதுகாத்தார். அல்லேலூயா.
0: பல முறை பாம்பு கொத்துனதை நீங்க பாத்தீங்க. ஒரடியார்னா அப்படிங்கிற நிலைமையில பிசாசு உங்க வாழ்க்கையில நல்லா விளையாண்டான். ஆண்டவர் சொல்றாரு, மேல இருந்த உன்னை கொத்தி கீழே இறக்க முடியும்னா, கீழே இருக்கிற உன்னை ஒரே அடியா மேல ஏற்ற என்னால என்னன்னா
1: முடியும்.
0: பரமபத விளையாட்டுல பாம்போட வேலை மேல இருக்கிறவன கீழே இருக்கிறது. ஆனா ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, என்ன டேமேஜ் உங்களுக்கு பண்ணியிருந்தாலும் சரி, ஓவர் நைட்ல ஒரே நாள்ல உங்களுடைய நேரம் வர்றப்ப தீவிரமா கீழே இருக்கிற உங்களை சர்ன்னு மேல தூக்கிட்டு போயிருவார்.
1: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: சகோதரமாரெல்லாம் கொத்தி கீழே இறக்குனாங்களா? யோசேப்ப
1: கொத்தி கீழே இறக்குனாங்க.
0: ஆனாலும் பொத்தி பாரு, வீட்டுல ஆண்டவர் பொத்தி பொத்தி பாதுகாத்தாரா?
1: பாதுகாத்தார். அல்லேலூயா.
0: பொத்தி பாரு, வீட்டுல கொத்தி இன்னும் கீழே இறக்குனாங்களா?
1: இறக்குனாங்க.
0: ஆனாலும் சிறைச்சாலையில் ஆண்டவர் பொத்தி பொத்தி பாதுகாத்தாரா?
1: பொத்தி பொத்தி பாதுகாத்தார்.
0: சொல்லுவாங்க, from pit to Potiphar's house, அப்புறம் Potiphar's house to
1: prison,
0: prison, and then prison to palace.
1: 4P. Hallelujah.
0: The prison to palace moment வந்து உங்க லைஃப்ல வந்துருச்சு.
1: வந்துருச்சு. Hallelujah. வந்துருச்சு.
0: குளிய பாத்தீங்க, பழிய பாத்தீங்க, ஆனா கர்த்தருடைய வழிய பார்க்க போறீங்க.
1: வழிய பார்க்க போறீங்க.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: உங்க கண்ணு குளிய பார்த்துச்சு, உங்க காது உங்க மேல சுமத்தப்பட்ட பழிய கேட்டுச்சு.
1: ஆமென்.
0: ஆனா இப்ப இந்த வனாந்தரத்துல கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிற ஒரு வழிய பார்க்கிற நேரத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்துட்டாரு.
1: வந்துட்டாரு, வந்துட்டாரு.
0: அல்லேலூயா. வனாந்தரத்துல
1: வழியை
0: வழியை உண்டாக்குகிற ஆண்டவர்,
1: உண்டாக்குகிற ஆண்டவர்.
0: குளிய பார்த்த, பழிய கேட்ட, ஆனாலும் உன்னை பொத்தி பொத்தி பாதுகாத்தது எதுக்குன்னா, நான் உனக்கு காண்பிக்கிற இந்த வழியில பயணி,
1: பயணி.
0: கர்த்தர் ஏணி வைக்கிறார் உங்களுக்கு. சம்பந்தமே இல்லாத உங்களுடைய நீங்க இருக்கிற நிலைமைக்கும் உங்களை ஆண்டவர் கொண்டு போற நிலைமைக்கும் சம்பந்தமே இல்லை. எட்டாத உயரம்.
1: ஆமென்.
0: ஒரே ஒரு டிவைன் கனெக்ஷன் உங்களை அந்த இடத்துக்கு தூக்கிட்டு போகும்.
1: ஆமென்.
0: யோசேப் அப்படிதான் தூக்கிட்டு போனார்.
1: எஸ்.
0: ஆமென்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.
0: தேவன் குறிச்சிருக்கிற இந்த காலம், வந்திருக்கிற இந்த நாட்கள்ல அவங்களே உங்களை தொடர்பு கொள்வாங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: பலர் உங்களுடனான தொடர்பை துண்டித்து விட்டார்கள். உங்களுடனான தொடர்பை பலர்
1: துண்டித்து விட்டார்கள்.
0: யாருக்கு தீர்க்கதரிசனம் தெரியல. உங்களோடு இருந்த தொடர்பை பலர் என்ன செய்தார்கள்?
1: துண்டித்து விட்டார்கள்,
0: துண்டித்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய இணைப்பை கொடுக்கிறார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சில காரியம் டிஸ்கனெக்ட் ஆகுது, சில காரியம் கனெக்ட் ஆகுது.
1: ஆமென். அல்லேலூயா.
0: தொடர்பு துண்டிச்சிட்டாங்களே, தொடர்பு என்ன பண்ணிட்டாங்களே,
1: துண்டிச்சிட்டாங்களே,
0: துண்டிச்சிட்டாங்களே. துண்டிச்சது மட்டுமில்ல, என்ன தண்டிக்கவும் செஞ்சிட்டாங்களே. துண்டிச்சதே பெரிய வலி. இதுல துண்டிச்சு தண்டி சிந்திச்சது அதை விட பெரிய வலி.
1: பெரிய வலி.
0: நீங்க டபுள் பெயின்ல இருக்கிறீங்க.
1: தாங்கொண்ணா துயரம்.
0: தாங்கொண்ணா துயரத்துல இருக்கிறீங்க. என்ன உங்களை துண்டிச்சு
1: தண்டிச்சு
0: தண்டிச்சு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இந்த கைரோஸ் மொமெண்ட்ல உங்களுக்கான அவர் குறிச்சிருக்கிற நேரத்துல நியூ கனெக்ஷன் உங்களுக்கு தர்றாரு.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு என்ன தர்றாரு?
1: புதிய கனெக்ஷன்.
0: இந்த சீசன்ல அந்த டிவைன் கனெக்ஷன்ஸ் நீங்க பாப்பீங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.

0: அதாவது ஏற்கனவே சிலருடைய மனதில் நீங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்க மினிஸ்ட்ரியின் மூலமா உண்டான ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக தாக்கம் சிலருடைய மனதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஏற்கனவே விதைக்கப்பட்டிருக்கிறது,
1: விதைக்கப்பட்டிருக்கிறது.
0: சில வருஷங்களா, சில மாதங்களா உங்க ஊழியத்தின் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு.
1: எஸ்,
0: அல்லேலூயா சொல்லு.
1: அல்லேலூயா.
0: உங்களுடைய நேரம் வர்றப்ப அவங்க எல்லாம் மேல
1: வருவார்கள்,
0: ஹலோ பாஸ்டர் அப்படின்னு சொல்லி உங்களோட என்ன செய்வாங்கன்னா கனெக்ட் ஆவாங்க. பிறருடைய மனதில் உங்களை குறிச்ச ஒரு நினைவு ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாரு? விதைச்சிருக்கிறாரு,
1: விதைச்சிருக்கிறார்.
0: வானபாத்திரக்காரரின் தலைவனுடைய மனசுல யோசேப்பு குறிச்ச நினைவு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? விதைச்சுதான் அனுப்பிச்சார்,
1: விதைச்சுதான் அனுப்பினார்.
0: விதைச்சிருக்கிறாரு. அவன் நினைச்சானா?
1: நினைக்கல,
0: நினைக்கல,
1: நினைக்கல.
0: எப்படி இத்தனை நாள் மறந்தான்னு என்ன செய்யலன்னா
1: தெரியல.
0: ஆனா யோசேப்புக்கு அந்த சீசன் வந்தப்போ ஒரு மழை கொட்டுது. பானபாத்திரக்காரரின் தலைவனுக்குள்ள விதைக்கப்பட்டிருந்த நினைவு முளைச்சு வருது.
1: எஸ்,
0: இன்றுதான் நான் செய்த குற்றம்
1: என் நினைவில் வந்தது.
0: இடங்களை கிடந்த யோசேப்ப தேடி பார்வோனுடைய நிர்வாகம் தேடி வருது.
1: ஆமென்.
0: இது தேடி வருது,
1: பார்வோனுடைய நிர்வாகம் தேடி வருகிறது. அல்லேலூயா.
0: அவள் வந்து போல்டா பிரசங்கம் பண்றத பார்த்து எல்லாரும் பவுல கொலை செய்யணும்னு சொல்லி தீர்மானிச்சப்ப எருசலேம்ல இருக்கிற சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா பார்சல் பண்ணி எங்க அனுப்பிச்சாங்க? சொந்த ஊர்ல போய் என்ன செய்யப்பா இருப்பான்னு தர்சு பட்டணத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க?
1: அனுப்பி வச்சிட்டாங்க.
0: ஆனா பவுல் வந்து பயன்படுத்துகிற கைரோஸ் மொமெண்ட் யாரோட லைஃப்ல வருது? பவுலோட லைஃப்ல வருது. அந்த மொமெண்ட் வருதுன்னு அவருக்கே தெரியாம அவங்க ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அமைதியா ஒரு ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிறார். நிறைய பர்ணபாவுக்கு யார குறிச்ச நினைவை ஆண்டவர் தர்றாருன்னா
1: பவுலை குறித்த,
0: பவுலை குறிச்ச நினைவை தர்றார். அப்போ சிலர் 11:25 வசனம் வாசிக்கலாமா?
1: பின்பு பர்ணபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான்.
0: எங்க இருந்தாலும் உங்க சீசன் வர்றப்ப, உங்களுக்கான கர்த்தருடைய நேரம் வர்றப்ப, எத்தனை வருஷம் உங்களை மறந்திருந்தாலும் சரி, உங்களை குறிச்ச நினைவு மறுபடியும் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய மனசுல முளைவிடும்,
1: முளைவிடும்.
0: அவங்க உங்களை தேடி விசாரிச்சு நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து நீங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போவாங்க.
1: ஆமென்.
0: ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்து நீங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போற நேரம் வந்தாச்சு.
1: ஆமென். ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: எழுதி வச்சுக்கங்க இந்த தீர்க்க தரிசனத்தை. நீங்க இருக்கிற இடத்துக்கே வர்றாங்க, இது உங்களுக்கான ஆண்டவருடைய நேரம். நீங்க இருக்கிற இடத்துக்கு வர்றது எதுக்குன்னா, நீங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போறதுக்காக.
1: ஆமென்.
0: இதான் ஏனி.
1: எஸ்,
0: ஒரே தூக்கு.
1: எஸ், ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அட்ட ஸ்ட்ரெச்ல ஒரே தூக்கு.
1: ஆமென்.
0: ஒரே ஒரு கனெக்ஷன் உங்களை எங்கேயோ தூக்கிட்டு போக போகுது.
1: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: அப்போஸ்தலர் காலிங்ல பவுலை லான்ச் பண்ற நேரம் வந்த பொழுது அனனியா மூலமா உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் ரொம்ப நாள் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகாமலே இருந்துச்சு. ஆனா பவுலுக்கான கர்த்தருடைய நேரம் வந்தப்ப சரியா பர்ணபாவை ஒரு கருவியாக தேவன் பயன்படுத்தினார்.
1: எஸ்,
0: அதான் சொன்னேன், ஏற்கனவே உங்களை எல்லாரும் மறந்துட்டாங்க, உங்களை யாரும் நினைக்கலங்கிற கவலையே உங்களுக்கு வேண்டாம். ஏற்கனவே யாருடைய மனதுல உங்களை குறித்த நினைவை விதைக்கணுமோ அவங்க மனசுல கத்தர் உங்களை குறித்த நினைவை விதைச்சு வச்சிருக்கிறாரு.
1: ஆமென்.
0: உங்களுக்கான மொமெண்ட் வர்றப்ப அவங்க வருவாங்க உங்களை தேடி.
1: எஸ்.
0: அவர்களே உங்களை தொடர்பு கொண்டு என்ன செய்வார்கள், பேசுவார்கள். அவர்களை கத்தர் உங்களை குறித்த திட்டத்தை நிறைவேற்ற அவர்களை ஒரு கருவியாக என்ன செய்வார்,
1: பயன்படுத்துவார், பயன்படுத்துவார். அல்லேலூயா.
0: உங்க காரியத்தை ஆண்டவர் மறக்கல. கர்த்தர் என்னை மறந்தாரோ சொல்லாதீங்க. உங்க காரியத்தை கர்த்தர் என்ன செய்யல,
1: மறக்கல,
0: மறக்கல. அவருடைய காரியத்தை மனசுல வச்சு மனுஷங்களுடைய கண்களுக்கு அவர் கொஞ்ச காலம் உங்களை மறைச்சு வச்சிருக்கிறார்.
1: எஸ். அல்லேலூயா.
0: உங்க காரியத்தை கர்த்தர் மறந்துட்டாருன்னு சொல்லி நீங்க அலறீங்க. உங்க காரியத்தை கர்த்தர் மறந்துட்டாருன்னு சொல்லி நீங்க என்ன செய்றீங்க,
1: அழறீங்க.
0: ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் காரியத்தை மனசுல வச்சு மனுஷங்க கண்ணுக்கு நான் உன்னை மறைச்சு வச்சிருக்கேன்.
1: எஸ்.
0: புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார்.
1: அல்லேலூயா. ஆமென்.
0: என்ன வச்சிருக்கிறாரு,
1: மறைச்சு,
0: மறைச்சு வச்சிருக்கிறாரு. தூக்கே கிட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஸ்லாங் என்னன்னா, வச்சு செஞ்சிட்டாங்க.
1: அது என்னன்னு தெரியல,
0: அது என்னன்னு எனக்கும் தெரியல,
1: தெரியல.
0: நாங்க சொல்றது வச்சு செஞ்சிட்டாங்க.
1: எஸ்.
0: சும்மா அந்த செட்டுகளோட பலனா வச்சு செஞ்சிட்டாங்க.
1: அது சும்மாவே வச்சு செஞ்சிட்டாங்க, வச்சு செஞ்சிட்டாங்க,
0: வச்சு செஞ்சிட்டாங்க, வச்சு செஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி யோசேப்பை வச்சு செஞ்சிட்டாங்க. கொத்திபார் வீட்டுல

0: நீங்க சொல்லுங்க, என்ன வச்சு செஞ்சிட்டாங்க. ஒரு தப்பு என்னன்னா
1: செய்யவே இல்லை.
0: ஒரு பாவம் என்னன்னா
1: பண்ணல.
0: என் கையில ஒரு கொடுமை என்னன்னா
1: இல்ல.
0: அதான் தாவீதோட புலம்பு, என்ன வச்சு செஞ்சிட்டாரு சவுலு. சவுலு உங்களை வச்சு செஞ்சா என்ன? கர்த்தர் உங்களை வச்சுதானே ஒரு காரியத்தை செய்ய முன்குறிச்சு உங்களை தெரிந்து
1: கொண்டிருக்கிறார்.
0: இது உங்களுக்கான கர்த்தருடைய நேரம். உங்களை வச்சு, உங்களை வச்சு ஆண்டவர் அவருடைய காரியத்தை செய்கிற நேரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார்,
1: வந்துட்டாரு.
0: விளையாண்டான், விளையாண்டான் சொல்லி சொல்லியே உங்க வாழ்க்கையில நிறைய பேர் விளையாண்டான். யோசேப்ப
1: விளையாண்டான், விளையாண்டான் சொல்லி நிறைய பேர் விளையாண்டான்.
0: விளையாண்டா விளையாண்டு போட்டோம். ஆண்டவருடைய நேரத்துல நீங்க விளைஞ்சு நிக்கிற கதிருங்கிறத உங்க வாழ்க்கையில விளையாண்ட வேணலாம். உங்க வாழ்க்கையில
1: விளையாண்டீங்க.
0: அந்த பானபாத்திரக்காரன் தலைவன் கூட அப்படித்தான் விளையாண்டான், விளையாண்டான் நினைச்சு. நான் சிறைச்சாலையில் காவல் பண்ணப்பட்டிருக்கையில் எபிரேய
1: பிள்ளையாண்டான் பிள்ளையாண்டான்.
0: அவன் யார பிள்ளையாண்டான் நினைச்சானோ, ஆதியாகமம் 41:12 பிள்ளையாண்டான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவன் தான் கடைசியில யாரா வர்றான்?
1: ஆண்டவனா?
0: அவனுக்கே ஆண்டவனா வர்றான். யாருக்கு ஆண்டவனா வர்றான்?
1: அந்த பான பாத்திரக்காரன்.
0: உங்களை சின்ன பையன் சொன்னாங்க, உங்களை சின்ன பிள்ளை என்ன சொல்றாங்க, உங்க மொமெண்ட் வருது. உங்களுக்கான நேரத்துல கத்தர் கொண்டு வர்றப்ப நீங்க பிள்ளையாண்டானா இல்ல ஆண்டவனா நிப்பீங்க,
1: ஆண்டவனாக
0: அதிபதியா நிப்பீங்க. உங்களுக்கான கர்த்தருடைய நேரம் கணிஞ்சு வந்திருக்கு. உங்களை காண்கிற அனைவருடைய கண்களுக்கு நீங்க ஒரு ஆச்சரியம். உங்களை எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கிற ஒரு நேரத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: பார்வோனுடைய அரண்மனையில யோசேப்பு எல்லாரும் எப்படி பார்த்தாங்கன்னா ஆச்சரியம்,
1: ஆச்சரியம்.
0: வச்சு செஞ்சவங்க எல்லாம் வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறாங்க.
1: ஆமென். அதனால
0: உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷங்களை எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியவர்கள் உதவி செய்யலைங்கிறத நினைச்சு கசப்பெல்லாம் என்னன்னா
1: கொள்ளாதீர்கள்.
0: வேண்டாம். உங்களை ஒரே அடியா உயர்த்தக்கூடிய தெய்வீக தொடர்புகளை, கருவிகளை ஆண்டவர் ஏற்கனவே
1: வச்சிட்டாரு.
0: உங்களை எலிமினேட் பண்ண நினைச்சவங்க நடுவுல ஆண்டவர் ஒரே நாள்ல உங்களை எலிவேட் பண்ண
1: போதுமானவர்.
0: உங்களை அகற்றலாம் நினைச்சாங்க, ஆனா ஆண்டவர் உங்களை உயர்த்துறதுக்கு வந்திருக்கிறாரு.
1: ஆமென்.
0: எத்தனை பேர் வந்தாலும் சரி, நீங்க உங்களை அகற்றிப்பட என்னன்னா
1: முடியாது.
0: 24 மணி நேரத்துல தாவீது ஒரு தலைப்பு செய்தியாய் மாறினார். பெத்லகேமில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீது 24 மணி நேரத்துல தலைப்பு செய்தியாய் மாறினார். அடிமையா கடங்களை கடந்த யோசேப்பு 24 மணி நேரத்துல தேசத்தின் தலைப்பு செய்தியாய் மாறினார்.
1: ஆமென்.
0: நீண்ட காலம் அந்த தீக தரிசனத்தை திரும்ப திரும்ப நாங்க அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம். பல வருஷமா, கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷத்துக்கு மேல இந்த தீர்க்க தரிசனத்தை யுத்த குதிரைகள் செய்தியிலிருந்து நாங்க அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம். 24 மணி நேரத்துல தேசத்தினுடைய தலைப்பு செய்தியா நீ
1: மாறுவேன்.
0: 18 நடந்தது போல, 17 நடந்தது போல, ஆதியாகமம் 41 நடந்தது போல.

0: அப்படி ஒரு மிரக்கல, அப்படி ஒரு அதிசய செயலை, தரிசனங்களை ஆண்டவர் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கும் இன்னைக்கும்
1: ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: சிலர் ஆண்டவர் இந்த சீசன்ல உங்க எல்லைக்குள்ள கொண்டு வர்றார், உங்க எல்லைக்குள்ள
1: கொண்டு வருகிறார்,
0: கொண்டு வர்றார். உங்க எல்லைக்குள்ள அந்த நபர்கள் வரும் பொழுது அவங்க உங்களுக்கு செய்கிற ஊழியம், அவங்கள கருவியா பயன்படுத்தி நீங்க இருக்கிற இடத்துக்கே அவங்களை வரவழைச்சு நீங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போவார். நீங்க இருக்கிற இடத்துக்கு சிலரை கத்தர் வரவழைக்கிறார், நீங்க இருக்கிற இடத்துக்கு சிலரை கத்தர்
1: வரவழைக்கிறார்.
0: அவங்களை எதுக்கு வரவழைக்கிறார்னா, நீங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போக. வரவழைப்பு அழைத்து கொண்டு போக,
1: அழைத்து கொண்டு போக.
0: இருக்கிற இடத்துக்கு வரவழைத்தவர் இருக்க வேண்டிய இடத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். அந்த தருணம் வந்திருக்கு. எவ்வளவு பெரிய பாதிப்பும் ஒரே நாள்ல மாறி உங்க மேல ஒரு பெரிய மதிப்பு உண்டாகக்கூடிய சீசனுக்குள்ள, டயத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துகிற டைம் இது.
1: ஆமென். அசப்பா பார்த்தவங்க எல்லாம் சப்பு கொட்டி உங்களை பார்ப்பாங்க.
0: மற்ற எல்லாரும் உங்களை பார்த்த பார்வையில ஒரு தலைகீழ் மாற்றம் இந்த சீசன்ல உண்டாக்குது. அதுக்கான ஆரம்ப அறிகுறிகள் ஏற்கனவே மேனிஃபெஸ்ட் ஆயிருச்சு,
1: ஆயிருச்சு,
0: பொட்டு வச்சிட்டாரு. மாறியும் உறைந்த மழையும் பூமியில என்ன வச்சிருச்சு,
1: பொட்டு வச்சிருச்சு,
0: பொட்டு வச்சிருச்சு. சீக்கிரத்துல கொட்டு கொட்டு என்ன செய்ய போதுன, மழை கொட்ட போகிறது,
1: கொட்ட போகிறது.
0: பிலீவ்.
1: Amen. I believe.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க விழுந்து போவது என்னன்னா,
1: இல்லை,
0: உங்களை சுற்றி விழுதுகள் தாங்கி நிற்கும்.
1: Amen.
0: அப்படியே ஜெய கம்பீரமா,
1: yes,
0: நடுநாயகமா நிப்பீங்க.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.

0: தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஒரு உயர்வு வருகிறது. உயரம் இல்லை, உயரம் இல்லை, துயரம் துயரம்னு வாழ்க்கையில் நீங்க அநேக துயரங்களை பார்த்தீங்க, குழிய பார்த்தீங்க, உங்க மேல சுமத்தப்பட்ட பழிய கேட்டீங்க. ஆனா இது உங்களுக்கான ஆண்டவருடைய நேரம். This is your Kairos moment. இந்த நேரத்தில் வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிற தேவன். ஆறுகள் தோன்றும் அவாந்தர வழியில். பழியையும் குழியையும் பார்த்து கேட்டு பார்த்து கேட்டு துயரத்துக்கு மேல துயரமா தோண்டு போய் கடந்த உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய ஆச்சரியமான வழியை உங்களுக்கு காண்பித்து உங்களுக்கு எனக்கு எட்டாத உயரத்துக்கு நம்மளை கொண்டு போய் விடுகிற ஒரு தருணத்துக்குள்ள நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், துயரத்தை கண்ட நீங்கள், தாங்க முடியாத துயரத்தை கண்ட நீங்கள், உங்க திராணிக்கு அப்பாற்பட்ட உங்களுக்கு எட்டாத உயரத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிற அதிசயத்தை பார்ப்பீங்க. எல்லாரும் பார்த்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானத்துல ஆண்டவரே உங்களை அமர்த்துகிற நேரம் இது. பர்பஸ் ரிலேட்டட் பிளெஸிங்ஸ். உங்களுடைய நோக்கம் தொடர்போட நோக்கத்தோட தொடர்புடைய ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரிக்கிற இடத்துக்கு நேரத்துக்கு கத்து கொண்டு வந்திருக்கிறார். என்ன அழுத்தம் இருந்தாலும் கலங்க வேண்டாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே கத்தர் சிலரை வரவழைத்து அவர்கள் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போகிற அதிசயத்தை இந்த சீசன்ல இந்த நேரத்துல நீங்க பார்த்து உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற தருணத்துக்குள்ள உங்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். தகப்பனே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்க பிலீவ் பண்றோம், இது ஒன்றும் தரையில விழுந்து போவதில்லை. ஒவ்வொரு தரிசனத்திலையும் இந்த செய்தியில சொல்லப்பட்ட ஆண்டவரே காரியங்கள் அப்படியே சம்பவிக்கிறத நாங்க சாட்சியா கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த செய்தியோட தொடர்புடைய விட்னஸ் அநேகர் எங்களோட பகிர்ந்து கொள்ள கிருப செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும், தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
3: நம் கர்த்தர் நம்மை காண்கிறவர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவர் என்ற மேலான சத்தியமே

21 13 வசனம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சங்கீதம் 91 நாம் படித்து வருகிறோம். இதுவரை நம்மை சுற்றி என்ன இருக்கிறது, நமக்கு மேலாக என்ன இருக்கிறது என்பது போன்றவைகளை படித்தோம். அவருடைய நிழலில் நாம் தங்குகிறோம், அவருடைய மறைவிடத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம், அவர் நமக்கு கோட்டையாக அடைக்கலமாக இருக்கிறார் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைக்கு பிசாசு எப்படி நம்முடைய பாதங்களுக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை குறித்து நாம் கவனிக்கப் போகிறோம். பிசாசு எப்படி நம்முடைய பாதங்களுக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை கவனிக்கப் போகிறோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் பாலசிங்கத்தையும் மிதித்து போடுவா என்று சொல்வது ஏதோ சிங்கத்தையும் சர்ப்பத்தையும் குறித்து சொல்லவில்லை. இவைகள் பிசாசுக்கு அடையாளமான சின்னங்களாக இருக்கிறது. பிசாசை குறித்து தான் இப்படிப்பட்ட ஒரு வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கிறது வேத புஸ்தகத்திலே. பிசாசை தான் சிங்கம் என்றும் பாலசிங்கம் என்றும் விரியன் பாம்பென்றும் வலு சர்ப்பம் என்றும் வேத வசனம் விவரிக்கிறது, பலவிதமாய் விவரிக்கிறது. அநேக நேரத்திலே ஒரு நம்முடைய மனதிலே ஒரு காட்சியை உண்டாக்கும்படியாக எதை குறித்து வேதம் போதிக்க விரும்புகிறதோ அதை குறித்த ஒரு விவரமான காட்சியை உண்டாக்குவதற்காக தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆகையால் அந்த வார்த்தைகளை நாம் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனுடைய அர்த்தம் என்ன, அவைகள் பிசாசின் எப்படிப்பட்ட தன்மைகளை விவரிக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உதாரணமாக, தேவன் தம்முடைய சிறகுகளால் உன்னை மூடுவார் என்று சொல்லி இருக்கிறது. தேவனுக்கு சிறகு கிடையாது, அவர் கோழியா, அவருக்கு சிறகு கிடையாது. ஆனால் சிறகுகளால் தன்னை மூடுவார் என்று ஏன் அப்படி சொல்லி இருக்கிறது? எப்படி ஒரு தாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கிறதோ, தன்னுடைய சிறகுகளால் மூடி பாதுகாக்கிறதோ, அதுபோல நம்மை காப்பார் என்று சொல்வதற்காக தான், அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நம்முடைய மனதிலே ஏற்படுத்துவதற்காக தான் சிறகுகளால் தன்னை மூடுவார், நம்மை மூடுவார் என்று சொல்லியிருக்கு. அவருக்கு சிறகு கிடையாது. நம்முடைய மனதிலே நாம் புரிந்து கொள்ளும்படியாக, அவர் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக, ஒரு தாயை போல நம்மை பாதுகாக்க வல்லவர் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக அவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார். ஆகையால் வேதத்திலே இப்படிப்பட்ட வர்ணனையின் வார்த்தைகள் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. வலு சர்ப்பம், டிராகன் என்று சொன்னால் பெரிய ஒரு பொல்லாத மிருகத்தை போல அது காட்சி அளிக்கிறது. பார்க்கிறதுக்கே கொடூரமாக இருக்கிறது, பெரிய மிருகம் போல காட்சி அளிக்கிறது. பிசாஸ் அப்படிப்பட்டவன், தீமை நிறைந்தவன், பொல்லாப்பு நிறைந்தவன், ஒரு பொல்லாத ஒரு மிருகத்தை போல அவன் இருக்கிறான் என்பதை அந்த வார்த்தை விளக்குகிறது. அதே நேரத்தில் விரியன் பாம்பு என்று சொல்கிறது. விரியன் பாம்பு என்று சொன்னால் இந்த பொல்லாத பெரிய மிருகத்தை போல இது இருக்காது. இது இருக்கிறது சில நேரத்தில் அவ்வளவாக தெரியவும் தெரியாது நமக்கு. திடீரென்று எங்கேயோ கதவுக்குள்ள அங்கங்க பூந்து, எங்கேயோ பூமி கடியில பூந்து, பைப்புக்குள்ள பூந்து நேரம் வீட்டுக்குள்ள வந்து திடீர்னு நிற்கும் சாத்தான். அப்படியும் கூட அவன் சாத்தான் பொல்லாதவனா பெருசா வந்து இவ்வளவு பெரிய மிருகம் போல காட்சி அளிக்கிறது மட்டும் இல்லாமல், திருட்டுத்தனமாக நம்ம வீட்டுள்ள பூந்து, எது கடியிலையாவது பூந்து உள்ள வந்து திடீர்னு பார்த்தா ரூமை திறந்து அவன் உட்காந்துட்டு இருப்பான் இல்லையா. இந்த பிசாசு எப்படிப்பட்டவன் என்பதை பலவிதமாய் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இவைகள். அப்படிப்பட்ட பிசாசை, பொல்லாதவனும் கொடூரமானவனும் பயங்கர மிருகத்தை போலவும் உள்ள அந்த பிசாசையும், தந்திரம் நிறைந்தவனும், நாம் அறியாதபடி நம்முடைய வாழ்க்கையில புகுந்து நம்மை வஞ்சித்து நமக்கு எதிராக கிரியை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட விரியன் பாம்பை போல, ஒரு சின்ன பாம்பு எப்படி நம்ம ரூமுக்குள்ள நுழைஞ்சிருந்தோ தெரியாமலே, அதுபோல நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்து கிரியை செய்கிற அந்த பிசாசையும் நாம் மிதித்து போடுவோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விவரம் என்னவென்றால், இது எதிர்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இலக்கண ரீதியில் பார்த்தால் இது எதிர்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்திலே பல சங்கீதங்கள், பல சங்கீதத்தின் பல பகுதிகள் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட காரியங்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன் சங்கீதத்தில் நல்ல அழகான பாடல்கள், கர்த்தரை பற்றிய துதி ஸ்தோத்திரங்கள் மட்டுமில்லை, தீர்க்க தரிசனமாகவே உரைக்கப்பட்ட பல காரியங்கள் இருக்கிறது. கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும், சிலுவை மரணத்தை குறித்தும், உயிர்த்தெழுதலை குறித்தும், பல காரியங்களை குறித்தும் சங்கீதத்திலே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தீர்க்க தரிசனங்கள் சங்கீதங்களிலே உரைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்ப்போம்.
இந்த சங்கீதத்தின் இந்த பகுதியும் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டவை. இந்த சங்கீதம் எழுதப்பட்ட போது, சங்கீதம் 91 எழுதப்பட்ட போது, வலு சர்ப்பத்தையும் விரியன் பாம்பையும் சிங்கத்தையும் சிங்கத்தையும் மிதிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக விசுவாசிகள் இல்லை. அன்றைக்கு அவர்கள் மிதிக்கிறவர்களாக இல்லை. அன்றைக்கு அவர்கள் அப்படிப்பட்ட பிசாசின் மீது அவ்வளவு பெரிய அதிகாரம் பெற்றவர்களாக அவர்கள் இல்லை. அப்படி செய்வோம், ஒரு காலம் வருகிறது, ஒரு நாள் வருகிறது, அதன் பிறகு நாம் அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்தவர்களாக மாறுவோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நாம் மிதித்து போடுவோம் என்கிறதை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறது. அது உரைக்கப்பட்ட நாளிலே பிசாசு தான் இன்னும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அது உரைக்கப்பட்ட நாளிலே இது நிறைவேறாத ஒன்றாக இருந்தது. சங்கீதக்காரன் ஆவியானவரால் ஏவப்பட்டு விசுவாசிக்கு வருங்காலங்களிலே கிடைக்க போகிற அதிகாரத்தை முன்னறிவிக்கிறார். பிசாசை விசுவாசிகள் மேற்கொள்வார்கள், பிசாசின் சக்திகளை மிதித்து போடுவார்கள் என்று முன்னறிவிப்பாக சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இன்னும் கேட்க போனால் இந்த முன்னறிவிப்பு சங்கீதம் 91 முதல் முதலாக சொல்லப்படவில்லை. அதாவது பிசாசை நாம் ஜெயிப்போம், பிசாசை மிதிப்போம் என்கிற இந்த விசுவாசியினுடைய அதிகாரத்தை குறித்த ஒரு காரியம் சங்கீதம் 91 சொல்லப்பட ஆரம்பிக்கவில்லை. ஏற்கனவே ஆதியாகமத்திலேயே சொல்லப்பட ஆரம்பித்து விட்டது பிசாசனுடைய தோல்வி. அவன் மீது மனுஷருக்கு கொடுக்கப்பட போகிற அதிகாரம், இவைகளை தேவன் ஆதியாகம 3 அதிகாரத்திலேயே முன்னறிவித்து விட்டார். அதன் பிறகு பல வசனங்கள் வேதத்திலே பிசாசனுடைய வீழ்ச்சியையும் அவன் மீது விசுவாசிகள் எப்படி அதிகாரம் கொள்வார்கள் என்பதையும் முன்னறிவிப்பாக தீர்க்க தரிசனமாக வேதவசனம் தொடர்ந்து உரைத்து கொண்டே வருகிறது. நான் திருப்புவோம், ஆதியாகம 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆண்டவர் அந்த பாம்பினிடத்திலே பிசாசினிடத்திலேயும் பிசாசினிடத்திலே பேசுகிறார். பிசாசு வந்து ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து போட்ட பிறகு சாபம் கொடுக்கப்படுகிறது. மனுஷனுக்கும் மனுஷிக்கும் பிசாசுக்கும் சாபம் கொடுக்கப்படுகிறது. மனுஷனுக்கு ஒரு சாபம், மனுஷிக்கு இன்னொரு சாபம், பிசாசுக்கு இன்னொரு சாபம். அந்த பிசாசுக்கு தேவன் கொடுத்த அந்த சாபத்தை தான் இங்க வாசிக்கிறோம். அந்த சாபம் வெறும் சாபம் மட்டும் இல்ல, தீர்க்க தரிசனமும் அதில் அடங்கி இருக்கிறது. ஒரு முன்னறிவிப்பு அங்கு கொடுக்கப்படுகிறது பிசாசை குறித்து, அவன் எப்படி மேற்கொள்ளப்படுவான் என்பதை குறித்த ஒரு முன்னறிவிப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். திடீர்னு பாருங்க, அவர் உன் தலையை நசுக்குவார் இருக்குது. ஸ்திரீயின் வித்தை பற்றி சொல்லுகிறது. ஸ்திரீயின் மூலமாக வரப்போகிற ஒரு மனுஷனை குறித்து தேவன் அப்பவே சொல்லிவிட்டார். என்றைக்கு சாத்தான் நான் ஏவாளை வஞ்சித்தானோ அன்றைக்கே தேவன் சாத்தானிடத்தில் சொல்லிவிட்டார், உன் வித்துக்கும் இந்த ஸ்திரீயின் மூலமாக வரப்போகிற ஒரு மனுஷனுக்கும் பகையை உண்டாக்குவேன். இந்த பகை ஒரு பெரும் போராட்டத்தில் வந்து முடிய போகிறது. அவர் உன் தலையை நசுக்குவார். யார்? இந்த ஸ்திரீயின் மூலமாக வரக்கூடியவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். பிசாசும் அவரை பாதிக்க, அவரை நசுக்க முற்படுவான். ஆனால் வெறும் குதிங்காலை மட்டும்தான் நசுக்க முடியும். ஆனால் அவரோ இவனுடைய தலையை நசுக்கி போடுவார் என்று தேவன் பிசாசினுடைய பிசாசை மேற்கொள்வதை குறித்த காரியங்களை அப்பொழுதே சொல்லிவிட்டார். ஒரு பகை அன்றையிலிருந்தே உருவாகிவிட்டது. பிசாசு அன்றையிலிருந்தே, இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இப்படி வரப்போகுதுன்னு, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். என்ன உடனே எவ்வளவு பிசாசுக்கு பயம் பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். நீங்க அன்றையிலிருந்து பிசாசுக்கு ஒரே போராட்டம் உள்ள, யாரோ ஒருவர் வரப்போகிறார், இந்த ஸ்திரீயை சும்மா விட்டா அவ்வளவுதான், இந்த ஸ்திரீ யாரையோ ஒரு மனுஷனை பெற்றெடுக்க போகிறாள், அந்த மனுஷன் எழும்பி வந்து ஒரு நாள் என்னுடைய தலையை நசுக்க போகிறான் என்கிற ஒரு பெரிய பயம் அன்றையிலிருந்து பிசாசை பிடித்தது. அந்த பயத்தினாலதான் அநேக நேரத்தில் பிசாசு அநேக தேவ மக்களை குழந்தைகள் இல்லாமல் ஆக்கினது. அதன் பிறகு குழந்தைகள் பிறந்தபோது அவர்களை அழிக்கும்படியாக எகிப்திலேயும், பிறகு இயேசு பிறந்த போதும் குழந்தைகள் எல்லாம் அழிக்கும்படியாக செய்ததெல்லாம் பிசாசினால் ஏவப்பட்ட காரியங்கள். ஏன் பிசாசு
ஏரோது மூலமாகவும், இயேசு பிறந்தபோது ஏரோதின் மூலமாகவும், அதற்கு முன்பு இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருந்தபோது பார்வோன் மூலமாகவும் பல கட்டளைகளை கொண்டு வந்து சிறு பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை பொதுவாக எல்லாரையும் அழித்து போட வேண்டும், பிறக்கும் போதே அவர்களை அழித்து விட வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை ஏன் கொண்டு வந்தான்? அது அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பயம், ஏதோ ஒரு ஆண் பிள்ளை எழும்ப போகிறது, நம்முடைய தலையை நசுக்க போகிறது என்கிற பெரிய பயம் அன்றையிலிருந்து அவனுக்கு இருந்து வருகிறது. இன்னும் கேட்டால், தேவன் பாம்பினிடத்தில் சொல்லி முடித்தவுடன், அதாவது உன் வித்துக்கும் இந்த ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்று சொல்லி முடித்தவுடன், சில நாட்களில் ஏவாள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். முதல் குழந்தை, முதன் குழந்தையை பெற்றெடுக்கிறதை 4:1 வாசிக்கிறோம். அவளுக்குள்ளேயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, சாத்தானுக்குள்ள ஒரு பெரிய பயம், ஐயோ அவர் வந்து என் தலையை நசுக்குவார்னு சொல்லிட்டாரே இந்த ஸ்திரீயின் வித்து, அப்ப இந்த ஸ்திரீயின் மூலமா யாரோ ஒருவர் எழுந்து போகிறார்ங்கிற பயம், ஸ்திரீக்கு ஒரு ஆறுதல், ஸ்திரீக்கு ஒரு தைரியம், என் மூலமாய் பிறக்க போகிற ஒருவர் வந்து இந்த என்னை வஞ்சித்து, என்னை பாவியாக்கி, இந்த தோட்டத்தை விட்டு தள்ளின, தேவனை விட்டு பிரித்து போட்ட இந்த பிசாசை மேற்கொள்ளும்படியாக, இந்த பிசாசை ஒன்றுமில்லாமல் பண்ணும்படியாக என் மூலமாய் ஒருவர் பிறக்க போகிறார் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஸ்திரீக்கும் உண்டாயிற்று. ஒரு பக்கம் பிசாசுக்கு பயம், என்ன இந்த ஸ்திரீ மூலமா பிறக்கிறாள், நம்ம தலையை நசுக்க போறாரு. இன்னொரு பக்கம் ஸ்திரீக்கு ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, என் மூலமாய் வரப்போகிற ஒரு சந்ததியில வரப்போகிற ஒரு மகன் இந்த பிசாசின் தலையை நசுக்கக்கூடியவராயிருப்பார் என்கிற பெரிய எதிர்பார்ப்பு. அந்த பெரிய எதிர்பார்ப்பின் விளைவாக ஏவாளுக்கு குழந்தை பிறந்த போது ஏவாள் சொல்லுகிறாள், முதல் குழந்தை பிறந்த உடனே, எப்படா குழந்தை பிறக்குன்னு காத்துக்கிட்டே இருக்கிறான். ஆண் குழந்தை பிறந்தவுடன் அவள் வாயிலிருந்து இது வருகிறது. ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, 1:1 கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்னா ஏதோ நான் உள்ள ஒரு பிள்ளையை பெற்றேன்னு சொல்லவ, என்ன சொல்ற, கர்த்தர் சொன்னாரே இந்த பிசாசனுடைய தலையை நசுக்குவார் என்று சொன்னாரே, அப்பேற்பட்ட ஒரு பிள்ளையை, கர்த்தரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளையை, இந்த பிசாசின் தலையை நசுக்கக்கூடிய பிள்ளையை நான் பெற்றெடுத்திருக்கிறேன் என்று பெரிய எதிர்பார்ப்போடு சொல்லுகிறார். ஆனால் அவளுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. அந்த பிள்ளை பிசாசின் தலையை நசுக்கிறதுக்கு பதிலா மற்றவங்க தலையை நசுக்கிற பிள்ளை ஆயிடுச்சு. தன்னுடைய சொந்த சகோதரனை கொன்று போட்ட ஒரு பிள்ளையாய் மாறினது, கொலைகார பிள்ளையாய், பிசாசின் சுவாபத்தினால் நிறைந்த பிள்ளையாய், தீமைகளும் பொல்லாப்பும் உள்ளே இருந்த பிள்ளையாய், பிசாசனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளையாய் இருந்தது. ஏவாள் எதிர்பார்த்தால், என் மூலமாய் பிறக்கிற பிள்ளை இந்த தலையை நசுக்க போகிறது, பிசாசை ஒன்றுமில்லாமல் ஆக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு வீணாகிவிட்டது. அன்று முதல் கிறிஸ்து மரியாளன் மூலமாய் பிறக்கிற நாள் வரையிலே உலகத்திலே பெரிய எதிர்பார்ப்பு, தீர்க்கதரிசிகள் மத்தியிலே பெரிய எதிர்பார்ப்பு, தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அநேகர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், ஒரு பிள்ளை பிறக்க போகிறது. ஏசாயாவிலையும் அதைத்தான் தீர்க்கதரிசியாய் ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்தார் மேசியாவை குறித்து, எப்படி ஒரு ஸ்திரீ ஒரு பாலகனை பெற்றெடுப்பாள் என்று சொல்லி அந்த பிள்ளை பிறக்கும் பிறக்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக மரியாளின் மூலமாக அந்த பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை ஒரு அற்புத பிள்ளையாய் பிறந்தது. ஒரு மனுஷனுடைய உதவியினால் அந்த பிள்ளை பிறக்கவில்லை. மனுஷனால் பிறந்த ஒவ்வொரு பிள்ளையும் பாவியாயிருக்கிறது, பாவ சுவாபம் நிறைந்ததா இருக்கிறது. பிறக்கும் போதே பாவ சுவாபம் நிறைந்ததா இருக்கிறது. அதை சங்கீதக்காரன் சொல்கிறார், தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று. பாவ சுவாபம் நிறைந்தவர்களாக மனுஷனால் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் இருக்கிறார்கள். ஏனால் மனுஷனிடத்திலிருந்து தான் அந்த பாவ சுவாபம், ஒரு மனுஷனிடத்திலிருந்து அவனுடைய பிள்ளைகளுக்கு செல்லுகிறது. ஒரு மனுஷனால் பாவம் பிரவேசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தேவன் இயேசுவை இந்த பூலோகத்துக்குள்ளே கொண்டு வரும்போது மனுஷனுடைய உதவி இல்லாமல், வெறும் மனுஷியை உபயோகப்படுத்தி, ஒரு பாவம் இல்லாத தூய்மையான இரத்தத்தை உடைய பாவ சுவாபமற்ற ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் கொண்டு வந்தார். ஆகையால் தான் நாம் கன்னி மரியாளின் வயிற்றிலே இயேசு பிறந்தார் என்பதை நிச்சயமாக விசுவாசிக்கிறோம், அதை உறுதிப்படுத்துகிறோம். அதற்கு எதிராக வரும் காரியங்களை நாம் ஒத்துக்கொள்வதில்லை. கன்னியின் மரியாளின் வயிற்றிலே தான் அவர் பிறந்திருக்க வேண்டும். அவர் மனுஷ உதவியினால் பிறந்திருக்க முடியாது. கன்னியின் வயிற்றில் பிறக்கவில்லை, மனுஷனுடைய உதவியால் இயேசு பிறந்தார் என்று சொல்லுகிறது. அது எல்லா காரியத்தையும் அழித்து போடக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கன்னியின் வயிற்றில் பிறக்கவில்லை என்றால், ஒரு மனுஷனுடைய உதவியினால் தான் பிறந்தார் என்று சொன்னால்,
நமக்கு ரட்சிப்பே இன்றைக்கு கிடையாது. அவருடைய ரத்தம் நம்மை மீட்க முடியாது. அவரே பாவியாயிருப்பார். அவரை ரட்சிக்கிறதுக்கே இன்னொரு ரட்சகர் தேவையாயிருக்கும். இருக்கிறீங்களா இங்க எல்லாரும்?

அவருக்கே ஒரு பலி அவசியம் என்ற அவசியம் இல்லை, நமக்கு அவர் பலியாகிறார். அப்படி ஆதியாகமம் 3:14-15 அந்த காரியம் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. அந்நாளிலிருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்களிடத்திலே இருந்து வருகிறது. சங்கீதம் 91 எழுதப்பட்ட போது இந்த காரியம் நிறைவேறவில்லை. சங்கீதக்காரன் ஆவியால் ஏவப்பட்டு ஒரு தீர்க்க தரிசனமாக தான் எழுதுகிறார். மறுபடியும் வாசிப்போம் ஆதியாகமம் 3:14. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய், எல்லா மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். அன்னைக்கே ஆண்டவர் அவனை மண்ணை தின்ன வச்சிட்டார். அன்றைக்கே சாத்தான் இன்றைக்கு ஜனங்களை மேற்கொண்டான் என்று நினைக்கிறானோ அன்றைக்கே அவனை தேவன் சபித்து போட்டார். ஆனால் ஒருவர் வந்து அவனுடைய தலையை நசுக்குவார் என்று சொன்னது வெகு நாட்களுக்கு பிறகு நிறைவேறிற்று. சங்கீதம் எழுதப்பட்ட காலத்தில் நிறைவேறவில்லை, அதன் பிறகு உள்ள நாட்களிலே அது நிறைவேறிற்று. அது நிறைவேறின இடம் கல்வாரி சிலுவை. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உன் தலையை நசுக்குவார் என்பது என்றைக்கு நடந்தது, எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, அது நடந்த இடம் என்ன, அது நடந்த நேரம் என்ன? அது கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு அறையப்பட்ட போது அவன் தலையை நசுக்கினார். எப்படி அவன் தலையை நசுக்கினார்? இந்த பகை, பிசாசுக்கும் ஸ்திரீ இனத்துக்கும் உள்ள பகை நாளடைவிலே வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து ஒரு பெரிய பகையாக அதை உருவெடுத்து, பெரிய போராட்டமாக உருவெடுத்து, இயேசு பிறந்தபோது கூட அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று பிசாசு திட்டமிட்டான். ஆனால் முடியவில்லை. இயேசு வளர்ந்து வந்தபோதோ பிசாசுக்கு ஒரு பெரிய தொல்லை. எங்க போனாலும் ஒரு பிசாசுகளை விரட்டுகிறார், யாதியஸ்தலை சொஸ்தமாக்குகிறார், பிசாசின் கிரியைகளை அழிக்கவே வந்தேன் என்று சொல்லுகிறார். இப்படி இயேசு பிசாசுக்கு எதிராக கிரியை செய்து கொண்டு பிசாசிடத்திலே சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார். பிசாசால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இயேசு வந்து விட்டார், இவருடைய தலையை இந்த பிசாசினுடைய தலையை நசுக்க போகிறவர் வந்து விட்டார் என்பது அவனுக்கு விளங்கிவிட்டது. அவன் நினைச்சா இவர் நம்முடைய தலையை நசுக்கிறதுக்கு முன்னால இவரை எப்படியாவது நசிக்க விட வேண்டும் என்று நினைத்துதான். அவ்வளவு அவர் நன்மை செய்த போதும், அவ்வளவு ஜனங்கள் திரளாய் அவரை பின்பற்றின போதும், அவருக்கு விரோதமாக அரசாங்கத்தையும் யூத மக்களையும் கிளப்பி விட்டு பிசாசு எப்படியாவது இவரை நசுக்கி போட வேண்டும் என்று முயற்சி எடுத்தான். இயேசுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை இந்த ரீதியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசுக்கு ஒரு பெரிய போராட்டம், என்ன என்றால் வந்து விட்டாரே, என் தலையை நசுக்குவார் என்று சொன்னால் இவராக தான் இருக்க வேண்டும், எங்க போனாலும் இவருக்கு அதிகாரம் இருக்கிறதே. எல்லா மனுஷரையும் பிசாசு அடக்கி ஆண்டான். எல்லா மனுஷர் மீதும் அவனுக்கு அதிகாரம் இருந்தது. எல்லாரும் அவனுடைய ராஜ்யத்துக்குட்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசு மட்டும் வித்தியாசமானவர். எப்படி இருந்திருக்கும் பிசாசுக்கு? எந்த மனுஷனையும் பிசாசு என்ன வேணா பண்ணலாம். ஆனா இப்ப புதுசா ஒரு மனுஷன் உலகத்துல வந்திருக்கிறார். இந்த மனுஷனை மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியவில்லை. அவன் பண்ண வேண்டும் என்று வருகிறான். வேதம் சொல்லுகிறது பிசாசு தேவனிடத்தில் இயேசுவிடத்தில் வந்தானாம், ஆனால் அவரிடத்தில் ஒன்றும் காணவில்லை. அவரிடத்துல பாவம் இல்லை. பாவம் இருந்தாதான் அவனுக்கு அதிகாரம் அவர் மேல. சி, குற்றவாளிகளாய் இருக்கிறவர்கள் மீதுதான் பிசாசு அதிகாரம் செலுத்த முடியும், பாவிகள் மீதுதான் அதிகாரம் செலுத்த முடியும், குற்றம் உள்ளவர்கள் மீதுதான் அவன் அதிகாரம் செலுத்த முடியும், குற்றம் இல்லாதவர்கள் மீது அதிகாரம் செலுத்த முடியாது. உலகமே குற்றம் உள்ளவர்களாக இருந்தது, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்று போனார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. முழு உலகமும் பாவிகளாக இருந்த வேளையில் எல்லாரையும் ஆட்கொள்ள முடிந்தது, எல்லார் மேலும் அதிகாரம் செலுத்த முடிந்தது. ஆனால் இந்த ஒரு மனுஷர் வித்தியாசமானவராக இருக்கிறார். இயேசு வண்டியில் வருகிறான், இயேசு வண்டியில் ஒன்றும் காண முடியவில்லை. ஏதாவது ஒரு குறை இருக்குமா, ஒரு குற்றம் இருக்குமா, இவரிடத்தில் ஏதாவது ஒரு பாவம் இருக்குமா, அதன் மூலமாக இவரை ஆட்கொள்ளலாம், இவர் மீது அதிகாரம் செலுத்தலாம் என்று முயற்சி எடுக்கிறான். ஆனால் அவரிடத்தில் ஒரு பாவமும் இல்லை. அவன் இவர் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு பதிலாக இவர் அவன் மீது அதிகாரம் செலுத்துகிறார். இயேசு சென்ற விடமெல்லாம் பிசாசுகள் கதறி அசுத்தாவிகள் ஜனங்களை விட்டு வெளியே ஓடின. ஏன்? இயேசுக்கு அப்பேற்பட்ட அதிகாரம், பாவமற்றவர், நீதிமான், அப்பேற்பட்ட அதிகாரத்தை அவர் பெற்றிருந்தார். ஆகையால் ஒரு பெரிய புரளியை கிளப்பி, இயேசுவுக்கு எதிராக ஒரு பெரிய புரளியை கிளப்பி எப்படியாவது இவரை நசுக்க வேண்டும், எப்படியாவது இவரை ஒழித்து விட வேண்டும், இவர் இப்படியே இருந்தால் நம்முடைய கிரியைகள் எல்லாம் அழித்து போடுவார், நம்மை நாசமாக்கும்.

0: என்று எண்ணி இவருக்கு எதிராக ஒரு பெரிய புரளியை கிளப்பி மதத்தில் உள்ள ஒரு யூத மக்கள் உள்ளேயே புகுந்து அவன் கிரியை செய்ய ஆரம்பித்தான். யூத மக்களே அவரை குறித்து குற்றஞ்சாட்ட ஆரம்பித்தார்கள். தம்முடைய அவருடைய சொந்த ஜனங்களே அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற அளவுக்கு பிசாசு அவருடைய உள்ளத்தில் கிரியை செய்தான். ஆனால் அவனுக்கு என்ன வழங்கலைன்னா, இந்த சண்டைக்கு அவனை இழுத்ததே ஆண்டவர் தான். ஹலோ, ஆண்டவர் அவன் வலிய சண்டைக்கு இழுக்கிறார், வா. அவன் ஒதுங்கி போனாலும் அவரே கூப்பிடுறார், சண்டை விட மாட்டேன்றார். இவன்கிட்ட எப்படியாவது மோதி இவனை சிலுவை வரைக்கும் கொண்டு போய் சண்டைக்கு இவனை இழுத்து அங்கே இயேசு தோல்வி அடைவது போல ஒரு காட்சியை உண்டாக்கி இயேசுவில சிலுவை அறைய வைத்து அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை அங்கே சிந்தி மனுக்குலத்துக்கு மீட்பை உண்டாக்கி அதன் மூலமாக பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி பெரிய ஜெயத்தை உலகத்துக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று சண்டைக்கு இழுக்கிறார் ஆண்டவர். பிசாசு அவன் விட்டாலும் ஆண்டவர் விடுற மாதிரி இல்லை. சிலுவை ஆண்டவருடைய திட்டம், பிசாசு நினைச்சா அவனுடைய திட்டம் என்று பிசாசு யோசித்தான். இந்த சிலுவையில் இவர் அரைஞ்சு விட்டா நம்முடைய மாஸ்டர் பிளான், நான் போட்ட பெரிய திட்டம் நிறைவேறி விட்டது. எப்படியாவது ஜனங்களே இவருக்கு எதிராக கிளப்பி இவ்விரோதத்தை உண்டு பண்ணி இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று பெரிய ஒரு பகை இவருக்கு எதிராக கிளப்பி இவரை சிலுவையில் அறைந்தால் அவன் நினைச்சா நம்ம வேலை முடிஞ்சது, நம்முடைய பெரிய திட்டம் நிறைவேறிட்டது, இவரை கொன்னே போட்டலாம். ஆனா அவனுக்கு தெரியல, ஒரு காரியம் தெரியவில்லை. வேதம் சொல்லுகிறது, இதை அறிந்திருந்தால் அவரை கொலை பண்ணியிருக்க மாட்டார்கள் என்று. இந்த திட்டத்தை, தேவனுடைய திட்டத்தை அவர்கள் அறிந்திருந்தால் அவரை கொலை பண்ணியிருக்க மாட்டார். கொலை பண்றதன் மூலமா ஜெயம்தான் வருது. இயேசுவை சிலுவையின் போட்டதன் மூலமா மனுக்குலத்துக்கே ஜெயம் வந்து விட்டது. பிசாசுக்கு மட்டும் இதை தெரிஞ்சிருந்தா பிசாசு இயேசுவை சிலுவையில போட்டிருக்க மாட்டவே மாட்டான். அதை முயற்சி எடுத்திருக்க அவனுக்கு தெரியல. அவன் நினைச்சான் இவரை கொண்டு போய் சிலுவையில் வச்சு இவரை நசுக்கிடலாம். கடைசியில் அங்கே ஆனதெல்லாம் வெறும் குதிங்கால தான் நசுக்க முடிஞ்சது. வெளியே வரும்போது அவன் தலையே அவர் நசுக்கி போட்டார். அது தேவனுடைய திட்டம். பகை அதிகமாகி அதிகமாகி அதிகமாகி கடைசியில் சிலுவையிலே போய் முடிந்தது. பிசாசு நினைச்சா, அடேயப்பா எவ்வளவு பெரிய திட்டம், என்னுடைய இவ்வளவு பொல்லாத திட்டம் நிறைவேறுதே என்று சந்தோஷமாக அவன் நினைத்து கொண்டிருந்த போது வேதம் சொல்லுகிறது, இயேசு அங்கே மரித்தவர் நரகத்துக்குள் பாதாளத்துக்குள் சென்று அவனையும் அவனுடைய சகாக்களையும் சந்தித்து அவர்கள் மேல் வெற்றி சிறந்து அவர்களை வெளியரங்க கோலமாக்கி ஜெயித்து மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இது தேவனுடைய திட்டம். பிசாசுக்கு இந்த திட்டம் தெரியும், ஆனால் அது சிலுவையின் மூலமாக நிறைவேற போகிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவனுக்கு தெரியும் நம்முடைய தலையை நசுக்கும் நாள் வருகிறது என்று. அவனுக்கு தெரியும் நமக்கு விரோதமாக ஏதோ சதி நடக்கிறது என்று. ஆனால் எப்படி நடக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆளை கூட ஐடென்டிஃபை பண்ணிட்டான், இவர் தான் இருக்கும் என்று அவனுக்கு தெரிந்து போய்விட்டது. இயேசுதான் என்று கண்டுபிடித்து விட்டான். ஏன்னா பிசாசின் அசுத்தாவிகளே கதறுகின்றன, தேவனுடைய குமாரனே என்று அவைகள் கதறுகிற அளவுக்கு பிசாசுக்கு ஆள் அடையாளம் தெரிஞ்சு வைத்துக்கிட்டான். ஆனால் அந்த திட்டத்தின் விவரங்கள் அவனுக்கு புரியவில்லை. ஆகையால் ஏமாந்து போய்விட்டான். சிலுவையிலே அவனுடைய தலையை நசுக்கும் நாள் வந்தது. சிலுவை தேவனுடைய திட்டம், பிசாசினுடைய திட்டம் அல்ல. தேவன் பிசாசை இழுத்தார். சிலுவைக்கு இயேசுவை கொண்டு வரும்படியாக அவனை வலியை இழுத்தார். தேவன் அந்த சூழ்நிலையை உருவாக்கினார். தேவன் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் உச்சகட்டத்தை அடையும்படியாக அவர் செய்தார். அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருந்தார். பிசாசு நினைத்தான் தன்னுடைய திட்டம் நிறைவேறுகிறது என்று. அவருடைய திட்டம் நிறைவேறின போது கல்வாரி சிலுவையில் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் மனுக்குலத்தின் பாவத்துக்காக மீட்புக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆண்டவர் மனுக்குலத்தையே பார்த்து அவர்களை குற்றவாளிகள் இல்லை என்று தீர்க்கக்கூடிய ஒரு நிலை உருவானது. அதன் மூலமாக மனுக்குலத்துக்கே விடுதலை உண்டானது. மனுஷன் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு தன்னுடைய அதிகாரத்தை இழந்தபடியினால் மனுஷன்தான் மறுபடியும் பிசாசினிடத்திலிருந்து இழந்து போன அதிகாரத்தை திரும்ப பெற வேண்டியதாக இருந்தது. ஒரு சாதாரண ஒரு நியதி அது, நியாயம். யார் இழந்தார்களோ அவர்கள்தான் அதை போய் எடுக்க வேண்டும். யார் அதை பிசாசினிடத்தில் கொடுத்து போட்டார்களோ, ஏமாந்து போனார்களோ, அவர்களே போய் திரும்ப அதை பெற வேண்டும். யார் ஏமாந்தது, யார் வஞ்சிக்கப்பட்டது? மனுக்குலம் வஞ்சிக்கப்பட்டது ஆதாம் ஏவாளின் மூலமாக. யார் அதை திரும்ப போய் பெற வேண்டும்? மனுஷனே தான் போய் திரும்ப பெற வேண்டும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், உலகம் படைக்கப்பட்ட போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவன் இழந்து போனான். அவனே தான் போய் திரும்ப அதை பெற வேண்டும். அதுக்கு தான் இயேசு மனிதனாக வந்தார் உலகத்திலே. அவரே போய் அதை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவுடன் பிசாசால ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு மனுக்குலத்தின் பிரதிநிதியாக இயேசு பிசாசின் அதிகாரத்தை பறித்து போட்டார். ஹல்லேலூயா. மனுக்குலத்தின் அதிகாரியாக இயேசு பிரதிநிதியாக இயேசு பிசாசை ஜெயித்தார். அதன் மூலமா என்ன அர்த்தம்? நாம் எல்லாம் ஜெயிக்கலாம்னு அர்த்தம். அமெரிக்காவிலே ஒரு சிறைச்சாலை இருந்தது, புகழ்பெற்ற சிறைச்சாலை. நான் இதை முந்தி சொல்லியிருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. புகழ்பெற்ற சிறைச்சாலை, அந்த பேர் அல்கட்ராஸ் என்கிற சிறைச்சாலை. ரொம்ப புகழ்பெற்றது. ஏன் புகழ்பெற்றது என்று சொன்னால், அந்த அல்கட்ராஸ் என்ற சிறைச்சாலை கடலுக்கு நடுவில் இருந்தது. கலிபோர்னியா மாகாணத்தில் கடலுக்கு நடுவில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. சுற்றிலும் கடல் பல மைல்களுக்கு. அங்கே யார் வைத்தார்கள் என்றால், இந்த அடிக்கடி தப்பித்து ஓடுகிற குற்றவாளிகள் இருக்கிறாங்க பாருங்க. 10 தடவை ஜெயிலுக்கு போயிருப்பான், 10 தடவை தப்பிச்சு ஓடி இருப்பான். தப்புறதுல பெரிய ஆளுகளாக இருப்பானுங்க, பெரிய குற்றவாளிகளாக இருப்பான். ஆனால் தப்பி ஓடுறதுல பெரிய ஆளாக இருப்பான். இப்படி தப்பி ஓடுகிற குற்றவாளிகள் எல்லாரையும் கொண்டு போய் அந்த கடலுக்கு நடுவில் இருக்க சிறைச்சாலையில் வைத்து அங்கே தப்பவே முடியாது. அதுக்கு ஏன் புகழ் அல்கட்ராஸ்க்கு என்று சொன்னால், அங்கிருந்து எவனும் தப்பினதே கிடையாது. அதனுடைய புகழ் அதுதான். அது ஒன்றும் எல்லா சிறைச்சாலை போல, அது இன்னொரு சிறைச்சாலை. ஆனால் அதுக்கு ஏன் ஒரு தனிப்பட்ட புகழ் என்றால், அதிலிருந்து எவனும் தப்பினதே கிடையாது. கடைசியாக அதில் ஒரு குற்றவாளியை போட்டாங்க. இவன் பல முறை தப்பினவன். அவன் அங்கே போய் இருந்து கொண்டு கூட இருக்கவனாம் பல முறை தப்பினவன் தான். அதனால் ஒரு பெரிய திட்டத்தை உள்ளேருந்து தீட்டினார்கள். பல மாதங்களாக அந்த திட்டத்தை தீட்டி அதில் வேலை செய்து கடைசியாக இந்த பெரும் குற்றவாளி யாரும் செய்ய முடியாத ஒன்றை செய்து முடித்தான். அது என்ன? ஒரு நாள் தப்பிச்சு ஓடிட்டான். கூட 4-5 பேரை கூட்டிட்டு எல்லா இடத்துலையும் தேடினாங்க. தண்ணியில் தப்பிச்சு ஓட முயற்சி எடுத்திருக்கிறார்கள் முன்ன. அதுக்கு முன்னே பலர் முயற்சி எடுத்து கடைசியில் வெளியே போய் பார்த்தா தண்ணியில் கிடக்கும் அவருடைய சரீரம். செத்து போய் தண்ணியில் கிடப்பார்கள் தப்பிக்க முடியாமல். ஜெயில் உள்ளேருந்து வெளியே வரலாம், ஆனால் வீட்டுக்கு போக முடியாது. தண்ணியில் மாட்டிக்கிட்டு செத்து கிடப்பார்கள். தண்ணியெல்லாம் தேடி பார்க்குறாங்க, என்ன இந்த ஆளை காணுமே, கூட போனோம்ல காணுமே. பார்த்தா எல்லாம் தப்பிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சாமர்த்தியமாக எல்லாரும் போயிருக்காங்க. அந்த ஒருவன் முன்னால் சென்றிருக்கிறான், மற்றவர்கள்லாம் பின்னால் அவன் வழியை பின்பற்றி சென்று விட்டார்கள். என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த சிறைச்சாலையை மூடி விட்டார்கள். இன்றைக்கு அந்த சிறைச்சாலை மூடி மியூசியம் மாதிரி கிடக்குதுங்க, சும்மா கிடக்குது. ஏன் மூடிவிட்டார்கள்? அந்த சிறைச்சாலைக்கு இனி மதிப்பு கிடையாது. ஏன் அதுக்கு மதிப்பு இருந்தது? இதுவரை யார் முதலும் தப்புனதே கிடையாது. அதனால தான் அதுக்கு புகழ். அதனால தான் அங்கே கொண்டு அடைச்சாங்க. இப்போதான் ஒருத்தன் தப்பிச்சு விட்டானே, அவன் பின்னால் இன்னும் சிலர் தப்பிச்சு போய்விட்டார்கள். இதன் பிறகு எல்லா சிறைச்சாலையை போல இதுவும் இன்னொரு சிறைச்சாலை ஆகிவிட்டது. அதை மூடியே போட்டார்கள். ஒருவன் தப்பித்தான் என்று சொன்னால் மற்றவர்கள் தப்பிக்க வழி இருக்கிறது என்ற அர்த்தம். ஆகையால் அது அர்த்தமற்றதாகிவிட்டது அந்த சிறைச்சாலை. இப்படிதான் இயேசுவும், இதுவரை ஒரு மனுஷனும் பிசாசை ஜெயித்ததில்லை, இதுவரை ஒரு மனுஷனுக்கு பிசாசின் மீது அதிகாரம் இருந்ததில்லை, இதுவரை ஒரு மனுஷனும் பிசாசின் சோதனைகளை மேற்கொண்டதில்லை. ஆனால் இயேசு வந்தபோது முதல் முதலாக நம்முடைய பிரதிநிதியாக நமக்கு முன் செல்லுகிறவராக பிசாசை ஜெயித்தார், பிசாசை மேற்கொண்டார், அவனுடைய சோதனைகளை ஜெயித்தார், எல்லாவற்றையும் ஜெயித்தார். இனி அது என்னத்தை உலகுக்கு அறிவிக்கிறது? மனிதனாய் பிறந்த எவனும் இயேசுவின் மீது விசுவாசம் வைப்பதன் மூலம் இந்த பாவம் என்கிற சிறையிலிருந்து விடுபடலாம், அவனும் வெளியே வரலாம், பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து அவன் விடுதலையை பெறலாம் என்கிற அறிவிப்பை தான் நாம் நற்செய்தி என்கிறோம். ஹல்லேலூயா! இயேசு வழி காமிச்சிட்டார், இயேசு பிசாசை ஜெயித்தார். அது நமக்கெல்லாம் என்னத்தை காண்பிக்கிறது? நாம் எல்லாரும் இயேசுவை இயேசுவை போல பிசாசை ஜெயிக்க முடியும். பிசாசுக்கு நம் மீது அதிகாரம் இல்லை என்பதை தான் காட்டுகிறது. இன்னும் கேட்டால் வேதத்தில் திட்டவட்டமாக போதித்திருக்கிறது. திருப்புங்க எபேசியர். அவர்கள் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்றால், 16 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எபேசியர் 1 அதிகாரம் 16 வசனம் கொஞ்சம் நீளமான ஒரு பகுதி, நன்றாக கவனியுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நாம் எப்படி, அதாவது இயேசு சிலுவையில் செய்தது எப்படி நமக்காக செய்தார், அதனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்படுகிறது, நமக்கு எப்படி அதிகாரம் வருகிறது, நாம் எந்த நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக உரைக்கும் வசனங்கள். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, 16 வசனம் 16, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திருள வேண்டும் என்றும். அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார் விசுவாசிகளுக்காக. எதற்காக ஜெபிக்கிறார்? தேவனை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தேவன் ஜனங்களுக்கு தர வேண்டும். ஜனங்களுடைய மனம் திறக்கப்பட வேண்டும். ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஜனங்கள் தேவனுடைய அறிவிலே வளர வேண்டும். ஆழமாக தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்திருக்கிறார் தேவன், சிலுவையின் மூலமாக நமக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அதற்காக ஜெபிக்கிறார், விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே அவருடைய மனதை திறந்தருளும், இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளட்டும். இவைகள் நான் பிரசங்கிக்கிறது சத்தியமான காரியங்கள், இவைகளை சாதாரண அறிவினால் அறிந்து கொள்ள முடியாது. இது ஒரு ஆவிக்குரிய அறிவினால் அறியப்பட வேண்டியவைகள், தேவனுடைய ஞானத்தினால் தெளிவினால் அறிந்து கொள்ளப்பட வேண்டியவைகள். தேவனுடைய ஆவியானவர் தாமே அவைகளை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக பவுலப்போஸ்தலன் ஜெபிக்கிறார். நாம் போதிக்க தான் முடியும், ஆனால் தேவன் தான் கண்களை திறக்க முடியும், அந்த சத்தியங்களை நமக்கு விளக்கி தர முடியும். இன்றைக்கு நாம் அதை எதிர்பார்ப்போம். தேவன் நம்முடைய கண்களை திறந்து நமக்கு ஞானத்தின் தெளிவி அளிக்கிற ஆவி தர வேண்டும் என்று நாமும் இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். தொடர்ந்து ஜெபிக்கிறார், தந்திரள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்றார், நமக்கு கல்வாரி சிலுவையின் மூலமாகவும் இயேசுவை தேவன் மரித்தவர்களிலிருந்து எழுப்பினதன் மூலமாகவும் நம்மிடத்திலே காண்பிக்கும் அவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ளும்படி, நம்மிடத்திலே அவர் காண்பித்திருக்கும் நமக்காக அவர் செய்திருக்கும் காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இதை வாசிக்கும் போது என்ன விளங்குது, ஏதோ இயேசு இந்த பூலோகத்தில் வந்தார், தேவன் மனுஷனாய் வந்தார், அவரை பொல்லாதவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள், ஆனால் தேவனோ இவர் தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, இவரை அங்கீகரிப்பதற்காக, இவர் சொன்னவைகள் உண்மை என்று வெளிப்படுத்துவதற்காக இவரை மரித்தோர்லிருந்து எழுப்பினார். எழுப்பினது மட்டுமல்லாமல் இவரை எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேரிடப்பட போகிற நாமங்களுக்கு மேலாக இவரை உயர்த்தினார். உன்னதங்களிலே அவருடைய வலது பாரசத்திலே இயேசுவை உட்கார வைத்திருக்கிறார், மகிமைப்படுத்திருக்கிறார், அவ்வளவுதான் என்று நினைக்கிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் இயேசுக்கு இதெல்லாம் நடக்கணும்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் அவருக்கு நடக்கணும்னு அங்கிருந்து உலகத்தில் வந்தார். அவர் ஏற்கனவே உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருந்தார். எத்தனை பேருக்கு தெரியாது, இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அவர் பிதாவுடைய வலது பாரசத்திலே உன்னதத்திலே ராஜாதி ராஜனாக கர்த்தாதி கர்த்தனாக தேவனாக அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தவர். சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார். இறங்கி வந்தது எதற்கு, எப்படியாவது எனக்கு உன்னதத்தில் ஒரு இடம் கிடைக்கணும், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் மேலாக எல்லா நாமங்களுக்கும் மேலாக எனக்கு ஒரு நாமம் கிடைக்கணும், நான் உயர்த்தப்பட வேணும் அப்படின்னா வந்தார் கிடையாது. அவருக்கு அது அவசியமே இல்லை. எதற்கு வந்தார், நமக்காக வந்தார். ஆகையால் வெறும் அவர் உயர்த்தப்பட்டார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டார், உன்னதங்களிலே வலது பாரசத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் போதாது. ஏன்னா அது அவருக்கு அவசியமே கிடையாது. அவர் எப்படியும் பிசாசை விட பெரியவர். அவர் இவர் பிசாசிற்கு பிசாசை ஜெயித்த ஜெயம் அவருக்காக என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் எப்பவுமே பிசாசை ஜெயித்தவர் தான். அவர் எப்பவுமே பிசாசை ஜெயித்தவர் தான். அவர் சிலுவைக்கு போக வேண்டியதில்லை, அவர் ரத்தம் சிந்த வேண்டியதில்லை, அவர் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அவருக்கு எப்பவுமே பிசாசை விட அதிக பலன் உண்டு. அவர் அதிக பிசாசை ஜெயித்தவர், அவர் பிசாசை மேற்கொள்ளுகிறவர், பிசாசை விட பெரியவர். அதை அவருக்காக அவர் செய்யவில்லை. நாம் நினைக்கிறோம் அவரை இயேசு தேவன் இயேசுவை மகிமைப்படுத்தினார் மேன்மைப்படுத்தினார், பாவம் அவரை கொலை பண்ணாங்க, இவரை உயிர்த்தெழ வைத்தார், அவரை மேலே உட்கார வைத்தார் என்று நினைக்கிறோம். கிடையாது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியமே நம்மை குறித்து தான். எதுக்கு ஜெபம் பண்றார் அப்போஸ்தலாய் பவுல், நம் நிமித்தமாக அல்லது நம்மிடத்திலே தேவன் காண்பிக்கும் வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. இயேசு மரித்தோர்லிருந்து எழுப்பது நிமித்தமாக, சிலுவை பாடுகள் நிமித்தமாக, உயிர்த்தெழுதல் நிமித்தமாக நம்மிடத்திலே தேவன் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. இங்க முழு the whole point is not about Jesus, the whole point is about us. இயேசுவை குறித்த காரியம் இல்லை இது. இது நாம் அறிந்து கொள்ளும்படியாக. இயேசுக்கு இதெல்லாம் புரியுது, இயேசுக்கு இதெல்லாம் அவசியமே கிடையாது. தேவன் நம்மிடத்திலே காண்பிக்கும் வல்லமையை நாம் புரிந்து கொள்ளும்படியாக தான் பவுலப்போஸ்தலன் ஜெபிக்கிறார். அதைத்தான் இங்கே விளக்குகிறார். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம் இரண்டாம் அதிகாரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாருங்க, இப்ப இயேசுவை பற்றியே பேசிட்டு இருந்து திடீர்னு இப்ப நம்ம பற்றி ஆரம்பிச்சிட்டாரு. ரெண்டாம் அதிகாரம் என்று சொல்றதுனால வேற ஏதோ விஷயம் பேசுறாங்கன்னு சொல்ல வேணாம், நினைக்க வேண்டாம். அதேதான் தொடர்கிறது. அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களால் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எல்லாரும் சொல்லுங்க, நம்மை உயிர்ப்பித்தார். இயேசுவை உயிரோடு எழுப்பினது மட்டுமல்ல, நம்மை உயிர்ப்பித்தார். அதை தான் பார்க்க விரும்புகிறார், நம்மை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாவிகளாயிருந்தோம் முந்தி, அதான் சொல்றார். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அவருடைய உயிர்த்தெழுதலே நம்முடைய உயிர்த்தெழுதலும் அடங்கி இருக்கிறது. நம்மை அவருடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், அதுதான் ரட்சிப்பு. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஹலோ, இருக்கிறீங்களா எல்லாரும்? நம்மை உயிர்ப்பித்து நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்காரவும் செய்தார். எங்க உட்கார்ந்துருக்கிறீங்க இப்போ? ஆவிக்குரிய விதத்தில் கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறீர்கள். கிறிஸ்து எங்க உட்கார்ந்திருக்கிறார்? சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டவராய் உன்னதங்களிலே தேவனுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். நல்லா யோசித்து பாருங்க. இப்போ இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிறார். எங்க உயர்த்தப்பட்டிருக்கிறார்? உன்னதங்களுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவர் பிதாவின் வலது பாரசத்திலே உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டு சகல துரைத்தனங்கள் அதிகாரம் பிசாசின் வல்லமைகள் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தி உட்கார வைத்திருக்கிறார் ஆண்டவர். உன்னதத்திலே உட்கார வைத்தது மட்டுமில்லாமல் எல்லாத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். இரண்டாம் அதிகாரம் சொல்லுது 7வது வசனம், நாமும் அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எங்க உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய பாதப்படி இல்லையா? ஹலோ, நாம் எங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்? நாமும் அவரோடைய கூட வலது பாரசத்திலே உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பாதத்து கீழாக சகல துரைத்தனங்களும் அதிகாரமும் கர்த்தத்துவமும் வல்லமையும் இருக்குமானால், அவருடைய பாதத்து கீழாக சகலமும் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்குமானால், நம்முடைய பாதத்து கீழாகவும் சகலமும் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க? ஆவிக்குரிய நிலையில நீங்க எங்க இருக்கிறீங்க? அதைத்தான் நீங்க சொல்லுகிறார், நாம் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய நிலையிலே அவரோடு கூட இருக்கிறோம். நமக்கு கீழாக எல்லாவற்றையும் அவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். எல்லா கைகளை உயர்த்தி நாம் சொல்லுவோம், என்னை உயிர்ப்பித்து கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தின் என்னை உட்கார வைத்திருக்கிறார். சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் வல்லமைகளுக்கும் மேலாக என்னை உயர்த்தி அவருடைய வலது பாரசத்திலே உட்கார வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆகையால் எல்லாவற்றையும் எனக்கும் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். நம்ப முடியுதா? இதை ஒரு விசுவாசி நம்பினா விசுவாசியை மாறிடுவான். இதை ஒரு விசுவாசி நம்பினா சாட்சியெல்லாம் மாறிடும், ஜபம் மாறிடும், எல்லாம் மாறிடும். நிறைய பேர் ஜபம் பண்ணுறாங்க பார்த்தியா, பார்த்தீங்களா? ஆண்டவரே இந்த பிசாசை பாரு ஆண்டவரே, அதெல்லாம் மாறிடும். பிசாசு எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சிட்டா விசுவாசிக்கு, பிசாசு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான்னு விசுவாசிக்கு தெரிந்தா நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடும். அதைத்தான் ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்று அப்போஸ்தலாய் பவுல் ஜெபிக்கிறார். நம்மிடத்திலே தேவன் காண்பித்த வல்லமையை, தேவனை இயேசுவை உயிரோடு எழுப்புறதன் மூலமாக நம்மிடத்தில் அவர் காண்பித்த வல்லமையை நாம் காண வேண்டும். நமக்காக அது செய்யப்பட்டது, அவருக்காக அல்ல. அவருக்கு அது அவசியமே இல்லை. அந்த ஜெயம், பிசாசை மேற்கொள்ளுதல், உயர்த்தப்படுதல் எல்லாம் அவருக்கு அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆனால் நம்மை வந்து தாழ கிடந்தவர்களை வந்து தூக்கி உயிர்ப்பித்து மேலே உட்கார வைக்க வேண்டிய அவசியமா இருந்தது. அதைத்தான் சிலுவையின் மூலமாக அவர் செய்தார். நமக்காக அதை செய்தார், அவருக்காக அல்ல. அதை நாம் பார்க்க வேண்டும். நமக்காக அதை அவர் செய்தார். எபிரேயர் 2 திருப்போம். அது இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. எபிரேயர் 2:5-8. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷரை நீர் நினைக்கிறதற்கும், அதாவது இன்னொரு இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை இங்கே சொல்லுகிறார் எபிரேயர் நிருபத்தை எழுதினவர். இன்னொரு இடத்துல என்று சொன்னால் குறிப்பாக சங்கீதம் 8 எழுதப்பட்டிருக்கிறதை இங்கே சொல்லுகிறார். ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷருடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷனை குறித்து பேசுகிறார். இது மனுஷனை ஏன் நினைக்கிறீர் ஆண்டவரே? அவன் எம்மாத்திரம். அவனை விசாரிக்கிறீரே, அவன் எம்மாத்திரம். இவனை பற்றி ஏன் கவலைப்படுறீர்? மனுஷன் அவ்வளவு விசேஷம், மனுஷனை ஏன் அவ்வளவு பெருசா நினைக்கிறீர் நீர்? அவனுக்காக ஏன் இவ்வளவு செய்கிறீர்? அவனை ஏன் அவ்வளவு பெரிதாக எண்ணுகிறீர்? அவனை தேவதூதிரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிச்சூட்டி. இது மனுஷனை பற்றி. தேவதூதனை விட கொஞ்சம் சிறியவர்களா நாம் ஆக்கப்பட்டோம், ஆனால் கனத்தினாலும் மகிமையினாலும் நம்மை முடிசூட்டி இருக்கிறார். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து, ஆதியாம் 1:26 தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனுஷனுக்கு என்ன சொன்னார்? அவர் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் ஆண்டுகொள்ள சொன்னார். இதெல்லாம் உன்னுடையது, நீ வைத்துக்கொள், நீ ஆண்டுகொள்னு சொல்லிவிட்டார். அதை தான் இங்க சொல்லியிருக்கிறது. மனுஷன் யார், அவனை குறித்து தேவன் எப்படி நினைக்கிறார் என்பதை தான் இந்த வசனங்கள் விவரிக்கிறது. சங்கீதம் 8 அந்த வசனம் வருது. சங்கீதக்காரன் சொல்கிறான், மனுஷன் எம்மாத்திரம், அவனை விசாரிக்கிறீர், அவனை நினைத்து பார்க்கிறீர், அவன் அற்பமானவனாச்சே, ஆனால் அவனை இவ்வளவு பெரிசா நீர் நினைக்கிறீரே என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அதை இங்கே இவர் சொல்லி காண்பிக்கிறார். உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை, அதாவது மனுஷனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்திலே அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆனா இன்னும் ஒரு காரியம் அவனுக்கு கீழ்ப்படவில்லை, அவனுக்கு கீழாக வைக்கப்படவில்லை. அது என்ன தெரியுமா? சரீர பிரகாரமான மரணம். இருக்கிறீங்களா? பிசாசு கீழே வச்சிட்டாரு, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திட்டாரு, மனுஷனுக்கு எல்லா அதிகாரத்தையும் தந்துட்டாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரீர பிரகாரமான மரணம் மட்டும் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை, அது பின்னாலே மேற்கொள்ளப்படும். அதற்கென்று ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். அழியாமை, அழிவுள்ளது அழியாமையை தரித்துக் கொள்ளும், சாவுக்கு ஏதுவான சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும், சாவாமையை தரித்துக் கொள்ளும். அந்த நாள் வரும்போது மரணத்தையும் நாம் மேற்கொள்வோம். மரணமும் நம்முடைய பாதத்து கீழே இருக்கும். சரீர பிரகாரமான மரணமும் நம்மை தீண்ட முடியாது. சரீர பிரகாரமாக நாம் சாக மாட்டோம். அந்நாள் வரைக்கும் வெறும் சரீர பிரகாரமான மரணத்தை தவிர மற்றது எல்லாத்தையும் நம்ம பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஒரு அற்புதமான காரியம்! சரீர பிரகாரமான மரணத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் மனுஷனுடைய பாதத்தை கீழ்ப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் மனுஷனை பற்றி பேசிக்கொண்டு வந்த வார்த்தைகள். 6, 7, 8 எல்லாம் எப்படி மனுஷனை உருவாக்கினார், கிரியின் மேல் அதிகாரியாக வைத்தார், அவனுடைய பாதத்துக்கு இல்லை எல்லாத்தையும் வைத்தார். ஆனாலும் அவனுக்கு இன்னும் சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டில்லை. ஏன்னா சரீர பிரகாரம் மரணம் இன்னும் அவனை ஆட்கொள்ளுகிறது. அது வருங்காலங்களிலே அதையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்துவார். சரீர பிரகாரமான மரணத்தை அவன் மேற்கொள்வான் இல்லையா? அதையெல்லாம் சொல்லிட்டு திடீர்னு 9 இயேசுவை பற்றி பேசுகிறார். மனிதனை பற்றியே பேசிட்டு வந்து திடீர்னு இயேசுவை பற்றி பேசுகிறார். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதர்களும் சற்றும் சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். நாம் எல்லாம் இன்னும் மரணத்தை மேற்கொள்ளுகிற அந்த நிலைக்கு வரவில்லை. இன்னும் அது நம்முடைய பாதத்து கீழ்ப்படுத்தப்படவில்லை. ஆனால் இயேசுவோ, அதுதான் இங்க சொல்ற, ஆனால் இயேசுவோ எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். எல்லாருக்காக ருசி பார்த்திருக்காரா? எல்லாரும் சொல்லுவோம், எல்லாருக்காகவும் ருசி பார்த்தார். எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தவர் உயிரோடு எழுந்தார். அவர் மரணத்தை ஜெயித்து விட்டார். ஜெயித்து விட்டதுனால மூட போறாங்க. ஹலோ,
1: ஆகையால் தான் அப்போஸ்தலனாய் பங்கே பாதாளமே மரணமே இருக்கிற மேலாத்து வாழ்விட ஆரம்பிச்சிட்டார். அவர் மரணத்தை ஜெயிக்கல, ஆனால் இயேசு ஜெயித்ததுனால என்னையும் இந்த மரணம் பிடித்து வைத்திருக்க முடியாது. இந்த கல்லறைக்கு அதிகாரம் கிடையாது, பாதாளத்துக்கு என்ற ஆவிகளை பிடித்து வைத்திருக்க அதிகாரம் கிடையாது. உன் மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்கிறார். எங்கே உன்னுடைய ஜெயம்? ஒரு ஆள் வெளியே போயிட்டார், நாங்க எல்லாரும் வெளியே போக போகிறோம். ஒரு ஆள் மரணத்தை தப்பி வெளியே வந்தார், ஒரு ஆள் உயிரோடு எழுந்தார், நாங்கள் எல்லாரும் உயிரோடு எழும்பப்பட போகிறோம். நித்திய நித்தியமாக தேவனோடு கூட வாழப்போகிறோம். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? ஆகையால் தான் கிறிஸ்தவன் மரணத்தையே வேற விதமா பார்க்கிறான். ஆகையால் தான் கிறிஸ்தவ சாவு ரோட்ல போனாலே எல்லாம் ஆண் பார்க்கறாங்க. ஏன்? பாட்டு பாடிட்டு போறோம், நாம் அங்கே இருப்போம் சொல்லி பாட்டு பாடிட்டு போறோம். பெரிய நம்பிக்கையை பாடுகிறோம். நம்முடைய உள்ளத்திலே மாறாத சந்தோஷம் ஒன்று இருக்கிறது. ஒருவர் இருந்து நம்ம விட்டு பிரிந்து போனால் அதற்குரிய கவலை இருக்கிறது, ஆனால் மற்றவர்களைப் போல நாம் துக்கிக்கிறது கிடையாது. நம்முடைய துக்கமே வேற மாதிரி இருக்கு. நாம் பெரிய நம்பிக்கையோட போகிறோம், அந்த நம்பிக்கையை பிரசங்கிக்கிறோம், மரணத்தை சவால் விடுகிறோம். மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு வெளியே வந்துட்டார், நாங்களும் வெளியே வர போகிறோம். அவர் நமக்கு முன் சென்று விட்டார். ஹல்லேலூயா! முன் சென்றவர், மரணத்தை ஜெயித்தவர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறார். இரண்டாம் அதிகாரம் எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் 3-8 வசனங்கள் அந்த இயேசுவை குறித்து இன்னும் விவரமாய் சொல்லியிருக்கிறது. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். உட்கார்ந்தாரா இல்லையா? எல்லா ஜெலும் இயேசு உன்னதத்திலே வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். இவர் தேவதூதரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். இயேசு பெற்ற மேன்மையை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன், இனி நான் உன்னை ஜெனிப்பித்தேன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும், அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டா? இன்னும் கேட்டா என்ன சொல்றாரு, தூதரை விட இப்ப இயேசு பெரியவரா மாறிட்டார். தூதரை விட இயேசு பெரியவரா மாறிட்டார். ஏன்? தூதரை பார்த்து இன்றைக்கு நான் உன்னை ஜெனிப்பித்தேன், நீர் என்னுடைய குமாரன் என்று யாருக்காவது தேவன் சொல்லியிருக்காரா? சொன்னதே கிடையாது. மேலும் தமது முதற்பேராவனவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. குமாரனை நோக்கி தூதர்கள் எப்படி காற்றுகளாகவும் அக்னி ஜுவாலைகளாகவும் ஊழியக்காரனை செய்கிறாராம், குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. தேவதூதனை பார்த்து என்ன சொல்றார், நீ காற்றாக என்றார். ஊழியக்காரில் பார்த்து அக்னி ஜுவாலையாய் அவர்களை மாற்றுகிறார் தேவதூதர்களை. ஆனால் குமாரனை பார்த்து என்ன சொல்கிறார், உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது என்றார். அப்ப இயேசு எங்க இருக்கிறார்? உன்னதமான இடத்திலே வலது பாரசத்திலே, பிதாவுடைய வலது பாரசத்திலே இருக்கிறார், சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் செங்கோல் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய சிங்காசனம், அரசாட்சி, அவருடைய ஜெயம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து ஜெயித்தார், அவர் ராஜாதி ராஜாவாயிருக்கிறார். அவருடைய ஆட்சி என்றென்றைக்கும் உள்ளது, அதை என்றைக்கும் பிசாசு ஒன்றும் பண்ண முடியாது. இதை தான் இயேசுவே தீர்க்க தரிசனமா சொன்னார். லூக்கா 10 அதிகாரத்தில் அவர் மரிப்பதற்கு முன்பதாக, இதெல்லாம் நடப்பதற்கு முன்பதாக, சிலுவை வருவதற்கு முன்பதாகவே இயேசு என்ன நடக்கப் போகிறது என்பதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். லூக்கா 10:19 வசனம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். இங்கேயும் பாருங்க, வர்ணனையான வார்த்தைகளை தான் உபயோகப்படுத்துகிறார், நேரடியாக பிசாசுன்னு சொல்லல. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏன் சேதப்படுத்த மாட்டாது? ஏன் நமக்கு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க அதிகாரம்? ஏன் பிசாசை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது? ஏனென்றால் அவர் எங்கே இருக்கிறாரோ அதே இடத்துல நாமும் உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய பாதத்து கீழாக இவைகள் எல்லாம் எப்படி கீழ்பட்டிருக்கிறதோ அதுபோலவே நம்முடைய பாதத்து கீழாக எல்லாம் கீழ்பட்டிருக்கிறது. சங்கீதம் 91 போவோம். மறுபடியும்
0: சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். வருங்காலத்தில் வரப்போகிற காரியத்தை அன்றைக்கு சொன்னார்கள், இன்றைக்கு அது நடந்து விட்டது. எத்தனை பேருக்கு அது தெரியும்? இன்றைக்கு அது நடந்து விட்டது. மிதித்து போடுவாய் என்று சொல்லுகிறது எதிர்காலத்தில் நடக்க போகிறது என்கிற விதத்தில் சொல்லப்பட்டதும் அல்லாமல் மிதித்து போடு என்கிற கட்டளை போலவும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது வருங்காலத்தை குறிக்கிறது மட்டுமல்ல, இது ஒரு கட்டளையாகவும் இருக்கிறது. மிதித்து போடு வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும், சிங்கத்தையும் விரியன் பாம்பையும், விசுவாசியாக நீ மிதித்து போடு, அவனை பாதத்தை கீழ்ப்படுத்து, மிதித்து போடு என்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் பிசாசை குறித்து என்கிறதை அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பால சிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கு, கவனிச்சிங்களா? ஆங்கிலத்திலே அழகாக யங் லயன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இளம் சிங்கம். ஏன் இளம் சிங்கம் சொன்னது எனக்கு ரொம்ப நாளாக சரியா அது விளங்கலையே. இளம் சிங்கம்னா சிங்கம்னா என்ன, இளம் சிங்கம்னா என்ன? சிங்கத்தையும் மீத்து போடுவா, இளம் சிங்கத்தையும் மீத்து போடுவான்னா அது இன்னொரு ஃபர்தர் டிஸ்கிரிப்ஷன், இன்னும் கொஞ்சம் வர்ணனை அதிகமாக. இளம் சிங்கம்னா என்ன? பிசாஸ் இளம் சிங்கம் மாதிரி இருக்கான். இளம் சிங்கம் தான் சொல்கிறாங்க, நிறைய கத்துமா, ரோரிங், ரொம்ப கர்ச்சித்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் வயசான சிங்கம் அவ்வளோ கர்ச்சிக்காது. இந்த இளம் சிங்கம் தான் எப்போ பார்த்தாலும் கர்ச்சித்து கொண்டே இருக்கும். பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் சுற்றித் திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இளம் சிங்கம் போல் எப்போ பார்த்தாலும் கர்ச்சித்துக்கிட்டே இருக்கிறான். ஏன் கர்ச்சிக்கிற, ஏன் இளம் சிங்கம் அதிகமாக கர்ச்சிக்கிறது? மனுஷர் மத்தியில் கூட சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் லுடலுடன் வாயை திறந்து பேசிகிட்டு இருக்கிறது தான் சைன் ஆஃப் இம்மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சியற்ற நிலையில் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு அது ஒரு அடையாளமாகிறது. முதிர்ச்சி பெறாத நிலையில், சரியான வளர்ச்சி இல்லாத நிலையில் இருக்கிறால் தான் எப்போ பார்த்தாலும் வாயை திறந்து லோட லோட லோட லோடன் எதையாவது அளந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வாய், பெரிய வாயை திறந்து பிக் மவுத், இதை திறந்து லொட லொட லொடன் ஆடிட்டு இருக்கிறது என்னத்தை காண்பிக்குது? சரியான வளர்ச்சி இல்லைன்னு காண்பிக்குது. ஆவிக்குரிய விதத்தில் பிசாசு தான் ரொம்ப குறைவு வளர்ச்சி உள்ளவன், ஆகியால் தான் அவனும் எப்போ பார்த்தாலும் கெரிச்சிக்கிட்டே இருக்கிறான். ஓ ஓ ஓ ஓன்னு எப்போ எல்லா நேரத்திலும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறான், கெர்ச்சித்து கொண்டே இருக்கிறான் பிசாசு. ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரத்துக்கு திருப்போம். ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் 8:9. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விழுங்க முடிஞ்சா விழுங்கிடுவான், விழுங்க முடியாது, ஆகையால் தான் தேடிட்டு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். லேசில் முழுங்க முடியாது, அப்படி ஒன்றும் யாரும் கொடுத்துடல அவனுக்கு தட்டில் வச்சு, ஆகையால் தான் வகை தேடி சுற்றி திரிந்திருக்கிறான், திரிந்து கொண்டிருக்கிறான். அவன் அப்பேற்பட்ட சிங்கமாக இருந்தா, உடனடியாக விழுங்கக்கூடியவனாக இருந்தால் சுற்றி திரிய வேண்டிய அவசியமே கிடையாது, நேராக வந்து எடுத்து சாப்பிடலாம். ஏன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான்? யாராவது மாட்டு வாங்கலான்னு பார்த்துட்ருக்கான். மாற்றால் தான் அவன் விழுங்க முடியும், எல்லா ஆளையும் விழுங்க முடியாது. மாற்ற விசுவாசியை தான் அவன் விழுங்க முடியும். அவனுடைய பொய்களை விசுவாசிக்கிற, பொய்களை நம்புகிற விசுவாசிகள், அவனுடைய ஏமாற்றுதலுக்கு இணங்குகிற விசுவாசிகள், தங்களுடைய அதிகாரத்தை அறியாத விசுவாசிகள், அவனை தேவன் நம்முடைய பாதத்தை கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்பதை அறியாதவர்கள், அவன் மீது நமக்கு அதிகாரம் இருக்கிறது, பிசாசின் மீது நமக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை அறியாதவர்கள், அவர்களை தான் அவன் விழுங்குவான். இன்றைக்கு எந்த விசுவாசிக்காவது பிசாசின் மீது அதிகாரம் இருக்கிறது என்று தெரியாமல் அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்த முடியாமல் இருக்கிறாங்களோ, அவர்களை பிசாசு விழுங்கத்தான் செய்கிறான், அவர்களை பிசாசு சோதிக்கிறான், அவர்களை பிசாசு விழச் செய்கிறான், அவர்களை எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதிகாரம் பெற்றவர்கள், தங்களுடைய அதிகாரத்தை அறிந்து கொண்டவர்கள், பிசாசின் அதிகாரம் ஒன்றும் இல்லை என்று தெரிந்தவர்கள் அவனை கீழ்ப்படுத்துவார்கள், அவனை மேற்கொள்வார்கள். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். எப்படி ஓடி போவான்? இயேசு சொன்னால் பின்னால் போ சாத்தான் என்ன, ஆனால் அன்றைக்கி இன்னும் கீழே போடல, அதனால தான் அப்படி சொன்னார், பின்னால் போன். இன்றைக்கி என்ன பண்ணிட்டார்? பாதத்துக்கு கீழாக்கி விட்டார். இன்றைக்கு அவன் கீழே கிடக்கிறவன், அன்றைக்கே கீழாக்கிட்டார், மண்ணை தின்னு கீழே கிடன்ட்டார். அன்னையிலிருந்து இன்றைய வரைக்கும் அப்படி தான் இருக்கிறான். கல்வாரி சிலுவையில் மனு வர்க்கத்துக்காக அவனுடைய தலையை நசுக்கி அவனுடைய அதிகாரத்தை தேவன் பிடுங்கி போட்டார் இயேசுவின் மூலமாக. அன்றையிலிருந்து இன்றை வரை பிசாசு கீழே தான் போயிட்டு இருக்கிறான். முதல்ல இருந்தே கீழே தான் போக ஆரம்பிச்சான், இன்னைக்கு வரைக்கும் கீழே தான் போயிட்டு இருக்கிறான். விசுவாசிகள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகள் இதில் நிற்க இந்த சத்தியத்தில் நிற்க வேண்டும். இந்த சத்தியத்தை தங்களுக்கென்று உரிமை பாராட்ட வேண்டும். பிசாசை குறித்து பயப்படுகிறவர்களாக பிசாசின் கிரியைகளை பெரிதாக நினைச்சு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க. சில விசுவாசிகளை பார்த்தா பிசாச தேவன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஹலோ, பிசாச கர்த்தர் நினைச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு எல்லாம் தெரியும், அவன் எது வேணா செய்யலாம், அவனுக்கு செல்ல அதிகாரம் இருக்குது, அவன் எப்படி வேணா பண்ணலாம், அவன் என்ன பண்ணுவானோ, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அவன் ரொம்ப பெரியவன். யோசித்து பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ விசுவாசிகள் நான் அப்படி பார்த்துருக்குறேன். பிசாசை கர்த்தரை போல நினைச்சிக்கிட்டு இருக்காங்க. பிசாசு எல்லாவற்றையும் செய்ய முடியாது. அவன் வந்து சர்வ வல்லமை உள்ளவர். இவனுக்கு சர்வ வல்லமை கிடையாது. பிசாசுக்கு சர்வ ஞானம் கிடையாது, எல்லாத்தையும் அறிந்தவன் கிடையாது. பிசாசுக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்து அதெல்லாம் என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிக்க முடியாது. பிசாசுக்கு எப்படி தெரியும்? நம்ம வாயை திறந்து சொல்றதன் மூலமா தான் தெரியும். வாயை மூடிட்டு இருந்தா பிசாசுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்முடைய அவநம்பிக்கையும் நம்முடைய அவிசுவாசத்தையும் பயத்தையும் நாம பேசும்போது பிசாசுக்கு அப்புறம் பிடிச்சிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிருது, ஓஹோ இவ்வளவு பயம் உள்ள இருக்கிறான். பிசாச கர்த்தர் நினைக்காதீங்க. பிசாசு எல்லாம் நினைச்ச நேரத்துல எதையும் செய்துற முடியாது. எல்லாம் செய்ய முடியும்னா ஏன் யோபுவை பற்றி கர்த்தர் இடத்துல போய் நிக்கிறான்? ஆண்டவரே, வேலி போட்டு அடைச்சிருக்கிறீரு, எங்களெல்லாம் வெளியே வச்சுட்டு அவனை உள்ள வச்சு ஆசீர்வச்சுட்டே இருக்கிறீரு, நான் ஒண்ணுமே செய்ய முடியலன்னு எதுக்கு தேவனிடத்துல போய் அவன் அனுமதி கேட்டுக்கொண்டு நிற்கிறான்? பிசாசு எல்லாவற்றையும் எப்பவும் செய்துவிட முடியாது. அவன் செய்கிறதற்கு சில எல்லைகள் உண்டு. ஆகையால் பிசாசை குறித்து பயந்து கொண்டு தயங்கி கொண்டு அவனை பெரிதாக நினைத்து கொண்டிருப்பது பதிலாக பிசாசு எங்கே இருக்கிறான் என்று புரிந்து கொண்டு சங்கீதம் 91:13 சொல்லியிருக்கிறபடி சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் பாலசிங்கத்தையும் விரியன் பாம்பையும் மிதித்து போடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாதத்து கீழ்ப்படுத்துகிறவர்களாக அதிகாரம் செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிசாசின் மீது அதிகாரம் செலுத்த வேண்டும். எந்த பிசாசுக்கும் நம்முடைய வாழ்க்கையில இடமே கிடையாது. நல்ல விசுவாசி ஆயிட்டு நல்ல கத்திர பின்பற்றிக்கிட்டு கோயிலுக்கு வந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு ஐயோ எனக்கு பில்லி சீனியை வைக்க போறாங்க, எனக்கு அதை பண்ண போறாங்க, இந்த பேச்சே கூடாது. அது ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கீங்களா எல்லாரும்? ஒன்றும் முடியாது. இதுக்கு நாலு பேர்கிட்ட போகிற தகடு எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, இது இதில் அவசியமோ தப்பானே கிடையாது. உங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை குறித்து சொல்ல எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம தான் சொல்லியிருக்கேன்னு. சங்கீதக்காரன் சொன்ன நாட்களில் அவர்களுக்கு மிதித்து போடக்கூடிய அதிகாரம் கிடையாது. யாரும் மிதித்து போட முடியாது. பிசாசு தான் தலைமையில் உட்காந்துட்டு இருந்தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது. இன்றைக்கோ இயேசுவின் மூலமாக பிசாசு பாதத்து கீழாக வைக்கப்பட்டிருக்கிறான். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்லாரும் கைகளை உயர்த்துங்கள். எல்லாரும் இன்றைக்கு சொல்லுவோம், பிசாசின் சேனைகள் பார்த்துக் கொள்ளுது. பிசாசுக்கு நம்ம வாயில சொல்றது

அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிற எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதித்து ஆராதிக்கிறோம். தேவைகளோடு வந்திருக்கிற எங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யும் ஆண்டவரே, இப்பொழுதே செய்யும் ஆண்டவரே.

பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.

0: கலக்கத்தோடு இரவில் ஒரு நாள் படுத்திருந்த போது, ஃபியர் நாட், நீ பயப்படாதே, ஆபிரகாமின் தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆதியாகமம் 26:24 கர்த்தர் ஐசக்கோடு பேசியது என் கண்முன் வந்தது. பயமில்லை பயமில்லை என்று நாவால் அறிக்கை செய்தேன். அதிகாலையில் அது ஒரு பாடலாய் பிறந்தது. பாடுவோம் பயமில்லையேன்.
1: சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பலன் தருவார், தேவன் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர், பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குற ஆண்டவர். இன்னைக்கு பிசாசின் வல்லமையில அகப்பட்டு நீங்க வியாதியோடு வந்திருக்கலாம், ஒரு வேதனையோடு வந்திருக்கலாம், ஒரு சோர்வோடு வந்திருக்கலாம், ஒரு தோல்வியோடு கூட வந்திருக்கலாம், ஒரு நஷ்டத்தோடு வந்திருக்கலாம், செய்வன பயத்தோடு வந்திருக்கலாம், ஏவுதல் கட்டோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு எல்லாவற்றிலும் இயேசு விடுதலை கொடுக்கிறார். அந்த பிசாசின் வல்லமையை நொறுக்கித்தான் அனுப்புவார்.
2: உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவன ராஜாதி ராஜாவை நாம் ஆராதிக்க போகிறோம். அப்பா சொன்னது போல இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள், இந்த நாள் ஒரு அதிசயத்தின் நாள். இந்த நாள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமே. நீங்க வெறுமையாய் போக போறதில்ல, தேவ வல்லம தேவ பிரசனம் உங்களை ஆட்கொள்ளும். எல்லா கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா நீர் நல்லவர், நீர் பெரியவர், தகப்பனே போதுமானவரே, துணையாளரே, என் கூட வருகிறவரே, அப்பா நம்பிக்கைக்கு உரியவரே, மகத்துவம் நிறைந்தவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுடைய துணையாளரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா எங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வேதனையை மாற்றுகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லாபா ரஹா தடாபா ஷகா தடபலபோ. இது தேவனோடு கூட பேசுகிற ஒரு நேரம், இது தேவனோடு கூட இடைப்படுகிற ஒரு நேரம், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம், ஒரு உன்னதமான ஒரு நேரம். ஓ லாபா ரஹா தடாபா ஷகா தடபலபோ. கமான் எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி லேகா மரஹா தடாபா ஷகா தடபலபலபோ லீரா தானா மரஹா தடாபா கபா கபா கபாலபலபோ மீஷா ஹாதா டாபா ரஹா தடபலபோ. எல்லாரும் வாய்களை திறந்து நல்லா அந்நிய பாஷை பேசுங்க. கொஞ்ச நேரம் தேவனோடு கூட பேசுங்க. ஆண்டவரே என்னுடைய ஆவி பலப்படட்டும் அப்பா. ஓ உள்ளான சரீரம் பலப்படட்டும், உள்ளான ஆத்மா பலப்படட்டும் அப்பா. லா ரபா ஷகா தடபா ரஹா திடிபி கபா கபாலபலபோ லேரா தானா மரஹா தடபா கபா கபாலபலபோ. தேவ மகிமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு தேவ பிரசனம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. Hallelujah, Hallelujah, Hallelujah, Hallelujah, Hallelujah. La ra da da ba shaka da da ba ra ha da da ba la bo. ஆண்டவர் கிட்ட கேளுங்க, உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா, உங்க மகிமையினால நிரப்புங்கப்பா, உங்க கிருபையினால நிரப்புங்க. ஓ என் உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரை உம்முடைய பிரசன்னத்தினால என்னை மூடுங்க தகப்பனே. ஆண்டவரே ஒரு பிரசன்னம், ஒரு வல்லமை என்னை

கரங்களை உயர்த்தி நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. நல்ல வாய்களை திறந்து லாக்கா பாரஹாதடா பலபு ரேகமா சகாதடா பலபு. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம்மத்தில் அசைபாடி கொண்டிருக்கிறார். ஓ, உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆச்சரியமான காரியங்களை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. அதிசயமான காரியங்களை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ளவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய கிருபை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி லக்கா மாரஹாதா டாபா ஷகாதா டபலபு நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. என்னுடைய கைகள் கால்கள், ஓ, என்னுடைய சரீரத்தில் ஒரு புது பலன் உண்டாகட்டும், ஒரு புது பலன் உண்டாகட்டும். லாரா தாடா பாரஹா தாடா பா ஷகா தாடா பலபு. தோல்விகள் ஜெயமாய் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். வெட்கப்பட்ட இடத்துல உங்களுடைய தலையை நிமிர பண்ணுகிறார். தோத்து போன இடத்துல உங்களுடைய தலையை பிரகாசிக்க பண்ண போகிறார். லாக்கா மாரஹா தாடா பா ஷகா தாடா பலபு ரேகமா கபாரஹா தாடா பலபு. என்னைக்கு வாக்கு தத்தங்கள் நிறைவேற தாமதமாகும்னா, என்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாம வேற ஒரு டைரக்ஷன் படி போனா, நம்மளுடைய சுய விருப்பத்தின்படி போகும்போதெல்லாம் வாக்கு தத்தங்கள் நிறைவேற தாமதிக்கும். நம்ம சுய விருப்பத்தின்படி போனா, யோனா இப்படிதான் சுய விருப்பத்தின்படி போனா, போனவர் பெரிய ஒரு கொந்தளிப்பு உண்டானது, பெரிய ஒரு சீற்றம் உண்டானது. யோனா போன படகு அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்குமே அந்த புயல் அடித்தது. அப்படின்னா என்னன்னா, யாரு கூட டிராவல் பண்ணக்கூடாது, எவன் தேவனுடைய சித்தத்துக்கு மாறா செய்கிறான்னா அவன் கூட டிராவல் பண்ணவே கூடாது. யாரு கூட இருக்க கூடாதுன்னா, ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் கூட இருந்தா நமக்கும் ஆபத்து. ஆண்டவருடைய திட்டத்தையும் தரிசனத்தையும் ஒரு மனுஷன் இழந்துட்டானா, அவன் கூட நடந்தோம்னா அது நமக்கு ஆபத்தா முடியும். ஆமென். ஒரு போதகர் சொன்னார், நான் யார் கூடனாலும் ஃப்ளைட்டில் போவேன், ஆனால் எந்த மனுஷன் திட்டத்தை இழந்துட்டானா அவன் கூட நான் ஃப்ளைட்டில் போகவே மாட்டேன், எப்போ அந்த ஃப்ளைட்டு ஆபத்தில் முடியும்னே தெரியாது அப்படின்னார். அப்போது ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கும்போது வாக்குத்தத்தங்கள் சீக்கிரமாய் நிறைவேறும், அவருடைய திட்டங்கள் சீக்கிரமாய் நிறைவேறும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுங்கப்பா, இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்போடு உம்முடைய திட்டம் உங்க தரிசனத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. வாலிபர்கள் எல்லாம் கேளுங்க, ஆண்டவரே உங்க திட்டத்தை நிறைவேற்றுங்கப்பா, என்னுடைய தீர்மானத்தை நான் எடுக்க கூடாது, ஓ, என்னுடைய இஷ்டப்படி நான் போகக்கூடாதுப்பா, அடுத்தது எங்க படிக்கணுங்கிறத ஆண்டவரே நீர் காட்டுங்க தகப்பனே, என் கூட பேசுங்கப்பா, அடுத்தது என்ன வேலை செய்யணுங்கிறத நீர் என் கூட பேசுங்கப்பா, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற எல்லா வாய்களை திறந்து லாக்கா பாரா காதாடா பலபு லேகா மாஷா காதாடா பலபலபு. ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவர் புதிய புதிய திட்டத்தை தேவன் தரப்போறதற்காய் நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்மளுடைய சபையின் வாலிபர்களை தேவன் பிரகாசிக்க பண்ண போறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஹலேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, நம்மளுடைய சத்ருவின் கைகள் இருந்தெல்லாம் நம்மளை விலக்கி பாதுகாக்கிறவர். ஆமென். நமக்கு விரோதமாக எழும்புகிற பிரச்சனைகள் போராட்டம் இதுக்கு நடுவில் நம்மளை விலக்கி பாதுகாப்பார். ஆமென். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ, நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். கரங்களை தட்டி சேர்ந்து இந்த பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம்.

0: கரங்களை உயர்த்தி.
1: இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தம்மை நம்பி வருகிற மக்களுக்கு சுகம் கொடுக்கிறார், அற்புதம் செய்கிறார், விடுதலை தருகிறார், வாழ்வளிக்கிறார் என்பதற்கு ஆதாரமாய் ஒரு சாட்சி.
2: பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் என் உடம்பு ஃபுல்லா ஒரே தடிப்பு தடுப்பா வந்துருச்சு. ஆஸ்பத்திரி போய் மருந்தும் சாப்பிட்டு பார்த்தோம், சரியாகல. அப்புறம் ஜெபம் பண்ணி ஜெப எண்ணெய் உடம்பு ஃபுல்லா பூசினோம். அடுத்த நாளே இயேசுப்பா சுகம் தந்தாரு.
3: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பேங்க்கில் கடன் வாங்கி கட்டாமல் இருந்தது. திடீர்னு கோர்ட்டில் போட்டு விட்டாங்க சிறை தண்டனை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இந்த தேதிக்குள்ளே கொண்டு வந்து அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, சொல்கிறக்கும் கூட ஆள் இல்லை, சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறக்கும் ஆள் இல்லை அப்படி இருந்தாங்க. நான் ஏசப்பா கிட்ட தான் சொன்னேன், போய் சர்ச்சில் போய் நேராக உட்காந்து ஜெபம் பண்ணி அழுது, எனக்கு யாருமே இல்லை ஏசப்பா, நீங்கள் தான் எனக்கு தோணை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு நான் வெளியே வர்றப்பவே ஒரு ஃபோன் வந்தது, அம்மா நீங்கள் இன்றைக்குள்ளே கட்டினா நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டு கட்டினா போதும், நிறையா கட்ட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு சம்பளம் போட்டிருந்தாங்க, அந்த கொஞ்சமாக ஒரு அமௌண்ட்டு கட்டி ஒரே நாளில் அந்த பிரச்சனையை முடிச்சு
4: கொடுத்தாரேன்.
5: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டுவதாக. எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரட்சிக்கப்படாமல் இருந்தார், ரொம்ப குடிப்பார். ஆனால் நான் ரொம்ப வேதனையோடு கூட நான் ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன், எங்களுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் என் வீட்டுக்காரை எப்படி திருத்துறாருன்னா, வண்டியிலிருந்து கீழே விழுந்து மரண படுக்கையிலிருந்து எடுத்து திருத்தி என்கிட்ட புது மனுஷனாக ஆண்டவர் என்கிட்ட கொடுத்தாரு. ஆனால் நான் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன், எங்கள் வீட்டுக்கார் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு. இந்த மாதத்தில் ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்க உதவி செஞ்சார். அதே மாதிரி குடிக்கிறவங்க யாரும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பாரு. நானும் அப்படிதான் அழுது அழுது எங்கள் வீட்டுக்கார் குடிய மறக்கணும், ரட்சிக்கப்படணும் ஜோம் பண்ணேன். அதே மாதிரி குடிய மறந்து புது மனிதனா மாத்தி ஆண்டவர் இன்னைக்கு எங்க வீட்டுக்கார ஆயத்தமான ஞானஸ்தானத்துக்கு கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடான கொடி.
6: இன்னைக்கு ஆண்டவர் என்ன கூட பேசின ஒரு வார்த்தை, அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 10:38 நான் வாசித்து,
7: நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார்.
6: கவுனிங்க, இப்போ அடுத்த கீழ இருக்கிற வசனத்தை நீங்க எல்லாரும் வாசிக்கணும்.
7: தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர்
6: நன்மை செய்கிறவராயும்
7: பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும்.
6: இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, இதான் தலைப்பு வசனம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும்
7: குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்த.
6: கையை உயர்த்தி இன்னைக்கு உள்ள செய்தியினுடைய தலைப்பு உங்க ஒவ்வொருடைய முகத்தையும் கர்த்தர் எனக்கு காட்டினார். இந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட மக்களுக்கு நான் அன்னைக்கு விடுதலை தருவேன்னு சொன்னார். கடந்த நாட்களில் கவனிக்கிறீங்களா, பிசாசு அநேகரை வஞ்சித்து அநேகரை சின்னாபண்ணமாக்குனது. சில காரியங்களை நான் கேட்டேன். உங்களுக்கு செங்கல்பட்டு பக்கத்தில் அங்கே காலேஜ் பயங்க பஸ்ஸில் போயிருக்காங்க பாருங்க, 4 பயங்க தொங்கிக்கிட்டே போயிருக்காங்க. அந்த டிரைவர் பஸ்ஸை ஓட்டிகிட்டு போனவர் இன்னொரு கண்டர் லாரி அங்கே நின்றுக்க தெரியாமல் விட்டுருக்க, அந்த கம்பி 4 பயங்களை கிழித்து ஸ்பாட்டில் காலி மொந்தும் மொந்துன்னு வாழைப்பழம் கீழே விழுற மாதிரி கீழே விழுறாங்க. 3 பையன் ஸ்பாட்லன்னு, அதுக்கு அடுத்து 10 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே இன்னொரு பையனும் செத்து போனான். செத்த பையங்கள்லாம் எல்லாம் 20 வயசு பையன், ஒரே பையன் 19 வயசு பையன். பாருங்கள், இப்படி கடைசி காலத்தில் பிசாசு பயங்கரமாக அவனுடைய வல்லமையை விளங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பிசாசின் வல்லமையில் நீங்கள் அதை உணரணும். பிசாசு இன்னைக்கு கொஞ்சம் காலந்தான் இருக்குன்னு கோபம் கொள்கிறான். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 12:12 பிசாசின் கோபம் என்று நீங்க எழுதி வைங்க. அதுல
7: பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து
6: மிகுந்த கோபம் கொண்டு கவனிங்க, பிசாசே உங்களுக்கு தெரியும், அவன் வந்து அவனுக்கு பேர் மனுஷிக கொலைபாதகன்னு பேர், மனுஷிக கொலைபாதகன்னு யோவான் 8:44 இருக்கு, வாசிங்க. பிசாசுடைய கிரிகளை நீங்க அறிஞ்சிக்கிட்டா தான் இயேசுவை பிடிச்சு ஜெபம் பண்ண முடியும். இதுக்கு இயேசு கிறிஸ்து தான் விடுதலை தருவார். வாசிமா,
7: நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான்.
6: பிசாசு பத்தி என்ன எழுதி இருக்குன்னா மனுஷ கொலைபாதகன். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன். அடுத்து இன்னொன்று இருக்கு, அவன் பொய் பேசுறவன். எப்பொழுதும் பொய் தான் வாயில வரும். வாசிமாதையும்
7: அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியா.
6: பொய்ங்கிற ஒரு ஒரு ஒரு பேங்க் அவங்கிட்ட இருக்கிறது, வேற எந்த நன்றியும் அவன் செய்ய மாட்டான். மனுஷ கொலைபாதகன், மனுஷன் மேல கோபம் கொள்றவன், எப்படியாவது அழிக்கும் நினைப்பவன். இன்னொரு வசனம் சொல்லுதுமா, 1 பேதுரு 5:8 அவன் ஒரு எதிராளி. அழகா ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், பிசாசு நமக்கு ஒரு எதிராளி. அருமையான மகனே, உன் கூட வேலை செய்யறவங்க உனக்கு எதிராளி அல்ல. மகளே, உன் கூட வேலை செய்யுங்கிற உனக்கு எதிராளி அல்ல. உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எதிராளி அல்ல. உன் கூட பிறந்தவங்க எதிராளி அல்ல, பிசாசு தான் எதிராளின்னு எழுதியிருக்கு. வாசிங்க,
7: ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசு
6: எதிராளி. பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும்படி ஆவியானவர் என்ன ஏவினார். எதிராளி மறைமுகமா பல ஆயுதங்களை அவன் பயன்படுத்தி சின்ன பண்ணமாக்கிக்கிட்டு இருக்கிறான். நம்ம வேலை என்ன, ஜனங்களை எப்படியாவது அழிக்கணும், பாவத்தில் தள்ளணும், வேதனையில் தள்ளணும், மிகுந்த ஆசையை கொடுக்கணும், பண ஆசையை கொடுக்கணும். அந்த பண ஆசை இருக்கிறபடினால பணத்தை சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு பல தீய வழிகளை கை கொள்ளணும். ஒரு பிரதர் சொன்னார், இந்த மீனாட்சிபுரத்தில் சின்ன ஊர் தான், 500 லாட்ரி கடை இருக்குதாமா. சிலவங்க 5000 10000 போய் எடுத்து அங்கே உட்காந்து பணக்காரராகணும், அடிக்கல எல்லாத்தையும் சொத்து சொத்தெல்லாம் இழந்துடுறாங்க. ஜாக்கிரதை, இது பிசாசுனுடைய தந்திரம். கையை உயர்த்தி, போதும் என்று மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த கையை உயர்த்தி ஒரு ஒரு வலையலியா சொல்லுங்க. போதும், நம்முடைய பணம் நமக்கு போதும், நம்முடைய வருமானம் நமக்கு போதும். கர்த்தர் கொடுக்குற படிப்படியாக தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிறுக சிறுக சிறுக விதைக்கிறவன் சிறுக சிறுக தான் நம்மை ஆசீர்வதிப்பார். 30 நேரம் லட்சமாக மாறாது. 30 சொல்லுங்க 60, 60 100, 100 1000. கைகளை உயர்த்தி, 1000 10000 10000 இப்படிதான் கர்த்தர் கொடுப்பார். ஆமாம், இது மற்ற வழியிலெல்லாம் பிசாசுடைய கிரிகை ரொம்ப இருக்கிறது. அப்படியே இயேசு சொல்றார், அருமையான மகனே மகளே, பிசாசின் வல்லமையில நீ அகப்பட்டு இருந்தா இன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தர இருக்கிறார். அவர் உனக்கு நிச்சயமா விடுதலை தந்துதான் அனுப்புவார். அந்த பிசாசின் வல்லமையை நொறுக்கித்தான் அனுப்புவார். பிசாசின் வல்லமையிலிருந்து முழுவதும் உன்னை குணமாக்குவார். பிசாசின் வல்லமை முழுவதும் உனக்கு விடுதலை தருவார். ஆமா, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் ஆமா குணமாக்குகிறவராய் சுற்றி தந்த. கையை உயர்த்தி அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏவாள் மூலமாக பிசாசு தன்னுடைய வல்லமையை 100க்கு 100 காட்டினான். அந்த வல்லமையில ஆதாமும் விழுந்து அதற்கடுத்து அவங்க சாபத்துக்குள்ளாயிட்டாங்க. அந்த சாபத்தை மாற்ற இயேசு 2வது ஆதாமாய் வந்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா. அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, யோபு வாழ்க்கையில பிசாசுத்தனுடைய முழு வல்லமையும் அனுப்பினான். 1வது அதிகாரத்தில் அப்படி அவனுடைய அழிவு அப்படி 1வது அதிகாரத்திலே முடிஞ்சிருது. கவனிக்கிறீங்களா, அவ்வளவு வல்லமையும் ஒரு தேவ மனுஷன் மேல அனுப்பி சின்னாபரணமாக்கணும். ஆனா யோபு உறுதியா இருந்தபடினா இயேசு அவனுக்கு நன்மையெல்லாம் ரெட்டிப்பாய் கொடுத்தார். கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யூதாஸ் வல்லமை அப்படியே தன்னுடைய முழு வல்லமையும் அவனுக்குள்ள அனுப்பி அவனை நாண்டு கொண்டு சாகடிச்சான் கடைசி வரை. இந்த மனுஷனை எப்படி பிசாசு பூந்தான்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அவன் பேர் தாவீது. 1 புத்தகத்தை எடுத்துக்கோங்க, 21வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
7: சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது.
6: எப்படி பாருங்களேன், சாத்தானே இருக்குது. மந்திரத்தை ஏவுறாங்க, இதெல்லாம் மந்திரவாதிகள் பண்ற, அதான் பிசாசு அதுக்கு தலைவன் அவன். அப்படியே ஏவனாம் பாருங்க.
7: சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது.
6: இது ஆண்டவருக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. ஆண்டவர் மனஸ்தாம், என்ன இப்படி பண்ணிட்டான். அதாவது தேவ ஜனங்கள் 3000 ஜனங்கள் அல்ல, 5000 ஜனங்களும் அல்ல, சொல்லுங்க திரள் ஜனங்கள் எல்லாம், அதாவது எண்ணிக்கை கடங்காத ஜனங்களை தேவ ஜனங்கள். கையை உயர்த்தி தேவ ஜனங்களை என்ன கூடாது. யோவாப்பு கதறுகிற ராஜாவே, இது நமக்கு தெரியாதா? நம்ம ஜனங்கள் ரொம்ப பழுகி பெருகுவாங்களே, அப்படித்தானே நமக்கு வந்து வாக்கு தத்தம். நம்முடைய இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய ஜனங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவாரே, நீர் இப்ப ராஜாவா இருந்து ஏவ சொல்றீரே. அவர் சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு, இது பிசாசின் தந்திரம், மனுஷரை நீங்க எண்ணாதீங்க, இஸ்ரவேல் எண்ணவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல பெருகுவாங்க. 5வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அதுக்கடுத்து 3 நீங்க 3வது வசனமா வாசிமா.
7: அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை
6: பார்க்கிலும்
7: 100 அவர் வர்த்திக்க பண்ணுவாராக
6: பண்ணுவாராக,
7: ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா?
6: நீங்க எல்லாம் ஆண்டவருடைய சேவகர் ஐயா, அவங்கெல்லாம் ஆண்டவருடைய புத்திரர்கள். நீங்க லக்கம் போட்டு கையை நீட்டி என்ன கூடாது, இது பிசாசு உம்மை ஏவி இருக்கிறான். இந்த ஜனங்கள் உம்முடைய இப்படி ஏவி உமக்குள்ள பெருமையை கொண்டு வந்துருவான், இது பிசாசு ஏவுதல்.
7: இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடி
6: பாருங்க, இந்த காரியம் ஏவி விடுறதுக்கு அடிமையாகிறதற்கு அநேகர் பிசாசு ஏவுவான், கவனிக்கிறீங்களா? இதுக்கு நாம் அடிமையாக கூடாது. உடனே தாவீது அதுக்கு அடிமையாயிட்டான். யோவாப்பு சொல்றாரு, ஐயோ நம்ம என்ன கூடாதுங்க, பழுகி பெறுவோம், இப்பொழுது இருக்கிற பக்கம் 100 ஜனங்கள் பெறுவோம், ஆனாலும் விடாம எனக்கு லக்கம் பார்த்து கொண்டு வா அப்படின்னு அவர் சொன்னதுனால தேவன் இஸ்ரவேலை என்ன செஞ்சாரு,
7: வாதித்தார்.
6: கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. பிசாசுக்கு நம்ம ஒருபோதும் அடிமையாயிடக்கூடாது, அவனுடைய ஏவுதலுக்கு நாம் உள்ளாளக்கூடாது, ரொம்ப ஞானமா இருக்கணும். இதனால
7: ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார், அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்.
6: 70,000 பேர் மடிஞ்சாங்க. 70,000 பேர் மரணத்திற்கும் காரணம் தாவீது தான். கர்த்தருடைய பிள்ளையே, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையே, பிசாசு ஏவுறதற்கு நீ இடம் கொடுக்க கூடாது. அவன் ஏவத்தான் செய்வான், நம்மளை அறியாதபடி நம்முடைய சிந்தையை தூண்டத்தான் செய்வான், இல்லாத காரியத்தில் நோக்கும்படி நம்மளை தூண்டிக்கிட்டே இருப்பான், இடம் கொடுக்க கூடாது. உங்களுக்கு அடையாளம் தாவீது தான். 70,000 ஜனங்கள் செத்து போனாங்க, கர்த்தர் வாதித்தார் அப்படின்னு எழுதிட்டு அடுத்து மரணத்தை குறித்து நான் படிக்கும்போது 70,000 ஜனங்கள் ஓன்னு கத்துன கதர்ன. இதெல்லாம் பிசாசின் வல்லமையில அகப்பட்டு மறிச்ச ஜனங்கள். உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு ஆவியானவர் என்ன சொன்னார்னா, ஏசு கிறிஸ்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்வார். கையை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு லேலியா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை என்ன, இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்காம அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வல்லமை அனுப்பி பிசாசை அழித்தே தீருவார். என்னென்ன காரியத்தில் நீங்க அடிமைப்பட்டு வந்திருக்கீங்க, என்னென்ன காரியத்தில் நீங்க வேதனைப்பட்டு வந்திருக்கீங்களோ, இதிலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை தருவார். பிசாசுடைய வல்லமை என்ன தெரியுமா, சரீரத்தில் வேதனையை கொடுப்பான். உங்க சரீரத்தில் ஒரு வியாதி மாற்றி ஒரு வியாதி கொடுக்கறதான் அந்த பிசாசுடைய வல்லமை. இன்னைக்கு அந்த வல்லமை தவிடுபடியாகும். கையை உயர்த்தி ஒரு அம்மேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. பிசாசுடைய 2வது வல்லம் வாதிப்பான், அதாவது ஒரு மனத்தை கெடுப்பான். இங்க போலாமா, அங்க போலாமா, அங்க போய் குடியிருக்கலாமா, அந்த வேலைக்கு போலாமா, வாதித்துக்கிட்டே இருப்பான், சமாதானத்தை எடுத்துருவான். இன்னைக்கு பிசாசுடைய வல்லமையை வாதிக்கிற வல்லமிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். பிசாசு ஒரு சோர்வையும் கொடுப்பான், சோதனையும் கொடுப்பான், அந்த வல்லமையிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு உங்களை விடுதலை செய்யத்தான் போகிறார். பிசாசுடைய வல்லமை உங்களுடைய தொழிலை நஷ்டமாக்கணும், உங்களுடைய உங்களுடைய அக்கௌண்டில் இருக்கிற பணத்தை பூச்சியமாக்கணும், அதான் அவன் வேலை. ஆமாம், 5,000 அக்கௌண்டில் இருந்ததுன்னா 6,000 ஒரு பொருளை வாங்கணும்னு சொல்லுவான். பாருங்க பிசாசுடைய வேலை, எப்படியாவது உங்களை வந்து நஷ்டப்படுத்தணும், இதுதான் அவனுடைய வேலை. அந்த வல்லமிலிருந்து இன்னைக்கு இயேசு உங்களை விடுதலை செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள உங்களை தள்ளுவான், அதுல இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்வான். அல்லேலூயா. கடன் பிரச்சனை, அது மூலமா ஒரு அவமானத்தை கொண்டு வருவான், அதான் அவனுடைய வல்லம். அதுல இருந்து கர்த்தனைக்கு விடுதலை தருவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வீடை நீங்க கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதுல பலவிதமான தடையை கொண்டு வந்து தன் வல்லமை அனுப்பி தடையை கொண்டு வருவான். அதை உடைக்கிறது தான் இயேசு கிறிஸ்துனுடைய வேலை. அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க, இடத்த வாங்கணும்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டான் பாஸ்டர், இடத்த முடிக்க முடியாதபடி அவன் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுதான் பிசாசுனுடைய தடை, இதை உடைப்பார். அந்த அம்மா சொன்னாங்க, இதை உடைச்சி அந்த பத்திரத்தை இன்னைக்கு உங்கள் கையில் காட்டுறான், இவ்வளவு தடை இருந்தது உடைச்சிட்டாரு நாங்கள் கையை உயர்த்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல மனிதராக இருப்பாங்க பார்க்க, ஆனால் ரகசியமாக குடிகாரனாக இருப்பாங்க. நல்ல மனிதராக இருப்பாங்க பார்க்க, போத வசத்துக்கு அடிமையாக இருப்பாங்க, சூதாட்டத்துக்கு அடிமையா இருப்பாங்க. இந்த வல்லமையிலிருந்து கர்த்தர் விடுவிக்க போகிறார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர், பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குற ஆண்டவர். இன்னைக்கு பிசாசின் வல்லமையில அகப்பட்டு நீங்க வியாதியோடு வந்திருக்கலாம், ஒரு வேதனையோடு வந்திருக்கலாம், ஒரு சோர்வோடு வந்திருக்கலாம், ஓ ஒரு தோல்வியோடு கூட வந்திருக்கலாம், ஒரு நஷ்டத்தோடு வந்திருக்கலாம், செய்வன பயத்தோடு வந்திருக்கலாம், ஏவுதல் கட்டோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு எல்லாவற்றிலும் இயேசு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க விடுதலையே. வல்லமையுடையவர்,
7: மகிமையானவைகளை எனக்கு செய்தார்.
6: கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல். வல்லமையுடையவர், அவளுக்கு அந்த மனக்கண்களை திறந்திருக்கிறார். பாருங்க, எல்லாம் என்னை நிந்திக்கலாம், அண்ணா என்னை ஒருவர் ஆட்கொண்டிருக்கிறார், என்னை ஒருவர் சேவித்திருக்கிறார், எனக்குள்ளே வாழ்கிறவர், வல்லமையுடையவர். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னை ஒருவர் சேவித்தவர், என்னை ஆட்கொண்டவர், எனக்குள்ள தெய்வமா இருக்கிறவர், என்னை கண்டுபிடித்தவர், அவர் வல்லமையுடையவர். சாதாரண ஒரு தெய்வத்தை நான் ஆராதிக்கல, அவர் ஜீவனுள்ளவர், அவர் வல்லமையுடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்வார். நான் ஒருபோதும் தோத்து போனதில்லை. வியாதியோடு வந்த நீங்க வியாதியோடு போறதில்லை, கட்டோடு வந்த நீங்க கட்டோடு போறதில்லை. 16:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வேதச்சு தம்மை பற்றி உத்தம இருதயமும் கொண்டிருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எல்லையங்கு உலாவி கொண்டிருக்கிறது. கோயமுத்தூர்ல பல இடங்கள்ல வந்திருக்கீங்க, இப்ப ஆண்டவர் என்ன சொல்றனா, தம்மை பற்றி ஆண்டவரை பற்றி ஒரு உத்தம இருதயத்தோடு கொண்டிருக்கிறவளுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவாராம். அந்த வல்லமை பிசாசை நொறுக்கிற வல்லமை. முடிச்சிருமா?
7: தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி,
6: தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி
7: கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது.
6: கர்த்தருடைய கண்கள் பூமி எல்லை எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? உன்னை கண்டுபிடிச்சு உனக்கு வல்லமையை கொடுக்க. ஹல்லேலூயா. தன்னுடைய வல்லமையை உனக்கு அனுப்பிட்டார்னா பிசாசுடைய கிரிகள் அழிக்கப்பட்டிரும், பிசாசுடைய வல்லமைகள் நொறுக்கப்பட்டிரும். ஆமா, பிசாசுடைய வல்லமைகளை இன்னைக்கு ஆண்டவர் நொறுக்கி போட போறார். அவருடைய வல்லமையை அனுப்பி பிசாசின் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்க போகிறார். கையை உயர்த்தி வல்லமை, அதாவது பிசாசை அழிக்கக்கூடிய சக்தி ஆண்டவர்கிட்ட இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வல்லமை கர்த்தருடையது. ஹல்லேலூயா. வேற யாருக்கும் அந்த வல்லமை கிடையாது. அதாவது மனிதனுக்கு ஜீவன் கொடுக்கிற வல்லமை, மனிதனை எழுப்புகிறவர் வல்லமை, மனிதனை ஆசீர்வதிக்கிற வல்லமை, மனிதனுடைய பேரை பெருமைப்படுத்துகிற வல்லமை. இன்னைக்கு சகோதரி சொன்னது போல, ஆமா, யாக்கோவின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேங்கிற அந்த வல்லமை கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. வல்லமை கர்த்தருடையது. கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 62:11 வல்லமை கர்த்தருடையதுன்னு இருக்கும் பாருங்க, வாசிமா.
7: தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன்,
6: ரெண்டு தரம் கேட்டிருக்கிறேன்,
7: வல்லமை தேவனுடையது.
6: எல்லாரும் தலைக்கு மேல கையை தட்டுங்க, ஒரு வல்லமை இன்னைக்கு வேணும். அந்த வல்லமை தேவனிடத்துல இருந்து வரும், அந்த வல்லமை இயேசுவினிடத்துல இருந்து வரும். இயேசு இரத்தத்தை சிந்தினார், இயேசு அந்த வல்லமை உனக்கு கொடுக்க சிலுவையில மரித்தார். அதனாலதான் இயேசுவை கண்டா பிசாசுகள் நடுங்கும், பேய்கள் நடுங்கும். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லும், ஐயோ நீர் பரிசுத்தர்னு சொல்லும், ஹல்லேலூயா. எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர், எங்களை கெடுக்கவா வந்தீர், தயவு செய்து எங்களை பாதாளத்தில் அனுப்பாத போதுகிறே ஐயா. நீர் எங்களை வேதனைப்படுத்த வந்திருக்கிறீர், எங்களை இந்த பன்றி கூட்டத்தில் அனுப்பும். பிசாசு பன்றி கூட்டத்தில் அனுப்புன்னு சொன்னவன பன்றி கூட்டத்தில் அனுப்பிட்டார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு அநேக மக்கள் பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்டிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க, ரகசிய பாவங்கள், அவங்க பெரிய வீடாக இருக்கும், அவங்க பத்திரத்துக்கு மேலே, அந்த வீட்டுக்கு மேலே கடன் இருக்கும். இதெல்லாம் பிசாசுனுடைய வல்லமைகள். இதை விடுதலை பெறுவதற்கு மூணே வழிதான் வழி. ஒன்று, இயேசு கிறிஸ்து தான் அதற்கு தெய்வம். கையை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க, மறுபடியுமா ஒரு அலேலியா சொல்லுங்க. பாருங்க, பிசாசுனுடைய பிசாசு பிடியிலிருந்து ஆண்டவர் உடனே தம்முடைய வல்லமை அனுப்பினார். நீங்கள் இந்த வசனம் லூக்கா எழுதின புஸ்தகம் 4:46 இயேசு அசுத்த ஆவிகளை அழிக்கக்கூடிய வல்லமையுடையவர். ஆகையினாலே இன்னைக்கு அசுத்த ஆவியில பாதிக்கப்பட்ட எல்லாரையும் இன்னைக்கு விடுதலை செய்வார். வாசிங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு,
7: இது என்ன வார்த்தையோ,
6: இது என்ன வார்த்தையோ,
7: அதிகாரத்தோடும் வல்லமையோடும்,
6: அதிகாரத்தோடு வல்லமையோடும்
7: அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார்.
6: இயேசு கிறிஸ்துவ பத்தி எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க கூட கை கட்டி நின்றார். ஐயோ, ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கலையே. ஏன் தெரியுமா? ஜபாலயத்துக்குள்ள ஒரு மனுஷன், அசுத்தாவி பிடிச்சவன், அவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். இயேசுவை பார்க்கும் பொழுது சொல்றான், நசரனாகிய இயேசுவை உமக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனை என்னை கெடுக்கவா வந்தீர், நீர் பரிசுத்தர். வாசி 33.
7: அவன், ஐயோ
6: ஐயோ,
7: நசரனாகிய இயேசு, எங்களுக்கும் உமக்கும் என்ன,
6: எங்களுக்கும் உமக்கும் என்ன,
7: எங்களை கெடுக்கவா வந்தீர்,
6: எங்களை கெடுக்கவா வந்தீர்,
7: உம்மை இன்னார் என்று அறிவேன்,
6: நீர் இன்னார் என்று அறிவேன்,
7: நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்து
6: சொல்லுது. நீர் பரிசுத்தர், உம்ம கண்ணை என்னால பார்க்க முடியல, உம சாயலை என்னால பார்க்க முடியல. ஐயோ, என்னை கெடுக்கவா வந்தீர், என்னை அழிக்கவா வந்தீர், கத்துது, கூச்சலிடுகிறது. உடனே ஆண்டவர் அப்படியே அவனுக்கு விடுதலை கொடுத்தார். ஆமா, அவனை பிடிச்சி முடிய பிடிச்சி ஆட்டல. கவனிக்கிறீங்களா? சத்தம் இல்லாம இவனை விட்டு போன்னு சொன்னார். உடனே போயிட்டு இதை கண்டவங்க தான் சொல்றாங்க, இவர் யாருங்க, அதிகாரத்தோடு வல்லமையோடும் அசுத்தாவிகளுக்கு கட்டளை இடுகிறார், எல்லாம் புறப்பட்டு போகுதேன்னு சொல்றாங்க. கையை உயர்த்தி வல்லமையோடு கட்டளையிட்டார். வல்லமையோடு அவருடைய வார்த்தை வல்லமையோடு வந்தது, ஒண்ணுமே பண்ணலை. அந்த வார்த்தைக்கு பிசாசு நடுங்கினான். அந்த பிசாசுக்கு தேவனுடைய வார்த்தை வல்லமையா இருந்தது. கையை உயர்த்தி அப்படியே தலையில ஒரு பெரிய பாறாங்கல்ல போட்டு அமுக்கினது போல, அவனை சட்னி ஆக்கினது போல காணப்பட்டுச்சு. கையை உயர்த்தி அப்படி அவனை விட்டு விலகினதை பார்த்தவன எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ, இவர் யார், வல்லமையோடும் அதிகாரத்தோடும் அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுறார், புறப்பட்டு போகுதேன்னு சொல்றார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, மறுபடியுமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா, நான் கடந்த 6 ஒரு ஆவினால நான் பாதிக்கப்பட்டு தூக்கமே வரும். என் பிள்ளைகள் தூங்குவாங்க, கணவனார் குரட்டை விட்டு தூங்குவாங்க, தூக்க வராம கட்டளை நான் கிடக்கிறது. வீட்டுக்குள்ள நடப்பேன், வெளியே கதவு திறந்து வெளியே நடப்பேன், யாருக்கும் தெரியாது, நானும் வெளியே நடந்துக்கிட்டே இருப்பேன். விடிய காலம் எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும், அது ஒரு 1/2 கூட என்னால் தூங்க முடியாது. இதனால நானும் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனேன், தூக்க மாத்திரைகள்லாம் சாப்பிட்டேன், தூக்கமே வரல. ஒரு சகோதரி என்னை சூலூர்லேருந்து இந்த கிணத்துக்கடை சபைக்கு கொண்டு வந்தான். ஒரே ஜபத்தில் பங்கு பெற்றேன். ஒரு பொல்லாத ஒரு ஆவி என்னை விட்டு விலகினது பாருங்க, ஒரு சுமை என்னை விட்டு விலகினது, எனக்கு இன்பமான நித்திரையை கர்த்தர் தாரா. கையை உயர்த்தி, பிசாசு வந்தா அப்படி ஒரு நித்திரையை அலக்களிக்கிறான், தூக்கத்தை கெடுக்கிறான், பைத்தியக்காரி போல நலைய செய்கிறான். ஆண்டவருடைய வல்லமை பாயும் பொழுது அந்த ஆவிலிருந்து விடுதலை. எத்தனையோ நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போன மாத்திரையை சாப்பிட்டோம், அதாவது மன தத்துவ டாக்டர்கிட்டலாம் நாங்கள் போனோம், ஆனால் மேலும் மேலும் எனக்கு அந்த மாத்திரையை போடப்போட பசி எடுத்ததை தவிர, நரம்புகளெல்லாம் ஒரு வித மாதிரி இழுத்ததை தவிர எனக்கு விடுதலை கிடைக்கல. இயேசு கிறிஸ்துவை விடுவித்தார். அவர் பிசாசில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்ய போகிறார். கைய உயர்த்தி உரலேலியா சொல்லுங்க. நீங்களும் சொல்லுவீங்க, ஐயோ உங்களை பார்த்தவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ பிசாசு கட்டில் இருந்தானே இவன், அற்புதமாக இந்த இயேசு விடுதலை கொடுத்துட்டாரேன்னு நீங்களும் ஆச்சரியப்படுற அளவுக்கு சொல்லுவீங்க. ரெண்டாவது, அவருடைய வல்லமை 12 வருட வியாதியாக இருந்தாலும் நொடிப்பொழுது மாற்றும், அந்த வியாதியை முறித்து ஆரோக்கியத்தை உணரச் செய்யும். மார்க் எழுதின புஸ்தகம் 5:30 நான் வாசிக்க கேட்போம்.
7: உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை,
6: இயேசு வழியில நடந்து போகிறார், நடந்து போகும்போது ஜனக்கூட்டத்துக்குள்ளே ஒருதி பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். அப்போ பாருங்க, 12 வருடமாய் அவளுக்குள்ள இரத்தப்போக்கு வியாதி, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவு பண்ணி பார்த்தா, ஆமாம் தன் வீட்டை விற்று பார்த்தா, தனக்கு இருந்த எல்லா நகைகளை விற்று பார்த்தா, செலவங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கியும் செலவு பண்ணி பார்த்தா. ஆனால் அந்த வசனம் சொல்லுது, சற்றேன்னு அவளுக்கு சுகம் இல்லை, ஆனால் அவளுக்குள்ள விசுவாசம் ஊர் ஆரம்பித்தது, வளர ஆரம்பித்தது, உந்தித்தல் ஆரம்பித்தது. என்ன? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன், சுகமாவேன். கையை உயர்த்தி நீங்கள் ஒவ்வொருவருக்குள்ளையும் அந்த விசுவாசம் உருவாகணும். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. வீட்டுக்குள்ளே இருக்கிறவா ஒன்று கேள்விப்படுறா, இயேசு வாராராமே. இப்போ பாருங்க, அவளுக்குள்ளே அவர் பின்னால் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன் சுகமாவேன். நீ தொட்டா உடனே அவள் சுகமாயிட்டா, அந்த வல்லமை போனதை இயேசு அறிஞ்சார். கையை உயர்த்தி, இயேசுக்குள்ள இருந்து ஒரு வல்லமை பளிச்சுன்னு போகுது, ஒரு மின்சாரம் பாஞ்சது போல போகுது, அது யாரையோ தொட்டிருக்குது. அவர் கேட்கிறார், என்கிட்டருந்து ஒரு வல்லமை பாஞ்சது, அது யாரை தொட்டது? என்கிட்டருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, யாரையோ தொட்டிருக்கிறது. அவ முந்துன்னு கொள்றா, என்னைய தாங்க தொட்டுச்சு.
7: உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள்.
6: தலைக்கு மேல கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா துதிங்க. இன்றைக்கு இந்த அற்புதம் நடக்க போகுது. ஆமா, 12 வருடமா இருந்த வியாதியை தன்னுடைய வல்லமை நொடிப்பொழுது மாத்தினது உண்டானா? கட்டாயமா நீங்கள், ஆமா, அவருடைய வல்லமையில நிரம்பிதான் நீங்க போக வேண்டும். அவருடைய வல்லமை உங்களை சுகமாக்கித்தான் அனுப்பும். அல்லேலூயா. உங்க பலவீனத்தை மாற்றித்தான் அனுப்பும். ஆமே. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பலன் தருவார், தேவன் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் எல்லாம் நிறைவேறப் போகிறது. இந்த பலவீனங்களை முற்றிலும் மாற்றி, உங்களுடைய வியாதியை முற்றிலும் மாற்றி உங்களை ஆரோக்கியப்படுத்தி தான் ஆண்டவர் அனுப்புவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்கள் சபைக்கு எப்படி வந்தேன் தெரியுமா, 10 வருஷமாக எனக்கு முழங்கால் வலி இருந்தது. 10 வருஷமாக முழங்கால் வலி இருந்து இந்த கட்டு உடைக்கிற ஜபத்தில் கத்துடைய வல்லமைன்னு மேலே பாஞ்சு அந்த முழங்கால் வலி கம்ப்ளீட்டாக மாறிட்டேன். கையை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க. அலேலூயா. அடுத்தவங்க தோலை பிடிச்சி வர்ற மாதிரி தான் நான் இருந்தேன், செவரை பிடிச்சி தான் வருவேன், பாத்ரூம்ல உட்கார முடியாத ஐயா. தேவ வல்லமைய மேல பாஞ்சது. கைய உயர்த்தி ஆமே சொல்லுங்க. அந்த அம்மா சொல்லுது, ஆமா 10 வருஷமா நான் அங்க போன இங்க போனையா, எத்தனை ஆயிரங்களை நான் செலவு பண்ணியிருக்கேன், மூட்டு வலிக்கு பார்க்காத காரியம் இல்ல. 10 வருஷமா இருந்த மூட்டு வலிய ஒரு வல்லமை அனுப்பி ஏசு நம்ம ஆலயத்துல குணமாக்கினார்னா, அந்த அம்மா சொன்னது போல அந்த நேச தெய்வம் எல்லாரையும் சுகமாக்கினார். கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நல்லவர், விடுதலை கொடுக்கிறார். கடைசியில் அவருடைய வல்லமை அனுப்பி, ஆமா, மீட்பை உண்டாக்குவார். நெகேமியா எழுதின புஸ்தகம் 1:10 இந்த வல்லமை உனக்கு மீட்பை உண்டாக்கும். அருமையான மகனே, உன்னை கீழே இருந்து மேல தூக்கி எடுக்கும், உனக்கு ஒரு மீட்பாகிய ரட்சிப்பை கொடுக்கும், மீட்பாகிய அபிஷேகத்தை கொடுக்கும், நீ இழந்ததை திரும்ப நீ பெற்றுக் கொள்ளுவே. வாசிமா.
7: தேவரே, உமது மகா வல்லமையினாலும்,
6: உமது மகா வல்லமையினாலும்,
7: உமது பலத்த கரத்தினாலும்
6: மீட்டுக் கொண்ட
7: உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே.
6: கைய உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க பாப்போம். அலேலூயா. எங்கிட்ட ஆண்டவர் பேசினார், அவருடைய வல்லமை அனுப்பி அவருடைய ஜனத்தை மீட்டு கொள்வாராம். ஒருவர் வீடு கட்டினார், கவுனிங்க, அந்த வீட்டுக்குள்ள அவருக்குள்ள சத்ருவின் போராட்டம் இருக்குது. பாஸ்டர்கிட்ட கேட்டிருக்கிறார், ஐயோ சத்ருவின், அந்த பாஸ்டர் சொன்னாராம், இந்த வீடு உங்களுக்கு சரியில்லை, சொந்த வீடு நீங்கள், அந்த வீடு சரியில்லை, வேற யாருக்காவது வாடகை கூட்டிட்டு நீங்கள் வெளியே வேற வாடகைக்கு போ. அந்த வாடகைக்கு போன இடத்துலையும் அந்த வீட்டுக்குள்ள போய் ஒரு 2 மாசம் இருந்திருக்காரு. அதே போராட்டம் இருந்திருக்கு பாஸ்டர். மறுபடி வாடகை வீட்டிலயும் எனக்கு அதே போராட்டமா இருக்குதே அப்படின்னு சொல்லி இந்த பாஸ்டர் சொல்லிருக்காரு, இந்த வீடு உங்களுக்கு சரியில்லை, நீங்க வேற வீட்டுக்கு போங்க. கவனிக்கிறீங்களா? இவர் நல்ல ஊழியக்காரரே கிடையாது. ஆமா, இன்னும் ஒரு தேவ ஊழியக்காரர் அப்படின்னு இன்னைக்கு ஜனங்கள் அப்படியே அலையிறாங்க. யார் நல்லதா சொல்லுவா அப்படி அப்படி சொல்ற பாஸ்டர் தான் நல்லவர்னு சொல்ல எங்க போராட்டத்தை அப்படியே சொல்லிட்டார. ஆமா, சொந்த வீடை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போனாங்க. வாடகை வீட்டிலையும் பிசாசு கிடைக்கிறியா? அதை விட்டுட்டு எந்த வாடகை வீட்டுக்கு போகணும்? நீ எங்கேயும் போ, உன்னை பிசாசு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். பிறகு ஒரு ஊழியக்காரர் அபிஷேகத்தை நடந்து சொல்லிருக்க, எப்பா நம்மளை மீட்டுக்கொள்ளத்தான் இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார், ஒரு முழு வல்லமையும் சிலுவையில் இழந்திருக்கிறார். ஆகையினால அவருடைய வல்லமும் உன்னை மீட்டுக்கொள்ளுகிற வல்லமாங்க. பாரு, இந்த வாடகை வீட்டெல்லாம் விட்டுட்டு திரும்ப சொந்த வீட்டுக்கு போப்பா, என்கிட்ட பேசுறார், சொந்த வீடை உனக்கு திரும்ப தருகிறார். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்களை அனுப்பிட்டு நீ போய் குடியிருந்தார். அவர் சொன்னார், பாஸ்டர் எங்கள் பாஸ்டர் இப்படிலாம் சொன்னார, உங்கள் பாஸ்டரும் வரும், நானும் வரட்டும், நானும் வரேன், நல்லா நம்ம ஜெர்மனி உங்களை அந்த சொந்த வீட்டில் இருக்க வைக்கிறேன். இப்போ அந்த சொந்த வீட்டில் இருக்கிறாரு, இழந்த ஆசீர்வாதத்தை ஒன்று ஒன்றாக கத்தர் கொடுக்குறாரு. மறுபடியும் ஒரு அழியிலையா சொல்லுங்க பாபம். ஆமாம், மீட்டு கொள்ளுகிறது. நீ எங்கே போயேன், நீ இழந்ததை இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மீட்டு தருவார். கையை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுவோம். அலேலூயா. தாவீது இழந்த எல்லாவற்றையும், சிறிதாயிலும் பெரிதாயிலும், மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டார். கையை உயர்த்தி. யோபு தன் இழந்த எல்லாவற்றையும் மீட்டு கொண்டார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அலேலியா சொல்லுங்க. அலேலூயா. நிறைய அந்த சரித்திரத்தில் சொல்லலாம், மீட்டு கொண்டவங்க நிறையா. எல்லாவற்றையும் இழந்து வந்த ரூத்து பெத்தேலுக்குள்ள வந்த உடனே எல்லாவற்றையும் மீட்டு கொண்டா. எல்லாரும் எந்திரிங்க பார்ப்போம். இதுக்குத்தானே இயேசு இரத்தம் சிந்திருக்கிறார், இதுக்குத்தானே இயேசு கல்வாரிக்கு போயிருக்கிறார், இதற்குத்தானே இயேசு தன் மரணத்தை ருசி பார்த்துருக்கிறார். எல்லாம் தலையில கை வைங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை என்ன? உன்னை மீட்டு கொள்ளுகிற வல்லமை. தலையில கை வைங்க, தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நீ ஒன்னை இழந்து போகக்கூடாது, வீட்டை இழந்து போகக்கூடாது, பணத்தை இழந்து போகக்கூடாது, வேலையை இழந்து போகக்கூடாது. ஒரு ராபா காத்தாராபா, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது. ஆண்டருடைய வல்லமையை நீங்க உணருங்க, ஆண்டருடைய சக்தியை உணருங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கியிருக்கிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குறவராய் சுட்டி தீர்ந்தார். அல்லேலூயா. துஷ்டனின் இவன் வழியே வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஒர்ரா பாபா, எல்லாரும் கைகளை தட்டி அங்கங்கே வராதிங்க, அங்கே நிற்கிற இடத்துல வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு வல்லமை உனக்கு நேராக பாய்கிறது. யாரையும் பார்க்காதீங்க, ஜனத்தை பார்க்காதீங்க. ஜனம் கோடி கோடியாக கர்த்தர் தரப்போறார், ஆயிரம் ஆயிரமான ஜனங்களை தரப்போறார். இப்பொழுது வல்லமையை நோக்குங்க. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்றதற்கு நீங்க அந்த வழியை தேடுங்க. அந்த வழி இயேசுக்கு தான் வழி, அந்த வழி இயேசுகிட்ட தான் இருக்கிறது. இயேசுவேண்ட வல்லமை எனக்கு தாரும் கேளுங்க. இயேசுவேண்ட வல்லமை எனக்கு அனுப்பும். அல்லேலூயா. வல்லமை கர்த்தருடையது, வல்லமை கர்த்தருடையது. மரியாள் சொன்னார், அவர் வல்லமையுடையவர், மகிமையானவர் எனக்கு செய்வார். அவருடைய வல்லமை எனக்கு பாய்ந்தா எனக்கு நடக்கிறதெல்லாம் மகிமை, எனக்கு நடக்கிறதெல்லாம் அற்புதம், எனக்கு நடக்கிறதெல்லாம் பேர் பிரஸ்தாபம் தான். வல்லமை எனக்கு வேண்டுமே சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசுவின் வல்லமை எனக்கு வேண்டும். இயேசுவின் வல்லமை வியாதியை மாற்றிவிடும், என் பயத்தை மாற்றிவிடும். இயேசுவின் வல்லமையை சோர்வை மாற்றிவிடும். இயேசுவின் வல்லமையை போராட்டத்தை மாற்றிவிடும். இயேசுவின் வல்லமையை அடிமைத்தனத்தை மாற்றிவிடும். இயேசுவின் வல்லமை நான் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வேன். வல்லமை இறங்குகிறது. பிசாசில் அகப்பட்டிருக்கிறாய் மகனே, மகளே உன்னை விடுவிக்கிறார். என் மகனே, நீ பிசாசில் அகப்பட்டிருக்கிற, பிசாசு தான் வேலையை கெடுக்கிறான், பிசாசு தான் திருமணம் நடக்காதபடி தடை பண்றான், பிசாசு தான் குழந்தை பாக்கியம் கிடைக்காதபடி தடை பண்றான்.

0: சொல்லுகிறது. ஆமா, இயேசு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அவர் கல்வாரியிலே நொறுக்கினாராம். ஆமா, அந்த கல்வாரியிலே அவருடைய பரிசுத்தம் நொறுங்க ஆரம்பித்தது, சிருஷ்டிக்கிற வல்லமை நொறுங்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா! அந்த பரிமள தைலம் உடைய ஆரம்பித்தது. காரணம், உனக்கு அந்த வல்லமையை தரத்தான், நீ பிசாசின் கரத்திலிருந்து விடுதலை பெறத்தான், நீ சுகம் பெறத்தான், உன்னுடைய வாத நோயை நீக்கத்தான், உன் மூட்டு பெயினை நீக்கத்தான், உன் மூல மூல வியாதியை நீக்கத்தான், உன் பயிற்சி வியாதியை நீக்கத்தான், ஓ உன் கற்பப்பையில் இருக்கிற ரத்தப்போக்கை நீக்கத்தான். எல்லாம் கையை தட்டுங்க, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இயேசு பரிசுத்த ஆவி எனக்கு சொல்றார், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தம்முடைய வல்லமை அனுப்புகிறார். நீங்கள் குணமாக்கி தான் போவீங்க, நீங்க விடுதலை பெற்று தான் போவீங்க. இன்னைக்கு விடுதலை, இன்னைக்கு விடுதலை, இன்னைக்கு விடுதலை, இன்னைக்கு விடுதலை, இன்னைக்கு விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. எங்கிட்ட கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா! உங்களை குணமாக்கத்தக்க வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவிடத்திலிருந்து வந்த வல்லமை உங்களை குணமாக்குற ஒரு வல்லமை. ஹல்லேலூயா! என் மகனே, ஆண்டவர் உன்னை குணமாக்கும் பொழுது நீ சுகமாகு. அருமையான மகளே, கர்த்தர் உன்னை குணமாக்கிக்கிட்டு இருக்கிறார். நீ ஆண்டவர் குணமாக்கும் போது உன்னை விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. இந்த இடத்தை விட்டு நீ விடுதலையாய் தான் போவேன், சுகத்தோடு தான் போவேன். ஆவியானவர் கூட பேசுறார். ஏனெனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிக்கிறவர். அவருடைய வல்லமை தம்முடைய ஜனத்தை மீட்கிற வல்லமை. இயேசுவின் வல்லமை தம்முடைய ஜனத்தை மீட்கிற வல்லமை. படுகுழியிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற வல்லமை, அடிமைத்தனத்திலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற வல்லமை, பிசாசின் கையிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற வல்லமை. செய்வன கட்டுக்குள்ள சிக்கியிருக்கிற மகனே, ஏவுதல் கட்டுக்குள்ள சிக்கியிருக்கிற மகனே, ஆமா பிசாசின் சூழ்ச்சிக்குள்ள சிக்கியிருக்கிற மகனே, இன்னைக்கு உனக்கு விடுதலே. ஆமா, தலையில எல்லா கைய ஒய தட்டுங்க பாப்போம். ஆண்டவரை வரவேற்றுக்கிட்டே இருக்க, விடுதலை, விடுதலை மகளே. உன் பையனுக்கு விடுதலை, உன் பிள்ளைக்கு விடுதலை, உன் கணவனாருக்கு விடுதலை. நீ தேம்பி தேம்பி ஜெபிக்கிறது எனக்கு தெரியுது. ஆவியானவர் சொல்றார், நீ அழுது அழுது மண்டிக்கிட்டு இருக்க தெரியுது. விடுதலைக்காக ஒவ்வொரு இடத்துக்கு போனையே, ஆமா அதெல்லாம் எனக்கு தெரியுது. நீ விடுதலைக்காக அலைஞ்ச அலைச்சல், டாக்டர்ல தேடி நாடினது, மந்திரவாதியை தேடி நாடினது, போதும், நான் உன்னை விடுவிக்கிறேன். கர்த்தர் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. மாரா ஹௌரா பாலா தாலா தபா, எல்லா கைகளை தட்டி, கைகளை தட்டி. தேவ மகிமை, ஓ ஒரு கல்வாரி இரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுகிறது, ஒரு சிலுவையின் இரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுகிறது, சாபத்தை நீக்கிற கல்வாரியின் இரத்தம் தெளிக்கப்படுகிறது, பிசாசின் கரத்திலிருந்து விடுவிக்கிற அந்த இயேசுவின் வல்லமை நிரம்புகிறது.
1: அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும்.
2: முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம்.
1: சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும்.
2: வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும்.
1: எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறி

0: வைக்கப்படும்.
1: ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜபக்கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
0: ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜபக்கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜபக்கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 6421 09. ஜெப உதவிக்கு 9443435618 9488732 84. டிவி நிகழ்ச்சிகள்: நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள் ஆறாம்

0: தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட செவிக்கிறது.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
2: ரேடியோ. தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. நம்முடைய அன்பு சகோதரன் ஸ்டீஃபன் அவர்கள் தன்னுடைய குடும்பமாக தன்னுடைய துணைவியாரான ஜோசப்பின் ஸ்டீஃபன் அவர்களோடு தேவனுடைய அன்பு ஊழியங்களை செய்து வருகிறார். கர்த்தர் அவருக்கு அளவற்ற கிருபையின் ஐஸ்வர்யங்களையும் தீர்க்கதரிசன வரத்தையும் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக மிக மனத்தாழ்மையோடு ஊழியம் செய்கிற அந்த குடும்பத்தாரை கர்த்தர் ஆயிரம் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அன்பரே என்ற இந்த ரெண்டாவது வால்யூம் பாடல்களை உங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே சமர்ப்பிப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்கான இசை சகோதரர் அனுராக் வின்சென்ட் அவர்கள் மிக சிறப்பாக செய்துள்ளார்கள். இதன் மூலம் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவ பிள்ளைகளே, இது கடைசி காலம். கர்த்தரில் அன்பு கூறுங்கள், அவராலே அன்பு கூறப்படுவீர்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அவரில் அன்பு கூறுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் தமது அபிஷேகத்தால் உங்களை நிரப்புவார். என் பிள்ளையே, நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று ஆவலோடு எதிர்பார்ப்போடு உங்களிடம் அவர் கேட்கிறார். ஆகவே அதிகாலை எழும்பி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நேசிக்கிறேன் என்று அவரை சொல்லி அவரில் அன்பு கூறுங்கள். அவர் அன்புள்ளவர் மட்டுமல்ல, உங்களுடைய அன்புக்காக இயங்குகிறவர். இப்பொழுதும் கூட தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்படும்படி ஒரு நிமிடம் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, உன்னதமான தேவனே, மனுஷராகி எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய கிருபையின் வரங்களை பொழிந்தருளுகிறவரே, எங்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறவரே, எங்களுடைய அன்பு சகோதரன் ஸ்டீஃபன் அவர்களுக்கும் துணைவியாருக்கும் கொடுத்த இந்த சிறப்பான பாடல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எந்தெந்த வீடுகளில் இது இசைக்கப்படுகிறதோ எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் அந்த குடும்பங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். இந்த முயற்சி ஆசீர்வதித்தருளும். இன்னும் அநேக இசைத்தட்டுகள் வெளியாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென்.

ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். அருமையான இந்த நாட்களிலே இவ்விதமாக தேவ சமூகத்தில் வந்து நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே இவ்விதமாக நம்ம ஆராதிப்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். ஏதோ ஒரு காரியத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து இந்த நாளிலே நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். இந்த ஆராதனையிலே என்னோடு சேர்ந்து நீங்களும் கர்த்தரை ஆராதித்து பாருங்கள். அந்த ஆராதனை வேளையிலே தேவனுடைய வல்லமை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு வெளிப்பட போகிறது. கர்த்தர் உங்களை தொடப்போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இந்த ஆராதனையுடைய முடிவிலே நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் என்னை தொட்டார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்று நீங்கள் சொல்லத்தக்கதான மகிமையான காரியங்களை இயேசு இந்த நாளிலே செய்ய போகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலே நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களோடு இருந்தவர்கள், உங்களை சார்ந்தவர்கள் பல நிலைகளில் உங்களை மறந்து போகலாம். ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் நான் மறப்பதில்லை. ஏன் ஆண்டவர் மறப்பதில்லை தெரியுமா? அவர்கள் என் ஜனமா இருக்கிறாங்க. என் ஜனத்தை என் உள்ள கையில நான் வரைந்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் உன்னை மறந்திருக்கலாம் சகோதரனே, உலகம் உன்னை மறந்திருக்கலாம் சகோதரியே, ஆனால் உன் ஆண்டவர் உன்னை மறக்கவில்லை. நீ அவருடைய கரத்திற்குள்ளே இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. இஸ்ரவேலே, நீ என் ஜனம், உன்னை நான் மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. நீங்கள் என்னோடு சேர்ந்து சொல்ல போறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வேதனையோடு வந்திருக்கிற சகோதரியே, வாழ்க்கையில் பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டு துன்பத்தோடு வந்து உட்கார்ந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை யாரும் நினைக்காமல் இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில உன்னை நினைக்க இந்த உலகத்துல யாரும் இல்லாமல் இருக்கலாம். என் ஆண்டவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். இந்த நாளில உங்களை பார்த்து அவர் தான் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல்

அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அவரை போல பரிசுத்தமுள்ள தெய்வம் யாரும் உண்டு? நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. இன்றைக்கு ஆராதிக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக வாழும்படி, ஆண்டவருக்காக நிற்கும்படி, ஆண்டவருக்காக ஜீவிக்கும்படி அவர் நம்முடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய ஆவியினாலே நம்ம எல்லாரையும் நம்மை பரிசுத்தமாக்குவாராக. ஒவ்வொருவரும் பாடும்

பரிசுத்தப்படுத்துவார். உங்கள் ஆவி ஆத்துமார் சரீரம் முழுவதையும் என் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவாராக. கரங்களை தட்டி அப்படியே கர்த்தர் மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ்.

உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் ஒரு தகப்பன் போல சுமந்திர ஆண்டவரே, என் மேல எத்தனை அன்பு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே.

தேங்க்யூலா. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் நீங்க என்னை ஆசீர்வதித்து மகிழ்கிறீர் ஆண்டவரே. ஆமென். தேங்க்யூலா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். பலர் என்னை சபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார்.

கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்ல போறீங்க. வாழ்க்கையில உன் வாழ்க்கையில தேவனுடைய அன்பு மட்டுமே உன்னை தேற்றி கொண்டே இருக்கிறது. நீ எதிர்பார்க்கிற அன்பு இந்த உலகத்துல உனக்கு கிடைக்கல, நீ எதிர்பார்க்கிற பாசம் இந்த உலகத்துல உனக்கு கிடைக்கல. ஆண்டவர் உன் மேல் அன்பா இருக்கிறார். வாழ்க்கையில பல நிலைகளில சோர்ந்து போன சகோதரிய, உலக அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து போனேன் என்று சொல்லுகிற நிலையில இன்னைக்கு நீ வந்திருக்கிற அல்லவா, உன்னோட தான் கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் உன் மேல உன் குடும்பத்தின் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், அந்த அன்புக்கு ஈடாக என்ன கொடுக்க முடியும் இந்த ஆண்டவருக்கு அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம்.

0: கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த உலக மாறியிருக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். நம்முடைய கிரவுன் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல் மூலமா நீங்க அநேக சாட்சிகளை கேட்டிருப்பீங்க. இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற சமூக நம்மத்தில வந்து பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. அவங்க அவருடைய அனுபவ சாட்சிகளை நம்மத்தில சொல்லுவாங்க. கேளுங்க, அவர்களுக்காக ஜெபியுங்கள், திரதையும் அவங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இந்த நாளில் கூட இந்த உலகம் அறியட்டு வந்து நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். உங்க பேர்
1: சாமுவேல்.
0: சாமுவேல், இந்த ஊழியம் என்னன்னா, நம்ம உலகத்துல அறியப்படாத இப்போ உங்களை எல்லாம் இன்னைக்குதான் நானே பார்த்திருக்கேன், எப்படி இருக்கிறவங்களை நம்ம வெளியே உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஒரு மனுஷன் தர்மத்தில் இருக்கிறாரு, ஒரு ஆண்டவர் சந்திச்சிருக்கிறாரு, ஆண்டவர்கள் ஊழியம் செய்கிறவர் அப்படின்னு சொல்றதை நான் வெளிப்படுத்த போறோம். அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பாங்க
1: கண்டிப்பா
0: கண்டிப்பா. அதன் மூலமா இன்னும் உங்களுடைய ஊழியங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க போன் நம்பர் போடுவோம், அப்போ உங்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு ஜெபிப்பதற்கெல்லாம் வாய்ப்பா இருக்கும். கடைசி நாட்கள் நம்ம வைக்கப்பட்டிருக்கோம், ஆண்டவரை எப்படியாவது பிரசித்தப்படுத்த வேண்டும்ங்கிறதுக்காக ஊழியத்தை நம்ம சேர்த்துட்டு சரியா. ஆகவே அந்த நாளிலும் கூட அவங்களுடைய சாட்சியில பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறீங்க. இசு கிராமத்தில் உங்க வாழ்க்கைகளை வந்து நம்முடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்னன்னா, உங்க பேரு
1: நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நல்லவர். என்னுடைய பெயர் பாஸ்டர் ஜே சாமுவேல். அப்பா வந்து அப்பா ஒரு பாஸ்டர், பாஸ்டர் ஜெயசுராஜன். அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா, திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகில சேர்ந்தமரம் என்கிற கிராமத்துல அவனுடைய ஊழியத்தை அவங்க செய்யறாங்க. அம்மா ரெண்டு பேருமே மினிஸ்டர்ல இருக்கிறாங்க. அப்பாவுக்கு 6 பிள்ளைகள், அதுல நான் ஃபர்ஸ்ட், நான் ஃபர்ஸ்ட் பையன். எங்க வீட்டுல 4 பையங்க 2 பொண்ணு. மொதல் 4 பேர் பையன் மாதிரி, ஃபர்ஸ்ட் 2 பொண்ணு. நான் ஃபர்ஸ்ட். இப்ப நான் ஊழியத்துல இருக்கிறேன். ஆமா, அடுத்து தம்பி மாதிரி எல்லாமே மினிஸ்டர்ல இருக்கிறாங்க. எல்லாமே ஃபேமிலி ஃபுல்லாவே எல்லாமே மினிஸ்டர்ல இருக்கிறோம்.
0: அப்ப நீங்க உங்க குடும்பமே வந்து ஊழியத்துல
1: இருக்கிறோம். ஆமா ஆமா ஆமா.
0: பிறகு நீங்க சின்ன வயசுல படிப்பு காரியங்கள்லாம் எப்படி?
1: சின்ன வயசுல படிப்பு காரியங்கள் எல்லாமே நான் சொல்லணும், ஸ்கூல் படிக்க மட்டும் தான் முடிச்சேன். பிளஸ் டூ வரைக்கும் தான் முடிச்சேன். பின் அதுக்கு பிறகு நான் பப்ளிக் காலேஜ் வந்துட்டேன். எல்லாமே சேர்ந்த மரத்துல கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. ஸோ அங்கதான் எங்களுடைய படிப்பு எல்லாமே. எல்லாம் எங்க தம்பி மாதிரி எல்லாருமே அந்த ஸ்கூல்ல தான் நாங்க படிச்சு வந்தோம்.
0: சிறிய பருவத்தில இருந்தே உங்களுக்கு வந்து ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தாங்க?
1: அது நிறையவே அப்பாவுடைய மினிஸ்ட்ரி அந்த மாதிரி. ஏன்னா அப்பா நிறைய வந்து ஊழியர்ல உருவாக்கணும் அந்த மாதிரி ஒரு தாட்ல மினிஸ்ட்ரி பண்ணதுனால சர்ச்சில் எப்பவுமே அந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். நல்ல ஆண்டவருக்காக பயன்படணும், ஆண்டவரோடு இருக்கணும். ஸோ அந்த ஒரு பயம் வந்து எல்லாருக்குள்ளயுமே அதிகமா வளர்ந்து வந்துச்சு.
0: ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, இப்ப அநேக இடத்துல பாத்தீங்கன்னா, பாஸ்டருடைய பிள்ளைகள் தான் கொஞ்சம் தாறுமாறா போயிடுறாங்க, தேவ நம்பிக்கை இல்லாம போயிடுறாங்க,
1: ஸ்கூல்ல பொதுவாவே ஸ்கூல் படிக்கும் போது என் ஸ்கூல் கூப்பிடுறதே பாஸ்டர் தான்
0: கூடுவாங்க.
1: அப்பா பாஸ்டர்னால என் எல்லாருமே ஸ்கூல்ல, நானே 8th வரைக்கும் ஒரு ஆர்சி ஸ்கூல்ல படிச்சேன். அந்த ஆர்சி ஸ்கூல்ல வந்து என்ன அப்படின்னா, டெய்லி காலையில சர்ச்சில் போய் டிவோஷன் போனோம். அந்த ஆர்சி சர்ச்சில் டிவோஷன் போனோம். அதுல நாங்க போக மாட்டோம், ஏன்னா நான் பெண்டிகாஸ்ட், அப்பா பெண்டிகாஸ்ட்னால போக மாட்டோம். இப்போ அந்த ஃபாதர்ஸ் தான் அடிக்கடி அடிவிங்க இருக்கணும். நாங்க நீங்க நீங்களும் கிறிஸ்டின் தானே, வர வேண்டியதானே சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இன்னும் அது போக நாங்க பெண்டிகாஸ்ட்ங்கிறதுனால மற்றவங்க பார்வையிலயுமே ஒரு ஒரு ஒதுக்கு மாதிரி, தனியா அவங்க தனி, இவங்க நம்மளோட கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தனி பார்வை வந்து ஸ்கூல் ஸ்கூல்ல நிறைய இருந்துச்சு. ஆமா ஆமா, அது நிறைய நாங்க சந்திச்சோம். நாங்க அதை சின்ன ஒரு தப்பானாலும் ஆட்டி வெளுத்துருவாரு. அதனால அப்பாவுக்கும் பயந்தும் ஸ்கூல்லயும் முடியாது. ரொம்ப சேட்டு போனா வீட்டுக்கு தெரிஞ்சிடும், வீட்டு தெரிஞ்சா அடி விழும். அதனால அதையும் கண்ட்ரோலா பார்க்கணும். இன்னும் எங்க சர்ச்சையில இருக்கிற பிலீவர்ஸ் நிறைய பேர் எப்படி ஸ்கூல்ல படிப்பாங்க, ஏன்னா அவங்க சர்ச்சைக்கு வர்றதுனால அவங்களும் நிறைய படிக்கிறதுனால இவங்களும் வீட்டுல சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால நம்ம அதையும் கண்ட்ரோலா இருக்கிறதுனால இவங்க பெரிய லைஃப் நம்ம மிங்கிள் ஆகும். அது என் விஷயத்துல சும்மிமா இருந்தா கொஞ்சம் மிங்கிள் ஆனாங்க. நான் படிக்கும் போது ரொம்ப பெரிய அளவுக்கு மிங்கிள் ஆக மாட்டான். அவன் பாஸ்ட் பையன், அவன் பாஸ்ட் ரெண்டுதான் பேச மாட்டான், இது வர மாட்டான். அதனால என்னை வந்து நானும் தன்னா நானே என்னை ஒதுக்கிக்குவேன். பசங்களும் பெரிய அளவுக்கு என்கிட்ட வந்து ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. அவர் அப்படி அப்படி சைலண்டா போகும்.
0: டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா அன்பா பழகுவாங்களா?
1: டீச்சர்ஸ் நல்லா இருப்பாங்க. ஆமா, டீச்சர்ஸ் என்ன சொன்னா, டீச்சர்ஸ் ஸ்கூல்ல படிக்கும் போதே நல்லா இருக்கும். அந்த சிக்ஸ்த் செவன்த் எயித்து, ஆனா அப்ப போகும்போது முதல் நாள் ஸ்கூல்ல வரும்போது எனக்கு ஒரு சார் இருந்தார், ஃபிலாசியூஸ்னு ஒரு சார், அரிசி வைராக்கியமான ஆளு. ஆனா என்ன பண்ணுவார்னா, கூப்பிட்டு முதல் நாள், ஃபர்ஸ்ட் பையன் நீனு, நீ எதிர்கால பாஸ்ட், ஒரு ப்ரேயர் பண்ண அப்படிம்பார். ஸ்கூல் ஆரம்பத்துல ப்ரேயர் பண்ண அப்படிம்பார். நான் ப்ரேயர் பண்ணேன், போயிட்டு நான் முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணி இந்த சாஸ்திரதிங்க அம்பாருன்னு சொல்லி ஜோம் பண்ணுவேன். ஒரு இதுல எங்க டீச்சர்ஸ் வந்து நல்லா சப்போர்ட்ல இருந்தாங்க. ஆமா,
0: இப்ப கேட்பாங்கல்ல டீச்சர்ஸ் எல்லாம், வளர்ந்து நீ என்ன ஆக போற, உன் ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல, என்ன பண்ணி சொல்லுவீங்க?
1: கேட்டாலும் என்ன, இது வந்து அது ஏன் தெரியாது. ஆனா சின்ன வயசுல இருந்து எங்க எல்லாருக்குள்ளயும் அந்த ஒரு தாட் வந்து, எல்லாரும் போது பாஸ்டர் மாஸ்டர் சும்மா இருந்தாங்க. ஒரு ஃபோர்த் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எல்லாம் படிக்கும் போது எங்க விளையாட்டே அப்படிதான் இருக்கும். எங்க அப்பா கம்யூன் சர்வீஸ் நடத்துவாரு, நாங்க எங்களுக்கு கடும் அப்ப பிளாக் டீ நல்ல வீட்டுல, அப்புறம் ஆள் வசதி கிடையாது, பிளாக் டீ இருக்கும். எங்களை பிளாக் டீ கிடைச்சாச்சா நாங்களே கம்யூன் சர்வீஸ் நடத்திருக்கோம். அப்பா சொல்ற அத்தனை வசதியும் நாங்களே மனப்பணமா நினைச்சிருக்கோம்னா சொல்லி, இந்த அளவுக்கு சின்ன வயசுல அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். அதனால யாரு கேட்டாலும் என்ன பண்ண, என்ன ஆக போற அப்படின்னா, மிஸ்டர் ஆக போறேன்.
0: நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போது நண்பர் எல்லாம் இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் என்னடே நீ இந்த உலகம் அனுபவிக்கணும் வச்சு இருக்குது, இதை அனுபவிக்காம நீ பாஸ்டர் பாஸ்டர்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட யாராவது கேட்டிருக்காங்களா?
1: அது எனக்கு டென்த்துக்கு பிறகு அந்த பிரச்சனை வந்துச்சு. நான் டென்த் முடிக்கும் போது அந்த டென்த் அந்த சமயத்துல வந்து என்னன்னா, பசங்க எல்லாமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆனாங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, எங்க ஊர்ல வந்து இந்த ஃபிம்சா போலீஸ்ன்னு சொல்லி அப்போ வந்து பசங்களை நிறைய எடுப்பாங்க. அந்த கோயில் திருவிழா காலங்கள்ல இவங்க எல்லாம் அந்த ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க.

0: அதுக்கு தான் வந்துச்சு எனக்கு.
1: அது எப்படி மாறுச்சு?
0: அது மாறுறதுக்கு நானுமே முயற்சி எடுத்தேன். என்னன்னா, எங்க அம்மாவுடைய தம்பி ஒரு கடைசி தம்பி உண்டு, ரிச்சர்ட் அப்படின்னு அவரு, அவரும் என்ன பண்ணாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ்ல இருந்தாரு. ஏன்னா அதனால இப்ப மாமா இருக்கிறாருல, அப்ப நம்மளும் போகணும் இன்ட்ரெஸ்ட். இதுக்கான ஃபார்ம் எல்லாம் நான் ஃபில் பண்ண போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டு ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்றேன். ஆனா எங்க அப்பா சொல்றாரு, நீ இது செய்யாத, இது உனக்கு நடத்தல் இல்ல, நல்லா இருக்காது, உன் தரிசனத்துல ஓடு, நீ ஆரம்பத்துல எப்படி இருந்து அப்படியே இரு அப்படின்னு. ஆனா நான் கேட்கல, நான் அது எப்படியாவது அந்த போலீஸ் போகணும் அப்படிங்கறதுல உட்காந்துட்டே இருந்தேன். இப்ப திடீர்னு ஒரு 2 நாள் எனக்கு தீராத வயிறு வலி, பயங்கர வயிறு வலினா பயங்கரம். அப்பந்தான் வயிறு வலி அதிகமாச்சு, டாக்டர் போனோம். அப்ப அவர் என்ன சொன்னார், இது மஞ்சள் காமாலை மாதிரி இருக்குது, நீங்க இதுக்கு மஞ்சள் காமாலைக்கு மருந்து எடுத்தா கொஞ்சம் கிளியர் ஆகும் அப்படின்னாரு. ஏன்னா அது வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு வயிறு வலி வந்ததும் கிடையாது, சொன்னதும் கிடையாது. எங்க அப்பா ஒரே வார்த்தையில, பிழைக்கணும்னா ஜோ பண்ணு, இல்லைன்னா இது எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அப்பா ஒண்ணும் சொல்லல. அப்போ ஒரு சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் சர்ச்சில் நடந்துட்டு இருக்குது. அப்போ அப்போ சர்ச்சில் வந்து என்னன்னா, நான் வந்து ட்ரம் எடுத்துட்டு பக்கத்துல ட்ரம் அடிச்சுட்டு ஒதுக்கி வச்சுட்டு சும்மா அப்படியே ட்ரம் எடுத்து சும்மா உட்காந்துருக்கேன். எழுதி ட்ரம்லாம் பண்ணல, சும்மா ஏன்னா மைண்ட்ல ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், போலீஸ் போகணும், அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு, போகணும் கொடுக்கணும் தான் மைண்ட்ல இருக்கிறேன். அப்பதான் எனக்கு என் பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் வந்து, இன்னைக்கு உன் ஜீவன் போனா நீ என்ன செய்வ, அந்த ஒரு வார்த்தை, அது வந்து எனக்கு மறக்க முடியாத வார்த்தை. இன்னைக்கு உன் ஜீவன் போனா என்ன செய்வ. இப்ப என் பக்கத்துல தம்பி இருந்தான், அவன் இப்ப ராஜபுரத்துல ஜஜா கொஞ்சம் பாஸ்டா இருக்கிறான், நான் அவனை தட்டி ஜாலியை விட்டு பாரு, தேவையில்லாம என்று பேசாத. அவனுக்கு உண்மை புரியல, அவன் சொல்ற நான் உனக்கு உண்மை சொல்லலையே அப்படின்னு. நான் சொல்ல இல்ல நீ சும்மா இரு அப்படின்னு. மறுபடியும் நான் படையை உட்காந்துருக்கேன், மறுபடியும் என் காதல என் பின்னாடி கேட்குது, இன்னைக்கு நீ உயிர ஜீவன் போச்சுன்னா என்ன செய்வ, இதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸா போலீஸா போக மாதிரியா அப்படின்னு கேட்ட உடனே என் மனசுல புரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நம்ம விட்டா சரியில்லை அப்படின்னு. உடனே அப்படியே முழங்கால் போட்டு சோமண்ண, ஆண்டவரு நான் என்னை உள்ளி தூக்கம் கொடுத்துருவேன், நான் திரும்ப இந்த இதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஊழியத்துக்கு வர ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை மாற்றுங்க அப்படின்னு. அண்ணன் ராத்திரி சரியாச்சு, அண்ணோட சரி குளித்து ஒப்பு கொடுத்தது. இதுக்கு மேல நமக்கு இந்த மாதிரி எல்லாம் போனா நமக்கு சரி வராது அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சு.
1: ஒருவேளை இந்த வைத்தொழி வரலன்னா நீங்க அதே வேலைக்கு போயிருப்பீங்க, மாறி இருக்கும், என்ன ஆயிருக்கும் தெரியாது. சரி,
0: எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆண்டோடைய கிருபையினால அந்த ஒரு இன்சிடென்ட் என்னைய டோட்டலா மாத்திச்சு. ஆமா,
1: அப்புறமா நீங்க 12th முடிச்சிட்டு நேரா ஊழியத்துக்கு
0: நேரா
1: பைபிள் காலேஜ், அது பைபிள் காலேஜ் நீங்களா ப்ரிஃபர் பண்ணீங்களா இல்ல யாரும் கைட் பண்ணாங்களா?
0: பைபிள் காலேஜுக்கு வந்து என்னன்னா, நான் வீட்லயே முடிச்சுட்டேன், நான் முடிச்சுட்டு நான் பைபிள் காலேஜ் போறேன் போறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருந்துச்சு. அப்பா என்ன பண்ணாங்கன்னா, சரி ஒரு பேசிக்கா ஒரு நல்ல அஸ்திபாரம் இருக்கட்டும் அப்படின்னா, ஃபுல் காஸ்ட் ஸ்கூல், நம்ம கடைமலை குன்று ஃபுல் காஸ்ட் ஸ்கூல்ல அப்பா வந்து இது ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஒரு 1 இயர் இங்க நீ கொஞ்சம் ஒரு படிச்சுட்டு வா. அதுக்கு பிறகு நான் சர்ச்சா கோல இருக்கிறதுனால அங்க சில பிரச்சனை இருந்துச்சு, சர்ச்சா கோட் பசங்க வெளியில படிக்க கூடாது, அவங்க சர்ச்சா கோல தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன டிசிஷன் எல்லாம் இருந்துச்சு. அதனால அப்பா என்ன பண்ணாங்க, ஒரு பேசிக்கா ஒரு அஸ்திபாரம் இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் என்னோட ஒரு 1 இயர் இங்க கடமலை குண்டு பயில் காலம் வந்து.
1: சரி, அப்ப அதெல்லாம் இன்ட்ரெஸ்டா தான் போனீங்க. அப்புறம் அங்கேயும் இப்ப பழைய காலத்துல எல்லாம் என்னன்னா, வீட்டுக்கு உதவாதவங்க கீழ்ப்படியாதவங்க வேஸ்ட் எப்படியாவது போட்டு எப்படியாவது கொண்டு பைபிள் காலேஜ் விட்ட பழக்கம்லாம் இருந்தது, இப்ப எப்படின்னு தெரியல. அப்ப அங்க பலதரப்பட்ட மக்கள் இருந்திருப்பாங்க, அங்க ஏதாவது டிஸ்கரேஜ் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய அனுபவங்கள் ஏதாவது
0: படிப்பு உள்ளவர, அது ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட். பைபிள்ல நம்பர் 1 டாப்பா இருப்பேன், சர்ச்சில் சண்டே ஸ்கூல் வசனம் சொல்றது, விபிஎஸ் நியூ இயர் சர்வீஸ் இதெல்லாம் எங்க இருந்தாலும் நான் டாப்பா இருப்பேன். இதை கன்வென்ஷன்ல போய் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடந்தாலும் அங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணுவேன். ஆனா இந்த ஸ்கூல் படிப்பு மட்டும் எனக்கு வந்து அது ஒரு பெரிய இதா இருந்துச்சு, அதுல ஒரு பெரிய பாரம் போல, அது எனக்கு அதோட இன்ட்ரெஸ்டும் இல்லை பெரிய அளவுக்கு. அதனால இந்த பத்தி கொஞ்சம் தெரிஞ்ச சில வந்து பாஸ்டர்மாரா இருக்கட்டும் கூட இருக்கிறவங்க இருக்கட்டும், அவங்க பேசும்போது பாஸ்டர் பசங்கனாலே அவங்க படிக்கல அப்படின்னா ஒன்னும் வழி இல்லைன்னா ஊழித்து வந்துருவாங்க, அவங்க பயிர் வச்சு போயிருவாங்க, அதுதான் அவங்க லைஃப் அப்படிங்கிற ஒரு பேச்சு நிறைய ஓடிச்சு. அது ஃபியூகாஸ்ல நிறைய இருந்துச்சு. அதுல சில சிலர் வந்து கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவாங்க, இந்த நம்ம மேக்சிமம் இந்த பைபிள்ல ஏலியன் பிள்ளைகள் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே இந்த பாஸ்ட் பையன்களாலே ஒரு பார்வை வந்து ஏலியன் பிள்ளைகளை வச்சே நம்மளை பார்ப்பாங்க, இந்த இடம் போடுறது இந்த பக்கம் ஏலியன் பிள்ளைகளும் இந்த பக்கம் நம்மளே வச்சு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் போதெல்லாம் நீ படிக்காம வந்துட்டாங்க, சில பேருக்கு படிப்பு வரலன்னா அது நம்மள அப்படி கூத்துற மாதிரி பேசுவோம், படிப்பு வரலன்னா விழித்து வந்துருவாங்க, படிப்பு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் விழித்து வந்துருவாங்க, நம்ம நமக்கு ஆண்டு அழைச்சாரு பசங்க இருக்குன்னு சொன்னாலும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப திட்டே இருந்துச்சு. ஆமா,
1: உங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் நல்லா டிஸ்ட்ராக்ட் ஆயிருச்சு
0: இருந்துச்சு எனக்கு. அது வருஷம் எனக்கு நான் போனேன் அதுல பயிர்வாஞ்சி போய் 1.5 வருஷம் எனக்கு வந்து ஆண்டவர் அழைச்சாரா அழைக்கலையா, நம்ம எல்லாம் வந்துட்டோமா, ஏதோ அவங்க சொல்ற மாதிரி நமக்கு படிக்க முடியாம தான் அங்க வந்துட்டோமா, இது எனக்கு ரொம்ப இருந்துச்சு. நான் அதையும் ஆண்டவர் ஒரு நாள் மாத்துனாரு எனக்கு. நான் ஊழித்து போகும்போது ஏசாயா 41:15 இதை போரடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள

0: தந்திரமாக்குவேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை முதல் பாக்குவேன். இந்த வசனத்தை தந்து தான் ஆண்டு நீ ஊழியத்துக்கு அழைச்சி. அப்போ ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. அப்போ நான் ஒரு நாள் ஒரு மீட்டிங் போறோம். அப்போ நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். கோயம்புத்தூர் சர்ச் ஆஃப் கார்ட் படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு மீட்டிங் கூட்டு போயிருந்தாரு. அப்போ அந்த மீட்டிங் போகும்போது எனக்கு அது அதிக பாரம் ஆயிடுச்சு. நம்ம நம்மள உண்மையில ஆண்டு அழைச்சாரா இல்லையா, இன்னைக்கு அது உறுதி ஆகணும் நின்று போய் நான் ஜபத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். அப்போ அந்த பாஸ்டர் ப்ரேயர் நடத்திட்டே இருக்கிறாரு. நடத்திட்டே இருக்கும்போது நான் கேட்கிறேன், ஆண்டவத்தை, ஆண்டவரை என்ன அழைச்சது உண்மைன்னா இந்த ஊழியக்கார் வாயிலிருந்து இந்த வசனம் வரணும். ஏசாயா 41:15 அவர் சொல்லணும். இன்னைக்கு அவர் அந்த வசனத்தை சொல்லி இந்த வசனத்தின்படி கர்த்தர் உன்னை அழைச்சாருன்னு சொல்லணும். அப்படி சொன்னா எனக்கு இருந்து பைபிள் படிச்சு கண்டினியூ பண்றேன். இல்ல எனக்கு இது வேண்டாம், ஏன்னா எனக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி நான் வந்து ஒரு தோத்து போன இடத்துல வந்து நிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொல்லி ஒரு 2 நிமிஷம் ஆகல, அந்த பாஸ்ட் வாயிலிருந்து அதே வார்த்தை வருது. இதை போரடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்பொருள் எந்திரமா, என்ன அறியாம ஒரு தேவ பிரசனம் நிரப்பிச்சு, ஒரு என்னுடைய இருதயமே ஃப்ரீ ஆயிடுச்சு. அன்னைக்கு உறுதியாச்சு, இல்ல அவன் ஸ்கூல் படிப்பனும் ஆறாம் அதுக்கல, ஆனா கர்த்தர் நம்மளை அழைச்சாரு, நம்மள நடத்துவார் அப்படின்னு. அதே மாதிரி காலேஜ்ல, காலேஜ் செகண்ட் வந்தேன், காலேஜ் ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் எடுத்தான், பாருங்க 3 வருஷம் முடிக்கும் போது, நான் 3 வருஷம் முடிக்கும் போது காலேஜ் செகண்ட்ல வந்து இன்னைக்கு அனுபவி.
1: சரி சரி, ஆண்டு பேச இல்லைன்னா திருப்பியும் பழையபடி வேலை கிளம்பி முடிக்கும்
0: சரி ஆயிடுச்சு.
1: நிலைத்தவர் உண்மையோட விட மாட்டேன், உங்களை கொண்டு செய்ய வேண்டிய கருத்து உங்களை கொண்டு தான் செய்வோம். சரி, பைபிள் கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்தது எப்படி என்ன?
0: இப்போ வந்து 1 இயர் ட்ரைனிங் போட்டாங்க திண்டுக்கல்ல, வாழைக்காய்பட்டி பிரிவுன்னு சொல்லி அனைத்தும் ரோட்ல ஒரு சர்ச் ஆஃப் கார்ட் வச்சிருக்கு. அங்க ஒரு 1 இயர் என்னை அசிஸ்டன்ட் பாஸ்டர் அங்க வச்சிருந்தாங்க. அதுல பாஸ்டர் டேனியல் வஞ்சு போவான் அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் இருந்தாரு. அவருக்கு லாஸ்ட் சர்ச் ஒரு பெரிய சர்ச், ஒரு 200 பேர் வர வச்சிருச்சு. அங்க நான் ஒரு 1 வருஷம் அங்க நான் அசிஸ்டன்ட் பாஸ்டர்.
1: அப்ப அந்த நேரத்துல நெருக்கடிகளை தான் சந்திச்சீங்களா?
0: இந்த நேரத்துல பெரிய நெருக்கடி ஒண்ணும் கிடையாது. அவங்க
1: வந்து ஃப்ரீயா விட்டாங்க.
0: நாங்க ஃப்ரீ தான். என்ன அப்படின்னா, நமக்கு எனக்கு வந்து அங்க அங்க இருந்த மெயின் ஒர்க் எனக்கு கீபோர்ட் வாசிக்கிற ஒர்க் தான். சர்ச்சில் கீபோர்ட் வாசிக்கிற ஆள் கிடையாது. அதனால எனக்கு இருந்த மெயின் ஒர்க் கீபோர்ட் வாசிக்கிற தான். வேணா ஸ்டேஜ்ல ஏன நாளே கிடையாது. எனக்குள்ள இன்னொரு அசிஸ்டன்ட் மாஸ்டர் உண்டு, அவர் பாட்டு பாடுவாரு, சங்கீதங்கள் வாசிப்பாரு. எனக்கு ஒரே ஒர்க் லெஃப்ட் சைட்ல கீபோர்ட் இருக்கும். கீபோர்ட் தான் நமக்கு ஒர்க். ஏன்னா பாசிட்டிவ் கார் ஓட்டுவேன், அவர் கூட கேப்ரே இருக்கும்னா கூட போவேன். அதனால எனக்கு பெரிய அளவுக்கு திண்டுக்கல்ல இருக்க வரைக்கும் ஏதோ ராஜ வாழ்க்கை, அது அப்படியே சும்மா அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அது பெரிய அளவுக்கு ஒரு மினிஸ்ட்ரியில வளர்ந்தேன்னு சொல்றதுக்கு திண்டுக்கல்ல ஒண்ணு எனக்கு இல்லை. அங்க நிறைய விஷயங்கள் சும்மா என்னன்னா பெரிய அளவுக்கு எனக்கு எங்களுக்கு ஒர்க் இல்லை. சார் பாச தான் பேரு, ஆனா பெரிய அளவுக்கு ஒர்க் இல்ல.
1: கீபோர்ட்ல மட்டும் தெரியும்,
0: அவ்வளவு. அது மட்டும் தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆச்சே தவிர அது பெரிய அளவுக்கு நமக்கு இது இல்ல.
1: சரி, அங்க முடிச்சுட்டு அடுத்தது,
0: அதுக்கடுத்து அங்க முடிச்சுட்டு அப்பாட்டே வந்தேன். அப்பாட்ட வந்து அடுத்து 2 வருஷம் அப்பாட்ட அசிஸ்டன்ட் பாஸ் சார். ஆமா, அப்பா கூட இருந்தேன் 2 வருஷம். அப்பா கூட மினிஸ்ட்ரி போறது அது கொஞ்சம் எனக்கு பிஸியா இருந்துச்சு. அப்பா கூட இருக்கும் போது சர்ச்ல சர்ச் ப்ரேயர்ஸ் ஃபுல்லாவே நான் பாத்துக்கிட்டேன். பைபிள் ஸ்டடி, அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர், சண்டே சர்வீஸ் மட்டும் அப்பா நடத்துவாங்க, மத்தபடி ப்ரேயர் எல்லாமே அப்பா கூட. நான் 2 வருஷம்
1: எப்ப தனியாட்டு எடுத்தது?
0: 2016 மேரேஜ் ஆச்சு. 2016 செப்டம்பர்ல மேரேஜ் ஆச்சு. ஒய்ஃப் இவங்க வந்து ஆக்சுவலி அவங்களும் எங்க சர்ச் பிலீவர் தான், எங்க அப்பாவுடைய சர்ச் பிலீவர் தான். அவங்களும் பைபிள் காலேஜ் மிஸ்ஸிங் முடிச்சுட்டு மாறானதா நாங்குநேரி பைபிள் காலேஜ்ல 1 வருஷம் அவங்களும் படிச்சிருந்தான், முடிச்சாங்க. முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அடுத்து மேரேஜ் ஆகும் போதே நான் அப்பா சொல்லிட்டேன், நான் எனக்கு ஒரு கொஞ்ச நாள் வெளியில போகணும், எனக்கு இதுல வேண்டாம், எனக்கு எனக்கு அதெல்லாம் அப்பா கூட இருக்கிறது எனக்கு ஒரு அந்தளவுக்கு ஒரு இதாகி ஃப்ரீ ஆகல. ஃப்ரீ ஆகல மீன்ஸ் எனக்கு எனக்கு நமக்கும் தரிசனம் இருக்குது, நம்மள கத்தர் பயன்படுத்தணும், இதெல்லாம் அப்பா நிலையில நம்ம இருக்க வேண்டாம், அது ஒரு இதா இருந்துச்சு எனக்கு. சரி, மேரேஜ் வரைக்கும் அப்பா கூட இருப்போம், அதுக்கப்புறம் நமக்கு தனி ஊழியம் வேணும் அப்படின்னு. பின்னா அது மேரேஜ் முடிச்சோடனே நான் ஸ்தாபனத்துக்கு நான் சொன்னேன், ஸ்தாபனத்தை சொல்லி அவங்க லெட்டர் போட்டு சொன்னாங்க, நான் லெட்டர் போட்டேன். அதுக்கு பிறகு ஒரு மே மாசம் இனி இங்க தொழிற்கோடுல
1: கன்னியாகுமரி
0: தொழிற்கோடு அங்க இருந்து நான் தெரியும்.
1: இங்க இப்போ இப்போ தொழிற்கொண்டு தான் இருக்கிறீங்க, இங்க எப்படி ஊழிய காரியங்கள்ல எப்படி இங்க எதிர்கொள்ள காரியங்கள் இருக்கிறதா?
0: இங்க ஆரம்பங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் இங்க வந்து 2017 மே 14 இங்க வந்தோம். இங்க வந்தப்போ அப்ப இருந்த சுச்சுவேஷன், ஸ்தாபன சபைகள்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாஸ்ட் மாறும் போது அடுத்த சபைகள் சின்ன ஒரு குழப்பம் உண்டாகும். அதுல கொஞ்சம் ஒரு வெளியில் நிப்பாவே, கொஞ்சம் உள்ள இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு குழப்பத்தெல்லாம் வந்தது. அப்போ நான் உள்ள வரும்போ ஆட்கள் மொத்தமே ஒரு 12 பேர் மட்டும்தான். அவங்க நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க, ஃபேமிலியெல்லாம் அவங்க வெளியில போயிட்டாங்க. அதனால அவங்கள போய் சந்திச்சாலும் அவங்க அதுல வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுது. இல்லை, ரொம்ப நெருக்கடியான தேவைகள் ஒரு பக்கம், நிறைய சூழ்நிலைகள் இருந்துச்சு நமக்கு அதை ஃபேஸ் பண்ணி வர்றதுக்கு. ஏன்னா எனக்குன்னா திருநெல்வேலி பழக்கம் வேற, கன்னியாகுமரி பழக்கம் வேற. இதை பழகிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. சர்ச்சுடைய ஆராதனை ஒழுங்குகளா இருக்கட்டும், இங்க உள்ள சில காரியங்கள் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு இப்படி இப்படிதான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சில ஒரு காரியங்கள்லாம் வச்சிருப்பாங்க. இதை பழகிறது கொஞ்சம் நாள் ஆச்சு. அதனால அது வரைக்கும் எங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு போராட்டம் போலவே போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஆண்டதெல்லாம் மாத்தினார் இடத்துல.
1: ஏதாவது காரியங்களுக்கு அவங்களிடத்துல பாரத்தோடு ஜபிக்க வருவாங்களா? ஆண்டவர் ஏதாவது காரியங்கள் செய்திருக்கிறாரா?
0: நிறைய செய்திருக்கிறாரு. நாங்க வந்து புதுசுல இங்க வந்து வேற ஊழியம் பெருசா பெரிய அளவுக்கு எனக்கு பண்ண இருக்குன்னா வீட்டு கூட்டங்களும், அங்க அப்பா இருக்கும் போது வீட்டு கூட்டங்கள் நிறைய டெய்லி வீட்டு கூட்டங்கள் இருக்கும், ஆனால் பிஸியாவே இருக்கும். இங்க அப்படி ஒண்ணும் இல்லை, சண்டே சர்வீஸ், வெள்ளிக்கிழமை ப்ரேயர், சனிக்கிழமை ஒரு ப்ரேயர், இப்படியே சுத்திட்டு இருந்ததுனால நாங்க சர்ச்சில் ப்ரேயர் ஸ்டார்ட். சரி நம்ம சர்ச்சில் உட்காருவோம், யார் வந்தாலும் வரட்டும், நம்ம கொஞ்சம் ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு அப்படி ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் 2017 ஆகஸ்ட் ஒரு 21 நாள் ப்ரேயர் நடத்தினோம். அப்போ அதுல ஒரு ஃபேமிலி உள்ள வந்தாங்க இந்த ஜபத்துக்காகவே. அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஜூலைல இறந்தாரு, அதனால அவங்க ரொம்ப கடன் பாரத்துல நெருக்கப்பட்டு இருந்தாங்க. அவங்க அந்த ஜபத்துல உள்ள வந்த உள்ள வந்து அந்த ஃபாஸ்டிங் வேல அவங்க ஜபிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அந்த ப்ரேயர் அவங்களுக்கு ரொம்ப தொட ஆரம்பிச்சு. அந்த ஜபங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு வருஷம் கிட்ட அந்த ஜபங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு. மாசம் ஒரு 21 நாள், 40 நாள் கண்டினியூவா, மேக்ஸிமம் ஒரு வாரம் கேப் இருக்கும், அடுத்த ப்ரேயர் இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 1 இயர்ல கிட்டத்தட்ட அவங்க அவங்க வீட்டுல ஒரு 40 லட்சம் ரூபாய் கடன் மாறிச்சு. ஒரு 1 இயர்ல அவங்களுக்கு அவ்வளவு தூரம் ஆண்டவர் நிறைய அற்புதம் செய்து ஓகி புயல் வந்துச்சு 2017. அப்ப நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அந்த டைம் ஒரு ஃபாஸ்டிங் வேல நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க அந்த ஜெபத்துல ரொம்ப போராட்டி ஜெபம் பண்ணாங்க. அவங்க நிறைய வாழை எல்லாம் போட்டிருந்தாங்க, அதை வச்சு சில கடன்களை அடைக்கணும் பிளான் பண்ணாங்க. ஒரு வாழை கூட அந்த ஓகி புயல்ல
1: பாதிக்கப்பட்டாங்க.
0: அப்படி அற்புதம் செய்தாங்க, அது ஒரு பெரிய மராக்களா மாறிச்சு அவங்களுக்கு. அதன் மூலமா அவங்களுக்கு வந்து அந்த கடன் பாரத்துல நிறைய ரிலீஃப் ஆச்சு, நிறைய மாற்றம் வந்துச்சு. பின்ன அந்த பொண்ணு அவங்க பொண்ணு வந்து கனடா போறதுக்காக பிரயாசப்பட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு 40 நாள் ப்ரேயர் நடந்துட்டே இருந்துச்சு. அந்த ஜபத்துல ரொம்ப நல்லா இருக்கும், அதிகாலை ஜபம், பகல் ஜபம், சாயங்கால ஜபம், எல்லா ஜபத்துக்கும் வருவார். ஏன்னா அவன் எங்க வெளியே சொல்லலை, நான் கனடா போறேன்னு வெளியே சொல்லவே இல்லை. ஆனா அந்த ஜபத்துல அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தேன். அவனுடைய எக்ஸாம் காரியங்கள்லாம் பாஸ் பண்ணி வைத்தார். சாத்தியமே இல்லாத இடத்துல ஒரு வாசல் திறந்துச்சு. அவர் போறதுக்கு 3 நாளைக்கு தான் என்ன சொன்னான், நான் கனடா போறேன் பஸ் ட்ரைவ் அப்படின்னு. அந்த அளவுக்கு பெரிய வாய்ப்பு அந்த ஜபத்துல கத்தர் அவங்களுக்கு அற்புதம் செய்தார்.
1: தொடர்ந்து ஒழித்து பண்ணிட்டு ஒழித்து வந்தனால உங்க வாழ்க்கையில சந்தோஷம் தவிர வேற ஒரு துக்கம் ஒண்ணுமே இல்லை. உலகத்துல வேற என்ன இருக்கு அப்படின்னா, சரி ஆண்டவர் பயன்படுத்தி தந்திருக்கிறார். இப்போ என்னன்னா, நீங்க இப்போ ஜனங்கள் உங்களுடைய சாட்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க இப்படி பாஸ்டர் ஃபேமிலியில இருந்துச்சு கண்ட்ரிபியூட் பண்ணி இந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணிட்டு ஆண்டவர் ஊழியத்தை செய்யறீங்க. அப்போ இந்த உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவங்க எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அங்கேதான் ஒரு 2-3 நிமிஷம் அவங்க சொல்றாங்க.
0: இது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, நம்மள எல்லாரையுமே ஆண்டவர் வந்து கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்ப நிறைய நிறைய பேர் என்னன்னா, பெந்தைக்கோஸ்தை குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்து, ஆனா அந்த சண்டே ஸ்கூல் வரும் வரைக்கும் அந்த பிள்ளைங்க வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அந்த சண்டே ஸ்கூல் வரும் வரைக்கும் அந்த பிள்ளைகள் வந்து கர்த்தரோடு இருப்பாங்க. ஆனா அதுக்கு பிறகு வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிறைய இடத்துல தடுமாறுறதை நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எங்க அம்மா அப்பாவுடைய பிள்ளைகள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நாங்க +2 படிக்க வரைக்குமே வீட்டுல இருக்கும்போது எங்க தலையில கை வச்சு கை ஜோம் பண்ணுவாங்க. ராத்திரி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, தலையில கை வச்சு ஜோம் பண்ணுவாங்க. என் பிள்ளைகள் எல்லாம் ஊழியம் செய்யறான்னு. 6 பிள்ளைகள் எங்க அம்மா எங்க அப்பா அம்மாங்க, அவங்க 2 பேருமே அதிகமா ஜோம் பண்ணது பிள்ளைங்க ஊழியம் செய்யணும் ஊழியம் செய்யணும், ஒவ்வொரு நாளும் தலையில கை ஜோம் பண்ணுவாங்க. இத நாங்களே ஃபீல் பண்ணிருக்கிறோம், ராத்திரி அம்மா ஜோம் பண்ணாங்க அப்படின்னு. அந்த ஜபங்கள் எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிச்சு. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில நீங்க பாப்பீங்க அப்படின்னா, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ராத்திரி நேரங்கள்ல அவங்க தலையில கை ஜோம் பண்ணுங்க. அவங்க என்ன ஆகணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதை சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஏன்னா உலகம், மாமிசம், விசுவாசி இதெல்லாமே பிள்ளைகளை நெருக்கி கொண்டுதான் இருக்குது. ஆனா பின்னாடி ஒரு ஜபம், பிள்ளைகளா தங்கள் வாழ்க்கையில நம்ம ஜோம் பண்ணணும், ஆண்டவரை தேடணும்னு உணர்ற வரைக்கும் பெற்றோருடைய ஜபம் பிள்ளைகளுக்கு ரொம்ப தேவை. சோ நீங்க கண்டிப்பா ஜோம் பண்ணுங்க. அப்படி ஜோம் பண்ணும் போது பிள்ளைகள் வாழ்க்கையில கத்து பெரிய காரியங்களை செய்வார். இது வளர்ந்து வர்ற வாலிபர்களுக்கு, இதை பார்க்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றது உண்மைதான், நம்மளை அழைச்ச ஆண்டவர் சின்ன வயசுல என்ன கற்றுக்கொண்டோமோ, சின்ன வயசுல நல்லா வசனம் படிப்போம், நல்லா ஜோம் பண்ணுவோம், நல்லா ஆண்டவரை ஆராதிப்போம். ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு 10th 11th 12th காலேஜ் வரும்போ ஃப்ரெண்ட்ஸ் பெருகுவாங்க, நண்பர்கள் பெருகும் போது விஷயத்த குறிஞ்சுக்கோங்க, நண்பர்கள் எல்லா நாளுமே உங்களுக்கு உதவியா இருக்க மாட்டாங்க. நம்ம அவங்க நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க, நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. நம்ம அதை பார்த்து ஏமாந்து போகாதபடி நான் வாழ்க்கையில் கத்துக்கிட்டு ஒன்னேன்னு தான், சின்ன சின்ன இன்சிடென்ட்டையும் இது என்னன்னு யோசிப்பேன். அது ரொம்ப முக்கியம். சும்மா ஒரு பைக்ல போறோம், திடீர்னு ஒரு நாய் கூப்பிட்டு வந்தா கூட நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு. ஏன்னா சின்ன சின்ன இன்சிடென்ட்லயும் ஆண்டவர் இப்பதான் நம்மளோட பேச முடியும். நேரம் வந்து மகனே மகளே அது ஒரு கட்டத்தில் பேசுவார், ஆனா பல நேரம் இன்சிடென்ட் தான், சின்ன சின்ன தோல்விகள், சின்ன சின்ன ஒரு போராட்டம், சின்ன சின்ன பலவீனம், இதெல்லாம் வரும்போது நான் அதிகமா ஜோ பண்ண, இப்பவும் தான் ஜோ பண்ணுவேன், ஆண்டவர் ஏதாவது செஞ்சிருந்தா மன்னிங்க, ஏதாவது செஞ்சிருந்தா இந்த குறைகளை மாத்துங்க, சோ அப்படி ஜோ பண்ணுங்க. இப்படி இன்சிடென்ட் வரும்போது யோசிங்க, ஏன் இது என் வாழ்க்கையில வருது, இது என் வாழ்க்கையில ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார், இப்படி யோசிங்க. கொஞ்சம் உங்களை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்களை மகிமையா மாத்தி நடத்த வல்லவரா இருக்கிறார். எனக்கு சின்ன வயசு தான், இப்போ எனக்கு வயசு 31 வயசு தான் ஆகுது இப்போ, ஆனா இது வரைக்கும் ஆண்டவர் திருவையா 17 வயசுல நான் ஒழித்துக்கு வந்துட்டேன். 17 வயசுல இருந்து இது வரைக்கும் கர்த்தர் மகிமையா நடத்துற இந்த ஜபங்கள் தான் இப்பவும் நான் அதிகமா ஜோம் பண்றது. அந்த ஒண்ணுதான் சின்ன சின்ன இன்சிடென்ட்டையும். ஆனா நான் இன்னைக்கு காலையில கூட நான் இதுக்காக ஜோம் பண்ணும்போது, அந்த ப்ரோக்ராம்க்காக ஜோம் பண்ணும்போது, நான் அதை தான் ஆண்டவர் சொல்லி ஜோம் பண்ணேன், ஆண்டவரே நீர் ஏதோ ஒரு புதிய மாற்றத்தை செய்கிறீர், அதற்காக நன்றி. ஏன்னா ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அது நன்மையானாலும் தீமையானாலும் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டோம்னாலே அந்த இன்சிடென்ட புரிந்துட்டு, ஓகே என்ன சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, சில பேர் நமக்கு தலையெழுத்து நடக்குது நம்ம வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு இப்படி போறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் நின்னு கவனிச்சு இதுல என்னன்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்கல, கண்டிப்பா கர்த்தர் நம்மகிட்ட பேசுவார். நம்ம யோசிக்காததுனாலதான் நம்ம விழுந்துட்டே இருக்கணும். சின்ன சின்ன காரியத்தை யோசிக்க ஒரு நிமிஷம், நீங்க இது ஏன் நடக்குது, இது ஏன் நடக்குது, யோசித்து பாருங்க, நிச்சயமா ஆண்டு நடத்துவார். இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன், என் தம்பி வள்ளியூர் ராதாபுரம் பக்கத்துல அவன் பாஸ்டா இருக்கிறான், ஊழியக்காரனா இருக்கிறான், அவன் பைபிள் காலேஜ் டீச் பண்றான். என்னுடைய 3வது தம்பி அவனும் பைபிள் காலேஜ், அவன் இன்ஜினியரிங் முடிச்சான், பைபிள் காலேஜ் முடிச்சான். இன்னைக்கு அவனுக்கு ஒரு பாரம், மிஷினரியா போகணுங்கிற ஒரு பாரம், இன்னைக்கு சவுத் சூடான்ல ஆணுடைய ஊழியத்தை செய்யறதுக்காக கடந்து போயிருக்கிறான். 2 வாரம் ஆச்சு அவன் சவுத் சூடான் போய், அங்க போய் கத்துடைய ஊழியத்தாவே செய்கிறான். என்னுடைய 4வது தம்பி அவனும் ஊழியத்துல இருக்கிறான், அவன் கேரளா பைபிள் காலேஜ்ல டீச்சரா இருக்கிறான், எம்டி முடிச்சுட்டு அங்க டீச்சரா இருக்கிறான், அங்க சர்ச் நடத்திட்டு இருக்கிறான், கேரளாவிலே அவன் ஊழியம் செய்யறான். தங்கச்சி, தங்கச்சியுடைய ஹஸ்பண்ட் அவர் ஏஜி பாஸ்ட், அவரும் ஊழியத்துல இருக்கிறா, தங்கச்சி பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கிறா, ஊழியத்துல இருக்கிறா. கடைசி தங்கச்சி 12th படிக்கிறா, அவளும் அடுத்த வருஷம் முடிச்ச உடனே மே மாசம் முடிச்சு ஜூன்ல அவளும் ஊழித்தா போறான், அவ வேற டிகிரி ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டா ஊழித்து போறான். இப்படி ஃபேமிலி எல்லாமே அந்த ஊழியத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தார். அதுக்கு ஒண்ணு அப்பா அம்மாவுடைய ஜெபம், அவங்களுடைய ஒரு பெரிய பிரயாசம், அது ஒண்ணு. ரெண்டு, வளர்ந்து வரும்போது சின்ன சின்ன இன்சிடென்ட்டையும் எங்க வீட்டுல கத்துக் கொடுத்தது ஒண்ணுதான், நீ ஜோம் பண்ணு, இது தோல்வியா ஜோம் பண்ணு, பிரச்சனையா ஜோம் பண்ணு, இதுல கத்துல தான் கத்துக் கொடுப்பாரு ஜோம் பண்ணு, இது எங்களை கற்றுக் கொடுத்தான். அந்த ஜபங்கள் இது வரைக்கும் நடந்துச்சு, நிச்சயமா உங்க வாழ்க்கையில் கத்துற அற்புதம் செய்வார். சின்ன சின்ன இன்சிடென்ட்டையும் நின்னு யோசிங்க, ஒரு 10 நிமிஷம் யோசிங்க, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார்.
1: நன்றி பாஸ்டர், இன்னைக்கு உங்க ஊழியங்க உங்க சாட்சியில் கேட்டு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா இது அநேக ஜனங்கள் பார்த்திருக்கிறாங்க, உங்களுக்கு ஜெபிப்பாக கடவுள்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆண்டோடைய பிள்ளைகளே நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம், அதாவது ஊழியக்கார குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அப்படி கண்டினியூ பண்ணி ஊழியத்தில் வந்திருக்கிறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நீ உலகத்துல பார்க்கும்போது பெற்றோரெல்லாம் ஊழியக்காரர்களா இருந்தால் கூட பிள்ளைகளை ஆண்டவருக்கு என்று சொல்லி கொடுப்பது கிடையாது, வேலை பார்த்தால் கூட ஒரு ஊழிய பாதையில பங்கு கொள்ளுங்கள், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுப்பதும் இல்லை, செய்கிறதும் இல்லை. அப்படிப்பட்ட காலத்துல அண்மை சகோதரி ஆண்டவர் அழைத்து அப்படியே வேறு பிரித்து கொண்டு வந்து இந்த அப்பா அம்மாவுடைய அடைக்கலத்துல வச்சு இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கா வல்லமையா ஊழியம் செய்கிற ஒரு மகனாக தரவரை மாற்றி இருக்கிறோம். ஆகவே இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போக போகிறதும் இல்லை, உங்களுடைய உலகப்பிரான் வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் எப்படியாயிலும் ஆண்டவரை அறிவிக்கிற, ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுகிற பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சியுங்கள், வாஞ்சித்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். நிச்சயமாக ஒரு நாள் இயேசு வரப்போற அந்த நாளில் நாமும் நம்முடைய குடும்பத்தார் அத்தனை பேரும் அந்த பிரதிபலன்களை பெற்றுக்கொண்டு சந்தோஷமா அவரோடு கடன் செல்லும்படியாக நம்முடைய குடும்பங்களை வளர்ப்போம். கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ ஆல்.

0: பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.
1: பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் வருடத்திற்கு ஒரு முறை விடுமுறை நாட்களிலே சிறுவர்கள் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது.
2: And every year at the May we have the children meetings.
1: Hallelujah. இன்றைக்கு அநேக சிறு பிள்ளைகள் வந்து இங்க முன்னால உட்கார்ந்திருக்காங்க.
2: Many children are sitting today in the front.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: It is joy.
1: Hallelujah. ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை உட்கார்ந்தா பிரயோஜனம் இல்ல.
2: It's not useful when you sit once in a year.
1: ஒவ்வொரு வாரமும் இங்க வந்து உட்காரணும்.
2: Each and every week you should come and sit here.
1: சிறு பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்.
2: Children you say
1: நான் ஒவ்வொரு வாரமும் வருவேன்.
2: I will come each and every week.
1: அப்படி சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க.
2: Say hallelujah by lifting your hands.
1: வருவீங்களா?
2: Will you come?
1: வர மாட்டீங்களா?
2: Won't you come?
1: வருவீங்களா வர மாட்டீங்களா?
2: Will you come or not?
1: வருவீங்களா வர மாட்டீங்களா?
2: Will you come or not?
1: வருவோம் சொல்றவங்களா ஏஞ்சி நில்லுங்க.
2: Those who want to come please rise up.
1: கையும் உயர்த்த மாட்டீங்க. எல்லாமே ஏஞ்சிங்க.
2: Please rise up.
1: Hallelujah. கட்டாயம் வருவீங்களா?
2: Will you come?
1: சரி. அப்போ உட்காருங்க.
2: Please sit.
1: வருவோம்.
2: We will come.
1: பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம்.
2: Then we go and sit.
1: அப்படின்றவங்களா ஏஞ்சி நில்லுங்க.
2: You can stand such students, such children.
1: வருவோம் பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம் சொல்றவங்களா ஏஞ்சி நில்லுங்க.
2: We will come and then we sit at the back.
1: வந்த முன்னால வந்து உட்காரும் சொல்றவங்களா ஏஞ்சி நில்லுங்க.
2: Rise up when I come to the front.
1: முன்னால வந்து உட்காருவீங்களா?
2: Will you sit at the front?
1: Hallelujah. சரி உட்காருங்க.
2: Please be seated.
1: பாட்டு பாடும் பொழுது
2: when you sing
1: நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன்.
2: I don't look around.
1: நான் கையை உற்சாகமா தட்டி பாடுவேன் சொல்றவங்களெல்லாம் கையை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம்.
2: You lift up your hands, I will clap and sing.
1: கையை உயர்த்தினால் ஏஞ்சி நிக்க வேண்டியது இல்ல.
2: If you will raise,
1: Hallelujah.
2: Can you not stand?
1: Praise the Lord.
2: Praise the Lord.
1: Sir. நான் வந்து இங்க ஆண்டவருடைய வார்த்தையை நான் நிச்சயமா கற்றுக்கொள்வேன் சொல்றவங்களா கை உயர்த்தி காண்பீங்க.
2: Lift up your hands. I want to Hallelujah. Learn the word of God.
1: Amen.
2: Amen.
1: நான் இயேசுவை நேசிக்கிறேன் சொல்றவங்களா கை உயர்த்தி காண்பீங்க.
2: I love Jesus.
1: Hallelujah. Amen.
2: Amen.
1: இந்த நடந்ததான் இந்த விடுமுறை சத்திய வேதாகம பள்ளியிலே ஆண்டவராகிய இயேசு யார் என்பதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா?
2: Whether they have said who is the Lord Jesus? Have you learned?
1: ஆமாவா இல்லையா?
2: Is it right or wrong?
1: தெரிஞ்சிட்டீங்களா?
2: Did you learn?
1: தெரிஞ்சிட்டேன்னு சொல்றவங்கள கையை உயர்த்தி காட்டுங்க.
2: You can raise your hands. I have learned.
1: இயேசு யாரும் தெரிஞ்சிட்டோம்.
2: I know who is Jesus.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Amen.
2: Amen.
1: Praise the Lord.
2: Praise the Lord.
1: Hallelujah. இயேசு உயரமா இருந்தாரா குள்ளமா இருந்தாரா?
2: Jesus was tall or short?
1: உயரமா இருந்தாரா குள்ளமா இருந்தாரா?
2: He is tall or short?
1: சிவப்பா இருந்தாரா கருப்பா இருந்தாரா?
2: He is fair or black?
1: நம்மா சிவப்பா இருந்தாரா? சரி. அப்புறம் அன்பா இருக்கிறாரா?
2: Yes.
1: Very good.
2: Loving.
1: அப்புறம் அவ்வளவுதானா?
2: That's all.
1: சரி பரவாயில்ல.
2: Good.
1: இயேசு வந்து ஒரே நாள்ல நம்ம கத்துக்க முடியாது.
2: We cannot learn in one day about Jesus.
1: வாழ்நாளெல்லாம் அவரை பற்றி படிச்சுட்டே இருக்கலாம்.
2: Throughout
1: Alleluia.
2: Life we can learn.
1: நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க.
2: Now you are sitting here.
1: வாலிபன் ஆவீங்க.
2: You become young.
1: அப்புறம் கிழவன் ஆவீங்க.
2: Then you'll become old.
1: அப்புறம் கிழவன் ஆயிட்ட பிறகு நீங்க ஆண்டவர் இயேசு அறிந்து கொண்டே இருக்கலாம்.
2: After becoming old you can learn Jesus.
1: Amen.
2: Amen.
1: கர்த்தர் நல்லவர்.
2: The Lord is good.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: Dear children of God,
1: இந்த சிறுவர் ஊழியத்தை குறித்து நாங்க அறிவிப்பு கொடுத்தோம்.
2: We have announced about the children's ministry.
1: இந்த சிறுவர் ஊழியம் செய்யறது வந்து ஒரு சாதாரணமான ஊழியம் இல்ல.
2: It's not ordinary ministry.
1: அது பிள்ளைங்களை எல்லாம் கொண்டு கூட்டணும்.
2: You have to bring the children together.
1: அல்லேலூயா. ஏன்னா நம்ம சபையில நிறைய விசுவாசிங்க இருக்காங்க. நம்ம பிள்ளைங்களை வந்து ஒழுங்கா இந்த சிறுவர் சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறது இல்லை.
2: And the believers don't send the children for Sunday school.
1: எப்போ வருவாங்க எங்ககிட்டன்னு கேட்டிங்களா?
2: When they come.
1: சண்டே ஸ்கூல் அனுப்ப மாட்டாங்க.
2: They don't send to Sunday school.
1: அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு.
2: When it is grown up.
1: அப்பா அம்மாவை எதிர்க்கும் பொழுது.
2: When they resist parents.
1: அப்போ எங்கிட்ட வருவாங்க.
2: Then they come to me.
1: இது அடங்க மாட்டேந்தையா வாலு.
2: And could not be controlled. Lot of missives.
1: ஜெபம் பண்ணுங்க.
2: Please pray for him.
1: அப்பதான் வருவாங்க.
2: When they come.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆனா சின்ன வயதிலேயே நீங்க சிறுவர் ஊழியத்துக்கு அனுப்பி வச்சிருந்தீங்களா?
2: If you send them at the time of children.
1: நீங்க கஷ்டப்பட வேண்டியதே இல்லை.
2: Need not struggle at all.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: சரி, அநேகர் சிறு பிள்ளைகளே தங்களுடைய பெற்றோர்கள் இந்த சிறுவர் ஆராதனைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிறதான சிறுவர் ஆராதனையும் இந்த விடுமுறை நாட்கள் நடக்கிறதான இந்த கூட்டத்துக்கு அனுப்புறதில்லை.
2: Parents are not sending your children for this Sunday class or summer time.
1: அதே போல் அநேகருக்கு சொன்னோம் சிறுவர் ஊழியத்துக்காக. நான் சொன்ன அது சாதாரணமான ஊழியம் இல்லை, அதுக்கு நோட்டீஸ் அடிக்கணும்,
2: you have to print the notice,
1: banners போடணும்,
2: put the banner,
1: அதெல்லாம் இருக்கு,
2: it is there,
1: தினமும் பிள்ளைங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்,
2: you have to give food to them,
1: பிரைஸ் வாங்கி கொடுக்கணும்,
2: you have to get prize,
1: அதோட மட்டும் இல்ல,
2: not only that,
1: டீச்சர்ஸ்ங்க டெடிகேட்டடா இருக்கணும்,
2: டீச்சர்ஸ் should be dedicated,
1: 8 மணிக்கு இங்க வரணும்,
2: you have to come at 8 o'clock,
1: 6 மணிக்கு எஞ்சாதான் 8 மணிக்கு வர முடியும்,
2: you have to wake up at 6 o'clock,
1: hallelujah,
2: come,
1: hallelujah,
2: hallelujah.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
2: Praise be unto God.
1: 8 மணிக்கு டிபன் சாப்பிடுவாங்களோ சாப்பிட மாட்டாங்களோ,
2: they eat breakfast,
1: வருவாங்க,
2: they just come.
1: அப்புறம் வேகாத வெயில திரும்பி போணும்,
2: they have to go back at the heat.
1: டீச்சர்ஸ்க்கு எல்லாம் கஷ்டம்தான்,
2: tough to the teachers.
1: அல்லேலூயா, ஆமென்,
2: ஆமென்.
1: ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டாலும்,
2: though they suffer,
1: இந்த சிறுவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சரியான ஒரு தருணம்,
2: right time to gain the children.
1: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: ஆனால் நாங்க நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் சிறுவர் ஊழியம் நடக்க போது,
2: we announced about the children
1: ministry, காணிக்க கொடுங்க,
2: to give offering.
1: அப்படினா இந்த முறை பாத்தீங்கன்னா சிறுவர் ஊழியத்துக்காக காணிக்க கொடுத்தவங்க ஒரு சிலர் மாத்திரம் தான்,
2: only few have given offering to the children
1: ministry. காணிக்க கொடுக்கல,
2: many did not give.
1: சரி, அல்லது இந்த சிறுவர் ஊழியத்தில் வந்து என்ன செய்யலாம், கலந்து கொண்டிருக்கலாம், கலந்து கொள்ளலாம்,
2: you would have participated in the children ministry.
1: அல்லேலூயா. அதெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா,
2: why such,
1: அநேக விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா,
2: many believers think,
1: இது சின்ன பசங்க ஊழியம் தானே,
2: this is children ministry,
1: சிறுவர் ஊழியம் தானே,
2: children ministry,
1: அதெல்லாம் முக்கியம் இல்ல,
2: இட்ஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட்,
1: ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு முக்கியம்,
2: சண்டே இஸ் இம்பார்ட்டன்ட்,
1: நான் வந்து நல்லா கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்,
2: ஐ வில் கம் அண்ட்
1: ஹalleluya
2: வெரி ஸ்ட்ராங்
1: ஃபேட் ஃபுட் சாப்பிடணும், சொல்லுங்க,
2: ஹவ் டு ஈட்,
1: என்ன ஆகாரம்,
2: வாட் ஃபுட்,
1: கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்,
2: ஃபேட் ஒன்,
1: ஹalleluya
2: ஹalleluya.
1: கொஞ்சம் செய்தி கொஞ்சம் சுருக்கமா இருந்தா கூட இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடணும்,
2: if it is brief not enough, I should
1: நான் நல்லா சாப்பிடணும்,
2: I should eat well,
1: நான் ஆத்துமால புஷ்டியா இருக்கணும்,
2: I have to be strong in my soul.
1: சிறு பிள்ளைகளை பற்றியோ,
2: about children,
1: வாலிபர்களை பற்றியோ,
2: about young men,
1: யார பற்றியோ எனக்கு கவலை கிடையாது,
2: I don't bother.
1: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: ஆகவே தான் பிரியமானவர்களே,
2: yes dear children of God, the Lord said,
1: பெரியவங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்களா,
2: for the elders,
1: மத்திய எழுதின சுவிசேஷத்தில்
2: மத்தேயு
1: 18 அதிகாரத்தில்
2: 18
1: வாசித்து பாருங்க, முதலாவது வருஷத்துலேருந்து யாராவது எழுந்துன்னு வாசிங்க சீக்கிரமாக. அவங்களுக்கு என்ன கேள்வி,
2: Who is greatest in the kingdom of heaven?
1: எங்களுக்கு பொசிஷன் வேணும்,
2: We want to have good position.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் சபையில வந்து பொறுப்பு எடுக்கிறது இல்ல.
2: People don't take responsibility in the church.
1: அதே ஒரு செக்ரட்டரி போஸ்ட் கொடுத்தா,
2: if you give a secretary post,
1: chairman post கொடுத்தா,
2: chairman post,
1: treasurer post கொடுத்தா,
2: or treasurer post,
1: வருவாங்க,
2: they may come.
1: அதுவும் சாதாரண போஸ்ட், பிரதர் நீங்க வந்து டெய்லி இங்க இருக்கிற செருப்பெல்லாம் அடிக்கி வைக்கணும்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை பேர் வருவாங்க,
2: பிரதர் யூ ஹேவ் டு கீப் ஆல் தி
1: கை ஊத்தி காமிங்க பார்க்கலாம்,
2: செப்பல்ஸ் இன் தி ஸ்டாண்ட்,
1: ஐயோயோ,
2: வில் யூ கம்,
1: அந்த வேலையெல்லாம் எங்களால செய்ய முடியாது,
2: ஐ கேனாட் டு சச் வொர்க்ஸ்,
1: ஹalleluya
2: ஹalleluya.
1: நல்ல கொஞ்சம் பெரிய போஸ்டா கொடுங்க,
2: கிவ் மீ குட் பொசிஷன்,
1: அப்பதான் நாங்க வருவோம்,
2: தென் only we come.
1: ஹalleluya
2: ஹalleluya.
1: பாய் போடுறீங்களா,
2: Do you put
1: அது
2: mat?
1: கூட வேண்டாங்க.
2: I don't need that.
1: Chair போடுறீங்களா?
2: Do you put chair?
1: சரி, சேரை துடைக்கிறீங்களா?
2: Do you wipe the chair?
1: அதெல்லாம் கஷ்டம்.
2: It is difficult.
1: Hallelujah. அது மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் கேக்குறாங்க.
2: They hear
1: என்ன கேக்குறாங்க?
2: What did they ask?
1: இப்போ எங்களுக்கு என்ன, எங்களுக்கு என்ன, நாங்க யார் பெரியவனா இருக்கணும்?
2: Who will be greater?
1: Hallelujah. அப்பப்போ பாத்துக்குவாங்க.
2: They just check.
1: நான் பெரியவனா, இவர் பெரியவரா?
2: Am I great or he is great?
1: நான் இவர் பெரியவரா? யார் பெரியவன் இதுல?
2: Who is greater?
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: சின்ன பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா?
2: Children, are you listening?
1: எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
2: How many of you listening?
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இன்னொரு பாட்டில் குடுமாண்டே. Hallelujah.
2: Hallelujah.
1: Thank you Jesus.
2: Thank you Jesus.
1: சின்ன பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா?
2: Children, are you looking at here?
1: நீங்க கவனிக்கிறீங்களானா கவனிக்க மாட்டீங்க? ஏஞ்சி நில்லுங்க.
2: Rise up.
1: நல்லா கவனிப்பீங்க. இப்போ இது ஒரு மெழுகுவத்தின்னு நினைச்சுங்க. இது என்னது?
2: Just take this is the candle.
1: மெழுகுவத்தி. இதை நான் பற்ற வச்சிடுறேன். இது எரியுது.
2: Just burn it.
1: இங்க ஒரு மெழுகுவத்தி இருக்குது.
2: Another candle.
1: முன்னாலே பத்த வச்சாச்சு.
2: Already it is matched.
1: இது எரிஞ்சு கொஞ்சம் கால் பங்கு தான் இருக்குது. இது இது இப்பதான் பத்த வச்சிருக்கேன்.
2: Only quarter that now just I given
1: the fire. எரிஞ்சு போன மெழுகுவத்தி
2: இட் இஸ்
1: இருக்கும் இல்லையா?
2: It will be very small.
1: எத்தனை பேருக்கு தெரியுது?
2: How many of you seeing that?
1: இது ஒரு மெழுகுவத்தி, இது ஒரு மெழுகு. எது பெரிய மெழுகுவத்தி?
2: Which is the greater candle?
1: எது?
2: Which one?
1: நம்ம left or right? உங்களுக்கு right. இதுவா? இது பெருசாகுதா, இது பெருசா இருக்கா?
2: Which is greater?
1: இதானே பெருசு. Hallelujah.
2: Hallelujah.
1: பெருசு பெருசுன்னு சொல்லுவாங்க, பாத்துக்கிறீங்களா? தாத்தாவெல்லாம் போதுபார், பெருசு போதுபார்னு சொல்றாங்கல்ல. ஏன் சொல்றாங்க? வயசானவங்கள பெருசுன்னு சொல்லுவாங்க இல்ல?
2: When they are becoming old they say.
1: இதுல பெருசு, இதான் பெருசு.
2: This is not greater one, the other one is.
1: நம்ம வாழ்க்கை எரிஞ்சு போச்சு, கொஞ்சம் தான் இருக்குது இன்னும்.
2: Only little left out.
1: எரிஞ்சிச்சு.
2: It is burnt already.
1: இது இப்பதான் தொடங்கி இருக்குது.
2: Now only it started.
1: இதான் சிறுசு.
2: Small one.
1: இதான் நீங்க.
2: That is you.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இதான் பெருசுன்றீங்க இல்லையா?
2: But you say that is greater one.
1: ஓ நல்லா தெரிஞ்சீங்க. உட்காரு.
2: Please sit down.
1: ஓ சிறு பிள்ளைகள்.
2: Children.
1: Hallelujah. யார் முக்கியம் இதுல?
2: Who is important?
1: சிறு பிள்ளைகள் முக்கியமா இல்லையா?
2: Children are important or not?
1: கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு எவன் பெரியவனா இருப்பான்.
2: Who will be greater?
1: அப்போ வாசிங்க பிரதர். என்னாச்சு? படிங்க, யாரோ படிங்க. உட்காருங்க. மூணாம் வசனத்துல என்ன சொல்றாரு?
2: Third verse.
1: பெரியவனா இருக்கிறது அப்புறம் கதப்பா, பெரியவனா சின்னவனா அப்புறம்.
2: கிரேட்டர் ஆர் வாட் எவர் இட் இஸ்,
1: உள்ள வர்றதுக்கு வழியே பாரு.
2: லுக் அட் ஹவ் கேன் யூ கம் இன்சைட்.
1: அப்புறம் நீ பெரியவனா சின்னவனா பார்க்கலாம்.
2: தென் யூ கேன் திங்க் வெதர் யூ ஆர் கிரேட் ஆர் நாட்.
1: அப்போ ஒரு கேள்வி வருது இல்ல?
2: தேர் இஸ் எ குவெஸ்டன்.
1: அப்ப பரலோகத்துல உள்ள போறேன்னா என்ன டிக்கெட்?
2: வாட் இஸ் தி டிக்கெட் டு எண்டர் இன்டு ஹெவன்?
1: என்ன டிக்கெட்?
2: வாட் டிக்கெட்?
1: மனம் திரும்பி.
2: ரிப்பென்ட்.
1: எப்படி? மனம் திரும்பி.
2: பீ கன்வெர்ட்டட்.
1: யால போற மாறணும்.
2: How to become?
1: Hallelujah.
2: Become as little children.
1: யாரோ போல மாறணும்.
2: How to become?
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Thank you Lord.
2: Thank you Lord.
1: ஒரு குட்டி பையன் ஓடி வா பார்க்கலாம் யாராவது.
2: Any small boy please come.
1: அட இங்க இங்க இங்க வாப்பா.
2: Come here.
1: தாத்தாவா நீ? குட்டி பையனா தாத்தாவா? சரி, வேற குட்டி பசங்க யாராவது வாங்க.
2: எனி ஸ்மால்
1: பெரியவங்களாம் வராதிங்க, வயசானவங்க வராதிங்க, சின்ன பிள்ளைங்க யாரா இருந்தோம்.
2: ஸ்மால் பாய் யூ கேன் கம்.
1: பெரியவனாகிறியாப்பா.
2: யூ ஆர் பிக் ஒன்.
1: நீ உட்காந்துக்க, நீ வாலிபன்.
2: இன்னும்
1: குட்டி பையன் யாராவது இருக்கானா?
2: எனி ஸ்மால் ஒன்.
1: நீ சின்ன பிள்ளையா?
2: ஆர் யூ ஸ்மால்?
1: பாப்பா நீ தான் கீழ்படுகிற.
2: யூ ஆர் ஒபேயிங்.
1: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
1: மனம் திரும்பி யார் மாதிரி மாறணுமா?
2: How to become?
1: யார் மாதிரி?
2: How to become?
1: இவர் கூட பெரிய பையன் தான்.
2: அவர் சொன்ன
1: உடனே என்ன பண்ணாரு?
2: But immediately.
1: சொல்லுங்க.
2: கீழ்ப்படிந்தார். He obeyed.
1: சொன்ன உடனே என்ன பண்ணாரு? அல்லேலூயா. ஓடி போய் உட்கார்ந்துக்கப்பா.
2: Go and sit.
1: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
1: சொன்ன உடனே என்ன செய்தாரு?
2: Immediately.
1: கீழ்ப்படிறார்.
2: He obeyed.
1: ஆமென்.
2: ஆமென்.
1: அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிள்ளைகளை போலன்னு ஏன் சொன்னாருன்னா,
2: as little children.
1: பிள்ளைகள்னா எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது.
2: It's not holy.
1: ஏன் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாருன்னா,
2: why the Lord is giving importance.
1: ஆதியாகம புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா,
2: in Genesis.
1: சிறு வயது தொடங்கி அவங்க இருதயம் எப்படி இருக்குதா? பொல்லாங்கானதா இருக்குதா?
2: Even from childhood the heart is so evil.
1: அதனால நாங்க பெரியவங்க ரட்சிக்கப்பட்டோம்.
2: We are saved.
1: அப்படி நீங்க சொல்லலாம்.
2: You may be saving.
1: சிறிய பிள்ளைங்க அவங்க ஒண்ணு இல்லன்னு நம்ம சொல்லலாம்.
2: You may say children are nothing.
1: ஆண்டவர் சொல்றாருனா,
2: what the Lord says.
1: அதுங்களுக்குள்ளே எல்லாம் இருக்குது.
2: They have everything inside. ஆனாலும்
1: அந்த சிறு பிள்ளைங்க,
2: the children,
1: சிறிய வயதிலேயே,
2: from small childhood,
1: என்ன செய்யணும் என்ன அறிந்து கொள்ள, சின்ன வயது. இப்போ பொதுவா இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களை கவனிக்கிறீங்களா?
2: Do you listen?
1: கவனிக்கிறீங்களா? புரியுதா நான் பேசுறது?
2: Do you understand?
1: அப்போ அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லுது, மா நான் சர்ச்சுக்கு போனோம்,
2: I want to go to church.
1: பைபிளை தூக்கிக்கிச்சு.
2: They take the Bible.
1: நான் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்றான்.
2: If the boy says I want to
1: go to church. என்ன சொல்வாங்க?
2: What they say?
1: ஆமா, இவர் சர்ச்சுக்கு போறாரு, பெரிய இவருனா கிறிஸ்தவனா விசுவாசியா?
2: Are you a Christian or believer?
1: உனக்கு அங்க வேலை?
2: What is the job you have there?
1: நீ சின்ன பையன்.
2: For a small boy.
1: அப்படிதானே சொல்வாங்க?
2: They say like that.
1: அதே வயசான தாத்தா பாட்டி நான் சர்ச்சுக்கு போறானா, சரி ஆமா வயசாயிடுச்சு போட்டோம்.
2: Old people means okay.
1: அப்படிதானே சொல்வாங்க?
2: They say like that.
1: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
2: What the Lord says.
1: இந்த சிறியவர்களை குறித்து ஆண்டவர் ஏன் கரிசன் உள்ளவரா இருக்காருன்னு
2: கேட்டீங்கன்னா,
1: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
1: 14வது வசனத்தை பாருங்க.
2: 14.
1: இவ்விதமாக இந்த சிறியரில், கவனிங்க,
2: லிசன்,
1: இந்த சிறியரில்
2: ஒன் ஆஃப் தீஸ்,
1: ஒருவன் கூட, ஒருத்தர் கூட,
2: ஷுட் நாட் பெரிஷ்,
1: என்ன செய்யக்கூடாது, கெட்டு போக கூடாது. ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது.
2: Nobody should.
1: இதான் ஆண்டவருக்கு ஆசை.
2: Hallelujah. The Lord's liking.
1: அது ஒன்னு தானே நினைக்காதீங்க.
2: Don't think it is just one.
1: இப்போ இந்த காணாமல் போன ஆடுகளை பற்றி ஓமை சொல்லும் பொழுது ஆண்டவர் இதை சொல்றார்.
2: The Lord is saying about the last sheep.
1: ஒருவர் கூட கெட்டு போக கூடாது.
2: Even a single one should not be perished.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அப்ப சின்ன வயசுலயே
2: from childhood
1: பிள்ளைங்க கெட்டு போதா இல்லையா?
2: Whether it is spoiled or not. Hallelujah.
1: பிஞ்சில படுத்துதுன்னு சொல்வாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: Even from the little they
1: அந்த மாதிரி பிஞ்சிலே படுத்துருவாங்க சில பேர்.
2: Even they right.
1: அதனாலதான்
2: time of little
1: சின்ன வயசுல என்ன செய்ய கூடாது,
2: from
1: கெட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு.
2: There are chances to be perished.
1: அதனாலதான் இந்த சிறியர்கள் ஒருவர் கூட என்ன செய்ய கூடாது, கெட்டு போக கூடாது.
2: Not even a one child should be perished.
1: ஆனா இந்த பிள்ளைங்க, பெரியவங்க பாவம் செய்யறாங்க, சின்ன பிள்ளைங்க பாவம் செய்யறாங்கன்னு
2: வச்சுங்களேன்,
1: பெரியவங்க செய்யற பாவத்துக்கும் சின்னவங்க செய்யற பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்?
2: What's the difference between the sin of children or elder?
1: பெரியவங்க பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து அந்த பாவம் இருதயத்துக்குள்ள போய் அந்த இருதயம் எப்படி ஆயிடுச்சு? இப்போ திருக்குள்ளதும் மகா, சின்ன பிள்ளைங்க பாவம் செய்து பாவம் செய்து அது எப்படி இருக்குதுன்னா, இன்னும் உள்ளெல்லாம் போல.
2: என்ன
1: இருக்குது
2: easily can be removed. It is just upon it.
1: பெரியவங்களுக்கு அப்படி இல்ல.
2: For elderly people,
1: அது ஒட்டின இல்ல.
2: Not to just touch it. It is entered.
1: வேர்
2: rooted.
1: அது ரொம்ப கஷ்டம்.
2: Difficult.
1: ஆனால தான் ஒட்டின் இருக்கும்போது பிள்ளை நெஞ்சில மதியனம் ஒட்டி இருக்கும். அப்ப என்ன செய்? அதை அகற்றிடு.
2: You just remove it when it is upon the child.
1: சின்ன வயசுலயே.
2: Even from childhood.
1: நீ என்ன விதைய போடுறியோ,
2: whatever seed you put,
1: நீ என்னெல்லாம் செய்யறியோ,
2: whatever you do,
1: அத பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்காங்க.
2: The children are looking.
1: அவங்க வளரும் பொழுது,
2: when they grow up,
1: அத தான் பின்பற்றுவாங்க.
2: They will follow.
1: அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது.
2: They don't know anything else.
1: ஆனா அந்த பிள்ளைங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அற்புதமான குணம், தப்பு இருக்கலாம்.
2: It may be mistake, maybe foolishness.
1: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டிங்களா?
2: What they have?
1: மத்தேயு 18ல
2: Matthew 18
1: என்ன வாசிக்கிறோம்? 4வது வசனத்தை பாருங்க.
2: 4
1: மத்தேயு 18 இந்த பிள்ளையை போல,
2: like the child,
1: நாங்க
2: those who humble.
1: போதும், ஓகே. இப்போ நான் இன்றைக்கு மெசேஜ் முதல் குறிப்பு
2: என்னன்னு
1: இந்த சிறு பிள்ளையை போல ஒருவன், என்னது?
2: Like a child.
1: என்னது? அல்லேலூயா.
2: For not like little child.
1: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
1: பட் சின்ன பிள்ளைங்கலாம் பாயில வந்து உட்கார்னா உட்கார்ந்துருச்சு.
2: The children are sitting on the floor.
1: பெரியவங்க எல்லாம் கூப்பிடுங்க பாயில வந்து உட்காருன்னு சொல்லுங்களே.
2: If you ask the elder to come and sit here.
1: இப்படி பாப்பாங்க. இப்படி பாப்பாங்க. நீ போறியா நான் போறனா?
2: They see left side and right.
1: எல்லாரும் போன பிறகு அப்புறம் வருவாங்க.
2: Then they come.
1: இந்த பிள்ளைங்க வந்து உட்கார்ன உடனே என்ன செய்துருச்சு? பாயில வந்து மேல உட்காரதோ அந்த பெருமெல்லாம் கிடையாது.
2: நோ பிரைட் அட் ஆல்.
1: தாழ்மை,
2: ஹம்பிள்னஸ்,
1: அவங்க வாழ்க்கையில தாழ்மை இருக்கு.
2: தே ஹேவ் தி சிம்பிளிசிட்டி.
1: இப்போ ரட்சிக்கப்பட்டிருப்பான்,
2: மேபி சேவ்ட்,
1: ஞானஸ்நானம் பெற்றிருப்பான்,
2: took baptism,
1: பரிசுத்தாவி பெற்றிருப்பான்,
2: received the holy spirit,
1: எல்லாம் பெற்றிருப்பான்,
2: received everything.
1: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்காது?
2: பட்
1: தாழ்மை இருக்காது.
2: நோ ஹம்பிள்னஸ் அட் ஆல்.
1: ஹalleluya,
2: hallelujah.
1: தாழ்மை இருக்காது.
2: நோ ஹம்பிள்னஸ்.
1: ஹalleluya,
2: hallelujah.
1: அதுக்கு பதிலா என்ன இருக்கும்?
2: வாட் எல்ஸ்?
1: பெருமை இருக்கும். தாழ்மை இல்லனா அங்க என்ன இருக்கும்?
2: தென் பிரைட்.
1: பெருமை.
2: தென் பிரைட்.
1: என்ன பெருமை?
2: வாட் பிரைட் இட் இஸ்.
1: நான் யார் தெரியுமா?
2: வார்,
1: நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா?
2: ஹவ் மச் ஐ எர்ன்.
1: நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா?
2: வாட் கைண்ட் ஆஃப் மேன் ஐ ஆம்.
1: எங்க குடும்பம் பத்தி தெரியுமா?
2: யூ நோ அபௌட் மை ஃபேமிலி, அபௌட் மை பிளேஸ்.
1: என் பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: அபௌட் மை நேம்.
1: இப்படி சொல்லிட்டே போக வேண்டியதுதான்.
2: கீப் ஆன்
1: டெல். ஹalleluya,
2: hallelujah.
1: Alleluia.
2: Alleluia.
1: சிறு பிள்ளைங்களை கேளுங்க.
2: Look at the children and ask.
1: நீ யார் பா?
2: Who are you?
1: எனக்கு எல்லாம் தெரியாது. எங்க அப்பா அம்மா அவ்வளவுதான்.
2: I know my dad and mom.
1: Alleluia. அப்பா அம்மா எங்க கூப்பிடுறாங்களோ போவோம் வரும்.
2: Wherever my dad and mom call me.
1: அவங்க சார்ந்து ஜீவிக்கிறாங்க.
2: They lean upon them.
1: எனக்கு எல்லாம் தெரியும் ஜீவிக்கிறது இல்ல.
2: They don't say I know everything.
1: அவங்க சார்ந்து கொள்ளணும்.
2: They have to lean.
1: பெற்றோரை சார்ந்து கொள்ளணும்.
2: They lean upon the parents.
1: Alleluia.
2: Alleluia.
1: ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா,
2: what the lord is expecting,
1: உனக்கு எல்லா அறிவும் இருந்தாலும், புத்தி இருந்தாலும்,
2: you may have knowledge,
1: உனக்கு எல்லா விதமான knowledge இருந்தாலும்,
2: you may have all knowledge,
1: ஆண்டவர் என்ன விரும்புறாரு,
2: what the lord is interested in,
1: என்னை சார்ந்து கொள்ளுகிறவன்,
2: those who lean upon,
1: hallelujah, நேசரின் மார்பிலை யார் சார்ந்து கொள்ளுகிறார்களோ,
2: who lean upon his bosom,
1: ஆண்டவரை யார் சார்ந்து கொள்ளுகிறார்களோ,
2: who lean upon the bosom,
1: அப்பா hallelujah,
2: father,
1: என்னால நிக்க முடியாது ஆண்டவரே,
2: I cannot stand,
1: நான் மேல சாஞ்சிக்கிறேன்,
2: I lean upon you,
1: hallelujah,
2: hallelujah,
1: என்னால நடக்க முடியாது ஆண்டவரே,
2: I cannot walk,
1: உம் மேல நான் சாஞ்சி கொள்றேன்,
2: I lean upon you,
1: இத செய்யணுமா?
2: Do you want to do this?
1: என்னால முடியாது ஆண்டவரே,
2: I can't do that,
1: நான் மேல சாய்ந்து கொள்றேன்,
2: I lean upon you,
1: ஆண்டவரே சார்ந்து ஜீவிப்பது,
2: you have to lean upon,
1: hallelujah,
2: God all the time.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது,
2: when you lean upon the lord,
1: கீழ்ப்படிதல் மட்டுமல்ல,
2: not only obedience,
1: அங்கே ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுகிறது.
2: The Lord's will will be fulfilled.
1: ஏ
2: why
1: எதுக்கு
2: how
1: அப்படிங்கற கேள்வி எல்லாம் கேட்காது.
2: They will not ask any questions.
1: வேதத்துல ஒரு சிறு பிள்ளை இருந்தான்.
2: There was a child in the Bible.
1: ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்.
2: The Isaac, Abraham's son.
1: அவன் சிறு பிள்ளை,
2: small child.
1: அவனை கூப்பிட்டு கொண்டு
2: Father took him.
1: அவங்க அப்பா போறாரு.
2: The father is going.
1: பலியிட சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்.
2: The Lord said to sacrifice.
1: பலியிடக்காக போறாரு.
2: He is going to sacrifice.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: 3 நாள் பிரயாணம் பண்ணி போன பிறகு
2: 3 days
1: மோரியா மலை மேல போன பிறகு
2: went to Moriah mountain.
1: அவர்க்கு எல்லாவற்றையும் அடிக்கி விட்டு
2: he put everything.
1: நெருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு
2: took the fire.
1: கட்டைய பிள்ளையின் மேல் சுமக்க சொல்லி
2: taking the firewood upon the child.
1: கட்டையின் மேல் அவனை கடத்தி
2: and putting him on the firewood.
1: கடத்துறதுக்கு முன்னாடி தான் கேக்குறாரு அந்த ஈசாக். என்ன கேட்டாரு?
2: That Isaac asking.
1: அப்பா
2: Father,
1: எல்லாம் கொண்டாண்டீங்க.
2: He brought everything.
1: ஆடு எங்க இருக்கு?
2: Where is the lamb?
1: அவன் வந்து பெருமையா கேக்கல.
2: Not with
1: சந்தேகமா கேக்கல.
2: Not with doubt.
1: ஒரு கபடு சூது வாது இல்லாம நான் ஆடு காணுமே பலியிடுறதுக்கு ஒண்ணும் காணுமே.
2: No cunning and he just asked.
1: ஆபிரகாம் என்ன சொல்றார்? நீதான்பா.
2: What Abraham?
1: உன்னதான் பலியிட போறேன்னு சொல்லல.
2: He didn't say I am going to sacrifice.
1: என்ன சொல்றாரு?
2: What did he say?
1: நீ படுத்துக்கப்பா.
2: You just lie down.
1: அதெல்லாம் யார் பாத்துவாரு?
2: Who will look after?
1: சொல்லுங்க. அவர் பாத்துவார்.
2: He will look after.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம்?
2: Before we got saved.
1: நான் உன்னை ஒரு கை பாத்துக்கறேன்.
2: I'll look after you.
1: நான் பாத்துக்கறேன்.
2: I will look after.
1: ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன சொல்வோம்?
2: After the salvation.
1: நான் இல்லப்பா அவர் பாத்துவார்.
2: Not he will.
1: Hallelujah. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் பாத்துக்கறேன்.
2: Before salvation I will.
1: வெளியவா உன்னை ஒரு கை பாத்துக்கறேன்.
2: Come out and see.
1: இப்போ என்ன சொல்றோம்?
2: Now.
1: அவர் பாத்துவார்.
2: He will look after that.
1: நாங்கயா.
2: So.
1: அமைதியா இருக்கீங்களே?
2: Keeping quiet.
1: அவர் பாத்துக்குவாரயா.
2: He will look after it.
1: அவருக்கு தெரியும்.
2: He knows.
1: ஆபிரகாமுக்கு விசுவாசம் அதுதான்.
2: Abraham believed.
1: அப்போ இவரை கடத்தி
2: he just
1: கத்தி கூட எடுத்துட்டாரு.
2: Yes, took the knife.
1: அப்பா அப்பா அப்பா என்னப்பா செய்றீங்கன்னு கேட்கல. அமைதியா.
2: He asked why dad.
1: அப்போ அந்த ஈசாக்குக்கு தெரியும்.
2: Isaac knew.
1: என் அப்பா.
2: My father.
1: என் தகப்பன்.
2: My father.
1: என்னை நேசிக்கிறார்.
2: He loves me.
1: அவருக்கு என்ன செய்றார் நமக்கு தெரியும்.
2: He knows what he
1: Hallelujah.
2: Does.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
2: Dear children of God.
1: அப்போ இந்த சிறு பிள்ளையினுடைய விசுவாசம்
2: the faith of the small
1: நம்பிக்கை,
2: child the hope
1: பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்க்கிறார்.
2: The heavenly father looking at that.
1: ஆபிரகாமை பார்க்கிறார்.
2: Look Abraham.
1: ஈசாக்கை பார்க்கிறார்.
2: Look Isaac.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையானவர்களே,
2: dear children of God.
1: அவர்களுக்கு தான் தேவன் ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணினார்.
2: The Lord made a
1: Hallelujah. யெகோவா யிரே.
2: யெகோவா யிரே.
1: யெகோவா யிரே.
2: யெகோவா யிரே.
1: கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும்.
2: It will be looked after in the mountain.
1: Amen. அருமையான தேவனுடைய ஜனமே,
2: dear children of God.
1: இப்படி இந்த சிறு பிள்ளைகளை பாருங்க.
2: Look at the small children.
1: ஆண்டவரே சார்ந்து கொள்ள அவர்களுக்கு தாழ்மையான ஒரு சுபாவம். Hallelujah. கூப்பிட்டவனை வெக்கப்படுறதில்ல.
2: They have humbleness, no shame.
1: ஆண்டவர் கூப்பிட்டவன் மடியில உட்கார வைக்கிறாரு.
2: The Lord brought them.
1: அமைதியா போய் உட்காருதுங்க.
2: It is sitting on the bosom.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆண்டவரை நேசிக்கிறாங்க.
2: They love the Lord Jesus.
1: Hallelujah. ஓடி வராங்க.
2: They come running.
1: Hallelujah. இந்த விடுமுறை வேதாகம பள்ளியில வந்து எத்தனையோ பேர் இங்கே வந்து பல விக்கிரங்களை வணங்கி கொண்டு வந்த குடும்பங்கள் இருந்து வந்த பிள்ளைகள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி விசுவாசிகளாக மாத்திரமல்ல கர்த்தருடைய ஊழியக்காரராய் மாறிவிட்டார்கள்.
2: Through vacation Bible school they come and delivered from the idol worship.
1: They
2: become believer and
1: children. Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah. அதான் சந்தோஷமா இருக்கு.
2: That is joy.
1: இந்த பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்காரரா மாற போறாங்க.
2: The children are going to become the servant of God.
1: இவங்க எல்லாம் உலகத்தை கலக்க போறாங்க.
2: They are going to shake the world.
1: எத்தனை பேர் விசுவாசிகள்?
2: How many of you believing?
1: அப்போ இந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் எப்படி கனப்படுத்துறாரோ.
2: How the Lord is honoring.
1: இந்த பிள்ளைகளை நீங்க என்ன செய்றீங்க? இந்த மாதிரி சிறுவர் ஊழியம் நடக்க போது
2: the children ministry is
1: Hallelujah.
2: Going to happen.
1: அப்படினு சொல்லும் பொழுது
2: when it is
1: Hallelujah.
2: Said
1: காணிக்க கொடுங்கன்னு சொல்லும் பொழுது
2: when the offering is
1: இல்ல நீங்க இந்த கூட்டத்துல வந்து கலந்து நீங்க ஈவினிங் கூட்டம் நடக்க போது
2: ஈவினிங் we are going to have the meeting
1: ஒரு விசுவாசி இருக்க மாட்டான்.
2: Not even a single believer.
1: நானும் பல வருஷமா பார்த்துட்டு வரேன்.
2: Many years I looked at
1: சபையில பெரிய விசுவாசின்னு சொல்வார் நாமெல்லாம் இருக்க மாட்டான்.
2: They say big believer in the church they don't
1: சிறு பிள்ளை கூட்டத்துக்கு நமக்கு என்ன வேலைங்க?
2: What is our job there?
1: அற்பமா நினைக்கிறது.
2: They just consider it as simple.
1: 10th வசனம் என்ன சொல்லுது?
2: 10th verse
1: 18th அதிகாரம் 10th வசனம் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
2: Do not despise not one of little children.
1: ஜாக்கிரதை.
2: Be careful.
1: அற்பமா நினைக்கிறியா?
2: Do you despise them?
1: சின்ன பிள்ளைங்க கூட அற்பமா நினைக்கிறியா?
2: Do you despise the ministry?
1: ஜெபம் பண்ணியதுக்காக
2: did you pray
1: காணிக்க கொடுத்தியதுக்காக
2: give offering
1: வந்து கலந்து கொண்டியா
2: did you participate
1: ஏதா செய்தியா
2: did you do anything
1: காரணம் நீ அற்பமா நினைக்கிறாய்.
2: Because you despise.
1: ஜாக்கிரதை.
2: Careful.
1: அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தில் என்ன செய்யறாங்க? வந்து அல்லேலூயா,
2: அல்லேலூயா,
1: ஆமென்,
2: ஆமென்.
1: ஒவ்வொரு பிள்ளைக்கும்
2: for each and every child,
1: அல்லேலூயா,
2: அல்லேலூயா,
1: ஒரு தேவதூதன் இருக்கிறாரு.
2: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believing?
1: ரெண்டு தேவதூதன் இருப்பாங்க.
2: There will be two angels.
1: அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
1: அவங்க சொல்வாங்க,
2: they will say,
1: அல்லேலூயா. உன் பேர் என்னப்பா? ப்ளூ ஷர்ட்.
2: What is your name?
1: தம்பி, உன் பேர் என்ன? ஏந்திர, உன் பேர் என்ன? நம்மா சத்தமா ஐசக்கா?
2: ஐசக்.
1: இப்ப ஐசக் பத்தி தானே பேசினுக்கிறேன். எங்கயோ வேடிக்கை பாத்துங்கிறியாப்பா, உன்னை பத்தி தான் பேசு.
2: அல்லேலூயா.
1: ஐசக் தானே? சாப்பிட்டியக்கா? இல்ல, சத்தமே வரலையா? அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
1: சரி, ஐசக்,
2: ஐசக்.
1: இப்போ ஐசக்கினுடைய தேவ தூதருங்க இன்னைக்கு போய் பரலோகத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க.
2: They would have visited heaven.
1: ஆண்டவரை பார்த்துட்டு என்னப்பா?
2: What is
1: ஐசக் இன்னைக்கு போயிருக்கிறான், சர்ச்சுக்கு போயிருக்கிறான்.
2: ஐசக் went to the church.
1: அப்படியா?
2: Is it so?
1: சர்ச்சுக்கு போயிருக்கிறானா?
2: Did he go to the church?
1: ரொம்ப சந்தோஷம்.
2: Joy.
1: அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
1: உட்கார்ப்பா, நீ உன் பேர் சொல்லுப்பா. ம், சொல்லு. யாராவது சொல்லுங்க, உங்கள் பேர் என்னம்மா?
2: சாம்.
1: சத்தமாக சொல்லுமா? சாமா, சாமா.
2: Hallelujah. Hallelujah.
1: ஏனா தேவதூதர்கள் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துனே இருப்பாங்க.
2: Angels will give the information.
1: Hallelujah. Hallelujah.
2: Hallelujah.
1: அடுத்து உங்க பேர்
2: ஸ்டைல் ஆஸ்க் யூ.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நீங்க இப்படி இழுக்கிறீங்க, மறுபடியும் பின்னால் தள்ளுறீங்க, மறுபடியும் முன்னால் இழுக்கிறீங்க, பின்னால் இதே தான் செய்துக்கிறீங்க.
2: You are doing your Hallelujah.
1: கையில பைபிள் எடுத்துங்க எல்லாம்.
2: Take the Bible.
1: Hallelujah. Thank you Jesus.
2: Thank you Jesus.
1: கவனிக்கிறீங்க? ஓகே.
2: Sit down.
1: இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவ தூதருங்க இருக்கிறாங்க. எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா?
2: Each and every
1: one,
2: there is angel.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: உலகத்தாருக்கு போலீஸ்காரன் இருப்பான், செக்யூரிட்டி இருப்பான், அவன் இருப்பான், இவன் இருப்பான்.
2: For the world people, there is security, policemen.
1: ராஜீவ் காந்தி, பிரைம் மினிஸ்டர்,
2: பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்
1: காந்தி. பாம்பு வெடிச்சு சாகும்பொழுது,
2: when he died,
1: அவன் கூட இந்த போலீஸ்காரன், அவன், இவன், டிஎஸ்பி எல்லாம் பஸ்பம் ஆயிட்டான்.
2: All policemen, everyone,
1: காப்பாத்த முடிஞ்சதா?
2: Did they protect?
1: காப்பாத்த முடியல.
2: No.
1: Security la enna aachu?
2: What happened to the security?
1: Endha security um odavada?
2: It's not at all useful.
1: Ungalku aandavar namakku vechirukra security yaaru thodave mudiyadhu.
2: Nobody can touch our security at all.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இப்படி தேவ தூதர்கள் உங்க கூட இருக்காங்க.
2: The angels are with you.
1: அவங்க போய் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க.
2: They give the report.
1: இந்த சிறுவர் ஊழியத்துக்கு போய் இருந்தோம் ஐயா.
2: I went to the children ministry.
1: நம்ம பையன் அங்க கலந்துட்டான்.
2: The boy was participating.
1: அவங்க அப்பா வரவே இல்லை, அவங்க அம்மா வரல.
2: Father, mother did not come.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இந்த பிரதர் வரல, அந்த பிரதர் சிஸ்டர், எல்லா நியூஸும் நான் எனக்கு சொல்றாங்களோ இல்லையோ.
2: Brothers or sisters, Hallelujah. They don't come.
1: அங்க பரலோகத்துல சொல்லிட்டே இருக்காங்க.
2: In heaven they keep reporting.
1: யார் யார் வந்தது, யார் attendance register. நான் இங்க attendance போட சொல்லியிருக்கேன்.
2: They I asked the attendance.
1: சும்மா பேருக்கு தான்.
2: Just for the name sake.
1: ஆனா பரலோகத்துல ஆண்டவர் register எடுத்து பாப்பார்.
2: In heaven the Lord will look at the register.
1: நீ அற்பமா நினைச்சியா இல்லையான்னு.
2: Did you despise or not?
1: என்ன வாசிக்கிறோம்? ஒருவனையும் அற்பமா எண்ணாத விட எச்சரிக்கையா ஏன்னா பரலோகத்துல தேவ தூதர்கள் என்ன செய்யறாங்க? அல்லேலூயா. அங்க போய் ஆண்டவரை சந்திக்கிறாங்க.
2: The angels go and meet the Lord.
1: அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
1: ஒன்னு. ரெண்டாவது,
2: secondly,
1: இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்குகிறன் எவனோ,
2: whoever hinders,
1: இந்த சிறியரில்
2: whoever hinders,
1: ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்குகிறவன் எவனோ,
2: whoever offends,
1: எல்லாம் சொல்லுங்க, எவனோ,
2: whoever it is,
1: எவனோ,
2: whoever it is,
1: அவன் கழுத்துல எந்திரக்கல்ல எங்க போய் நான் தேடுறது? எந்திரக்கல்ல சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய்
2: டீப் ஆஃப் தி ஓஷன்
1: அவன் என்ன செய்யணுமா? அமுழ்த்தணுமா?
2: ஹல்லேலூயா. புட் ஹிம் டவுன்.
1: ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர்னு சொன்னீங்க.
2: You said the Lord loves you so much.
1: எந்திரங்கள்ல போட்டு அழுத்த சொல்றாரு.
2: He's putting the
1: Hallelujah.
2: weight and put him in the
1: அன்புள்ள ஆண்டவர் தான்.
2: He is loving God.
1: நல்ல ஆண்டவர் தான்.
2: He is good God.
1: ஆனா அவருக்கு விரோதமா எழும்பினா இந்த கதி தான்.
2: When you come against him, this is the situation. You have to be careful.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அவர் சர்வ வல்லமுள்ள தேவன்.
2: He is mighty God.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இடர்ல உண்டாக்குறதுனா என்னங்க?
2: What is offending?
1: அந்த புள்ளைங்க எப்பதான் ரெண்டு பேர் வராங்க.
2: போறாங்க They come
1: pastor
2: straight.
1: Message kudukkararla
2: pastor is giving message
1: adu mathram poi kettittu
2: let me listen
1: vandirnam
2: let me come back
1: adha nariya per kaasa
2: that's why people are
1: oru prayojanam illa
2: no use at all
1: tholudhu kollra edathukku nee vandhaadhaan
2: when you come to worship
1: kartra modhalla tholudhu kollanum
2: you have to worship God first
1: hallelujah
2: hallelujah
1: indha siriyar
2: this little one
1: hallelujah andha siru pilligalukku irukkira andha தெய்வீக சுபாவம்
2: the divine nature of little
1: ஆண்டவர் ஏன் அந்த சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டார்
2: why did the lord choose the children
1: hallelujah
2: hallelujah
1: பெற்றோர்கள் புதிதா கல்யாணமானவங்க குழந்தை பெற்றெடுத்தவங்க குழந்தைகளை வளக்குறவங்க எல்லாமே தெரிஞ்சுக்குங்க
2: just understand
1: ஒரே தீர்மானம்
2: one determination
1: என் பிள்ளை நான் எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் வந்து அதை டாக்டருக்கு படிக்க வைப்பேன் இன்ஜினியருக்கு படிக்க வைப்பேன் அதை படிக்க வைப்பேன் இதெல்லாம் விட்டுருங்க
2: if I have a child I'll doctor
1: ஒரே தீர்மானம் எடுங்க
2: have the determination
1: என்ன எடுங்க
2: what determination
1: நான் அதுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுப்பேன்
2: I will teach God
1: அதை ஆலயத்துக்கு அனுப்புவேன்
2: I'll send to the church
1: hallelujah அந்த

0: ஆண்டவர் இப்படி சொல்றாரு.
1: Lord is saying,
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: ஏனென்றால் கர்த்தர் என்ன சொல்கிறார்?
1: What the Lord says.
0: இந்த சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாக போறான்.
1: Small become very strong.
0: இவங்கெல்லாம் யாராவது மாற போறாங்க.
1: How they become?
0: பலத்த ஜாதியாக மாற போறாங்க.
1: They become very strong.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தரை கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் என்ன செய்யறாராம்?
1: Those who fear the Lord, small or big.
0: Hallelujah.
1: The Lord bless them.
0: ஆசீர்வதிக்கிறார்.
1: The Lord bless them.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: ஆம் பிரியமானவர்களே.
1: Yes, dear children of God.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
1: The Lord Jesus Christ.
0: சிறு பிள்ளையின் மேல் அக்கறையுள்ளவராக இருக்கிறார்.
1: He's very caring about the children.
0: ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன் பாருங்க.
1: Small incident.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
1: The Lord Jesus Christ.
0: ஊழியம் செய்த நாட்களில்.
1: When he was doing ministry.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒருத்தர் வந்து சொல்றாரு.
1: One man came and said.
0: அந்த ஊர் தலைவன் வந்து சொல்றாரு.
1: The leader of the place.
0: ஐயா.
1: Sir.
0: என் சிறு பெண் செத்து போயிட்டாயா.
1: My little child died.
0: Hallelujah.
1: Died.
0: மரிச்சிட்டார்.
1: She died.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீர் வந்து.
1: Please come.
0: அவள் மேல் உமது கையை வையும்.
1: Keep your hand upon it.
0: அப்பொழுது.
1: Then.
0: பிழைப்பாள்.
1: She will live.
0: மத்தேயு 9:18
1: Matthew 9:18.
0: அப்போ இயேசு அங்க போறார்.
1: Jesus went there.
0: நல்லா கவனிக்கிறீங்களா?
1: Do you listen?
0: ஒரு சிறு பிள்ளை,
1: small child,
0: மரிச்சு போச்சு, செத்து போச்சு,
1: died,
0: பணமா கிடக்குது,
1: is dead.
0: அத நம்ம அந்த ஊர் வழக்கத்து படி தாரையெல்லாம் ஊதி பேண்டெல்லாம் அடிக்கிறாங்க.
1: Just they blow the trumpet.
0: அழுவுறவங்க எல்லாம் மார்ல அடிச்சுட்டு அழுவாங்க.
1: They are weeping.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நேர ஆண்டவர் போறாரு.
1: Lord Jesus went.
0: நிறுத்துங்கப்பா.
1: Stop it.
0: ஊதாதீங்க.
1: Don't blow.
0: அழாதீங்க.
1: Don't weep.
0: ஏங்க?
1: Why?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ ஆண்டவர் சொல்றாரு.
1: The Lord says.
0: சிறு பெண் எல்லாம் சொல்லுங்க. சிறு பெண்
1: the little girl
0: மரிக்கவில்லை.
1: Did not die.
0: என்ன சொல்றாரு?
1: Did not die.
0: சிறு பெண்
1: the little girl
0: என்ன செய்யல? மரிக்க
1: did not die.
0: ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாரு? எல்லாம் செத்து மூச்சு இல்லைன்ன பிறகுதானே பாடையில கடத்தி இருக்காங்க.
1: Is died then only they came.
0: ஏன் அப்படி சொன்னாரு?
1: Why did the Lord Jesus say?
0: நிறுத்துங்க. அப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஆண்டவரை பார்த்து பைத்தியமாயிரு.
1: They all laughed.
0: எல்லாம் கேலி பரியாசம் பண்ணி சிரிக்கிறாங்க.
1: They ridiculed him.
0: செத்து போய் கிடக்குது, இது வந்து சாகலன்னு வந்து சொல்றாரு.
1: He died but he is saying.
0: Hallelujah. ஆம்.
1: Yes.
0: மரிக்கவில்லை.
1: Not yet died.
0: அவர் நேரா போனாரு.
1: He went straight.
0: சரி, யார் யார் விசுவாசிகளை நீங்க வெளியே நில்லுங்கயான்னு சொல்லி எல்லாம் நிக்க வச்சுட்டு அவங்க அப்பா அம்மா மாத்திரம் கூப்பிட்டு.
1: Only parents
0: called inside. ஏன்னா மற்றவங்க எல்லாம் என்னன்னா வேடிக்கை பார்க்க வந்துக்கிறாங்க.
1: They have come to look around.
0: அப்பா அம்மாவும் மாத்திரம் தான் அந்த பிள்ளை எப்படியா ஏஞ்சா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தான் வாஞ்ச.
1: Only the parents are having concern.
0: அவங்க கூப்பிட்டுட்டாங்க. உள்ள போனாரு.
1: He went inside.
0: Hallelujah. தூங்கி இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்வாரு? Hallelujah.
1: When the person is sleeping.
0: பேரை விட்டு கூப்பிடுவாரு.
1: They call by name.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: என்ன சொன்னாரு?
1: What did he say?
0: அவர் உள்ளே பிரவேசித்து 25வது வசனத்துல
1: 25
0: அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவர் என்ன செய்தார்? உடனே
1: எழுந்தார். Hallelujah. Arose.
0: உடனே எழுந்தார்.
1: Immediately arose.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: சிறு பெண் தான்,
1: little girl,
0: செத்து தான் கிடக்கிற உலகத்தின் பார்வையில.
1: ஆல்ரெடி டைட்.
0: ஆண்டவர் ஏன் சொன்னார் என்பதை நீங்க ஆவிக்குரிய பிரகாரமாக அதை கண்டுக்கணும்னா,
1: if you want to look at the spiritual, the mystery.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாம் தூங்கிக் கொண்டிருந்தாலும் என் இருதயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? விழித்துக் கொண்டிருக்கிறது.
1: Though we sleep, our heart is open.
0: இந்த பெண் உலகத்தின் பார்வையில மரித்து விட்டாலும்,
1: little girl died before the world, in the deep of her heart,
0: ஒரு விசுவாசம்,
1: the faith,
0: நான் எழுந்திருக்க போறேன்.
1: I will rise up.
0: என் இயேசு வருவார்.
1: Jesus will come.
0: என்னை எழுப்புவார்.
1: He will arise me.
0: Hallelujah. அதனால ஆண்டவர் உள்ள வரும்போதே சொல்லிட்டார்.
1: When Jesus came in, he said,
0: இவ சாகல.
1: She did not die.
0: அவ தூங்கிட்டு தான் இருக்கிறா.
1: She is sleeping.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: எத்தனை சின்ன பிள்ளைங்க கவனிக்கிறீங்க?
1: How many of you listen?
0: உலகம் சொல்றதெல்லாம் பார்த்து பயந்திர கூடாது.
1: Don't get fear about the world.
0: உங்களுக்கு என்ன வேணும்?
1: What you supposed to
0: விசுவாசம்
1: have?
0: வேணும்.
1: You should have faith.
0: என்ன எந்த வியாதி வந்தாலும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது.
1: The sickness cannot do anything.
0: இயேசு வருவார்.
1: My Jesus will come.
0: என் கையை பிடிப்பார்.
1: He will hold my
0: நான்
1: hand.
0: எழுந்திருப்பேன்.
1: I will rise up.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: இந்த சிறு பிள்ளைக்கு இருந்த அந்த விசுவாசம்.
1: The faith for the little child.
0: அந்த ஆண்டவர் சிறு பெண் செத்துருச்சுன்னு சொன்ன உடனே விட்டுட்டு போல உடனே வந்துட்டார்.
1: Immediately he came.
0: அவரே வந்தார்.
1: He himself came.

0: ஆமென்
1: ஆமென்
0: கர்த்தர் நல்லவர்.
1: The Lord is good.
0: Alleluia.
1: Alleluia.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: கர்த்தருக்கு தெரியும்.
1: The Lord knows.
0: அந்த சிறுபெண்,
1: The little girl,
0: ஒருவேளை சாதாரணமான பெண்ணா இருக்கலாம்.
1: Maybe very ordinary girl.
0: வேதத்தில் ஒரு பெண் இருந்தாள்.
1: There was a
0: girl. அங்கே நாகமான் என்று சொல்லுகிற பெரிய தலைவன், பெரிய ஒரு அதிகாரி,
1: Norman, big leader.
0: அவனுடைய வீட்டில் வேலை செய்யற ஒரு அடிமை பெண்ணா இருக்கிறாள்.
1: The servant,
0: சிறு பெண் தான்,
1: small girl.
0: ஆனா ரெண்டு ராஜாக்கள் பொழுது,
1: Second Kings and 5,
0: அந்த சிறு பெண்ணை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க.
1: What the Bible says about her.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவளுக்கு ஒரு செய்தி.
1: There was a news.
0: சொல்றா, என்ன சொல்றா?
1: What was it?
0: எங்க எஜமானுக்கு வந்திருக்கிறதா இந்த குஷ்டரோகம்.
1: The leprosy for my master.
0: எங்க எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சுகமாவாது.
1: Will not be healed anywhere.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு.
1: Hallelujah. Israel.
0: அங்க போனா சுகமாயிடும்.
1: If he goes there it will be healed.
0: Hallelujah. அவ்வளவுதான் சொன்னா.
1: That's all.
0: இவ பேச்சு கேட்டுக்கிட்டு எஜமான் போறாரு.
1: Even the master went.
0: சுகமாய் திரும்பி வருகிறார்.
1: He got healed and
0: யார் பேச்சு கேட்டுக்கிட்டு?
1: By hearing
0: ஒரு சிறு அடிமை பெண்,
1: small servant girl.
0: நீ சிறு பிள்ளையா இருக்கலாம்.
1: You may be small.
0: நீ சொல்றத உலகம் ஏற்றுக்கொள்ளாது.
1: World may not accept.
0: சிறு பிள்ளைங்க சொல்றத அந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது.
1: World will not accept the little.
0: பேதுரு சிறைச்சாலையில இருந்து வருகிறார்.
1: Peter is coming.
0: அற்புதமாய் விடுதலையாகி வருகிறார்.
1: He delivered from the prison.
0: அப்போ எல்லாம் கதவை சாத்தி அடைச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க.
1: They were all praying inside.
0: வந்து கதவை தட்டறார்.
1: He is knocking the door.
0: அப்ப அங்கே ஒரு சிறு பெண் வருகிறாள். ரோதை என்கிற ஒரு பெண் ஓடி வருகிறாள்.
1: ரோதை, small little girl coming.
0: அவ பாருங்க, அப்படி காது வச்சு கேக்குறா.
1: She is hearing.
0: அவளுக்கு தெரியுது யார் வந்திருக்கிறது.
1: New.
0: பேதுரு.
1: Peter has come.
0: ஊழியக்காரன் வந்துட்டாரு.
1: Servant of God has come.
0: அப்போஸ்தல வந்துட்டாரு.
1: Apostle come.
0: ஓடி போய் சொல்றா.
1: She ran and told.
0: வந்துட்டாரு.
1: Has come.
0: ஊழியக்காரன் வந்துட்டாரு.
1: Servant of God.
0: சுகமாகி வந்து விட்டார்.
1: So
0: அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க?
1: What others said.
0: நீ வளர்றப்போ,
1: you are foolish.
0: சிறு பிள்ளைகள் சொன்னா என்ன சொல்லுவாங்க? நீ வளர்ற,
1: you are just blind.
0: அப்படி தான் சொல்லுவாங்க.
1: They just say.
0: நீங்க போய் சொல்லணும்.
1: You have to go and say.
0: எத்தனை பேர் சொல்ல போறீங்க?
1: How many of you will say?
0: வீட்ல போய் எத்தனை பேர் இயேசு பத்தி சொல்ல போறீங்க?
1: How many of you will say about Jesus?
0: அம்மாக்கு சொல்றீங்களா?
1: To the parents.
0: சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க?
1: What they say.
0: ஏய், வளராத அப்படினு சொல்வாங்க.
1: Don't blab.
0: ஆனாலும் பயப்படாத.
1: Don't get fear.
0: சொல்லு.
1: Say that.
0: நீ வந்து பார்.
1: Come and see.
0: ஒரு முறை வந்து பார்.
1: Come and see.
0: உங்க அம்மா கூட்டு வா.
1: Bring your mom.
0: அப்பா கூட்டு வா.
1: Bring your dad.
0: சகோதரர்களை கூட்டு வாங்க.
1: Bring your brothers.
0: சகோதரிகளை கூட்டு வாங்க.
1: Bring your sisters.
0: வந்து பாருங்க.
1: Come and see.
0: தைரியமா கூட்டிட்டு வாங்க.
1: Be bold.
0: கர்த்தர் உங்களை கொண்டு
1: through you
0: அற்புதம் செய்வார்.
1: The Lord will do miracles.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வேதத்தில் அதனால தான் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டு,
1: That's why the Lord has chosen children.
0: பெரிய பெரிய ஞானிகளை வெட்கப்படுத்த,
1: to make them
0: தேவன் இந்த அற்பமாய் எண்ணப்பட்ட சிறு பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுகிறார்.
1: The Lord has chosen the little one.
0: வேதத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசி எரேமியா.
1: Jeremiah, big prophet.
0: எரேமியா தீர்க்கதரிசி சின்ன பையனா இருக்கிறார்.
1: He was a small boy.
0: அந்த எரேமியா 1 அதிகாரத்துல எரேமியா பார்த்து சொல்றார்.
1: Jeremiah 1, the Lord said.
0: பேசுப்பா.
1: Come on, you speak.
0: நீ போய் பேசு.
1: Go and speak.
0: அப்ப எரேமியா சொல்றாரு.
1: Jeremiah said.
0: நான் எப்படி ஆண்டவரே பேசுவேன்?
1: How can I talk?
0: நான் சின்ன பிள்ளை ஆண்டவரே.
1: I'm a small child.
0: நான் சிறு பிள்ளை ஆண்டவரே.
1: Small.
0: அப்ப ஆண்டவர் சொல்றாரு.
1: The Lord said.
0: சிறு பிள்ளை என்று சொல்லாதே.
1: Don't say I'm a little.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ சிறு பிள்ளை தான்.
1: Of course you are little.
0: நீ சுவிசேஷம் அறிவிக்க நீ சிறு பிள்ளை அல்ல.
1: You are not little to say the gospel. You have to pray.
0: சிறு பிள்ளை தான்.
1: You are little.
0: நீ ஜெபிக்கலாம்.
1: But you can pray.
0: நீ சிறு பிள்ளை தான்.
1: You are little.
0: நீ வேதத்தை வாசிக்கலாம்.
1: You can read the Bible.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிறு பிள்ளைகளே,
1: children,
0: ஆண்டவர் சிறு பிள்ளைன்னு உன்னை ஒதுக்கல.
1: The Lord did not reject you because
0: of Jeremiah. தீர்க்கதரிசி எழுப்பினார்.
1: The Lord raised Jeremiah.
0: ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த ஈசாக்கை கொண்டு அற்புதம் செய்தார்.
1: The Lord did miracle through Isaac.
0: Hallelujah.
1: In Abraham's life.
0: ஆம், இன்றைக்கும் தேவன் வாக்கு மாறாதவராய்
1: இருக்கிறார். Today is unchanging in his promise.
0: சிறு பிள்ளைகளே,
1: children,
0: நாம் என்ன நினைக்கிறோம்? அற்புதமா நினைக்கிறோம்.
1: We
0: இன்னொரு முறை ஆண்டவராக இயேசு இடத்துல சிறு பிள்ளைகள் எல்லாம் வரும் பொழுது இந்த சீஷர்கள் போய் என்ன சொல்றாங்க? பசங்க எல்லாம் தூர போங்க
1: சொல்றாங்க. Come on, you go away.
0: அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா?
1: What did the Lord say?
0: சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை
1: பண்ணாதீங்க.
0: அவங்க மூலமா எத்தனை முறை ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார் தெரியுமா?
1: How long the Lord has spoken. எதுமோ
0: வளருது அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. சில நேரத்துல சிறு பிள்ளையின் மூலமாக ஆண்டவர் சில தீர்க்கதரிசனம் உரைப்பார்.
1: The Lord will prophesy even through the children.
0: மூலமாய் சில வார்த்தைகள் வெளிப்படும்.
1: Some words will come
0: through
1: children.
0: நீங்க அதை உடனே நம்புங்க.
1: You believe that.
0: கர்த்தர் செய்வார்.
1: The Lord will do it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: இன்றைக்கு அநேகர்
1: many people.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவதற்கு தடை பண்ணுகிறார்.
1: They just stop.
0: Hallelujah. ஆனால் கர்த்தர் சொல்கிறார்,
1: அதை
0: பண்ணாதீங்க.
1: Don't stop them.
0: சிறு பிள்ளையுடைய ஊழியம் ரொம்ப முக்கியம்.
1: The important the ministry.
0: கர்த்தருடைய வருகை மிக சமீபமா.
1: The Lord's coming is very soon.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க நினைக்கிறீங்களா?
1: Are you thinking?
0: நீங்க தசமபாகம் காணிக்கை கொடுத்தாதான் உங்களுக்கு பரலோகத்துல பலன்.
1: You have
0: சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
1: They don't have anything.
0: ஆண்டவர் வரும்பொழுது
1: and the Lord comes.
0: பலன் பெரியவர்களுக்கு மட்டும் இல்ல,
1: not only big one,
0: சின்னவர்களுக்கு தான்.
1: Even for small.
0: எங்க வாசிக்கிறீங்க?
1: Where we read.
0: வெளிப்படுத்தின விசேஷம் நினைக்கிறேன்.
1: Revelation.
0: Hallelujah. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்து பாருங்க. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God's name.
0: Hallelujah. 11 அதிகாரம் 18th வசனம் யாராவது வாசிங்க.
1: 18
0: வெளிப்படுத்தல் 11:18. ஜாதிகள் கோபித்தார்கள், உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்க தரிசிகளாக உம்முடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் எல்லாம் கவனிங்க.
1: Listen.
0: உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோர்
1: கிரேட்
0: யாவருக்கும் பலன் அளிக்கிறவர். அல்லேலூயா.
1: He gives reward to everyone.
0: யாருக்கு பலன் அளிக்கிறவர்?
1: For whom?
0: அவருடைய நாமத்தின் மேல் பயபக்தியா இருக்கிற சிறியோர்
1: ஸ்மால்
0: பெரியோர்
1: and great.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: இந்த சிறியவருக்கு ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார்.
1: The Lord keeps reward for this small.
0: ஆண்டவர் அந்த பலனை எடுத்துக்கொண்டு வருகிறார்.
1: The Lord is coming with that reward.
0: Amen.
1: Hallelujah.
0: ஆனால் தான் விசுவ சபன் சொல்லும்பொழுது நான் வந்து அநேக சபைகளை போயிருக்கிறேன்.
1: I went to many churches.
0: இங்க மெசேஜ் தொடங்கணும்னா சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட்டின்னு ஒரு தனியா போயிடுவாங்க, தூரம் போயிடுவாங்க.
1: When the message starts they go out separately.
0: அதுல ஒரு 20-10 விசுவாசிங்க பிள்ளைங்களை கூட்ட அப்படி போயிடுவாங்க.
1: 10 believers they take them. Separately.
0: அவங்க மெசேஜ் எல்லாம் கேட்க மாட்டாங்க.
1: They will not listen to the message.
0: சின்ன பிள்ளைகளும் கேட்காது.
1: Even the small children.
0: அது நம்முடைய சபையில நான் அனுமதிக்கிறது இல்ல.
1: I don't permit it in our church.
0: நான் என்ன சொல்றேன்?
1: What I say.
0: இந்த செய்தி பெரியவர்களுக்கு மட்டுமல்ல.
1: Not only for the big one.
0: இது சிறு பிள்ளைகளுக்கும் ஏற்ற செய்தி.
1: Even for the small one.
0: கர்த்தர் பேசுவாரு.
1: The Lord will talk to them.
0: நாம நினைக்கிறோம் அவருக்கு அவங்களுக்கு புரியாதுன்னு.
1: We think that they don't understand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ,
1: whether they understand or not,
0: நான் போடுகிற வசனங்கள்,
1: the word of God,
0: வார்த்தைகள்,
1: the words,
0: hallelujah,
1: hallelujah,
0: அவருடைய உள்ளத்தில் பதிந்து விடுகிறது.
1: It is penetrating their heart.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அதனால தான் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: 2 தீமோத்தேயு புத்தகத்தில்
1: 2 தீமோத்தேயு
0: 3 அதிகாரம்
1: 3rd chapter
0: 15th வசனத்தில் வாசிக்கும் பொழுது
1: 15
0: 2 தீமோத்தேயு 3:15 என்ன வாசிக்கிறோம்?
1: 2 தீமோத்தேயு 3:15
0: கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல்
1: from a child.
0: Hallelujah.
1: From childhood.
0: நீங்க சொல்லலாம் தைரியமா.
1: You can say boldly.
0: சிறு பிள்ளைகளே.
1: Children.
0: நீங்க சொல்லலாம்.
1: You can say.
0: வளர்ந்த பிறகு சொல்லலாம்.
1: When you grew up.
0: நான் சின்ன வயசுல இருந்தே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறேன்.
1: From my childhood I hear the word of God. What a blessing.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ரெண்டு விதமான சாட்சி இருக்குது.
1: Two kinds of testimonies.
0: இந்த உலகத்துல செய்யறதெல்லாம் செய்துட்டு
1: doing everything wrong.
0: இந்த உலகத்துல என்ன நாட்டுடியும் செய்யணுமோ எல்லாம் செய்துட்டு
1: all wicked things.
0: சாவ போற நேரத்துல
1: at the time of death.
0: ஐயோ நரகம் வேணாம் பரலோகம் போகணும்னு பொழுது
1: I want to go to heaven.
0: ஐயா ஒரு ஞானஸ்தானம் கொடுங்க.
1: Please give baptism.
0: நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன்.
1: I accept Jesus.
0: நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோகம் வந்தறலாம்.
1: I accept Jesus.
0: அப்படினு அநேகர் கனவு கண்டுட்டு இருக்காங்க.
1: Many they are dreaming like that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா அவங்களுக்கு தெரியாது.
1: They don't know.
0: சிறு வயது முதல் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து
1: from childhood they listen.
0: சிறு வயது முதல் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள்
1: from childhood they love the Lord.
0: பரலோகத்தில் வரும்பொழுது
1: when they come to heaven
0: அவருடைய பலன் பெரிதா இருக்க போகிறது.
1: Reward will be bigger.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய ஜனமே.
1: Dear children of God.
0: ஆகவேதான் சபையில மிக முக்கியமான ஊழியம் சிறுவர் ஊழியம்.
1: The important is the children ministry.
0: சின்ன வயதுல இருந்தே அவங்களுக்கு ஜெபிக்க கத்து கொடுக்கணும்.
1: From childhood we have to teach them pray.
0: ஜெப வீரர்களாக மாறிவிட வேண்டும்.
1: They have to become prayer warriors.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அந்த சிறு பிள்ளை முட்டி போட்டா போதும்.
1: The child kneel down for the problem.
0: பிரச்சனை சால்வ் ஆயிடும்.
1: The problems will be solved.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இயேசு அந்த சிறு பிள்ளையினுடைய ஜெபத்தை கேட்கிறார்.
1: Jesus listen to the small
0: பதில் கொடுக்கிறார்.
1: He answers them.
0: பாலகனுடைய வாயிலே துதி உண்டு பண்ணுகிற தேவன்.
1: He takes the prize.
0: நம்முடைய மத்தியிலே இருக்கிறார்.
1: He is there in our midst.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: ஆகவே தான் அந்த சிறுவர் ஊழியம்.
1: The children ministry.
0: மிக கர்த்தர் கனப்படுத்துகிற ஒரு ஊழியம்.
1: The Lord honors.
0: கர்த்தர் கனப்படுத்துகிற ஊழியத்தை நீ ஆத்மமா நினைக்க கூடாது.
1: Don't think it is simple.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: இங்க உட்கார்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு சிறுவரோடும்
1: each small
0: தேவ தூதர்கள் இருக்கிறார்.
1: The Lord is angels are there.
0: The
1: Lord is looking at them.
0: இவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கிறது.
1: Lots of blessings for them.
0: இந்த சிறுவர் ஊழியம்
1: the children ministry
0: போவதில்லை.
1: Should not become vain.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நிச்சயமாக ஒரு பெரிய பலனை கொண்டு வரும்.
1: Certainly there is a reward.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believe?
0: நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா?
1: Shall we all rise?
0: எல்லா சிறு பிள்ளைகளும் எழும்பி நிற்போம்.
1: All children
0: Hallelujah.
1: stand up.
0: Hallelujah. Hallelujah. எல்லாரும் எடுமி நில்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is speaking to you.
0: விசுவாசியே,
1: ஓ பிலீவர்,
0: கர்த்தருடைய பிள்ளையே,
1: child of God,
0: நீ சபையில வந்து
1: come to church,
0: சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல்,
1: don't understand the
0: truth, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல்,
1: we don't obey the truth,
0: hallelujah, நீ காணப்படுவது உடைய ஆத்மாவுக்கு கேடு.
1: It is wrong for your soul.
0: தேவனுடைய சமூகத்துக்கு வந்து
1: coming to God's
0: ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து
1: obeying to the spirit of
0: the Lord. சித்தத்தை நீ செய்யும் பொழுது
1: when you do his will
0: கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்.
1: Then the Lord bless you.
0: இந்த சிறு பிள்ளைகளுடைய ஊழியம்
1: the children ministry
0: ஆண்டவருக்கு போவதில்லை.
1: Not ending today.
0: இது வாரந்தோறும் இந்த இடத்துல நடைபெற போகிறது.
1: Every week it will be
0: there. வரப்போகிற நாட்களில் தினந்தோறும் நடக்க போகிறது.
1: Coming days
0: கர்த்தர் அப்படியாய் மாற்ற போகிறார்.
1: Lord will change it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: இந்த உலகத்திலே ஒரு கல்வி இருக்கலாம்.
1: There may be education.
0: அந்த கல்வி மனிதனை வெறும் அறிவாளியாய் மாற்றுகிறது.
1: It makes just
0: ஆனால் வேதாகம கல்வி
1: but bible
0: அது அறிவாளியாக அல்ல.
1: Not only
0: ஞானவானாய் மாற்றுகிறது.
1: It makes them wise.
0: ஞானவான்களாய் மாறுவீர்கள்.
1: It makes them
0: wise. கர்த்தருக்கு சித்தமானால்
1: if it is God's will
0: சிறுவர் வேதாகம கல்வியை
1: we have small ஆண்டவர் children
0: தொடங்குவார்.
1: The Lord will start.
0: அநேக சிறு பிள்ளைகள்
1: many children
0: சின்ன வயதிலிருந்தே
1: from children
0: கல்வியை கற்றுக்கொள்வார்கள்.
1: They understand
0: வேதத்தை அவர்கள் படிப்பார்கள்.
1: They will read the bible.
0: வல்லமையான ஊழியக்காரராய் மாறுவார். எல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
1: powerful
0: ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Hallelujah.
0: எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Let us
0: விடுதலையோடு
1: deliverance
0: விடுதலையோடு
1: deliverance
0: விடுதலையோடு
1: deliverance
0: ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Let us all pray.
0: இந்த சிறியரில்
1: the small
0: ஒருவரும்
1: not even small
0: கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல.
1: Not God's will.
0: எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Let us all pray.
0: எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Let us all praise.
0: உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விடுதலை
1: deliverance
0: விடுதலை
1: deliverance
0: ரட்சிப்பு
1: salvation
0: உண்டாகட்டும் உண்டாகட்டும்.
1: Let it
0: கர்த்தர் வல்லமை
1: Lord's power
0: ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கட்டும். இப்பொழுதே இப்பொழுதே தொடுவீராக தொடுவீராக தொடுவீராக தொடுவீராக. அநேக சிறு குழந்தைகள் முதற்கு அநேக சிறு பிள்ளைகள் அநேக வாலிபர்கள் கர்த்தர் பட்சம் திரும்புவார்களாக. கர்த்தருக்கு சாட்சிகளாக எழும்புவார்களாக. சிறு வயது முதல் சிறு வயது முதல் முதிர் வயது வரை என்னை ஆண்டவர் கைவிடவில்லை என்று தாவீது சாட்சி சொன்னது போல சாட்சி சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவரும் எழுப்புவீராக. ஒவ்வொருவரும் எழுப்புவீராக. அல்லேலூயா. முதிர் வயது வரை என் தேவன் என்னை கைவிடவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி வழி நடத்துவீராக. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
1: ஷபரபரபரபரபா
0: உரகபரபலபரபா உரகபரபலபரபா உரியந்தரபரபலபரபா. அல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு விசுவாசியும்
1: those who listen to this message
0: கர்த்தர் பரிசுத்தமாக்கும் அப்பா.
1: Lord make them holy.
0: வசனத்துக்கு கீழ்ப்படியட்டும்.
1: Let them obey.
0: மனம் திரும்பட்டும்.
1: Let them repent.
0: ரட்சிக்கப்படட்டும்.
1: Let them be saved.
0: பாவத்திலிருந்து வெளியே வரட்டும்.
1: Let them be saved.
0: மாய்மாலங்கள் நீங்கட்டும்.
1: Let the hypocrisy
0: ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிற தேவன்.
1: Lord you
0: உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து
1: Lord deliver
0: ரட்சித்து பரிசுத்தமாக்கி
1: them from sin.
0: உம்முடைய சபையிலே பரிசுத்தவாண்டி ஐக்கியத்திலே பிள்ளைகளை கொண்டு வந்து ஐக்கியப்படுத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த சிறுவர் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா. ஆமென்.
2: அன்பார்ந்த நேர் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய

பரிசுத்த நம் தெய்வத்தின் குணங்கள், நாமங்கள், அற்புத செயல்கள் இவைகளை சொல்லி உயர்த்துவதுதான் பிரேஸ், அதாவது புதித்தல் அல்லது புகழ்தல். வாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை பாடி நம் தேவனை உயர்த்துவோம்.

ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்துகிறேன். எப்பொழுதும் என்றென்றைக்கும் நாள்தோறும் உம்மை ஸ்தோத்தரித்து உம்முடைய நாமத்தை துதிப்பேன். சங்கீதம் 145.

நாம் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலே ரட்சிப்பட வேண்டும். இதற்கென்றே ஆதி முதல் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைந்திடவும் நம்மை கர்த்தர் அழைத்துள்ளார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நம்பிக்கையும் கிருபையா நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தேவன் உங்கள் இருதயங்களை தேற்றி நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவாராக. இவ்வாறாக பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிறார். இதையே நாம் பாடலாய் பாடுவோம்.

0: கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 4:4 முதல் 11 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே மாம்சம் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை வெற்றியை தரலாம், ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தராது என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்திற்குள்ளே அனுப்பியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போதுதான் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் அனுபவம் நமக்கு இயற்கையானதாகிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 4:12 முதல் 26 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலின் சரீரத்திலே இருந்த அந்த முள் எது? எந்தெந்த காரியத்திற்காக நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும்? டெக்னியா என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் என்ன? விவரமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: கருத்தோடு கருத்துடைய வார்த்தையை கவனித்து கேட்கிற வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் கலாத்தியர் நிருபத்தை கற்று வருகிறோம். யூத மார்க்கத்தாரின் தவறான போதனையினாலே, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டாலும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர்கள் தவறாக போதித்த போதனையை கலாத்திய விசுவாசிகள் நம்பி சோரம் போனபடினாலே, குறிப்பாக இந்த நிருபத்திலே விசுவாசத்தினாலே மாத்திரம் நீதிமான் பிழைப்பான் என்பதை பவுல் தெளிவுபடுத்துகிறார். இவ்வளவு சீக்கிரமாக அவர்கள் சத்தியத்தை விட்டு வழிவிலகி போனது நிமித்தம் கலாத்தியர் 4:11 நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்பொழுது தனிப்பட்ட விதமாய் சில காரியங்களை 12-18 வரை அவர் பகிர்ந்து கொள்கிறார். பாருங்கள், கலாத்தியர் 4:12, சகோதரரே என்னை போலாகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நான் உங்களை போலுமானேனே, எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. கலாத்திய மக்கள் தவறான போதனையை கவனித்து கேட்டார்கள். எனவே போலப்போசலனை ஒரு எதிரியைப் போல பார்த்தார்கள். ஏனென்றால் அவர் சத்தியத்தை கூறியிருந்தார். எனவேதான் இங்கே சொல்கிறார், நாம் எல்லாரும் ஒரே சமதளத்திலேதான் இருக்கிறோம், நாம் எல்லாரும் விசுவாசிகளாயிருக்கிறோம், எல்லாருமே கிறிஸ்துவின் சரீரத்திலே அங்கமாயிருக்கிறோம். இதன் காரணமாக ஒருவரோடு ஒருவர் நாம் கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். கலாத்தியர் 4:13, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அவர்களிடத்திலே ஊழியம் செய்ய முதலாவது சென்றபொழுது எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பலவீனம் இருந்தது என்பதை அவர் நினைப்பூட்டுகிறார். சரி, அவருடைய சரீரத்தில் இருந்த அந்த முள் என்ன? பாருங்கள், கலாத்தியர் 4:14, அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனைப் போலவும் கிறிஸ்து இயேசுவைப் போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். சரீரத்திலே உண்டாயிருக்கிற சோதனை என்று சொல்லும்பொழுது அதுதான் அவருடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருந்த முள். கலாத்தியர் 4:15, அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாயிருக்கிறேன். ஒருவேளை போலப்போசலனுடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருந்த அந்த முள்ளானது அவருடைய கண் தொடர்பான பிரச்சனையாயிருக்கலாம். எனவே அவர் பார்ப்பதற்கும் அத்தனை வசீகரமான தோற்றமுடையவராக இல்லை. போலப்போசலனுக்கு காலிலே பிரச்சனை ஏதாவது இருந்திருக்கும் என்றால் ஜனங்கள் தங்கள் கண்களை பிடுங்கி அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சித்திருக்க மாட்டார்கள். எனவே அவருக்கு இருந்த பிரச்சனை கண் தொடர்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த தேசத்திலே அது அநேகருக்கு இருந்த ஒரு வியாதி. கண்களிலிருந்து எப்பொழுதும் ஒரு வகையான சீழ் வடிந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு ஊழியம் செய்த நாட்களிலே அப்படி கண்களிலே இருந்து சீழ் வடிவதோடு கூட அவர் ஊழியம் செய்திருப்பார் என்றால் பார்க்க அவர் வசீகரமானவராக இருந்திருக்க மாட்டார் என்பதை நாமும் புரிந்து கொள்ளலாம். பவுல் என்ன சொல்கிறார்? நான் அப்படி இருந்தாலும் என்னை நீங்கள் அதை குறித்து பெரிதுபடுத்தவில்லை, நீங்கள் என்னை அசட்டை பண்ணவில்லை, அரோசிக்கவில்லை, தேவதூதனைப் போலவும் இயேசு கிறிஸ்துவைப் போலவும் என்னையும் ஏற்றுக்கொண்டீர்கள் என்கிறார். கலாத்தியர் 4:16, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ? எல்லா பிரசங்க பீடங்களுக்கு நேர் எதிராகவும் ஐயா நாங்கள் ஆண்டவர் இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற ஒரு எழுத்து பலகையை வைப்பது சிறந்தது. அது மட்டுமல்ல, செய்தியை கேட்பவர்கள் வாசிக்கும்படியாக ஒரு வாசகம் தொங்கவிடப்பட வேண்டும். அதுதான் இந்த வசனம், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே சத்துருவானேனோ? பிரியமானவர்களே, ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்கிறது போல இந்த அநேகர் பிரசங்க பீடத்திலிருந்து செய்தியாளர் சத்தியத்தை சொல்ல விரும்புகிறதில்லை. எப்பொழுதுமே அவர்கள் செய்த காரியம் நல்ல காரியம் என்று அவர்களை பாராட்டவும் அவர்களை தடவி கொடுக்கவும் விரும்புகிறார்கள். நாம் எல்லாருமே மற்றவர்கள் நம்முடைய முதுகிலே தட்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கூர்மையான சத்தியத்தை, தெளிவான சத்தியத்தை கேட்க நமக்கு விருப்பமில்லை. கலாத்தியர் 4:17-18, அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், ஆகிலும் நல் மனதோடே அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். இங்கே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், சிறந்த காரியத்தை வாஞ்சிப்பது நல்லது, ஆனால் இந்த யூத மார்க்கத்தார் தவறான எண்ணத்தோடு கூட உங்களிடத்திலே வருகிறார்கள். நாங்கள் கலாத்தியா நாட்டிற்கு சென்றிருந்தோம். அங்கே அநேகரை மனம் திரும்புதலுக்குள்ளே வழிநடத்தினோம் என்று பெயர் பிரஸ்தாபம் பண்ண விரும்புகிறார்கள். கொரிந்து சபையாரிடத்திலும் பவுலப்போஸ்தலன் இதைத்தான் சொல்ல முயற்சித்தார். கவனிங்கள், வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:12-15 வரை, அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாயிருந்தீர்கள்? நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். இதோ உங்களிடத்திற்கு 3 தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்தவில்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அதனால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கவனித்தீர்களா? இந்த கலாத்தியா நாட்டிற்கு வந்த யூத ஜனங்களே கொரிந்து பட்டணத்திற்கும் சென்றிருக்கிறார்கள். கொரிந்து விசுவாசிகளும் அப்போஸ்தலனாய் பவுலை மிகவும் நேசித்தார்கள். எனவே இந்த யூத மக்களை குறித்து பவுல் கொரிந்தியர்களுக்கும் எச்சரிப்பு கொடுக்க வேண்டியதாயிருந்தது. பொதுவாகவே கள்ள போதகர்கள் மிகவும் வசீகரமானவர்களாய் இருப்பார்கள். அவர்களை நீங்கள் மேடையிலே சந்தித்தாலும் சரி, தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே பார்த்தாலும் சரி, மிக விரும்பி பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒருவராய் காணப்படுவார்கள். இவ்விதமாக தந்திரமாக தவறான போதனையை மனுஷர்களுக்குள்ளே பரப்புகிறார்கள். பார்ப்பதற்கு மிக நன்றாக இருக்கும், மிக கவர்ச்சிகரமாக அவர்களுடைய செயல்கள் எல்லாம் தோன்றும். அவர்கள் சொல்வதிலே ஓரளவு உண்மை இருக்கும். கிறிஸ்துமஸ் காலம் ஒன்றிலே ஒருவர் மிக அழகாக கிறிஸ்துவின் பிறப்பின் சரித்திரத்தை விளக்கி கூறினார். ஆனால் அதை தொடர்ந்து கொடுத்த விளக்க உரையை கவனித்த பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் கன்னிப்பிறப்பையே அவர் விசுவாசிக்கவில்லை என்பது தெரிய வந்தது. பவுலப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கும் கலாத்திய திருச்சபைக்கும் கொடுத்திருக்கிற எச்சரிப்பானது இக்காலத்திலே வாழுகிற நமக்கும் மிகவும் பொருத்தமானதாகவே இருக்கிறது. தொடர்ந்து வருகிற பகுதியிலே ஆகாரை குறித்தும் சாராயை குறித்தும் பவுல் எழுதுகிறார். இந்த 2 பெண்களை பொறுத்தமட்டிலேயும் எல்லாமே எதிரெதிரானதாயிருக்கிறது. ஆகார் நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளமாக இருக்கிறாள். சாராய் கிறிஸ்துவின் மேலே நாம் வைக்கும் விசுவாசத்திற்கு அடையாளமாக இருக்கிறாள். கலாத்தியர் 4:19 என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். இந்த இடத்திலே பவுலப்போஸ்தலன் பயன்படுத்தியிருக்கிற கிரேக்க வார்த்தை டெக்னியா என்பது. அதாவது பிறந்த குழந்தைகளை குறிக்கும் வார்த்தை அது. தன்னை ஒரு தாயாக உருவகித்து தான் பெற்ற பிள்ளையிடத்தில் பேசுவது போல பேச ஆரம்பிக்கிறார். கலாத்தியர் 4:20, உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். பவுல் நேராய் அவர்கள் எதிரே வந்து இருந்து காரியங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஏனென்றால் இந்த கலாத்திய சபை மக்களை குறித்த அத்தனை பாரம், அவ்வளவு கரிசனை அவருக்கு இருந்தது. இந்த கடிதத்திலே அவர் மிகவும் கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருக்கிறார். என்றாலும் அவருடைய மென்மையான இருதயத்தையும் நாம் காணக்கூடியவர்களாயிருக்கிறோம். கலாத்தியர் 4:21, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். 10 கற்பனைகளை குறித்து பேசுகிறவர்கள் இன்னும் சட்டத்திட்டங்களை குறித்து பேசுகிறவர்கள் அந்த நியாயப்பிரமாணம் சொல்லும் தண்டனைகளை குறித்து பேச விரும்புகிறதில்லை. நியாயப்பிரமாணம் எப்படி மக்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறது என்பதை குறித்து அவர்கள் பேசுகிறதில்லை. மோசே நேரத்திலே தேவன் கற்பனைகளை கொடுக்கும்படியாக மோசையை அழைத்த பொழுது என்ன நடந்தது என்பதை சற்றே கவனியுங்கள். யாத்ராமும் 19:16-21 வரை வாசிக்கிறேன். 3 விடியற்காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த இக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாயிருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தோனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையிலுள்ள கொடுமுடியில் இறங்கினபோது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராது பிடிக்கும், அவர்களில் அநேகர் அழிந்து போகாது பிடிக்கும், நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. தேவன் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது ஜனங்கள் தூரமாய் தள்ளி நிற்கும்படியாக தேவன் கட்டளையிட்டார். மேலும் என்ன சொல்கிறார் பாருங்கள், யாத்ராமும் 20:18-19 வசனங்கள். ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்துப்போவோம் என்றார்கள். கவனித்தீர்களா, தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்பதை நாம் கிரகித்துக் கொள்ளவே முடியாது. நாம் தேவனை விட்டு மிக தூரம் போனவர்களாக, தொலைந்து போனவர்களாக, தேவனை பின்பற்ற எந்த தகுதியும் இல்லாதவர்களாக, அவருக்கு கீழ்ப்படிய முடியாதவர்களாக இருந்தோம். ரோமர் 8:6 என்று சொல்கிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். கவனித்தீர்களா, மாம்சத்தின் சிந்தை தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உலகம் தேவனுக்கு விரோதமாயிருக்கிறது. உலகம் நாளுக்கு நாள் சிறந்ததாகிக் கொண்டு செல்லவில்லை, மேலும் மேலும் தீமை நிறைந்ததாகவே மாறிக்கொண்டு போகிறது. தொடர்ந்து ரோமர் 8:7 வசனத்தை வாசிக்கிறேன். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் நடுநடுங்கி மலையை விட்டு தூரமாக சென்று நாங்கள் மரித்து போய் விடுவோமோ என்று பயந்தார்கள். பிரியமானவர்களே, தேவன் உயர்ந்தவராக இருக்கிறார், மகா பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் உயர்த்தப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கிறார். அவர் மகிமையின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே மண்ணினாலே செய்யப்பட்டவர்களாக மண்ணிலே இருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழச் செய்த தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக செயல்பட விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். எனவேதான் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று வாசிக்கிறோம். இதுதான் இந்த உலகத்திலே மனிதனுடைய உண்மையான நிலைமை. இங்கே பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்வதை கேட்கவில்லை என்கிறார். இது மிகவும் உண்மை பிரியமானவர்களே. உண்மையாகவே கலாத்திய மக்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது. நியாயப்பிரமாணம் மிக அழகான முறையிலே கொடுக்கப்பட்டதல்ல, அது மிகவும் பயங்கரமான ஒன்று. கலாத்திய மக்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழ விரும்பினார்கள். எனவேதான் நியாயப்பிரமாணத்தை குறித்த உண்மைகளை பவுல் அவர்களுக்கு விவரிக்கிறார்.

0: கலாத்தியர் 4 22 ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை பவுல் சொல்லும்பொழுது, ஆபிரகாமுக்கு பிறந்த 2 குமாரர்களுக்கும் இடையே உள்ள எதிர்மறையான காரியங்களை விளக்கப் போகிறார். ஒருவன் அடிமையான ஆகாருக்கு பிறந்தவன், மற்றொருவன் வாக்குத்தத்தத்தின் மகனாக சாராளுக்கு பிறந்தவன். ஒருவன் அடிமையான பெண்ணுக்கு பிறந்தவன், மற்றவன் சுயாதீனமான ஒரு பெண்ணுக்கு பிறந்தவன். இந்த சுயாதீனமுள்ள பெண்ணானவள் கிருபைக்கு அடையாளமாயிருக்கிறாள். அந்த அடிமை பெண் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாக இருக்கிறாள். கலாத்தியர் 4:23, அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். கவனியுங்கள், அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். ஆபிராமின் நாட்களிலே ஹமுரபி என்ற அரசனுடைய சட்டம்தான் அந்த பகுதியிலே தேசத்தின் சட்டமாயிருந்தது. அந்த சட்டத்தின்படி ஒரு அடிமை பெண்ணின் மகனும் ஒரு அடிமையாகவே இருப்பான் என்று கூறுகிறது. எனவே இஸ்மவேல் ஆபிரகாமின் குமாரனாயிருந்தாலும் அவன் ஒரு அடிமையின் மகனாயிருந்ததினாலே அவனும் ஒரு அடிமையாகவே இருக்கிறான். மட்டுமல்ல, இந்த 23 நான் வாசித்த பொழுது சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தின்படி பிறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு ஒரு அற்புதத்தின் குமாரன் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவனுடைய பிறப்பே அற்புதமானது. ஆபிரகாம் ஒரு குமாரனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வயதை தாண்டி நின்றவர். பவுல் என்ன சொல்கிறார்? சாராயின் கற்பம் செத்து போனதாயிருந்தது. குழந்தை பெற்றெடுக்கும் வயதை அவளும் தாண்டிவிட்டாள். சாராயுடைய கற்பப்பை ஒரு கல்லறையைப் போல இருந்தது. ஆனால் அதிலிருந்து, மரணத்திலிருந்து ஜீவனை தேவன் கொண்டு வந்தார். கலாத்தியர் 4:24, இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. தேவன் மனிதனோடு செய்த 2 உடன்படிக்கைகளை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. முதலாவதாக, மோசே தேவனிடத்திலே சீனாய் மலையிலே பெற்ற நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே மனிதர்களோடு தேவன் உறவு கொண்டவராயிருந்தார். இந்த உறவைத்தான் ஆகாருக்கு ஒப்பிடுகிறார்கள். அதாவது அப்போஸ்தலன் பவுல் ஆகாரை சீனாய் மலைக்கு ஒப்பிடுகிறார். இது நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. தொடர்ந்து கலாத்தியர் 4:25 பாருங்கள். ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. பவுல் அப்போஸ்தலன் இந்த உதாரணத்தை எடுத்து கையாளும் பொழுது ஆகாரை சீனாய் மலைக்கு ஒப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அதை பவுல் அப்போஸ்தலனின் நாட்களில் இருந்த எருசலேமோடு அவர் ஒப்பிடுகிறார். ஏனென்றால் எருசலேம் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட அடிமையாய் இருக்கிறது என்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால், எருசலேம் என்று சொல்லும் பொழுது அது இஸ்ரவேல் ஜனம் முழுவதையும் குறிக்கிறதா இருக்கிறது. அது இன்னமும் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாகவே இருக்கிறது என்பதை உணர்த்துகிறார். கலாத்தியர் 4:26, மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். இந்த மேலான எருசலேம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 20 நாம் பார்க்கிற அந்த எருசலேமை குறிக்கிறது. அது வானத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. நியாயப்பிரமாணத்திற்கு கீழே அடிமைகளாக இருக்கிறவர்களுக்கு பழைய எருசலேம் தாயானவளாய் இருக்கிறாள் என்றால், கிருபைக்கு கீழே விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு புதிய எருசலேம் தாயாயிருக்கிறாள். ஒரு விசுவாசி இந்த உலகத்திலேயோ அல்லது மேல் உலகத்திலேயோ எந்த விதத்திலேயும் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாக போகிறதில்லை. பிரியமானவர்களே, கலாத்தியருக்கு பவுல் எழுதிய இந்த சத்தியங்களின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? நாமும் கர்த்தரை அறியாதிருந்த காலங்களிலே இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைகளாயிருந்தோம். விசுவாசத்தின் மூலமாய் கர்த்தருடைய பிள்ளைகளான பொழுது முழுமையாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்த நாம் தவறான போதனைகளை கேட்டு சில சடங்காச்சாரங்களை செய்தால்தான் பூரண ரட்சிப்பை பெற முடியும் என்ற எண்ணத்திற்குள்ளேயோ அல்லது இந்த காரியங்களையெல்லாம் நான் கடைபிடித்தால்தான் கிறிஸ்துவோடு அவருடைய பிள்ளையாய் வாழ முடியும் என்றோ தவறான போதனைகள் வரும்பொழுது அதற்கு செவி சாய்த்து விடாமல், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை நினைத்து அனுதினமும் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ரட்சிப்பிற்காக இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசித்தோமோ அதுபோலவே அனுதின வாழ்க்கையிலேயும் தொடர்ந்து அவருடைய பிள்ளையாக வாழ நாம் அவரையே விசுவாசித்து அவரையே சார்ந்து கொள்ளவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, கலாத்தியா நாட்டு மக்களைப் போல தவறான போதனைகள் வரும்பொழுது நாங்களும் பின்வாங்கி சாய்ந்து போய் விடாதபடி உம்முடைய சுவிசேஷத்தை குறித்த தெளிந்த அறிவுள்ளவர்களாக உம்மோடு கூட நெருக்கமான ஐக்கியம் உள்ளவர்களாக எந்தெண்டு வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நேரத்தில் நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கடிதம் எழுதியிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து தங்களுக்காகப்பட்ட பாடுகளை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வதே ரட்சிப்பிற்கான ஒரே வழி என்பதை புரிந்து கொள்ள நீரே அவர்களுக்கு உதவி செய்யும். என்னுடைய சுய முயற்சினாலே நான் நன்மை செய்கிறவனாக மாறிய பிறகு தேவனண்டை வருவேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களை சரியான உணர்வுக்குள்ளே கொண்டு வந்து உம்மை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ளவும், உம்மை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியபடி ஏற்றுக்கொள்ளவும் நீரே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ரட்சிப்பின் திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறவர்களுக்காக கேட்கிறோம். அவருடைய அறிவு அதற்கு தடையாயிருக்கும் என்றால் கர்த்தர்தாமே அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக தொடர்ந்து நீர் பேசும். யாருடைய வாழ்க்கையிலாவது அவர்கள் பாரம்பரியமோ அல்லது பண நிலைமையோ அவர்களுடைய ரட்சிப்பிற்கு தடையாயிருக்கும் என்றால் அதையும் அவர்கள் உணர்ந்து உம்மிடமாக திரும்ப கிருபை செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் தவறான போதனைகளின் மத்தியிலையும் சத்தியத்திலே காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இவர்களில் யார் கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கும் விசுவாசத்திற்கு அடையாளமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் இவர்களில் யார் கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கும் விசுவாசத்திற்கு அடையாளமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ ஆகார், ஆப்ஷன் பி ரூத், ஆப்ஷன் சி சாராள்.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? பவுல் அப்போஸ்தலனுக்கு காலிலே ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும் என்றால் ஜனங்கள் தங்கள் கண்களை பிடுங்கி அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சித்திருக்க மாட்டார்கள். எனவே அவருக்கு இருந்த பிரச்சனை கண் தொடர்பானது. உண்மையாகவே கலாத்திய மக்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது. நியாயப்பிரமாணம் மிக அழகான முறையிலே கொடுக்கப்பட்டது அல்ல, அது மிகவும் பயங்கரமான ஒன்று. கலாத்திய மக்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழ விரும்பினார்கள். எனவேதான் நியாயப்பிரமாணத்தை குறித்த உண்மைகளை பவுல் அவர்களுக்கு விவரிக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை நினைத்து நாம் அனுதினமும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டு கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

துதி பெருசா, ஜபம் பெருசா, வார்த்தை பெருசா? அப்படி என்றால் ஜபமா, வார்த்தையா, துதியா? அப்படின்னா துதியும் வார்த்தையும் ஜபமும். அல்லேலூயா. துதி நம்மை தேவ பிரசன்னத்துக்குள்ளாக, ஆராதனை அவருடைய சிங்காசனத்தின் கொடுமுடிக்கு நம்மை அழைத்து செல்கிறது. இந்த காலை நேரத்தில் உங்கள் கொடுமுடியில் எங்களை நிறுத்தி இருக்கிறீரே அப்பா.

இந்த உலகத்துல எத்தனையோ 33 கோடி தேவர்கள் தெய்வங்கள், எந்த தெய்வம் இருந்தாலும் எல்லா தெய்வங்களை விட நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம் எதில் விசேஷமானவர் என்றால் அவர் பரிசுத்தர். எந்த தெய்வத்தையும் பார்த்து நீர் பரிசுத்தர்னு சொல்லவே முடியாது. எல்லா தேவர்கள் தெய்வத்தை விட நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு காலேஜில் ஒரு காம்படிஷன், அந்த காம்படிஷனில் எந்த கடவுள் பெயரையும் சொல்லக்கூடாது, பொதுவான கடவுள். பொதுவான கடவுளை வச்சு ஒரு பாட்டு பாடுங்க, அதுக்கு நாங்கள் பரிசளிக்கிறோம் அப்படின் போது, ஒரு அன்பு சகோதரர் எதையும் மென்ஷன் பண்ணாம, ஒருவரும் சேர கூடாத ஒரு அதுக்கு

பரிசுத்தர் அப்படின்னு பண்ணாரு. அந்த காலேஜில் இருக்கிற பெண், ஏ ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், பரிசுத்தர் அப்படின்னு சொல்லிட்டல்ல, பரிசுத்தர்னா இயேசு ஒருத்தர் தான், எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லாரிலும் உயர்ந்தவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவர்னு பொதுவான கடவுளாக இருந்தாலும் நீ இந்த பரிசுத்தர்னு சொன்ன பார்த்தியா, அந்த பரிசுத்தர்னு சொல்லிட்டாவே அது இயேசு தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அந்த அளவுக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறபடியால் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் அப்பா சமூகத்தில் உழந்தற்படிட்டவர்களாக தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. உங்க வார்த்தை வந்து எங்களை சுத்திகரிக்கிறது, உங்க வார்த்தை எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, தந்து சுத்திகரிக்கிறது. சுத்திகரிக்கப்பட்ட வார்த்தை ஒவ்வொரு நாளும் பலனாக மாற்ற எங்களுக்கு ஒரு விசேஷித்த ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பான்னு சொல்லி அப்பா பார்த்து

0: மேலையும் உம்முடைய ஜெப அபிஷேகத்தினால் ஆண்டவரே நீர் மூடுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன் என்று சொன்னீரே ராஜா. துதித்து துதித்து தேவ சமூகத்துல சுத்திகரிக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய சமூகத்துல மன்றாடி ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்க இந்தியாவில ஒரு பெரிய மாற்றம் நிகழும்படியாய் ஜெபிக்கிறோம். 138 கோடி மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, அரசியல் தலைவர்களை ஆசீர்வதிப்பீராக, 1652 மொழி பேசும் மக்களை ஆசீர்வதிப்பீராக, 4362 இன மக்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. 38 மாவட்டங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மாநிலங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க வல்ல பிரசனம் எங்க இந்திய தேசத்தை மூடட்டும் அப்பா. ஜெப மேகம் இந்தியாவை மூடட்டும். எழுப்புதல் மேகம் எங்க இந்திய தேசத்தை மூடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. மூடுபடியாய் ஜெபிக்கிறோம் ராஜாவே. எங்கள் நிமித்தமாய் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு தனி நபர் ஏறெடுக்கிற ஜெபத்தின் வழியாக தேசத்துல மாபெரும் எழுப்புதல் என்று கற்றுக் கொடுத்தீரே, அதையே ஜெபமாக மாற்றுகிறோம். ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்ட வார்த்தையை ஆண்டவரே சுத்திகரிக்கும்படியான வார்த்தையை எங்களுக்கு தந்து ராஜாவே எங்களை ஆவியில உற்சாகம் அடைய வைக்கிற தெய்வம். எதையெல்லாம் நீங்க ஆவியில உற்சாகம் அடைய வைக்கிறீரோ அதெல்லாம் எங்க பலனாய் மாற்றத்தக்க ஒவ்வொருவர் மேலையும் இப்ப ஜெப அபிஷேகத்தை நீர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். காணொளியில் வீடுகளில் அமர்ந்து எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் உங்க ஜெப அபிஷேகத்தினால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மூடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க தேசம் மாபெரும் எழுப்புதலை சந்திக்கட்டும். இந்த காலை வேளையிலும் உம்முடைய தேவதாசர் வழியாக உம்முடைய வார்த்தைகளை மடை திரண்ட வெள்ளம் என தடையில்லாமல் புறப்பட்டு வரப்பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொண்டு
1: நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு,
2: தேங்க் யூ அப்பா.
1: நீங்க போதோ,
2: நீங்க போதோ,
1: நீங்க போதோ எனக்கு.
2: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
2: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். சங்கீதம் 143:10. தேங்க்யூ அப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென்,
0: ஆமென்.
2: உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பரலோக பிதாவே, இந்த கால நேரத்தில் எங்களோடு பேசும்படி இந்த காலை தியானத்திற்காக எங்களுக்கு தெரிந்து கொடுத்த இந்த ஜீவ வார்த்தைக்காக நாங்களும் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு வாழ தேவையான பலனை அருளி செய்கிற தேவனே, இந்த நாளில் நாங்கள் 100% உங்களை சார்ந்து வாழ தேவையான ஆலோசனைகளை எங்களுக்கு அருளி செய்யும்படி எங்கள் மத்தியில் நீங்கள் பிரசன்னமாக இருக்கிறதற்காக நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். இந்த காலை தியானம் எங்கள் இந்த நாள் முழுவதற்குமான எங்களுடைய வாழ்க்கை அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: விருப்பத்தின்படி நம்மளை வாழ அனுமதிப்பான். ஆனால் நம்மளை குறித்த ஆண்டவருடைய திருவிழ சித்தத்தின்படி நம்மளை அவன் வாழவே விடவே மாட்டான். அவனுக்கு அது பிடிக்காத ஒரு காரியம். இன்னைக்கு நம்மளை குறித்த தேவ சித்தத்தின்படி நாம் வாழ துவங்குகிறோமோ அந்த நொடியிலேயே நாம் நம்முடைய பயணம் இலக்கை நோக்கிய ஒரு பயணமாகுது. ஆமாம், அங்கே நாம் வெறுமன ஒரு ஆகாயத்தை அடிக்கிறவனா நான் அந்த இடத்துல சிலம்பம் பண்ணலை, இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன்.
1: ஆமாம்,
0: சித்தம் செய்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் தேவன் அவர்களுக்கென்று நியமித்திருக்கிற இலக்க நோக்கி பயணிக்கிறவர்கள். ஆமாம்,
1: ஆமாம்.
0: இதை செய்யணும்னா அவருக்கு பிரியமானதை செய்ய அவர் நமக்கு என்ன செய்யணும், போதிக்கிறோம். இப்போ என்னன்னா, நம்ம அவருக்கு பிரியமானதை செய்ய நமக்கு அவர் என்ன செய்கிறார்னா போதிக்கிறார். அதில் ஏதாவது தடை இருக்கா?
1: இல்லவே இல்லை.
0: அவருக்கு பிரியமானதை செய்ய அவர் நமக்கு போதிச்சிருந்தோம், நாம் அவருக்கு பிரியமானதை செய்யலை அப்படிங்கிறது தான் பிரச்சனை. பிரியமானதை அவருக்கு எது பிரியம் என்பது அவர் நமக்கு போதிக்கலை அப்படிங்கிறது நம்முடைய பிரச்சனை இல்லை. அவருக்கு பிரியமான காரியத்தை அவர் நமக்கு போதிச்சும் நாம் அதன்படி செய்யலைங்கிறது தான் நம்முடைய பிரச்சனை. அப்போ இந்த காரியத்தை குறித்து இன்றைக்கி காலையில் கொஞ்சம் நாம் தியானிக்க போகிறோம். நாம் வாழ விரும்புகிற வாழ்க்கை வேறு, நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை வேறு. வாழ விரும்புகிற வாழ்க்கையும் உண்டு, நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையும் உண்டு. கிட்டத்தட்ட 99% மனுஷங்களுடைய எண்ணெல்லாம் அவங்க விரும்புகிற வாழ்க்கையை என்ன செய்யணும், வாழ்ந்து தங்களுடைய நாட்களை முடிக்கணும் அப்படிங்கிறதான் உலகத்தில் காணப்படுகிற உலக பிரகாரமான ஒரு சிந்தை. ஆனால் கிறிஸ்துவ அறிந்த மாத்திரத்தில் நமக்கு ஒரு தெளிவு வருது, இதுதான் நான் வாழ வேண்டிய வாழ்க்கை.
1: எஸ்,
0: ஒரு மனுஷன் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவனுக்கு போதிக்கிறவர் கிறிஸ்துவானவர்.
1: ஆமென்.
0: கிறிஸ்துவின் ஆவியானவர் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். அப்படின்னா நான் என்னென்னமோ வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, ஆனால் நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை எனக்கு என்ன செய்யுங்க, போதிங்க. வாழ வேண்டிய வாழ்க்கையை ஜீசஸோட லைஃப்பில் பாருங்கள், அந்த வேண்டும் வேண்டும் வேண்டும்ன்றது அநேக இடத்துல வரும். சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் என்ன செய்யணும்,
1: பூமியில்
0: உயர்த்தப்பட வேண்டும். நான் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க
1: வேண்டும்
0: வேண்டும் வேண்டும். நான் என் பிதாவு கடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியீர்களா? இந்த வேண்டும் இன்னும் நான் மற்ற அநேக ஊர்களிலும் போய் பிரசங்கம் பண்ண
1: வேண்டும்
0: வேண்டும். இந்த வேண்டும் வேண்டும்ங்கிறது ஆண்டவருடைய ஜீவியத்தில் சுவிசேஷ புஸ்தகங்களில் இந்த பதம் வந்து மறுபடியும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சும்மா எழுத்து நடக்காகலாம், அது என்ன செய்யலை, அப்படி
1: எழுதலை.
0: அதுக்கு உள்ள அர்த்தமே என்னன்னா, அவர் தாம் விரும்பினபடி வாழ்ந்தவர் அல்ல, பிதா விரும்பின ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சவர். அவர் வாழ வேண்டிய வாழ்க்கை என்ன என்பது அவருக்கு தெளிவாக போதிக்கப்பட்டிருந்துச்சு, அதை அவர் நன்கு அறிந்திருந்தார். ஆமென்,
1: ஆமென்.
0: அதனால் அவருடைய ஓட்டம் எப்படி இருந்துச்சு, இறுதி வரைக்கும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாம சரியா இலக்கை நோக்கி பயணித்தார். ஆமென்,
1: ஆமென்.
0: இந்த கால நேரத்தில் ஆண்டவர் கொடுக்குற இந்த தியானம் பாருங்க, நீ விரும்புகிற வாழ்க்கையை நீ வாழப்போறியா? அதுதான் எல்லாரும் வாழ்கிறாங்க. எல்லா மனுஷனும் வாழ்றது அவன் விரும்பின வாழ்க்கையை அவன் விரும்பினபடி என்ன செய்யறான்,
1: வாழ்கிறான்,
0: வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சந்ததியின் நடுவில் நீ வாழ வேண்டிய வாழ்க்கைய நீ வாழணுங்கிறதா உன்னை குறிச்சு என்னுடைய சித்தங்கிற ஆண்டவர்.
1: எஸ்
0: ஆமென்,
1: ஆமென்.
0: அப்ப இந்த காரியத்தை குறித்து தான் இன்னைக்கு நாம தியானிக்க போறோம். நான் வாழ விரும்புகிற வாழ்க்கை அது ஒரு அனுபவம், நான் வாழ வேண்டிய வாழ்க்கை இன்னொரு
1: அனுபவம்.
0: அனுபவம் உதாரணத்துக்கு ரூத்தினுடைய சரித்திரத்தில் மாமி பாருங்க, ரெண்டு மருமகளுக்கும் அவ ஒரு ஆலோசனை சொல்ற, அவங்க மேல உள்ள கரிசனையில அக்கறையில, என் மக்களே நீங்க திரும்பி போங்க, எனக்கு நான் வயசாயிருச்சு, இனிமேல் நான் ஒரு கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பெரியவன் ஆகிற வரைக்கும் நீங்க பொறுத்திருக்க முடியாது. ஏன்னா அந்த கலாச்சாரத்தில் அண்ணனுக்கு மனைவி வந்து விதவை ஆயிட்டாங்கன்னா தம்பி தான் அடுத்து வாழ்க்கை கொடுத்து அந்த சுதந்திரத்தை காப்பாற்றணும். அந்த விதத்தில் என் ரெண்டு மகனும் இறந்துட்டான், இனிமேல் நான் வாழ்க்கைப்பட்டு எனக்கு ஒரு மகன் பிறந்து அவன் பெருசால வர்ற வரைக்கும் நீங்கள் பொறுத்திருக்க கூடுமா, மக்களே கூடாது. அதனால உங்கள் சொந்த ஊருக்கு நீங்கள் திரும்பி போங்க, உங்களுக்கு அமைகிற ஒரு ஒரு வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்யுங்க, வாழ்ந்து கொள்ளுங்க. அப்படித்தானே இருக்கு அந்த வசனம், வாசிக்கலாம்.
1: 13:12 என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல, அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகள் பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். ஹல்லேலூயா.
0: அந்த பாருங்களேன், மேலதான் இருக்கு அந்த வசனம், நான் கேட்ட வசனம் 9, கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க
1: செய்வாரா
0: செய்வாராக. நீங்க போங்க, நீங்க போனீங்கன்னா நீங்க விரும்புற மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு என்ன செஞ்சிடும்,
1: கிடைச்சிடும்,
0: கிடைச்சிரும். அந்த வாழ்க்கைய நீங்க சுகமா வாழ்ந்திருக்க உங்களுக்கு தேவன் கிருபை செய்வாராக அப்படிங்கிற ஒரு ஆலோசனைய அக்கறையில் அவங்க மேலே நகம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இந்த ஆலோசனை அதை ஒருபால் அதை அப்படியே எடுத்துக்கிட்டான், எடுத்துக்கிட்டு அவள் விரும்பின வாழ்க்கையை தெரிந்து கொள்ள அவள் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி போயிட்டான். ஆனால் ரூத் பாருங்க, அவள் மனசில் ஏதோ ஒரு உள்ளுணர்வு வந்திருக்கும் போல இருக்கு, இல்லை மாமி சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு
1: இல்லை,
0: இல்லை இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாதை, நான் தெரிந்து கொள்ள வேண்டிய பாதை என் மாமியோட சேர்ந்து நடக்கிறது தான் அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு ஒரு மனச்சாட்சியில் ஒரு தெளிவு இருந்துச்சு. ஆமென்,
1: ஆமென்.
0: அந்த அந்த தெளிவை மீறி அவளால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல. அவளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இல்ல மாமி நல்ல சொல்றாங்க, நல்ல ஆலோசனை மாமி சொல்றது, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு இப்ப சரியா என்னன்னா படல, அதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி ஆலோசனை நல்ல ஆலோசனை தான்
1: அப்படின்னு.
0: சில சமயங்கள்ல நாம நடக்க வேண்டிய பாதையை குறித்து தெளிவு நமக்கு இருக்கிறப்ப, நாம நிறைவேற்றி முடிக்க வேண்டிய சித்தத்தை குறித்து தேவன் நம்மிடத்துல பேசி இருக்கிறப்ப, மற்றவங்க நம்ம மேலே உள்ள அக்கறையில் எவ்வளோ நல்ல ஆலோசனைகளை சொன்னாலும் அந்த பாதையில் நடக்க நம்மளால் தந்தைவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க கேத்தலிக்கில் அவங்களுடைய பங்கில் இருந்து ஊழியர் செஞ்சிட்டு இருந்த நாட்களில் சாத்திரசம்பட்டியில் ஒரு பலத்த அசைவு, ஒரு பெரிய எழுப்புதல் பற்றி இருந்துச்சு. கத்தோலிக்க மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு தாக்கம். ஆனால் அந்த நேரத்தில் தந்தையவர்களை வந்து ஆண்டவர், இல்லை நீ ஒரு குறிப்பிட்ட பங்கில் இருந்து பணி செய்ய மட்டும் நான் உன்னை அழைக்கலை, நீ ஒரு சுவிசேஷகனா, நீ வந்து பல இடங்களில் போய் என்னுடைய நாமத்தை நீ அறிவிக்கணும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெளிவாக அப்பாவுக்கு அந்த காலிங்கை குறித்த நிச்சயத்தை தேவ சித்தம் வெளிப்பாடாக கடந்து வருது. அப்போ அதுக்கு கீழ்ப்படிய அப்பா முடிவெடுக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய தேவ ஊழியர், அப்பாவை அழைச்சி இந்த காரியத்தை நான் செய்ய போறேன்னு சொன்ன உடனே, நீ செய்யவே கூடாது, நான் சொல்றேன், இந்த செயலை நீ என்ன செய்யாத,
1: செய்யவே செய்யாது,
0: நீ வந்து அப்படி செய்யக்கூடாது, நீ வந்து நான் சொல்றபடி செய், நீ அங்கிருந்து தான் என்ன செய்யணும், ஊழியத்தை
1: செய்யணும்
0: செய்யணும்னு சொல்லி அவங்க ரொம்ப உரிமையாக கண்டிச்சிருக்கிறாங்க. அப்போ அப்பா சொல்லுவாங்க, டே பெரிய தேவ மனுஷன் தாண்டா, ஆனாலும் பாரு அந்த இடத்துல அவங்க சொன்னதில் எனக்கு உடன்பாடு
1: இல்லை,
0: அவங்க நம்ம மேலே உள்ள பிரியத்தில் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் நான் எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை தான் செய்யணும்னு முடிவெடுத்து இதுதான் எனக்குன்னு தேவன் நியமித்த பாதை, இது தான் நான் ஓட வேண்டிய ஓட்டம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்ததுனால அந்த ஆலோசனைக்கு நான் செவி கொடுக்கலப்பா அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியர் அது நிமித்தம் உள்ள ஒரு சங்கடத்தில் ரொம்ப வருஷமாக அப்பாவை நான் சொன்னது நீ கேட்கல அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் அவருடைய மனத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பின் நாட்களில் இந்த ஊழியத்தை ஆண்டவர் அற்புதமாக எடுத்து ஆண்டவர் உலகம் முழுவதும் இந்த ஆராதனை ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களை கொண்டு போன உடனே அவரே ஆச்சரியப்பட்டு என்னை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணி என்னை அங்கீகரித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சாட்சியை சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம மேலே உள்ள அக்கறையில் சிலர் சொல்கிற ஆலோசனை நல்லதாக இருந்தாலும் நம்மளால் ஏன் அந்த பாதையில் நடக்க முடியல அப்படின்னா, ஆண்டவர் நாம் எந்த பாதையில் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாட்டை நமக்கு ஏற்கனவே தந்திருக்கிறதுனால நமக்குள்ள ஒரு நிச்சயம் வரும் பாருங்க, இல்லை இது இல்லை இது இல்லை, இது நான் வாழ விரும்புகிற ஒரு வாழ்க்கை, ஆனால் இது நான் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. ரூத்து தான் வாழ வேண்டிய வாழ்க்கையை தெரிந்து கொண்டார்.
1: ஆமென்.
0: எவ்வளோ பெரிய வித்தியாசத்தில் போய் முடிஞ்சிருச்சு பாருங்க, ஒரே ஒரு தெரிந்து கொள்ளுதல். இந்த வாழ விரும்புகிற வாழ்க்கைக்கும் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் எவ்வளோ பெருசுன்னு நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் என்கிட்ட கேட்பீங்கன்னா அதுக்கான ஒரே பதில் வசனத்திலிருந்து நான் சொல்ல முடியும்னா, பூமியை பார்க்கலும் வானம் எவ்வளோ உயர்ந்திருக்கோ அதே போல் நாம் வாழ விரும்புகிற வாழ்க்கைக்கும் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு இடையில் உள்ள உயரம் அவ்வளோ பெருசு. நம்புறீங்களா நீங்க?
1: எஸ்.
0: அதனாலதான் சித்தம் செய்யணுங்கிறது அவ்வளவு ரொம்ப ரொம்ப உயிர் நாடியா இருக்கு. உயிர் நாடி நாம சித்தம் செய்து வாழ்கிற பொழுது அப்பதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய உண்மையான அடையாளமே என்னன்னு நமக்கு தெரிய வருது. என்னோட அடையாளமே நான் யாருங்கிறது அங்கதான் எனக்கே தெரிய வருது.
1: எஸ்.
0: ஆமே.
1: ஆமென்.
0: நாம வாழ விரும்புகிற வாழ்க்கையை வாழ்கிற பொழுது நம்முடைய அடையாளத்தை தொலைச்சிடுறோம், நம்முடைய அடையாளத்தை இழந்துடுறோம், நம்முடைய அடையாளம் என்னங்கிறத அறியாமலேயே வாழ்ந்து முடிச்சிடறோம். ஆனா நான் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறப்பதான் நான் யாருங்கிறது எனக்கே தெரியுது, என்னோட அடையாளம் என்னங்கிறது எனக்கே தெரியுது. 30 வயசுக்கு முன்னாடி என்னுடைய அடையாளம் வேற, நான் யாருன்னு எனக்கே தெரியல. ஆனால் என்னைக்கு இந்த ஜாஷுவா 30 வயசில் ஆண்டவர் சந்திச்சு இதாண்டா நீ வாழ வேண்டிய வாழ்க்கை அப்படின்னு எனக்கு இந்த பாதையை காட்டினார் பாருங்க, அதுக்கு பிறகுதான் இந்த மீனவனுக்குள் இருக்கிற மனுஷனை பிடிக்கிறவன்றது எனக்கே தெரிய வந்துச்சு.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: அப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தின்படி கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம், எபேசியர் 2 சொல்லப்பட்டது போல. ஆனால் ஒன்ஸ் ஆண்டவரை நாம் அறிஞ்ச பிறகு அவர் இன்னொரு காரியத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார், இதுவரை நீ விரும்பின வாழ்க்கையை வாழ்ந்த, ஆனால் இந்த புள்ளியிலிருந்து தான் நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கணும்.
1: எஸ்.
0: அங்கே தான் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடச்சிச்சு, அங்கே தான் நாம் யாருங்கிற ரகசியம் நமக்கே
1: தெரிய
0: வந்துச்சு. இப்போ உலகத்தோட நிலைப்பாடு என்னன்னா, எப்படினாலும் வாழலாம், எப்படினாலும் வாழ்றதுல தவறே
1: இல்லை,
0: இல்லை ஒரு வாழ்க்கையா, இஷ்டம் போல வாழ்ந்து எதெல்லாம் அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சு வாழ்ந்து என்ன செஞ்சிரு,
1: மடிஞ்சு போ.
0: அந்த மாதிரி வாழ்றதுல எந்த தவறும் இல்லை, இதுதான் உலகத்தினுடைய நிலைப்பாடு. ஆனா ஆவிக்குரிய பிள்ளைகள், தேவ பிள்ளைகளுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, எப்படினாலும் வாழ என்னால முடியும், அதுக்கான அதிகாரம் உரிமை எனக்கு கம்ப்ளீட்டாக வழங்கப்பட்டிருக்கு, ஆனால் நான் அப்படி வாழ விரும்பலை, ஏன் இப்படி வாழ விரும்பல அப்படின்னா, நான் என்ன குறிச்ச தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னு நான் முடிவெடுத்துட்டேன், தீர்மானிச்சிட்டேன். அதுதான் நான் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை.
1: ஆமென்.
0: அதுதான் நான்
1: வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை.
0: 1 கொரிந்தியர் 6:12 பவுலுக்கு இந்த நோக்கம், இந்த தெளிவு இருந்ததுனாலதான் அவர் அருமையா சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 6:12
1: எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு.
0: எப்படி வேணாலும் வாழ்றதுக்கு எனக்கு என்ன உண்டு?
1: அதிகாரம் உண்டு.
0: நான் விரும்புறபடியெல்லாம் வாழ்றதுக்கு எனக்கு
1: அதிகாரம் உண்டு.
0: ஆகிலும் எல்லாம்
1: தகுதியாய் இராது.
0: எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு
1: அதிகாரம் உண்டு.
0: ஆகிலும் நான் ஒன்றிற்கும்
1: அடிமைப்பட மாட்டேன்.
0: ஏன் இதை செய்ய முடியல அப்படின்னா, தாம் தாம் பயணிக்க வேண்டிய பாதை எது என்பதை குறித்த தெளிவு யாருக்கு இருந்துச்சு? பவுலுக்கு இருந்துச்சு. அவர் தன்னுடைய இஷ்டம் போல வாழ்ந்த மனுஷன் இல்லை, தேவனுடைய சித்தம் செஞ்சும் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிச்ச ஒரு மனுஷன்.
1: எஸ்.
0: ஆமென் சொல்.
1: ஆமென்.
0: எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. அருமையான மாரநாதாவோட ஸ்தாபகர் ஹென்றி ஜோசப் ஐயா குறித்த ஒரு ஒரு டெஸ்டிமனி நான், மாரநாத பாஸ்டர்ஸில் ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, மன்னார்குடியில் ஒளி சேர பாஸ்டர் அன்பையா ஹென்றி, அவங்க சொன்னாங்க ஒரு முறை, ஐயாக்கு 90வது பிறந்தநாள்லாம் 88 என்னன்னு தெரியல. அந்த பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு அவங்க ஃபின்னேனை வந்து காரில் சேர்ச்சு கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ தன்னோட பிறந்தநாளுக்கு தான் நாம் போகிறோம் அப்படிங்கிறது ஐயாவுக்கு தெரியாததுனால, அந்த நினைவெல்லாம் அப்போ தப்பி தப்பி இருந்ததுனால, அவங்க போகிற வழியில் ஃபின்னி நட்டு சொன்னாங்களாம், ஃபின்னி நீ கல்யாணத்தை நீ நடத்தி வை, நான் செய்து கொடுக்குறேன் அப்படின்னாங்களாம். அப்போ அண்ணன் சொன்னாங்களாம், இல்லைப்பா நம்ம கல்யாணத்துக்கு போகல, உங்கள் பிறந்த நாளை கொண்டாட நம்ம போகிறோம் அப்படின்னு. அப்பப்போ அந்த நினைவு வருமா, அப்புறம் அது தப்பிடுமா, அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஐயாவுக்கு பிறந்த நாளை கொண்டாடி அந்த எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறப்ப கூடி வந்திருந்த ஊழியர்கள்லாம், எங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லி ஐயாட்ட கேட்டிருக்கிறாங்க. அவங்களே நினைவு தவறி அப்பப்போ தான் நினைவு வருது, பிரசங்கம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் பாஸ்டர் சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் ஒரு தெளிவு பாருங்கள், மைக் எடுத்து ஐயா சொன்னாங்களாம், நான் என்னென்னமோ காரியங்களை நான் ஊழியத்தில் செய்ய விரும்பினேன், ஆனால் பாருங்கள் நான் விரும்பினபடி எதையுமே என்னால் செய்ய முடியல. ஆனால் இந்த வாழ்க்கையினுடைய இறுதி நாட்களில் என்னால் ஒன்று சொல்ல முடியும், அவர் விரும்பின எல்லாத்தையும் செஞ்சேங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது அப்படின்னாரான். எவ்வளோ ஒரு அந்த வயோதிகத்திலையும் அந்த மேலே வச்ச கிருபை, அந்த நினைவு தவறி தவறி இருந்த நேரத்துலையும் அந்த அபிஷேகம் பேசுது பாருங்கள். ஐயா பேசலை, இது பேசிச்சு
1: அபிஷேகம்
0: பேசிச்சு. I don't do the things I had planned and desire to do in my ministry, but everything that God had in mind to do through me, he did it.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Enna kondu ennala seiyanonu solli avar manasil nenachirundaro adu enna kondu senju mudichar.
1: Yes.
0: Ana naan nenacha edhai ennala seiya evlo oru vaalka ratna surkama rendu varila mudiyudu, ana adanudaiya ulla irukra adakkam pakkam pakkama puthangal edalam.
1: Amen.
0: அப்படி ஒரு நெகட்டிவ். ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.

0: சில சில சில வார்த்தைகளை சும்மா நம்ம வாசிச்சுட்டு போக முடிகிறது இல்லை, அதுல ஒரு செறிவு இருக்கு.
1: என்ன
0: இருக்கு?
1: செறிவு.
0: வாழ்க்கையில நிறைவு இருக்கணும், வாழ்க்கையில ஒரு செறிவு, அப்படி தியானிக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை. அது இஷ்டம் போல வாழ்ற வாழ்க்கையில அந்த செறிவு என்ன செய்யாது?
1: இருக்கவே இருக்காது.
0: இருக்காது. அவருடைய சித்தம் என்னங்கிறத அறிஞ்சு அவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிற மனுஷங்க இப்படிதான் வாழணும், இந்த வாழ்க்கையை வாழதான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு என்கிற அந்த தெளிவை அறிஞ்சு அந்த சித்தத்தின் மையத்தில் இருக்கிற அந்த வாழ்க்கை சரித்திரங்கள்ல தான் பின் சந்ததியை போஷிக்கக்கூடிய செறிவு இருக்கு. ரூத்தோட சரித்திரத்தை வாசிக்கிறப்ப இந்த தலைமுறையை போஷிக்கிறதுக்கு தேவையான செறிவை ஊட்டத்தை அந்த சரித்திரத்திலிருந்து பெற்றுக்கொள்றோம்ல. அந்த மாதிரி நாம தான் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்றான் பாருங்க, அவனோட லைஃப்ல பிறரை ஆசீர்வதிக்க தேவையான அந்த செறிவு, அந்த அடர்த்தி, அந்த தெய்வீக அடர்த்தி அங்க நம்மளால அதை பார்க்கவே முடியாது. இப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், எப்படினாலும் நம்மளால வாழ முடியும், எல்லாராலும் முடியும். ஆனா நாம வாழ வேண்டிய வாழ்க்கை என்னங்கிறத அறிஞ்சாச்சுன்னா நம்ம விரும்புறபடி நம்மளால வாழ முடியறது இல்லை. நான் விரும்புகிறபடி வாழ முடியாதபடி எது என்ன தடை செய்யுதுன்னா நான் வாழ வேண்டிய வாழ்க்கை என்னங்கிறத அறிஞ்சிட்டேன். அதனால நான் வாழ வேண்டிய வாழ்க்கை என்னங்கிற தெளிவு எனக்கு வந்துட்டதுனால இப்போ நான் விரும்புகிறபடி என்னால் வாழ முடியலை. அதுதான் இந்த வசனம் 1 கொரிந்தியர் 6:12. ஏன் எல்லாரும் நான் விரும்புகிறபடி ஏன் பவுலால் வாழ முடியலை அப்படின்னா, தான் வாழ வேண்டிய வாழ்க்கை என்ன அப்படிங்கிற ஒரு வெளிச்சம், ஒரு தெளிவு யாருக்கு வந்துருச்சு? பவுலுக்கு வந்துருச்சு. பல சமயங்களில் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை என்னங்கிற அந்த தெளிவு நமக்கு இன்னும் இல்லாததுனால தான் நாம் விரும்புகிறபடியெல்லாம் வாழ துணிஞ்சிடுறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள நாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை என்னங்கிறத எங்களுக்கு உணர்த்தியருளும், எங்களுக்கு போதித்தருளும்.
1: ஆமென்.
0: உம்முடைய ஆவி செம்மையான வழியில் எங்களை என்ன செய்வாராக?
1: நடத்துவாராக.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: தங்களுக்கு பிரியமானதை, தங்களுடைய மாம்சமும் மனசும் விரும்புகிறத செய்யாம, தனக்கே பிரியமா நடக்கிறவன் என்ன பண்றான்? தன்னுடைய மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்யறான். அப்ப தங்களுக்கு பிரியமானதை செய்யாம அவருக்கு பிரியமானதை செய்யற மனுஷங்க விசேஷமானவங்க. ஆமென்.
1: ஆமென்.
0: இந்த அவருக்கு பிரியமானதை யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க தான் தாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை என்னங்கிறத அறிஞ்சிருக்கிற மனுஷன். அந்த மனுஷன் தான் தான் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்கிற மனுஷன். ஆமென்.
1: ஆமென்.
0: இவங்க தான் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடுகிற மனுஷங்க. ஜீசஸை குறித்து இந்த சாட்சி ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:29 என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். யோவான் 8:29. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா
1: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார்.
0: பிதாவுக்கு பிரியமானவைகளை, I always do what pleases him. எனக்கு பிரியமானதை நான் செய்யல, என்னை அனுப்பின பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறேன். எப்பொழுதாவது இல்லை,
1: எப்பொழுதும்.
0: பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா ஒவ்வொரு நொடியும் பிதாவுக்கு பிரியமானத செஞ்சு வாழ்ந்த ஒரு ஒரு ஒரு ஒரு முன்மாதிரி நம்முடைய அருமை இயேசு கிறிஸ்துவானவர். ஆமென்.
1: ஆமென்.
0: அவர் வந்ததே எதுக்குன்னா அவருக்கு பிரியமானதை செய்ய இல்லை, தம்மை அனுப்பின பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்யவே இந்த பூமியில் அவர் மனிதனாக என்ன செய்தார்? அவதரித்தார். அதை குறித்து பாருங்களேன், சங்கீதம் 40:7-8 மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம் வார்த்தை முன்னோரிக்கப்பட்டது பாருங்க. அப்பொழுது நான்,
1: இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன்.
0: இதோ வருகிறேன். எதற்கு வருகிறேன்? உமக்கு பிரியமானதை செய்ய
1: விரும்புகிறேன். வருகிறேன்.
0: எதற்கு வந்தேன்? உமக்கு பிரியமானதை
1: செய்ய
0: செய்ய விரும்புகிறேன். ஆமென்.
1: ஆமென்.
0: அப்ப கவனிங்க, அவருக்கு பிரியமானதை நாம நிறைவேற்றுவோம், நமக்கு பிரியமானதை அவர் நிறைவேற்றட்டும். ஆண்டவரே, நான் வந்திருக்கிறது எதுக்கு? உமக்கு பிரியமானதை நிறைவேற்ற.
1: எஸ்.
0: எனக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்பல. எனக்கு பிரியமானதை நான் செஞ்சா மனுஷிகம், ஆனா நான் பிரியப்படுறதை எனக்கு நீங்க செஞ்சா அது என் ஜெபத்துக்கு கிடைச்ச பதில். எத்தனை பேர் புரிஞ்சு நான் சொன்னது?
1: ஹல்லேலூயா.
0: சங்கீதம் 24 வாசிக்கிறோம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம்
1: நிறைவேற்றுவாராக
0: நிறைவேற்றுவாராக. அப்ப நாம விரும்பக்கூடாதா எதையுமே அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல? விரும்புறபடி வாழ்றதுக்கு எனக்கு என்ன இல்லையா?
1: உரிமை இல்லையா?
0: உரிமை இல்லையா? நான் என்ன அடிமையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி மனசுல எழுன்னா, ஒரு சின்ன காரியம் பாருங்க. நாம விரும்புறத விரும்புறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. தகுதியான விருப்பங்களை குறித்து நான் சொல்கிறேன், முறையான விருப்பங்களை குறித்து சொல்கிறேன், முறையற்ற விருப்பங்களை குறித்து நான் என்ன செய்யலை சொல்லலை. இந்த முறையான விருப்பங்களை ஆண்டவரிடத்தில் ஜெபத்தில் தெரிவிக்கிற பொழுது அந்த தேவையை அவர் நிறைவேற்றினா அது சாட்சி.
1: ஹல்லேலூயா.
0: என் விருப்பத்தை அவர் நிறைவேற்றணும், என் விருப்பத்தை நானே நிறைவேற்றிக்கிற கூடாது.
1: எஸ்.
0: அப்போ நம்முடைய விருப்பத்தை நாமளே நிறைவேற்றிக் கொள்றதுக்கு நமக்கு ஜெபம் தேவையில்லை. நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுறதுக்கு தான் என்ன தேவை? ஜெபம் தேவை. ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஒரு முறை தோட்டத்தில், ஜெப தோட்டத்தில் தான் ஒரு கீபோர்டு தேவை இருந்துச்சு. அப்போ அந்த அப்போ வில்சன் இருந்தான், சித்தப்பாவுடைய அப்பாவுடைய தம்பி பையன் வில்சன். இப்போ வில்சனுக்கு ஒரு கீபோர்டு இன்னொன்று வாங்கிக்கணும்னு ஆசை.
1: அப்படிதானே? இதா? ஆமாம். அந்த போர்டு கொஞ்சம் ஃபால்ட்டாக இருந்துச்சு 2100. அதனால அப்பா ஒரு 910 இருந்தால் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு வில்ஸ் அப்பா கிட்ட சொல்லியிருந்தார்.
0: என்ன நடந்துச்சு அப்போ?
1: அப்போ அப்பா சொன்னாங்க, டே நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம தேவையை அவர் நோக்கி பார்ப்போம், கட்டாயம் ஆண்டவர் சந்திப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்பா.
0: அந்த கீபோர்டு எவ்வளோ விலை வரும்?
1: அப்போ 1 லாக் கிட்ட.
0: 1 லட்சம். 1 லட்சம் ரூபா கீபோர்டை உடனே வாங்கி கொடுக்கறதுக்கு அப்பாவால் முடியுமா? முடியாதா?
1: கட்டாயம் முடியும்.
0: அவ்வளவு ஊழியத்தில் கஷ்டப்படுறாங்க. ஒரு செகண்ட்ல என்ன செய்யலாம்?
1: வாங்கிடலாம்.
0: ஒரு வாங்கிடலாம். ஆனால் அவங்க என்ன செய்யலை? டேய் வாங்குவோம், பேசாமல் ஜோம் பண்ணுவோம், ஜோம் பண்ணுவோம்னு சொல்லி என்ன பண்ணியாச்சு? ஜோம் பண்ணியாச்சு. என்ன நடந்துச்சு?
1: ஜோம் பண்ண 1 வாரம் அல்லது 2 வாரத்துக்குள்ளே தான் நினைக்கிறேன், ஒரு நேரம் ஒரு ஃபேமிலி அப்பாவை பார்க்க வந்தவங்க ஒரு செக் எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க 1 லாக். அப்புறம் அப்பா கூப்பிட்டு, வில்ஸ் நம்ம ஜெபம் பண்ண கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், வாங்கடா இப்போ இந்த அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: அப்போ தான் அந்த பாட்டு நினைக்கிறேன், தேவையான அனைத்தை மிகுதியாய் தந்துடுவார், நம்ம

0: அப்ப இது வேணும் அது வேணும்னு சில காரியங்கள் மேல ஆசைப்படுறதுல தவறு இல்லை, ஆனா அந்த ஆசையை வந்து அவர்ல நிறைவேற்ற.
1: ஆமென்.
0: ஆண்டவர் சொல்றதுல தவறு
1: இல்லை.
0: ஆண்டவர் சொல்ல நீ நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் அதிகமா வாங்குவேன்னு சொல்ல
1: மிகவும் அதிகமா அவர் செய்வார்.
0: நீ நினைச்சு செய்யலடா, அதோட அதிகமா உன்ன போய் வாங்குடா அப்படின்னு சொல்லல. நீ நினைச்சதை விட நீ நினைச்சு என்கிட்ட வேண்டிக்கிட்ட பாரு, நீ மனசுல ஒண்ணு நினைச்சு என்கிட்ட வேண்டுதல் செஞ்ச பாரு, அதை விட உனக்கு நான் அதிகமா செய்வேன்.
1: ஆமென்.
0: அப்ப எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்த, உலக மனுஷன் உன்ன ஆசைப்பட்டானா உன்னை விரும்பிட்டானா அதை வாங்க போயிடுறான்.
1: எஸ்.
0: ஆனா தேவ மனுஷன் உன்னை விரும்பிட்டானா ஜெபிக்க போயிடுறான்.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: நீங்க விரும்பினதை வாங்க போறியா, நீ விரும்பினதை அடைய ஜெபிக்க போறியா?
1: ஜெபிக்க போகிறேன்.
0: நீங்க எனக்கு பொருத்தனை பண்ணுங்க, காசு இருந்தாலும் ஆண்டவர் என்ன விரும்பினது உடனே போய் கடைக்கு போய் வாங்காம அதை முதல்ல ஜெபத்துல வைக்க எனக்கு என்ன செய்யுங்க ஆண்டவர்.
1: கிருபைதாங்க.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப நாம விரும்புறத அடைய என்ன தேவையில்லை?
1: ஜெபம் தேவையில்லை.
0: நாம விரும்புகிறத அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளணும்னா எனக்கு ஜெபம் தேவை.
1: எஸ்.
0: கோரேசு குறிச்ச சாட்சி என்ன? எனக்கு ஏசாயா 44:28 எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான்.
1: ஆமென்.
0: எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். ஸோ தேவனுக்கு பிரியமானதை கோரேஸ் நிறைவேற்றுகிறார். எப்படி? ஜெபம் பண்ணி. தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்ற என்ன தேவை?
1: ஜெபம்.
0: ஜெபம் தேவை. நமக்கு பிரியமானதை தேவன் நிறைவேற்றினாலும் என்ன தேவை?
1: ஜெபம்.
0: ஜெபம் தேவை. சங்கீதம் 24 அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம்
1: நிறைவேற்றுவாராக.
0: கவனிங்க, தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்றணும்னாலும் நமக்கு ஜெபம் தேவை, நமக்கு பிரியமானதை அவர் நிறைவேற்றணும்னாலும் நமக்கு ஜெபம் தேவை.
1: ஆமென்.
0: ஆண்டவர், இந்த விருப்பத்தை நான் உம்மிடத்துல சொன்னதுனால இந்த விருப்பம் எனக்கு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்ற சாட்சி என் வாழ்க்கையில அநேகம் காணப்படும். எனக்கு
1: என்ன
0: சொல்ல வர்றாரு ஆண்டவர்? அப்போ அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு ஜெபம் தேவை, நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றணும்னாலும் நமக்கு என்ன தேவை?
1: ஜெபம்.
0: ஜெபம் தேவை. அப்ப நமக்கு விருப்பம் வந்தோடனே நம்மகிட்ட இருக்குங்கிறதுனால அதை வாங்க போயிடக்கூடாது. நமக்கு விருப்பம் வந்தா முதல்ல அதை எங்க வச்சிரு?
1: தேவ சமூகத்துல.
0: சமூகத்துல வச்சிரு, ஜெபத்துல வச்சிரு. கர்த்தரை என்ன செய்வாராக? நிறைவேற்றுவாராக. அருமையான இதெல்லாம் வந்து, காசு எனக்கு இருந்தாலும் நான் இன்னும் உங்களை தான் நான் சார்ந்திருக்கிறேன் ஆண்டவரேன்னு நாம சொல்றதுக்கு இதுதான் சாட்சி.
1: ஆமென்.
0: இருக்குங்கிறதுனால நான் பாட்டில எனக்கு இஷ்டமானது செய்ய நான் ஓடிடல ஆண்டவரே, அதையும் நீங்களே செஞ்சு கொடுத்துட்டா ரொம்ப நல்லது.
1: இதுவரைக்கும் சாட்சியாய் சொல்லுகிறோம், எந்த பொருளாக இருந்தாலும் தேவ சமூகத்துல கேட்டு அவர்கிட்ட ஜெபிச்சு இருக்கோ இல்லையோ, இதுவரைக்கும் அவர் சமூகத்துல ஜெபித்து வாங்கக்கூடிய பலனை இங்க எல்லாருக்கும் தந்த கர்த்தருக்கு 1000 கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்.
0: ஆண்டவரே, இது கடையில போய் வாங்கினது இல்ல, இது உங்கள்கிட்ட கேட்டு வாங்கினது.
1: ஹல்லேலூயா.
0: கேட்டேன், நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க.
1: ஆமென்.
0: அப்படின்னு சொல்ற அளவு ஜெபத்துல நாம அவரையே சார்ந்திருக்க கர்த்தர் நம்மளை பழக்குவிப்பாராக.
1: ஆமென்.
0: அந்த மாதிரிப்பட்ட சாட்சிகளால நம்மளோட வாழ்க்கை நிறைந்திருப்பதாக.
1: ஆமென்.
0: இந்த மாதிரி அநேக சாட்சிகள் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற பொழுது அதுதான் பின் சந்ததிக்கு தேவைப்படுகிற மிகப்பெரிய ஒரு செறிவாயிருது.
1: எஸ்.
0: அதுல தேவனுடைய அடர்த்தி காணப்படுது.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ரூபாவுக்கு ஒரு போனுக்காக கிட்டத்தட்ட 8 மாசமா தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கர்த்தர் தேவைகளை சந்தித்தார், போன் வாங்கித்தார், கர்த்தர் உதவி செய்தார்.
0: அப்ப நாம வாழ்க்கை வாழ்றது நாம விரும்புற வாழ்க்கையா அல்லது நாம வாழ வேண்டிய வாழ்க்கையா? எந்த அளவு நாம வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையானது ஆக்கப்பூர்வமா இருக்கும்.
1: எஸ்.
0: ப்ரொடக்டிவா இருக்கும். எந்த அளவு நாம வாழ வேண்டிய வாழ்க்கைய வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்வானது ஆக்கப்பூர்வமா இருக்கும்.
1: எஸ்.
0: இங்க இன்னொரு ரகசியத்தை கவனிங்க. முதல்ல என்ன சொன்னாரு? எப்பா என்னோட சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு, என் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு ஜெபம் தேவை. அதே போல உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றணும்னாலும் நீ உனக்கு என்ன தேவை?
1: ஜெபம் தேவை.
0: ஜெபம் தேவை. என் விருப்பத்தை நீ நிறைவேற்று, உன் விருப்பத்தை நான் என்ன செய்றேன்?
1: நிறைவேற்றுறேன்.
0: எல்லாமே த்ரூ
1: பிரேயர்.
0: பிரேயர். அவருடைய சித்தப்படி, அவர் விரும்புகிறபடி, அவருக்கு பிரியமானதை நாம் செய்கிற பொழுது தான் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை என்ன செய்கிறோம், வாழ்கிறோம். அந்த வாழ்க்கையில் தான் ஒரு பெரிய ஒரு அடர்த்தி இருக்குது, ஒரு செறிவு இருக்குது. இப்போ அடுத்த ரகசியத்துக்கு கவனிங்க. நாம் வாழ்கிறதுக்கு ஜெபமே தேவையில்லை. வாழ்கிறதுக்கு என்ன தேவையில்லை?
1: ஜெபமே.
0: ஆனால் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கட்டாயம் ஜெபம் தேவை.
1: ஆமென்.
0: ஜெபமே இல்லாமல் என்ன செய்ய முடியும்? நம்மளால வாழ முடியும். உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்றான், ஜெபிச்சா வாழ்றான்.
1: இல்லை,
0: யார் ஜெபம் பண்ணுறா? கோடான கோடி ஜனம் வாழுது. நான் ஜெபிச்சேன் அதனால வாழ்றேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்?
1: சொல்லவே முடியாது.
0: அப்போ வாழ்றதுக்கு என்ன தேவையில்லை?
1: ஜெபமே தேவையில்லை.
0: ஜெபம் தேவையில்லை. மூச்சு காத்து இருந்தால் போதும், சோறு தண்ணி இருந்தால் போதும், வாழ்ந்துடலாம். சாப்பாடு, வீடு, கொஞ்சம் சம்பாத்தியம், சுவாசிக்கிறது காற்று, உடல் ஆரோக்கியம், இதெல்லாம் இருந்தால் போதும். என்ன செஞ்சிடலாம்?
1: வாழ்ந்துடலாம்.
0: இதுக்கு போய் ஜெபங்கமோ சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எந்த காலத்தில் இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு நம்மளை பார்த்து சிரிச்சிருவான் எல்லா பேரும். அப்போ வாழ்றதுக்கு தேவை என்ன இல்லை?
1: ஜெபம்.
0: ஜெபம் இல்லை. ஆனால் நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கணும்னா எனக்கு
1: ஜெபம் தேவை.
0: ஹல்லேலூயா. ஜெபம் இல்லை, அத்தியாவசிய தேவை.
1: எஸ்.
0: ஆமே.
1: ஹல்லேலூயா.
0: நாம வாழ வேண்டிய வாழ்க்கைய நாம அறிஞ்சிருக்கிறதுனால தான் நமக்கு இப்ப என்ன தேவைப்படுது?
1: ஜெபம் தேவைப்படுது.
0: இதுக்கு முன்னாடிலாம் நம்ம இருந்தா நம்ம ஜெபிச்சு தான் வாழ்ந்தோம்.
1: இல்லை,
0: ஏதோ காலையில எழுந்தம்மா, பல் விளக்கணுமா, டீ தண்ணியை குடிச்சோமா, என்ன தேவை போனோமா, வந்தோமா, சுத்தனமா, இஷ்டம் போல ஆட்டம் போட்டோமா, தூங்கினோமா, அப்படிதான் நம்ம லைஃப் என்ன செஞ்சு
1: போச்சு.
0: ஆனா இப்ப மட்டும் ஏன் ஜெபம் ஜெபம் ஜெபம்னு நிக்கிறோம்?
1: வாழ வேண்டிய
0: வாழ வேண்டிய வாழ்க்கை என்னன்னு
1: வாழ்வதற்கு
0: தெரிஞ்சிருச்சு. நியமிக்கப்பட்ட பாதை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. வாழ்க்கையை குறித்த நோக்கம் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. இவ்வளவு காரியம் எனக்கு இப்ப குறிச்ச தெளிவு வந்துட்டதுனால, என்ன வந்துட்டதுனால,
1: தெளிவு
0: வந்துட்டதுனால, இந்த வாழ்க்கைய ஜெபம் இல்லாம என்னால என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. முதல்ல வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன தேவையில்லை?
1: ஜெபம் தேவையில்லை.
0: நல்லா ஜெபிக்காம தூங்கினா போதும். ஆனா இப்ப வாழ வேண்டிய வாழ்க்கை என்னங்கிறது தெரிஞ்ச பிறகு இப்ப தூங்காம ஜெபிக்க வேண்டியிருக்கு.
1: எஸ்.
0: எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு பாத்தீங்களா? அப்படி அப்ப நாம வாழ வேண்டிய வாழ்க்கைய வாழ்றதுக்கு நமக்கு என்ன தேவை? ஜெபம். ஜெபிக்கலன்னா நான் விரும்புற வாழ்க்கையை வாழ போயிருவேன்.
1: எஸ்.
0: அந்த பழைய பழைய பழைய பழைய ஓல்டு குரூவ்ஸ், அதுல தடத்துல என் கால் ஆட்டோமேட்டிக்கா என்ன
1: செஞ்சிடும்?
0: பதிஞ்சிரும் போய். எப்பெல்லாம் பாருங்க நாம ஜெபக்குறைவு என்னைக்கெல்லாம் நிகழுதோ அந்த நாள்ல பூரா நாம விரும்புற வாழ்க்கையை தான் நம்ம வாழுவோம். என்னைக்கு ஒழுக்கமா ஜெபம் பண்ணமோ அன்னைக்கு தான் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்வோம். அப்போ நான் விரும்புற வாழ்க்கைய வாழாதபடி என்னை எது தடை செய்யுது அப்படின்னா நான் ஏறெடுக்கிற ஜெபம்.
1: ஜெபம்
0: அந்த நாளை எனக்கு அர்த்தம் உள்ளதை என்ன செய்யுது?
1: மாற்றி
0: மாத்துது. அதனாலதான் வாழ்றதுக்கு ஜெபம் இல்லை, வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கத்தான்
1: ஜெபம்.
0: அதனாலதான் கெச்சமனையில பிரேயரே வந்துச்சு. ஆகிலும் என்னுடைய
1: சித்தத்தின்படி அல்ல,
0: சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினா.
1: ஆமென்.
0: ஏன் விருப்பப்படி செய்யறதுக்கு, ஏன் சித்தப்படி செய்யணுன்றதுக்கு அந்த இடத்துல ஜெபமே எனக்கு தேவையில்லை. ஆனா எதுக்கு அங்க ஜெபம் தேவைப்பட்டுச்சுன்னா, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எனக்கு பலன் தாரும்.
1: ஆமென்.
0: இதுதான் நான் பயணிக்க வேண்டிய பாதை, இதுதான் நான் சுமக்க வேண்டிய சிலுவை, இதுதான் நான் அடைய வேண்டிய மரணம், இதுதான் நான் கடந்து செல்ல வேண்டிய எனக்குன்னு நீங்க நியமிச்சிருக்கிற பாதை. இதை செஞ்சு முடிக்க எனக்கு என்ன தேவை? ஜெபம் தேவை. அது ஏதோ வாழ்றதுக்காக அங்க ஜெபம் பண்ணல, வாழ்ந்து முடிக்க வேண்டிய வாழ்க்கைக்காக கத்துறங்க ஜெபம் பண்ணின.
1: ஆமென்.
0: அதான் கச்சமனே. இன்னைக்கும் கூட பாருங்க, நம்ம வாழ்ந்து முடிக்க வேண்டிய, நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை குறிச்ச தெளிவு எனக்கு வர்றப்பதான் நான் என்ன பண்றேன், நான் ஜெபம் பண்ணவே நான் வர்றேன்.
1: ஹல்லேலூயா.
0: பவுல் பாருங்க, நான் என்ன செய்ய சித்தமா
1: இருக்கிறீர்
0: அப்படிங்கிற கேள்வியை கேட்டு மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? புள்ள மூணு நாள் சாப்பிடாம புசிக்காம ஜெபத்துல தான் இருந்த. அனனியாட்ட சொல்றப்ப அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஓட வேண்டிய பாதை என்னன்றது எனக்கு என்ன செஞ்சிட்டீங்க நீங்க சொல்லிட்டீங்க. அப்போ வாழ்றதுக்கு ஜெபம் தேவையில்லை. வாழ வேண்டிய வாழ்க்கைய வாழ்ந்து முடிக்கிறதுக்கு தான் என்ன தேவை? ஜெபம் தேவை. ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நாம நினைக்கிறோம் நாம வாழ விரும்பின வாழ்க்கை நமக்கு கிடைக்காத பட்சத்தில் அதை நம்ம தோல்வியா பார்க்கிறோம். ஆனா நாம வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழாம போனதை தான் தேவன் தோல்வியா பார்க்கிறார். உலகத்துல எதை தோல்வின்னு சொல்றான், டேய் நீ விரும்பின வாழ்க்கையை உன்னால என்ன செய்ய முடியல,
1: வாழ முடியல.
0: ஆனா நான் விரும்பின வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன், அதனால நான் ஜெயிச்சிட்டேன், நீ தோத்துட்டேன். ஆனா ஆண்டவர்னு வர்றப்ப என்ன சொல்றாரு, ஏப்பா நீ விரும்பின வாழ்க்கையை என்னைக்கு வாழ்ந்தியோ அன்னைக்கே நீ
1: தோத்துட்ட,
0: தோற்று போயிட்ட. நீ வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வாழ்க்கையை நீ வாழாத பட்சத்துல நீ என்னதான் பூமியில எவ்வளவு வெற்றி உள்ள மனுஷனா நீ வாழ்ந்திருந்தாலும் நீ வெற்றி என்கிற பேர்ல நீ தோற்று போன ஒரு மனுஷன்.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா. ஜூடாஸ் குறிச்சு நாம அப்போஸ்தலர் 1:24 நாம வாசிக்கிறோம். ஜூடாஸ் அப்போஸ்தலர் 1:20 ஜூடாஸ் காரியத்தை குறிச்சு.
1: எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி
0: இழந்து போன இந்த ஊழியத்திலும்
1: இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்கு
0: தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் ஜூடாஸ் காரியத் வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை வேற வேற வேற. ஆனா அவன் இஷ்டப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடிவெடுத்து கடைசியில வாழ்றதுக்காக தான் முடிவெடுத்து கடைசியில் வாழவே முடியல. மெசேஜில் அந்த அந்த டிரான்ஸ்லேஷன் அருமையாக இருக்கு. ஜூடாஸ் த்ரூ அவே இன் ஆர்டர் டு கோ ஹிஸ் ஓன் வே. ஜூடாஸ் த்ரூ அவே,
1: த்ரூ அவே.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இன் ஆர்டர் டு கோ ஹிஸ் ஓன் வே, தன்னோட சொந்த வழியில் நடக்கணுங்கிறதுக்காக தனக்குன்னு தேவன் வச்சிருந்த அவன் வாழ வேண்டிய வாழ்க்கைய தூக்கி போட்டு போயிட்டான். நாம உன்னை விரும்பிட்டோம்னா அது எந்த அபாயத்துல முடியும்னா நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவேன். வாழ்க்கையில எது மிகப்பெரிய வஞ்சனை தெரியுமா? நாம வாழ வேண்டிய வாழ்க்கைய அசட்ட பண்ணி அதை தூக்கி எறிஞ்சிட்டு போறேன் பாருங்க, அது மாதிரி ஒரு வஞ்சனை, கொடூரமான வஞ்சனை. என்ன பண்ற, நீ இப்படிலாம் வாழ, இப்படி நீ இப்படி வாழ விரும்பு, இப்படிதான் நீ வாழணும், அப்படி இப்படின்னு சொல்லி வஞ்சிச்சு அந்த மனுஷன் உண்மையிலேயே வாழ வேண்டிய வாழ்க்கையை அசட்ட பண்ணி கனவீனம் பண்ணி அதை தூக்கி போட்டு வாயா, அதனையா பெருசு, அதை விட நான் உனக்கு இதை செய்யறேன் பாரு, அதை செய்யறேன் பாருன்னு சொல்லி அவன் பயங்கரமா மோசம் பண்ணி நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை நான் தூக்கி போட்டுட்டு போறேன் பாருங்களேன். ஜூடாஸ் காரியத்துடைய பரிதாப நிலைமை தான் அது. என்னன்னா தான் வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை என்னங்கிறத யூதாஸ் காரியோத் அறிஞ்சிருந்தோம், அதை வாழாமலே போயிட்டான், வாழாமலே போயிட்டான். தான் வாழ வேண்டிய வாழ்க்கையை அறியாததுனால அழிஞ்சு போனவன் இல்லை, அந்த வாழ்க்கையை அறிஞ்சிருந்தோம் அதை தூக்கி போட்டுட்டு போனவன். த்ரூ அவே இன் ஆர்டர் டு கோ ஹிஸ் ஓன் வே. த்ரூ அவே, த்ரூ அவே. வாசிக்கிறப்ப பயங்கரமா இருக்கு பாவத்தினுடைய வஞ்சனை. வாழ விரும்பிய வாழ்க்கை நமக்கு கிடைக்கலங்கிறத தோல்வியா பாக்குறோம். ஆனா வாழ வேண்டிய வாழ்க்கை நீ வாழாம போனதுதான் நான் தோல்வியா பாக்குறேன்னு ஆண்டவர்
1: சொல்றாரு.
0: கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு எது எதிரியா இருக்கு? நான் வாழ விரும்புகிற ஒரு வாழ்க்கை. நான் வாழ இப்படி வாழ விரும்பிட்டேன், அதனாலதான் நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை தூக்கி போட்டேன், தூக்கி போட்டேன், தூக்கி எரிஞ்சிட்டேன் நான் அதை. இங்கதான் ஒரு பெரிய ட்ராஜடி நமக்கு இருக்கு. ஆக்சுவலா ரூத்த விவாகம் பண்ணியிருக்க வேண்டியது எலிமேக்கினுடைய நெருக்கமான இன்னொரு சுந்தரவாளி உறவின் முறை. அவன் பேரு என்னன்னு தெரியல, ஓயின் தான் போட்டு பேரு என்னன்னு தெரியல, ஓய் இங்கே வை பேரை சொல்லி கூட கூப்பிடு. அவன் என்ன பண்ணிட்டான், என் சுதந்திரத்தை வந்து நான் கெடுத்து போடாதபடிக்கு நான் இந்த செயலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒதுங்குறான். இப்போ அந்த இடத்துக்கு யார் வர்றா? போவாஸ் வர்றார். ஆக்சுவலாக போவாஸுக்கு இந்த நாளில் உண்டாயிருக்கிற இந்த கணம் ஆக்சுவலாக யாருக்கு உண்டாயிருந்திருக்கணும்?
1: அந்த பெயர் எழுதப்படாத ஓய்க்கு.
0: இது அந்த சுதந்திரவாளி அடைஞ்சிருக்க வேண்டிய கணம். ஆனால் இப்போ அதை யார் அடைஞ்சிட்டா? போவாஸ் அடைஞ்சிட்டார்.
1: ஹல்லேலூயா.
0: அப்போ நான் என் சுதந்திரத்தை கெடுத்து போட விரும்பலன்னு சொல்லி தட்டி கழிச்சான் பாருங்க, அவன் எவ்வளோ பெரிய மகிமையை இழந்தாங்கிறது இப்போ தெரியுதா? அவன் இழந்த மகிமை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத, ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. ஆக்சுவலா அவன் தான் அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கணும்? இருந்திருக்கணும். போவாஸோட பேரே ஹிஸ்டரியில் வந்திருக்காது, அவன் பேர் தான் ஹிஸ்டரியில் வந்திருக்கும். சரித்திரமே மாறி போச்சு. சித்தம் செய்ய நாம தவறுறப்ப சரித்திரத்தில் நாம பிடிக்க வேண்டிய ஒரு இடத்த இன்னொருத்தவங்க பிடிச்சிருவாங்க. சித்தம் செய்யறவன் பிடிச்சிருவாங்க. எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்க. தாவீது வாழ்ந்த வாழ்க்கை யாருடைய வாழ்க்கை? அது யார் வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை? சவுல் வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை யார் வாழ்ந்தா?
1: தாவீது.
0: தாவீது தாவீத பார்க்குறப்ப எல்லாம் சவுலுக்கு என்ன என்ன வந்திருக்கும்? இது என்னோட காலிங், இது என்னோட அபிஷேகம், இது நான் செஞ்சிருக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த பிடிப்பையும் செய்யறான். நான் வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை அது. ஆனா அவன் வாழ்ந்து காட்டுறான் என்
1: முன்னாடி.
0: தாவீது பெற்ற வெற்றி, தாவீதுக்கு உண்டான கனம், தாவீதுக்கு உண்டான மேன்மை, இது எல்லாம் யாருக்கு யாருக்கு யார்கிட்ட இருந்திருக்கணும்? சவுல் வாழ்க்கையில நாம தேவன் பார்க்க விரும்பின கனத்தை, மேன்மைய, பராக்கிரமத்தை, மகிமைய ஃபுல்லா இப்ப யார் வாழ்க்கையில தான் எல்லாரும் பாக்குறாங்க? தாவீது வாழ்க்கையில பாக்குறாங்க. அப்படின்னா சவுல் இழந்தது எவ்வளவு பெரிய மேன்மைய? சும்மா ஈஸியா தூக்கி போட்டு போறாங்க. அதெல்லாம் வேணாயா, அதெல்லாம் வாழ வேண்டிய வாழ்க்கையாவது, அதாவது இதாவது தூக்கி போடு, இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லி போனா இவ்வளவு பெரிய இழப்பு வரும். நான் எதை இழந்தேங்கிறத ஆண்டவர் எப்படி காட்டுறாருன்னா, என் முன்னாடியே ஒருத்தனை எழுப்பி நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய அவன் வாழ்றத எனக்கு காண்பிச்சு, இது பாரு, இது உனக்கு வந்திருக்க வேண்டிய கனம், இது நீ அடைஞ்சிருக்க வேண்டிய ராஜ மேன்மை, இது நீ செஞ்சிருக்க வேண்டிய காரியம், அதுக்கு தான் நான் உன்னை சூஸ் பண்ணேன். ஆனா நீ வந்து நீ விரும்பின வாழ்க்கையை தெரிந்துட்டதுனால நீ வாழ்ந்திருக்க வேண்டிய அந்த வாழ்க்கையை நீ வாழ முடியாம போயிருச்சு, இதுதான் நீ இழந்தது அப்படிங்கறத காட்டுவாரு.
1: ஹல்லேலூயா.
0: அது உயிரோட சமாதி கட்டுறதுக்கு சமாதி. சாமுவேல் வாழ்ந்த வாழ்க்கை யார் வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை? ஓபனி பினகாஸ் வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை. ஏலியோட பிள்ளைங்க வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கைய யார் வாழ்ந்தா?
1: சாமுவேல்.
0: சாமுவேல் வாழ்ந்தார். சாமுவேல் வாழ்க்கையில் அவ்வளவு எழுச்சி, அவ்வளவு மேன்மை, அவ்வளவு பெரிய காரியம், பெலிஸ்தர் மேல அவ்வளவு ஒரு ஜெயம், தேசத்துல அப்படி ஒரு சுத்திகரிப்பு, தேசத்துல அப்படி ஒரு மகிமை மேன்மை, இந்த மேன்மை மகிமை பலத்த காரியங்கள் கிரியைகள் எல்லாமே யார் மூலமா நடந்திருக்கணும்? பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு பெரிய உயரம் நான் விரும்புற வாழ்க்கைக்கும், நான் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கும். ஒருவேளை அதனுடைய கனம் மேன்மை என்னன்னு தெரியாம நான் அசட்டை பண்ணி தூக்கி போடுறப்ப அதை இன்னொருத்தனை வாழ்ந்து காட்ட வச்சு அது உண்மையிலேயே எவ்வளவு பெரிய கனங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தி காட்டுற ஆண்டவர். இரண்டாம் மாதமாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை யாரு வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை? முதலாம் மாதாம வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை. முதலாம் மாதம் வாழ்க்கையில இந்த மகிமை, இந்த கனம், இந்த இந்த இந்த தேவ பிரசன்னம், இதெல்லாம் ரெண்டாம் ஆதாமோட வாழ்க்கையில நம்ம பார்க்கறது எல்லாமே ஆக்சுவலா முதல் ஆதாம் நம்ம பார்த்துருக்கணும். ஆனா ஆதி பெற்றோர் அவங்க விரும்பின ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணதுனால அவங்க வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கைய ரெண்டாம் ஆதாம் வாழ்ந்து காட்டினார்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. திமோத்தி கல்லருங்கிற தேவ மனுஷன் சொல்லுவாரு, இயேசு கிறிஸ்து நாம அடைய வேண்டிய மரணத்தை அடைஞ்சவர் மாத்திரம் இல்ல, நாம வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினவரும் கூட.
1: ஆமே.
0: ஆதாமோட சந்ததிக்கு டே தாண்டா நீங்க எல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை, அவன் சரியில்லாதனால எல்லா பேரும் இப்படி அழிஞ்சு போயிட்டேன். இப்போ பாரு நான் வாழ்ந்து காட்டுறேன். ஆக்சுவலாக அவன் மேலே என்ன மகிமை வச்சுருந்தேன்னா இந்த மகிமை தான் வச்சுருந்தேன். அவன் மேலே இருந்த அதிகாரம், இந்த அதிகாரம் தான் அவன் மேலே இருந்த அதிகாரம். என்ன ஆன்னு பார்க்காத, உங்கள் அப்பன் அவன் மோசம் பண்ணிட்டான். இப்போ முதல் ஆதாமையும் ரெண்டாம் ஆதாமையும் கம்பேர் பண்ணி பாருங்க, வித்தியாசம் எவ்வளோ பெரிய வித்தியாசம். பூமிக்கும்
1: வானத்துக்கும்
0: அப்பா அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினிருங்கிறது இதுதானா ஆண்டவரே? இதாப்பா இதான் இதான் இதான் நீ வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை. இதை மனசில் வச்சுதான் நீ வந்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சு உன்னை பெருகவே பலகி பெருக கடவீர்கள்னு இதை மனசில் வச்சு தான் சொன்னேன். நீ வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை தான் இழந்துட்ட பாத்தியா பாத்தியா பாத்தியா.
1: ஹல்லேலூயா.
0: மத்தியாஸ் வாழ்ந்த வாழ்க்கை யார் வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை?
1: யூதாஸ்.
0: யூதாஸ் காரியத்தை வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை. நேற்று கமெண்ட்ரி ஆக்ட்ஸை குறித்து நான் வாசிச்சுட்டு இருந்தப்போ அதில் கேம்பன் மோர்கன் அவருடைய ஒரு கமெண்ட்ரி, அந்த எலெக்ஷன் யார் நம்ம மத்தியாவையும் அந்த சூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த இடத்துல அவருடைய கமெண்ட்ரி எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது ஜெனியூனான்றது என்கிட்ட கேட்காதீங்க, நான் அதை நான் இந்த இந்த மெசேஜுக்கு ரெலவெண்ட்டாக நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த 11 பேரில் இன்னொரு ஆளை சூஸ் பண்ணி அங்கே உட்கார வைக்கணும்ல, அங்கே அதுக்கு தான் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க?
1: மத்தியாவை.
0: மத்தியாவை சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் சொல்கிறாரு அவசரப்பட்டாங்க. ஆக்சுவலாக அவர் நல்ல மனுஷன் தான், மத்தியாஸ் யார் நல்ல மனுஷன். ஆனால் அந்த இடத்துக்கு உண்மையிலே பவுல் தான் வந்திருக்கணுமா, அப்போஸ் நான் ஏன்
1: பவுல்
0: பவுல் தான் வந்திருக்கணுமா. இவங்க வந்து அந்த நேரம் வர்ற வரைக்கும் கத்தரே ஃபில் பண்ணுவாருன்னு விடாம இவங்க ஜோப் பண்ணி உடனே அதை முடிச்சிட்டாங்க அப்படின்னு அவரு கேம்பன் மோர்கன் வந்து ஒரு கேம்பல் மோர்கன் ஒரு கமெண்ட்ரி கொண்டு வர்றாரு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு, ஏன்னா மத்தியா என்ன ஊழியம் பண்ணாருங்கிறத குறித்து நமக்கு அதிகம் என்னென்ன
1: எழுதப்படவில்லை.
0: இப்போ இந்த இந்த மெசேஜுக்காக நாம இந்த இந்த இந்த திங்கிங்கில் போமே. ஆக்சுவலாக வந்து ஒருவேளை பவுல் தான் அந்த அந்த நபர் அப்படின்னு நம்ம சும்மா ஒரு யூகம் தான். இனி நான் வந்து பைபிளுக்கு நான் இதாக போகலை, ஜஸ்ட் ஒரு இதுக்காக நான் அப்படி சொல்கிறேன். அப்போ ஜூடஸ் பவுல் செஞ்ச ஊழியத்தை யார் செஞ்சுருக்கணும்?
1: ஜூடஸ்.
0: ஜூடஸ் காரியம். அப்போ யூதாஸ் இழந்தது எவ்வளோ பெருசு, 30
1: வெள்ளிக்காசு.
0: வெள்ளிக்காசு
1: எவ்வளோ
0: பெரிய ஊழியத்தை பறிச்சிருச்சு, அதாவது உயிரை பறிச்சிருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஊழியத்தை பறிச்சிருச்சு. சில ஆசை உயிரை பறிக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய ஊழியத்தை பறிச்சிரு. ஆமே
1: ஆமே.
0: ஊழியம் போன பின்னாடி வாழணுங்கிற ஆசையே போயிரும், இல்லாம இல்லாமல் போயிடுச்சு. பீகாருக்கு மிஷினரியா அண்ணன் அகஸ்டின் அண்ணன் வந்து ட்ரெயினியத்தோட அநேகர் போன அப்போ ஃபஸ்ட் டைம் போகிறார். அப்போ ஆல்ஃப்ரெட்டுங்கிற ஒரு முதியவர் அவர் வழியனுப்பு வந்து அண்ணனை பார்த்து அப்படி அழுதாராம். கிட்டத்தட்ட 25 முன்னாடியே நம்ம சொல்கிறார், இந்த பீகாருக்கு ஆண்டோர் என்ன போச்சுன்னார் தம்பி, நான் வேலையை காரணம் காட்டி நான் வந்து நான் போகாமல் கீழ்ப்படியாமல் போயிட்டேன் அப்படின்னு அந்த நீ இல்லாவிடில்ங்கிற புஸ்தகத்தில் தன்னோட பயோகிராஃபியில் அகஸ்டின் அண்ணே அதை குறித்து எழுதியிருப்பாங்க. அப்போ நான் இல்லை அப்படின்னா அதோட ஊழியம் நின்று போகிறது
1: இல்லை
0: இல்லை. சரி நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை விட்டுட்டு நீ விரும்புகிற வாழ்க்கையை சூஸ் பண்ணிட்டு போயிட்ட, அதனால் நான் ஸ்தம்பிச்சு நிற்க போகிறது இல்லை. நான் சவுலை நான் தாவீத ராஜாவை என்ன பண்ணிடுவேன், அபிஷேகம் பண்ணிடுவேன். பண்ணி உன்னை கொண்டு நான் செஞ்சிருக்க வேண்டிய காரியம் எல்லாத்தையும் அவனோட வாழ்க்கையில் நீ பார்க்குறப்ப உனக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். சோ நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை நான் அசட்டை பண்ணவே கூடாது, அது எவ்வளவு அற்பமா இருந்தாலும். ஏன்னா ஒருவேளை நான் வாழ வேண்டிய வாழ்க்கை இன்னைக்கு நான் அசட்டை பண்ணிடலாம், ஆனா என்னோட ஸ்தானத்துல இன்னொருத்தன் எழுந்து நின்று நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவன் என் கண்ணு முன்னாடி வாழ்ந்து காட்டுறப்ப அந்த வாழ்க்கையில காணப்படுகிற தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய மேன்மை, இது எல்லாத்தையும் பார்க்கிறப்ப எனக்கு வந்து இதையா நான் இழந்தேன், இவ்வளவு பெரிய கனத்தையா நான் என்ன செஞ்சேன்
1: இழந்துட்டேன்,
0: இவ்வளவு பெரிய மேன்மையவா நான் தூக்கி எறிஞ்சிட்டு என்ன செஞ்சேன் போனேங்கிற அந்த பதராட்டம் நம்மளை உயிரோட கொன்றோம். அந்த இழப்பை தாங்கிறது மிக மிக கஷ்டம்.
1: ஆண்டவரே,
0: இந்த கொடூரமான வேதனை எங்களுக்கு வேணும். ஆண்டவரே, நாங்க எங்க ஓட்டத்தை முடிக்கிறப்ப நான் விரும்பினபடி வாழ்ந்தேங்கிறது இல்லை, எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நான் ஓடி முடிச்சேன். நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்ச திருப்தி எனக்கு என்ன செய்தேன்னா, பவுலுக்கு அந்த திருப்தி இருந்துச்சு, ஓட்டத்தை முடித்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். நான் விரும்பினபடி நான் வாழ்ந்து கண்ணை மூடலாண்டுறேன். நீங்க என்னெல்லாம் விரும்புனீங்களோ அதெல்லாம் நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்தேங்கிற திருப்தி எனக்கு இப்போ இருக்குப்பா அப்படிங்கிற சந்தோஷத்தோட நாம நம்ம ஓட்டத்தை முடிக்கிற பொழுது அந்த சரித்திரத்தில் தான் பின் சந்ததியை போஷிக்க தேவையான செறிவு, பின் சந்ததி வாழ்ந்திருக்க தேவையான அடர்த்தி, பின் சந்ததி பின்பற்ற தேவையான மாதிரி அங்கே தான் கொட்டி கிடக்கு. ஆமாச்சு, இதை நான் வாழ்கிற காலத்தை மாத்திரம் மனசில் வச்சு வாழாம எனக்கு அடுத்து வரப்போகிறவனே மனசில் வச்சு நான் வாழ்கிறப்ப இந்த வாழ்க்கையை குறித்து நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். எனக்கு பின்னாடி வர்றவன் என்னை பார்ப்பான்.

0: நன்றி ஆண்டவரே. அற்புதமான இந்த காலை தியானத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ முடியாதபடி எங்களை தடை செய்கிறது எதுன்றத எங்களுக்கு இன்னைக்கு அடையாளம் காண்பிச்சு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. நீ வாழ விரும்புகிற வாழ்க்கை தான், நீ வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு எதிரியா இருக்குன்றத அந்த எச்சரிப்பை எங்களுக்கு இன்னைக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றின்னு சொல்றோம்ப்பா. தோப்பனே, நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டிய அந்த வாழ்க்கையை இன்னொருத்தர் வாழ்றத பார்க்குறப்ப உண்டாகிற அந்த வேதனை தாங்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. அந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு பாத்திரமாக நான் இல்லாமல் எனக்குன்னு நீங்கள் கொடுத்த அந்த பணியை, அந்த சித்தத்தை செய்து முடிக்க தேவையான அந்த ஜெப ஜீவியத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. எங்கள் இஷ்டப்படி வாழ்கிறதுக்கு எங்களுக்கு ஜெபம் தேவையில்லை, ஆனால் உங்கள் சித்தம் செய்கிறதுக்காக தான் எங்களுக்கு ஜெபம் தேவை. வாழ்கிறதுக்கு ஜெபம் தேவையில்லை, ஆனால் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க தான் ஜெபம் தேவைங்கிற அந்த காரியங்களெல்லாம் அருமையாக எங்களுக்கு விளக்கி காண்பிச்சிங்க. உங்கள் விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றணுன்னாலும் எங்களுக்கு ஜெபம் தேவை, எங்கள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றணுன்னாலும் எங்களுக்கு ஜெபம் தேவைன்னு சொல்லி எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் ஜெபத்தை சார்ந்து கொள்ள எங்களுக்கு இந்த காலையில் நீங்கள் போதிச்சதுக்காக உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது, அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம்

எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

என் தேவையெல்லாம் நீரே, என் வாஞ்சையெல்லாம் நீரே, உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம். இயேசுவே, நீரே எனக்கு போதும்.

பிரசாதத்தை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்றெல்லாம் பேதுரு யோபு சொன்னான் அல்லவா. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறான். யோபு 2 அதிகாரத்துக்கு திருப்போம், 10 வசனம். யோபு 2 அதிகாரம் 10 வசனம். அவன் நீ பைத்தியகாரி பேசுகிறது போல் பேசுகிறான், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. நான் ஏற்கனவே சொன்னவா, யோபு ஒரு உத்தமமான மனுஷன், நல்ல மனுஷன். அவன் பாவி அல்ல, அவன் ஒரு பெரிய அக்கிரமக்காரன் அல்ல, அவன் கொள்ளக்காரன் அல்ல, அவன் ஒழுங்கா வாழ்ந்த ஒரு மனுஷன், நல்ல மனுஷன். சொன்னேன், நல்லவர்களா இருந்தா போதாது, ஞானிகளா இருக்க வேண்டும், அறிவுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று. அநேக நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நல்ல கிறிஸ்தவர்களுக்கு பஞ்சம் இல்ல, அறிவுள்ள கிறிஸ்தவர்களுக்கு தான் இன்றைக்கு பஞ்சமா இருக்கிறது. யோபுடைய பிரச்சனை அதுதான். அவன் சொல்லுகிறான் பாருங்கள், கர்த்தரிடத்துல நன்மையை பெற்ற நாம், அந்த மனைவி இடத்துல சொல்றான், என்ன பைத்தியகாரி மாதிரி பேசுற, கர்த்தரிடத்துல நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்கிறான். இதெல்லாம் ஜனங்க இன்னைக்கு பிடிச்சு வச்சுக்கிறாங்க பாருங்க. அவங்க சொல்றாங்க, ஐயா யோபு 2 அதிகாரம் 10 வசனத்துல சொல்லி இருக்குது, கர்த்தரிடத்துல நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா. கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், யா ஸ்தோத்திரம். ஆனா சில நேரத்தில் வியாதியும் கொடுக்கிறார். சுகத்தை பெற்ற நாம் வியாதியும் பெற வேண்டாமா? ஜீவனை பெற்ற நாம் மரணத்தையும் பெற வேண்டாமா? ஆசீர்வாதத்தை பெற நாம் தரித்திரத்தையும் பெற வேண்டாமா? நல்லதை பெற நாம் கெட்டதையும் பெற வேறாமா? இப்படி பாருங்க, யோபுடைய பிரச்சனை வந்து திடீர்னு வந்து அவனுக்கு நேரிட்ட ஒரு காரியம் இல்ல. திடீர்னு சூறாவளி அடிச்சு காத்து அடிச்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடல. அவனுடைய வாழ்க்கையில திடீர்னு நடந்த அசம்பாவம் இல்ல, திடீர்னு நடந்த ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கல அவனுடைய சம்பவம். அப்படி ஒருவேளை தெரியல அவங்களுக்கு வாசிக்கும் போது, திடீர்னு ஒரு நாள் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான், திடீர்னு எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அப்படி அல்ல, அதை ஆராய்ந்து பார்த்தால் அவனுடைய சரித்திரத்தை, அவன் சில எண்ணங்களால் நிறைந்திருந்தான். அவனுடைய பிலாசபியை பார்க்கணும், அவனுடைய எப்படிப்பட்ட தத்துவங்களை அவன் உள்ள வைத்திருந்தான் என்று. கடவுளை பற்றி ஏற்பட்ட எண்ணம், கர்த்தரை பற்றி எப்படிப்பட்ட எண்ணங்கள் அவனுடைய உள்ளத்துல இருந்தது என்பதை பார்க்கணும். நல்ல மனுஷன், தப்பு செய்யற மனுஷன் இல்ல, நல்ல மனுஷன் தான். ஆனா தவறான காரியங்கள், சத்தியத்தை செய்ய அறியாத ஒரு நிலை, தவறான நம்பிக்கைகள், தவறான காரியங்களை விசுவாசித்து தவறான காரியங்களை பின்பற்றி வந்தான். அவன் நல்ல மனுஷன், ஆனால் கர்த்தரை குறித்த எண்ணம் சரியில்லை. நல்ல மனுஷன், பிரகாசமான மனக்கண்கள் இல்லை அவனுக்கு. நல்ல மனுஷன், ஆனால் கர்த்தருடைய கர்த்தரை அறிகிற அறிவு அவனுக்குள்ள அவ்வளவு அதிகமா கிடையாது. அவனுக்கு உத்தமமான மனுஷன், ஆனால் கர்த்தர் யார் என்பதை அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவன் வாழ்க்கை பூரா என்ன நினைச்சிட்டு இருந்தான், கர்த்தர் நன்மையும் செய்யறார் தீமையும் செய்யறார். நன்மையை பெறுகிறோம், தீமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். நன்மையை மட்டுமல்ல, தீமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரே நாள்ல நடந்த காரியம் இல்ல, அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் பல நாட்களாக, பல மாதங்களாக, அநேகமாக பல வருஷங்களாக அவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்திலே வாழ்ந்து வந்தான். கர்த்தர் நன்மையும் செய்கிறார் தீமையும் செய்கிறார். அவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பான், என்ன சொல்லியிருப்பான், எப்பாரு தப்பு செஞ்சேன்னா கர்த்தர் அடிச்சு நொறுக்கிடுவார். ஒண்ணு, கர்த்தரும் காலை ஒரு நாள் உடைக்க போகிறார். கர்த்தர் எத்தனை குடும்பத்தில் சொல்றாங்க பாருங்க, பெற்றோர் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க கர்த்தரை பற்றி அவளுக்கு அப்படி ஒரு தத்துவம். எப்படி கர்த்தர் நன்மை செய்வார் தீமை செய்வார்? இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா கர்த்தர் அடிச்சார்னா நீ என்ன ஆகுது தெரியுமா? கர்த்தர் ஒன்னு நொறுக்க போறாரு, ஒரு நாளைக்கு அடிக்க போறாரு, ஒன்னு எப்படி பண்ண போறாரு, அப்படி பண்ணி இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தான் பாருங்க. யோபு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவனுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது அப்படிதான் தெரியுது. அவனுக்குள்ள ஒரு பையன், பிள்ளைகள் தப்பு பண்ணுவாங்களோ, அவன் பேசுறது என்ன பேசுறான், கர்த்தர் ஒன்னு அடிக்க போறாரு, நொறுக்க போகிறாரு. நான் பார்த்தோம், பாவிகளை கூட கர்த்தர் அப்படி பண்றது கிடையாது. பாவிகளை கூட எப்படி பண்றாராம் கர்த்தர்? நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார், மனந்திரு மாட்டானா என்று. காத்திருந்து காத்திருந்து, சரி இன்னைக்கு மனந்திருப்பியா, சரி நீ நான் அக்கிரமம் தான் பண்ணிட்டு இருப்பேன்னு பாவி சொல்றான். கர்த்தர் சொல்ல, சரி பரவாயில்ல, நாளைக்காவது நீ மனந்திருப்பு, இன்னொரு நாள் தர்றேன் உனக்கு. நாளைக்கும் மனந்திரும்புறது இல்ல. கர்த்தர் சொல்ல, பரவாயில்ல, அடுத்த நாளாவது மனந்திரும்பு. கர்த்தருடைய தயவு மனந்திரும்புதலை உண்டாக்குகிறதாம். The goodness of the Lord leadeth to repentance என்று எழுதி இருக்கிறது. பாவிய கூட மனந்திரும்புதல் உள்ள கர்த்தர் எப்படி நடத்துறாரு? அடிச்சு நொறுக்கி அவனை நாசமாக்கி நீ பாடத்தை கத்துக்க அப்படின்னு சொல்லி நடத்துறது இல்ல. அப்படி நடத்தினா எவனும் வரவே மாட்டான். பாவிய கூட அக்கிரமக்காரனா கூட அவனுக்கு தயவை கவித்து, அவனுக்கு அருமையா அவனுடைய தேவையில சந்தித்து, அவனை சுகமாக்கி, அவனை எந்த மாதிரி பண்ணி அவனுக்கு நன்மை செய்கிறவராக இருந்து அப்படி அவனை மனந்திரும்புதல் கர்த்தர் நடத்துகிறாராம். ஆனா யோபுக்குள்ள என்ன எண்ணம், கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார்,
இதை அவன் வாழ்க்கையிலே அவனுடைய குடும்பத்தில பிரசங்கித்து வந்தான், பிள்ளைகளுக்கு பிரசங்கித்து வந்தான், உள்ளத்தில நம்பி வந்தான், மனைவிக்கு சொல்லி வந்தான், மனைவிட்டு சொல்றான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று சொல்லி இப்படி பல வருஷங்களாக இப்படி கர்த்தரிடத்திலிருந்து தீமையும் பெற வேண்டும் என்கிற தத்துவத்திலே அவன் வாழ்ந்து வந்தான். ஆகவேதான் அருமையானவர்களே, நாம் பிரகாசம் உள்ள மனங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு வாழ்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை பேசி வந்தால் இந்த வாழ்க்கையில பிசாசுக்கு நாம் கதவு திறக்கிறவர்களா இருக்கிறோம். அநேகர் இந்த வசனத்திலையும் ஒரு பெரிய குழப்பம் பாருங்க. அந்த வசனத்தின் கடைசியில சொல்லி இருக்குது, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்படின்னு என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப நூத்துக்கு நூறு உண்மையா. அவன் ஒண்ணு தப்பு செய்யலையா, கர்த்தர் நன்மையும் செய்யறா தீயும் செய்யறான்னு சொன்னது பாவம் அல்ல, அது ரொம்ப கரெக்ட்னு வேதமே சொல்லி இருக்குது. அவன் பாவம் செய்யலன்னு சொல்லி இருக்குது. அவன் அவர் நன்மையும் செய்யறார் தீமையும் செய்கிறார் என்பது கரெக்ட், அவன் சொல்றது ரொம்ப சரின்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்கு. அப்படி கிடையாது, அப்படி சொல்லல. நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று கேட்கிறான் அவன். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் என்ன கர்த்தாவே இப்படி பண்ணிட்டீரு, நீர் மோசமானவர், நீ நல்லவர் அல்ல, நீர் பொல்லாதவர் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவன் வாயை திறந்து அது வரைக்கும் குற்றம் சாட்டவில்லை. அதன் பிறகு குற்றம் சாட்டினான்னு பார்த்தோம். டேக்ஸ் பைபிள் 74 குற்றஞ்சாட்டுகள் லிஸ்ட் பண்றாரு அவர். இங்க ஏன் அப்படி சொல்லி இருக்குது, அவன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, இவள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் அவன் ஒரு நல்ல மனுஷன், கர்த்தரை நேசித்த மனுஷன், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையும் வரும் தீமையும் வரும் அப்படிதான் சொல்றான். ஒளிய கர்த்தரை பெரிய குற்றம் சாட்டி கர்த்தர் மேல குறையவில்லை அவன், அந்த விதத்துல தான் அவன் பாவம் செய்யவில்லை என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தரை குறை சொல்லவில்லை, கர்த்தர் மேல குற்றம் சாட்டவில்லை. அவன் சில குற்றங்களை கர்த்தர் மீது சொல்லுகிறான், பல குற்றங்களை சொல்லுகிறான், அதற்காக தான் பிறகு மனம் திரும்புகிறான். ஆகவே பிரகாசம் உள்ள மனக்கண்களை உடையவர்களா இருப்பது அவசியம். ஏனென்றால் கர்த்தர் தான் அப்படிதான் செய்கிறாருன்னு சொன்னா அதை நாம் பேசிக் கொண்டிருப்போம், அப்படிதான் பேசுவோம், அப்பொழுது அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம், அதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வாசல் திறக்கப்படுகிறது. பிசாசானவன் உள்ளே நுழைந்து நாசம் பண்ணுவதற்கென்று நம்முடைய வாழ்க்கையில வாசல் திறக்கப்படுகிறது. ஆகவேதான் எபேசியர் 1 வாசிக்கிறோம். எபேசியர் 1 திருப்போம், 17 வசனம். எபேசியர் 1:17, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று பெரிய ஜபத்தை அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார் விசுவாசிகளுக்கு. என்று என்ன ஜபம், நீங்கள் அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. அநேகருக்கு இன்றைக்கு தெளிவு கிடையாது, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை சரியாக அறிந்து அந்த தெளிவோடு நடக்கிறது கிடையாது. நல்லவர்னு சொல்லுவாங்க சில நேரத்தில், சில நேரத்தில் அவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கும், நல்லவர்ன்ற மாதிரி இருக்காது, தெளிவு இருக்காது. நல்ல பாட்டை பாடுவாங்க ஒரு நாள், அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சந்தேக நிறைந்த பாடல்களை, அவநம்பிக்கை உள்ள பாடல்களை, நெகட்டிவ் பாடல்களை பாடிக்கிட்டு இருப்பார்கள், தெளிவு கிடையாது. இன்னைக்கு ஒரு சில நல்ல போதனைகளை கேட்டு இது சரிம்பாங்க, ஆமா ஆமா அது ரொம்ப கரெக்ட்பாங்க, நாளைக்கு வேற மாதிரி போதனையும் கேட்டு அதுவும் சரிதான்பாங்க, இதுக்கும் ஆமேன் போடுவாங்க, அதுக்கும் ஆமன் போடுவாங்க. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும், எல்லாரும் சொல்லுவோம் தெளிவு, தெளிவு மனதை உண்டாக வேண்டும், கர்த்தர் நல்லவர் என்கிற தெளிவு, அதை குறித்த சந்தேகங்கள் நீங்க வேண்டும், தெளிவு மனதிலே உண்டாக வேண்டும். அதற்காக அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார். அப்ப பாருங்க, அவனுடைய வியாதி குறித்தெல்லாம் வாசிக்கிறோம் 2 நாம் வாசிக்கிறோம், 8 வாசிக்கிறோம், எப்படி அவன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவன் வாதிக்கப்பட்டான், ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் என்றெல்லாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் கர்த்தர் அனுப்பின வியாதி என்றுதான் அவன் சொல்றான். 10 சொல்லும் போது அவன் என்ன சொல்றான், கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா, அதனால கர்த்தரை வெறுக்கல, அவன் கர்த்தர் மேல கோவப்படல, கர்த்தர் மேல பெரிய குற்றம் சாட்டல, கர்த்தர் இப்படிதான், கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார். அவன் எவ்வளவு பெரிய நல்ல மனுஷனா இருப்பான் பாருங்க, நிறைய நல்ல விசுவாசிகள் இப்படி இருக்காங்க. ஹலோ, இன்றைக்கும் நிறைய நல்ல விசுவாசிகள் இப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு கோபம் இல்ல கர்த்தர் மேல, கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார், அவர் செஞ்சுட்டு போட்டோம் என்ன வேணா செய்யட்டும், அவர் கர்த்தர், அவர் இப்படியும் செய்வார் அப்படியும் செய்வார்,
அவருக்கு நன்மையை பெற்றனா தீமையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். இவங்க ரொம்ப நல்லவங்க. இன்னும் கேட்டா கர்த்தரை விட மகாயோகியர்கள் இவர்கள். கர்த்தர் தான் இப்படியும் செய்யறாரு அப்படியும் செய்யறாரு. இவங்க வந்து கர்த்தர் மேல கோபம் படுறது இல்ல, கர்த்தரை குறை சொல்றதும் இல்ல, கர்த்தரை திட்டுறதும் இல்ல, கர்த்தர் கொடுக்கறத சந்தோஷமா ஏத்துக்கொட்டு ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்யறார் நல்ல கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு உலகம் பொறுக்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்துக் கொண்டு ஆவேதான் அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார், பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு தர வேண்டும், கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள தெளிவு உண்டாக பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அவன்றைக்கு பார்ப்போம், கர்த்தர் தான் யோபுவை வியாதிப்படுத்தினாரா, கர்த்தர் தான் வியாதி தந்தாரா? அநேகர் இந்த வசனங்களை வாசித்து விட்டு கர்த்தர் தான் இந்த வியாதிக்கெல்லாம் காரணம், நம்முடைய வியாதிக்கெல்லாம் பலவீனத்துக்கெல்லாம் கர்த்தர் தான் காரணம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறதே அவளுடைய வியாதி இருந்து அவள் சுமாவதற்கு தடையா இருக்கிறது. இன்றைக்கு அநேக பாருங்க, பெந்தகோஸ்து சபையில தான் வியாதியிலிருந்து குணமாகிறது பெரிய கம்பு சூத்திரமா இருக்கும். அவிசுவாசி அங்க கிராமத்துல போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணா அவனுக்கு தீராத நோய் இருக்கும், வந்து பட்டு சோகமாயிட்டு போயிடுவான். ஆனா பெந்தகோஸ்து சபையில் இருக்கிற விசுவாசி சோகமாகிறதுனா அவன் இங்க அலைஞ்சு அங்க அலைஞ்சு அங்க எழுதி போட்டு இங்க எழுதி போட்டு என்னென்னமோ பண்ணாலும் தலைகீழ நின்னாலும் இவர்கள் சோமாகிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் என்று சொன்னால் இவர் பட்ட தத்துவம் ஒண்ணு புடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா? இந்த காரியம் அவருடைய சுகத்துக்கு தடையா இருக்கிறது. கர்த்தர் அனுப்பிச்சிட்டாருன்ற காரியம் அவருடைய சுகத்துக்கு தடையா இருக்கிறது. ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க போகிறேன், கர்த்தர் நீங்கள் எப்படியாவது சுகமாகணும்ன்ற விரும்புறவர் தான் கர்த்தர். நான் அதை முழுமையாக விசுவாசிக்கிறேன். நீங்க எப்படி சுகம் பெற்றாலும் சரி, நீங்க டாக்டர்கிட்ட போய் சுகமானாலும் சரி, சந்தோஷப்படுற. ஹலோ, என்னையா டாக்டர் மருந்து கொடுத்தா சோமா கத்தத்தை எப்படியா சோமாயிட்டு போ, நல்லா இருந்துட்டு போகிற இருக்கீங்களா? நீ நல்லா இருந்தா சந்தோஷம் இல்லையா? மருந்து சாப்பிட்டு தானே ஏன் சோமாச்சு, பரவாயில்ல சாப்பிட்டு சோமாகு இருக்கீங்களா? எல்லாம் நல்லதான் ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தருடைய சுகத்தை விரும்புகிறவர், அதனாலதான் கர்த்தரே வார்த்தையை மருந்தா வச்சிருக்கிறார். இந்த டாக்டருங்கெல்லாம் அவர்கிட்ட இருந்து கண்டுபிடிச்சாங்க மருந்து. சரி, இவர் மருந்து எல்லாம் உபயோகப்படுத்துறாரு, நம்மள ஏதாவது கண்டுபிடிப்போம், அவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கர்த்தர் உபயோகப்படுத்திருக்காரு, மருந்து எல்லாம் இங்கே வச்சிருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நீ சுகமாவதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய வாஞ்சை, நீ நல்லா இருக்க வேண்டும் தான் நான் விரும்புறேன். ஆகையால் எப்படி சுகமான என்னென்ன மருந்து, நாட்டு மருந்து சாப்பிடுறியா, ஆயுர்வேதம் சாப்பிடுறியா, இல்ல அலோபதி சாப்பிடுறியா, என்ன சாப்பிடுற பிரச்சனை இல்லை, என்னத்தையாவது சாப்பிட்டு நல்லாரு. அது மட்டுமல்ல, ஆவிக்குரியத்துல சுகத்தை பெறது கூட 1008 வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிற சில வழிகளை சொல்றேன் பாருங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த வசனத்தெல்லாம் வாசிட்டு கர்த்தர் தான் வியாதியை தர்றாருன்னு சொல்றாங்களே, நான் சொல்றேன் வேதம் முழுக்க நமக்கு போதிக்கப்படுகிறது கர்த்தர் எப்படியாவது நாம் சுகம் பெற வேண்டும் என்று பல வழியில வச்சிருக்கிறாரு, ஏதாவது ஒரு வழியில சுகமாயிட்டு போன்றாரு. அதுதான் கர்த்தருடைய சித்தம் நம்மை குறித்து. நன்றாய் கவனிப்போம். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் வாசித்தீங்கன்னா யாத்திரம் 15:26 வசனத்துல முதல் வாக்கு தத்தம் பாருங்க, அவர் அந்த இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த முதல் வாக்கு தத்தம் என்ன சொல்றாரு, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். அந்த டிபார்ட்மெண்ட் நான் கவனிச்சுக்கிறேன், இனி உனக்கு இந்த வியாதிகள் எல்லாம் உன் மேல வராது, நான் உன் பரிகாரி ஆகிய கருணை பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார். புதிய ஏற்பாட்டை போனால் இயேசுவை காண்கிறோம். அங்கே இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். தேவன் எப்படிப்பட்டவர் தெரிந்து கொள்ள வேண்டுமா, இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார் நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும், எல்லாரும் சொல்லுவோம் நன்மை செய்கிறவராயும், நல்லா சொல்லுவோம் நன்மை செய்கிறவராயும், பிசாசின் உடம்பில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாயும் சுற்றி திரிந்தார். அங்க பாருங்க, இயேசு தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மையும் செய்கிறார், சில நேரத்தில் தீமையும் செய்யறார் சொல்ல, அவரிடத்துல நன்மையை பெற்றனாம் தீமையை பெற வரலாம் சொல்ல, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இங்க பேதுரு ஒண்ணும் விளக்கம் தரல, பேதுரு ஃபேக்ட் சொல்றார், என்ன செய்தார் இயேசு, நன்மை செய்தார், நன்மையை மாதிரிதான் செய்யற, யாரையும் வியாதி ஆக்குனது கிடையாது, யாரையும் துன்பப்படுத்தினது கிடையாது, யாருக்கும் கஷ்டத்தை கொடுத்தது கிடையாது, நன்மையை மாத்திரமே செய்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், எங்க போனாலும் நன்மை நன்மை நன்மை உண்டாகும்படியாக அவர் சுற்றி திரிந்தார். அதன் பிறகு நாம் அப்போஸ்தலர்களை குறித்து வாசிக்கிறோம். இயேசுவின் அப்போஸ்தலர்கள், இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள், அவர்களும் பாத்தீங்கன்னா அவர்களும் சொஸ்தமாக்குகிறார்கள்.
பிற்பாடு சில வசனங்களை காண்பிக்க போகிறேன். இப்ப சும்மா சொல்றேன், அருள் சுத்தமாக்குகிறார்கள், தேவன் சுகமாக்குகிறவர், இயேசு சுகமாக்குகிறவர், இயேசுவின் அப்போஸ்தலர்கள் சுகமாக்குகிறவர்கள், சபை பார்த்தா சுகமாக்குகிற சபை. இப்படி சுகம்தான் வேதத்திலே பூர்ணமா சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் ஏ தேவன் சுகமாக்குகிறவர், சுகமாக்க விரும்புகிறவர் என்பதை நிச்சயமாய் வேத வசனம் அறிவிக்கிறது. எத்தனை வழிகள் சுகமாக்குகிறது கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது வழியை பார்ப்போம், யாக்கோபு 5 ஆரம்பம். சுகமாக்குறதுக்கு பல வழிகள் இருக்குது, அதுல யாக்கோபு 5 14 வசனம் 15 வசனத்தை பார்ப்போம். யாக்கோபு 5:14-15, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாருங்கள், கர்த்தர் எப்படியாவது நாம் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையால் என்ன சொல்றார், விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு காரியம் இது. விசுவாசிகிட்ட என்ன சொல்றார், ஒரு வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பாங்க. ஏன் வரவழைக்கணும், 11 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நேர சபையின் மூப்பரை வரவழைச்சது கிடையாது, அதுக்கு முன்னால என்ன பண்ணுமா. 13 வசனம் சொல்லுது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கவன், அதான் முதல்ல நீங்க ஜபம் பண்ணுங்க. சுகம் இல்லன்னு வயிற்று வலியனும் நேரம் போன் பண்ணினு முதல்ல ஜெபம் பண்ண கடவன். 13 பார்த்த பிறகுதான் 14 வசனத்துக்கு வரணும். 13 வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், நிறைய பேர் 14 இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பொருளை அழைப்பானாக, இல்ல 13 வாரிசு. ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஏன் ஜெபம் பண்ண கடவன், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், கர்த்தர் நமக்கு பதில் அளிக்கிறார், ஆகவே ஜெபம் பண்ண கடவன். அப்படி ஜெபம் பண்ணி ஏதோ ஒரு தடை இருக்கிறது, சுகமாகவில்லை என்று சொன்னால், ஒரு தடை இருக்கிறது போல தெரிஞ்சால் என்ன பண்ணலாமா, மூப்பரை அழைக்கலாம், சபையின் மூப்பரை ஏதாவது போதகரை அழைக்கலாம். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். எண்ணெய்னா என்ன, எண்ணெய் சுகம் அளிக்கிறது இல்ல. நிறைய பேர் சொல்றாங்க அந்த எண்ணெயில ஏதோ இருக்குது, மருந்து இருக்குது, அதனாலதான் எண்ணெய் பூசி சொல்றாங்க. எண்ணெயில் ஒண்ணும் கிடையாது, எண்ணெய் சுகமாக்குறது இல்ல, அங்க வர்ற மூப்பரும் சுகமாக்குறது இல்ல. என்ன சுகமாக்குறது, விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் தான் சுகத்தை தர்றது, பாருங்க, வேற எதுவும் சுகத்தை தர்றது இல்ல. சுகம் எப்படி வருது, விசுவாசத்தினால வருது. அப்புறம் எதுக்கு என்ன, அதுக்கு அப்புறம் எதுக்கு மூப்பர், ஏன்னா இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் வீக்னஸ், அதாவது இவருக்கு விசுவாசிக்க முடியல, அந்த விசுவாசத்துக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். ஆண்டவர் வந்து உனக்கு விசுவாசிக்க முடியலையா, போ, அவ்வளவுதான், நீ அவுட் அப்படின்னு சொல்லல. விசுவாசிக்க முடியலையா, அது கொஞ்சம் உனக்கு ஹெல்ப் அனுப்புறேன், ஊழியக்காரரை கூப்பிடு, ஏன் அவர் வரணும், அவர் வல்லமையுள்ள தேவதாசனுங்க, அவர் வந்தா சோகமாயிடும், அவர் கை வச்சாலே சோகமாயிடும், அவர் வீட்டுக்குள்ள கால் வச்சாலே எல்லாம் ஓடி போயிடும். கிடையாது கிடையாது, உங்களுடைய விசுவாசம் உங்களை சோமாக்குகிறது, விசுவாசம் தான் சோமாக்குகிறது. அவர் வந்து ஜெபம் பண்ணும் போது அவரும் விசுவாசிக்கிறார், நீங்களும் விசுவாசிக்கிற சோகமாகுது, என்ன சுகமாக்கல. ஆகவே கர்த்தர் என்ன சொல்றாரு, உனக்கு விசுவாசிக்கிறது கஷ்டமா இருக்குதா, காணப்படாத காரியங்களை விசுவாசிக்கிறது கஷ்டமா இருக்குது. ஏனென்றால் விசுவாசம்ங்கிறது காணப்படாதவர்களோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. விசுவாசித்து சுகமாகிறது ஒரு மனுஷனுக்கு கஷ்டமா இருக்குது, அவன் கஷ்டப்படுகிறான், செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. கர்த்தர் சொல்றாரு, ஊழியக்காரரை கூப்பிடு, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எண்ணெயை பூசுவாங்க. எண்ணெய், அந்த எண்ணெய் என்கிறது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்று அழைக்கிறார். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா, பார்த்து விசுவாசிக்க முடியாத ஆளுக்கு கர்த்தர் கொஞ்சம் இறங்கி வர்றாரு. என்ன சொல்ல, சரி, நீ பார்க்காத விசுவாசிக்க முடியாத ஆளுக்கு கர்த்தர் கொஞ்சம் இறங்கி வர்றாரு. என்ன சொல்றாரு, நீ பார்க்காத விசுவாசிக்க முடியல, அதனால பாக்குற மாதிரி ஏதாவது தர்றேன். இந்த எண்ணெய் இருக்குதுல, இதை போடும் போது நீ சுகமாவேன், விசுவாசி நீ சுகமாவேன். என்ன போடுறது சுகமாக மாட்டேன், நான் சொல்றேன், எண்ணெய் பூசுவார்கள், நீ சுகமாவேன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் எண்ணெய் போடும்போது ஸ்தோத்திரம் சுகமாயிடுச்சுன்னு விசுவாசி சுகமாவேன். எவ்வளவு கர்த்தர் இறக்கம் உள்ளவர் பாருங்க. உனக்கு பார்க்காம விசுவாசிக்க முடியலையா, உனக்கு பாக்குறதுக்கு ஏதாவது தர்றேன், ஈஸியா சுகமாறதுக்கு. கொஞ்சம் வீக்கா, நீ விசுவாசத்துல கொஞ்சம் வீக்கா, கஷ்டப்படுறியா, உனக்கு ஒரு மெத்தட் தர்றேன். ஒருத்தர் வந்து எண்ணெயை பூசுவார், எண்ணெயை பூசுமா, அந்த ஊழியக்காரரை பாரு, அந்த எண்ணெயை பாரு, அப்புறம் வேதத்தை பாரு. வேதத்துல என்ன சொல்லியிருக்குது, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள். எண்ணெய் பூசின உடனே என்ன நினைக்கணும், நீ கர்த்தருடைய வசனம் சொல்லுது, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள், விசுவாசம் உள்ள ஜெபம்
பிணியாளியை வியாதிப்படுக்கையில் எழுப்பும் சொல்லி இருக்குது. ஆகவே அதை விசுவாசி, ஊழியக்காரர் அல்ல, எண்ணெய் அல்ல, அதை விசுவாசி. விசுவாசிக்கும் போது உனக்கு சுகமாகும் என்று சொல்லி கர்த்தர் இப்படி ஒரு மெத்தட கொடுக்கிறாரு பாருங்க. அது ஏன் பலவீனமா இருக்கிற விசுவாசிக்கு கொஞ்சம் உதவுகிறதுக்காக கொடுக்கிறார். எப்படியாவது அவன் சுகமாகட்டுமே, அவ்வளவு விசுவாசம் இல்லாம இருக்கலாம், இருந்தாலும் எண்ணெய் பூசி ஊழியக்காரர் வந்து அவனுக்கு ஜெபம் பண்ணி ஏதாவது ஒண்ணு சொல்லி அவனை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி விசுவாசம் வர வச்சு அவனுக்கு சுகத்தை கொடுக்கணுமே சொல்லிதான் இந்த மெத்தட். இது ரொம்ப சிறந்த மெத்தட்னு சொல்ல முடியாது, இருக்கிறதுலே கொஞ்சம் மட்டமான மெத்தட். இருந்தாலும் பரவாயில்ல, சுகமாயிட்டு போட்டோம். ஆமீன், ஆமீன் சொல்லுங்க. இருக்கீங்களா அங்கதான்? கத்தருக்கு மட்டமான மெத்தடா ஹையஸ்ட் மெத்தடான்றது முக்கியம் இல்ல, அது அப்புறம் தான். நீங்க சுகமாகணுன்றதுதான் முக்கியம் கத்தருக்கு. அதனாலதான் கத்தர் நினைச்சவர, சரிப்பா உன்னால் முடியலையா கூப்பிடு வரட்டும். அவரு அவர் வந்து எண்ணெயை பூசும்போது டக்குன்னு நினைச்சுக்கோ, கத்தர் சொல்லியிருக்காரு எண்ணெய் பூசினா சுகமாகணும், சுகமாயிடு. அந்த காலத்துல எனக்கு ஒருத்தர் தெரியும் பாருங்க, மீட்டிங் நடத்துவார், மீட்டிங் நடத்து கொஞ்ச நாள் என்ன பண்ணாரு, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணார். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண உடனே ஜனங்களுக்கு சுத்தமாச்சு பாருங்க. ஏன்னா வேதத்துல சொல்லி இருக்குது, நிறைய பேர் அங்க வர்றவங்க எல்லாம் பாவம் சாதாரண ஆட்கள், அவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் என்ன பண்றாரு, எண்ணெய் பூசுறாருன்னா கத்தருடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறத செய்ய, ரயில் லைன் பெருசா நிக்கும், அவர் பாட்டுக்கு எண்ணெயை பூசுவார், ஒரு ஒருத்தரா பூசி பூசி ஜெபம் பண்ணுவார். ஒரு நாலு பேருக்கு சுகமாச்சுன்னா பெரிய கூட்டம் கூடிடுது, சரி இங்க போனா ஏதோ நடக்குது. உடனே என்ன பண்ணாரு, எண்ணெயை பேக்கேஜ் பண்ண ஆரம்பிச்சாரு. சின்ன சின்ன பாட்டிலா வாங்கி, சின்ன பாருங்க ஒரு அவுன்ஸ் கூட இருக்காது, அது 5 ரூபா 10 ரூபான்னு பின்னால நூத்துக்கணக்கான பாட்டில் பின்னால வச்சு வியாபாரம் நடக்கும் பாருங்க. எல்லாம் வந்து இங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி ஜெபம் பண்ணுவாரு, போறப்ப அப்படியே எண்ணெயை வாங்கிட்டு. இதனாலதான் எண்ணெய் விலை எல்லாம் ஏறி போச்சு. இந்த மாதிரி ஊழியக்காரெல்லாம் வாங்கி எண்ணெய் எப்படி விநியோகம் பண்றதுனால எண்ணெயே கிடைக்க மாட்டேங்குது சில நேரத்துல, ஏன்னா இப்படி போய்கிட்டு இருக்குது. அந்த எண்ணெய் மேல ஜனங்களுக்கு அவ்வளவு பெரிய அபார நம்பிக்கை, அது தவறா உபயோகப்படுத்துறாங்க பாருங்க. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண சொல்லி இருக்குது, அது அவர் அவிசுவாசமா இருக்கிற ஆளுக்கு அல்லது விசுவாசிக்க கஷ்டப்படுற ஆளுக்கு உதவுறதுக்காக தான். இதை வச்சு ஒரு பெரிய வியாபாரமே ஆரம்பிச்சாச்சு. அவருக்கு பேருக்கு முன்னாலே எண்ணெய்னு போட்டுட்டாங்க, அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவருடைய ஊழியத்திலே பிரபலமான ஒரு காரியம் என்னன்னா எண்ணெய் வியாபாரம் பண்றது. கத்தர் எண்ணெய் வியாபாரம் பண்ண சொல்லல, எண்ணெயை விற்க சொல்லல, பாட்டில் பண்ணி பேக்கேஜ் பண்ணி அனுப்ப சொல்லிட்டு இல்ல. கத்தர் வந்து நாம் சுகமாவதை விரும்புகிறார், அதுக்காக என்ன சொல்றாரு, சிலருக்கு விசுவாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு உதவி செய். ஊழியக்காரர் எதுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறாங்க. சபைக்கு போன் பண்ணி எனக்கு சுகம் இல்லைன்னு சொன்னா என்ன பண்றாங்க, அவங்க உடனே வர்றாங்க, யாராவது ஒருத்தர் வர்றாங்க, வசனத்திலிருந்து ரெண்டு காரியத்தை வாசிக்கிறாங்க. வாசித்து நீங்க பயப்படாதீங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, வார்த்தை விசுவாசிங்க. சரி எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணும் போது நீங்க வந்து நேத்து விசுவாசிக்க முடியாத ஆள் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சொன்னதுனால ஒரு ஆள் வந்து உங்களுக்கு முன்னால வேதத்தை வசனத்தை எடுத்து உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு சுகமாவதுக்கு ஏது உண்டாகிறது. ஆகவேதான் கர்த்தர் அப்படி வைத்திருக்கிறார் பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிப்போம், அங்கே 15 வசனம், நீதிமான் 16 வசனம், நீதிமான் நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. சில நேரத்தில் சொஸ்தமடைவதற்கு தடை என்ன என்று சொன்னால், ஏதோ குற்றங்கள் குறைகள் ஒரு மனுஷன் இருக்கலாம், அந்த குற்றங்கள் குறைகள் போக்கப்பட வேண்டும், அது ஒருவேளை அவனுடைய சுகத்துக்கு தடையா இருக்கலாம். ஊழியர்

நடத்துகிறார்கள். பாருங்க எவ்வளவு கர்த்தர் உதவி செய்ய விரும்புகிறாருன்னு. எந்த மனுஷனையும் அவன் பாவம் செய்துட்டாலே குற்றம் செய்துட்டாலும் நீ குற்றம் செய்த போ ஒளி அப்படின்றது இல்ல கர்த்தர். நீ பாவமா செய்த போ கடை படுக்கையிலே அப்படின்னு சொல்லல கர்த்தர். நீ பாவம் செய்தியா குற்றம் செய்தியா சோமாக முடியலையா, அவரோட பாவம் அதுக்கு தடையா இருக்குதா, ஊழியக்கார் வரட்டும், அவர்கள் வந்து கொஞ்சம் விளக்கி உங்களுக்கு சொல்லட்டும், கொஞ்சம் உதவி செய்யட்டும், அப்போ உடைய குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கும், நீ அதை அறிக்கையிட்டு நீ அதுல இருந்து விடுதலை ஆகலாம். அப்பொழுது பிற சொல்லிருக்கு, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. ஊக்கமான, ஏன் ஊக்கமா ஜெபிக்கிறோம்? சுகத்துக்காக ஜெபிக்கும் போது ஊக்கமா ஏன் ஜெபிக்கிறோம்? ஏனென்றால் சுகம் அளிப்பது என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவன் சுகம் அளிக்க விரும்புகிறார். ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது என்று சொன்னால், சுகத்துக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபம் அதுல அவ்வளவு வல்லமை இருக்குதான். நிச்சயமா சுகம் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமா சுகம் கிடைக்கும். ஊக்கமாய் ஜெபியுங்கள், நிச்சயமாய் சுகம் உண்டு. கர்த்தர் நம்மை சுகமாக்குவதிலே குறிக்கோளா இருக்கிறார். எல்லாரும் கையில உயர்த்தி சொல்லுவோம், கர்த்தர் நான் சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். இது ஒரு வழி கொடுத்திருக்காரு பாருங்க. இது ரொம்ப சாதாரண ஆள், இன்னைக்கு விசுவாசிக்கவே முடியாத ஆள் கூட ஊழிக்காரரை கூப்பிட்டு எண்ணெயை பூசி சொல்லி ஜெபம் பண்ண சொல்லி ஒரு சிம்பிள் விசுவாசத்துல அவன் அங்கே சுகமாகலாம். அவனுக்கு உதவி காத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது திருப்போம் அப்போஸ்தல நடபடிகள் 19 திருப்போம், 12 அப்போஸ்தல நடபடிகள் 19:12. இன்னொரு மெத்தட், அப்போஸ்தல நடபடிகள் 19:12. அவன் சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அதாவது 11 சொல்லுகிறது, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அவனுடைய சரீரத்திலிருந்து பவுலுடைய சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் துண்டுகளையும் கைக்குட்டைகளையும் கொண்டு வந்து என்ன பண்ணாங்களாம், வியாதியஸ்தர் மேல் போட்டார்களாம். வியாதியஸ்தர் மேல் போட்டால் வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கினது, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு ஓடினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணி பார்க்க வேண்டும். கர்த்தர் இன்னொரு மெத்தடையும் வச்சிருக்காரு. எப்படியாவது சுகமாட்டோம், தூரத்தில் இருக்கிறார் ஆளு, ஊழியக்காரர் அங்க போக முடியல. யோக்கோபு 5:14-15 சொல்லி இருக்குது, ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர் அழைப்பானாக. அழைக்கணும்னா அங்க அவர் ரொம்ப தூரத்தில் இருக்காரு, போக முடியல. அவர் வியாதிப்பட்டிருக்கிறார், அவர் வர முடியல. எப்படியா சுகமாகிறது? அவருக்கு உதவி தேவை. ஏதாவது ஒன்னு அவருக்கு அவ்வளவு விசுவாசம் பத்தாது, சரியில்லை. அப்ப பவுலுடைய சரீரத்திலிருந்து கச்சைகளையும் உருமாளையும் எடுத்து கொண்டு போய் போட்டாங்களாம். அப்படி வர முடியாத ஆட்கள், ஊழிகார் போய் ஜெபிக்க முடியாத ஆட்கள்கிட்ட இவருடைய சரீரத்திலிருந்து இருக்கிற துண்டுகளையும் கைக்குட்டைகளையும் எடுத்து கொண்டு போட்ட போது அங்கே அவர்கள் சொஸ்தமானார்கள் என்று எழுதியிருக்குது. என்ன ஆச்சரியம் பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது குழப்பம் அடைய கூடாது. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேணும், கர்த்தருடைய சித்தம் வந்து எப்படியாவது மனுஷன் சுகமாட்டான். கைக்குட்டை அனுப்பிச்சியாவது சுகமாட்டான். எனக்கு தெரியும் சிலர்லாம் அந்த வச்சு கைக்குட்டை வியாபாரம் நடக்குது. சில நேரத்தில் இந்த வசனத்தை வச்சு ஒரே ஆயிரக்கணக்கான பேருக்கு கைக்குட்டை அனுப்பிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதன் மூலமா யாராவது சுகமானார்கள் சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா கர்த்தரும் அவர்கள் சுகமாக வேணும் என்றுதான் விரும்புகிறார். இருக்கீங்களா? ஒரு மனுஷன் சில நேரத்தில் அது தப்பான நோக்கத்துக்காக தவறான காரியங்களை செய்யலாம். ஆனா என்ன பொறுத்தவரையில கைக்குட்ட வந்ததுங்க வச்சு ஜாமிச்சு சோமாச்சுன்னு சொன்னா நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களுக்காக நான் சந்தோஷப்படுறேன். சரி, கைக்குட்டையினாலேயாவது சோமானீங்களே, கத்தர் சொல்ல அட கைக்குட்டையினாலே சோமான நீ அப்படின்னு சொல்ல கத்தர் சொல்ல அதுக்கு தான் உனக்கு அனுப்பிச்சேன். சரி, எப்படியோ சோமாகுது உனக்கு, ஒண்ணு வேற எதுவும் சோமாறதுக்கு உனக்கு வசதி இல்லனா கைக்குட்ட கிடைச்சாது சுகமாகு என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் வந்து சுகமாக்குறதுல விருப்பமா இருக்கிறார். யோபு கர்த்தர் வியாதிப்படுத்தல, அவனை சுகமா ஆரோக்கியமா நல்லா இருக்கிறது கர்த்தர் அவனை விரும்புகிறார். ஒழிய அவனை வியாதிப்படுத்துகிறது கர்த்தர் இல்ல. வேதம் முழுக்க இது போதிக்கப்படுறது. எப்படியாவது சுகமாட்ட மனுஷன், விசுவாசமே இல்லாதவன் கூட அவனுக்கு உதவ முடியாத ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட சில காரியங்களையும் அவர் செய்கிறார். ஏன் என்று சொன்னால் எப்படியாவது மனுஷன் சுகமாக வேணும் என்றுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஒரு கூட்டத்தில் ஒரு ஊழியக்காரர் ரொம்ப அபிஷேகத்தில் நிறைஞ்சு அப்படியே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது தன்னுடைய கோட்டை தூக்கி சட்டையை கழட்டி தூக்கி எரிஞ்சாராம்.

இதுல அபிஷேகம் இருக்கு போல். இத பத்து பேர் உளுந்து அடிச்சு கிழிச்சு ஆளுக்கு ஒரு சின்ன துண்டுன்னு எடுத்துட்டு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா, வல்லமை எனக்கு இருக்குது, நான் புடிச்சுக்கிட்டேன், இந்த துண்டுல வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு துண்டையாவது எடுத்துட்டு போனேன், அதுல வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறாங்களா பாருங்க. அதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனம் பாருங்க. விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய சட்டையில வல்லமை இருக்குது, இன்னொரு சட்டையை போய் கிழிச்சிட்டு இருக்க வேண்டியது இல்லை, இருக்கீங்களா? உங்களுடைய சட்டையில வல்லமை இருக்குது. கர்த்தர் அவ்வளவு பெரியவர், அவர் சொல்றார் ஜனங்கள் உங்கள் மூலமாய் சுகமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், சுகமாவது என்னுடைய நோக்கமாயிருக்கிறது, ஜனங்கள் சுகமாவதற்காக தான் கல்வாரி சிலுவையில் நான் ரத்தத்தை சிந்தினேன், சரீரம் பிற்கப்பட்டது, எப்படியாவது அவர்கள் சுகமாகட்டும், அவங்க சுகமாகணும்னு சில நேரத்தில் நம்முடைய சட்டையின் மேல கூட அபிஷேகத்தை வைக்கிறார் கர்த்தர், எப்படியோ சுகமாக வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. ஆகையால் கர்த்தர் இப்படி பல வழிமுறைகளை உபயோகப்படுத்துகிறார். சிலர் அதை தவறா எடுத்துக்கொண்டு தவறான விதத்தில் உபயோகப்படுத்துகிறார்கள். இருந்தால் கர்த்தருடைய நோக்கத்தை அதில் நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் சுகமாக்குவதே நோக்கத்தை நோக்கமாக கொண்டிருக்கிறார், அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய நோக்கம் வந்து நாம் எப்படியா சுகமாவது. இன்றைக்கு நீங்கள் வியாதிப்பட்டிருந்தால் விசுவாசியுங்கள், அதை கர்த்தர் நீங்கள் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஹையஸ்ட் மெத்தட்ல இருந்து லோவஸ்ட் மெத்தட் வரைக்கும் பல வழியில வச்சிருக்காரு, ஏதாவது ஒன்னு பிடிச்சிட்டு சுகமாகுங்க என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடுத்தது திருப்போம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5:6. மார்க் எழுதின சுவிசேஷம் 6:6. மார்க் 6:56. அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் இவைகளோ அவைகளின் சந்த வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகவும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். பாருங்க, ஒரு 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம் இன்னொரு இடத்துல இல்லையா, அது எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவம். எப்படி அந்த ஸ்திரீ ஒரு பெரும் வியாதியினால பாதிக்கப்பட்டு வர வர பலவீனம் அடைந்து மரண தருவாயில் அவர் இருக்கிறார். ரொம்ப தன்னுடைய தனக்குள்ள எல்லா ஆஸ்திகளையும் அவர் மருத்துவர்களுக்கு செலவழித்து ஒரு சோமும் கிடைக்கவில்லை. பெரிய கஷ்டத்தில் இருக்கும்போது இயேசு அந்த வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போக கூடாத இவள் அந்த கூட்டத்தில் நெரிச்சல்ல போய் எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் சொல்லி போய் ஓரத்தை போய் தொடுகிறாள், சொஸ்தமாகிறாள். அந்த கதையை வாசிக்கிறோம். என்ன நினைத்து விடுகிறாள் ஜனங்கள், இந்த ஒரு ஸ்திரீ தான் கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்டு சொஸ்தமானாள் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் சந்தை வழியில் வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, சந்தையில உட்கார்ந்து ஒரே மார்க்கெட் பிளேஸ், ஒரே கூட்டம், எங்களுக்கு எல்லாம் ஜபிக்க வேணாம், ஏன் நாங்களாவது அவரை தொட்டுக்கிறோம், இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஜபிக்க முடியாது, நேரம் இல்லை, அவர் பாவம் அவசரத்தில் போறாரு, நாங்களாவது அவரை தொட்டுக்கிறோம் என்று வேண்டிக் கொண்டாரலாம், நாங்களாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடும்படி உத்தரவாக வேண்டும். ஒரு உத்தரவு வாங்கி கொடுங்க, நாங்க தொட்டுக்கலாம். வஸ்திரத்தின் எந்த பகுதி உன் கையில மாட்டுதோ அங்க தொட்டுக்கோ, சுகமாகணுமா சுகமாய்கொள். வேதத்தில் போட்டிருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி. சுகம் அடைவதற்கு எவ்வளவு கர்த்தர் பிரியமானவராக்கிறார். ஏன் இந்த இயேசுவினுடைய உதாரணங்களை வாசிக்கிறேன் சொன்னா, இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், தேவன் எப்படிப்பட்டவன் தெரியணுமா, இங்க பாருங்க. இயேசு வந்து எல்லாம் கண்டவங்களை வந்து தொட்டுக்கிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லல, அவர் சொல்ற தொட்டுக்க, வஸ்திரத்தை தொட்டுக்க, போ சுகமாக, இப்படிதான் சுகமானமா சுகமாயிக்கும், தொட்டா சுகமான விசுவாசிக்கிறியா, வந்து தொடு சுகமாக. அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று எழுதி இருக்கிறது. ஆக வந்து ஒரு ஸ்திரீ மட்டும் சுகமாகல, நிறைய பேர் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அந்த காலத்திலே சொஸ்தமானார்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. எப்படியாவது சுகமாக வேண்டும். விசுவாசத்துல குறை உள்ளவன், விசுவாசம் நிறைய இருக்கிறவன், எல்லாரும் சிலர் சிலரை பார்த்து சொன்னார் விசுவாசம் பெரியதுன்னு சொன்னார், நீ சுகமாகு. சிலருக்கு விசுவாசம் பார்த்து இல்ல, அப்பவும் சொல்றாரு உனக்கு உதவி இருக்குவா, சுகமாகிறதுக்கு நான் உனக்கு வழி பண்ணி இருக்கிறேன்னு சொல்றி அப்படி சுத்தமாக்குகிறார். இன்னொரு மெத்தட் பார்ப்போம், 1 கொரிந்தியர் 11:11. எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் வாயை திறந்து கையில உயர்த்தி சொல்லும், நான் சுகமாவது, நான் ஆரோக்கியமா இருப்பது கர்த்தருடைய சித்தம், எப்படியாகிலும்
நான் சுஸ்தமாக வேண்டும். இதுவே தேவனுடைய விருப்பம். 11:29 எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானத்தை அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உள்ள அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இது இந்த கர்த்தருடைய பந்தியை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, முதல் மெத்தட் வந்து எண்ணெய் பூசுகிறது. கர்த்தர் சொல்ல விசுவாசம் குறைவா இருக்கா, எண்ணெய் பூசியாவது ஊழியக்காரர் வந்தாவது உனக்கு உதவி செய்து சுகமாகட்டும். ரெண்டாவது ஹேண்ட்கர்ச்சீஃப். சரி, நீ வர முடியல, நான் உனக்கு அங்க வர முடியல, ஹேண்ட்கர்ச்சீஃபாவது வரட்டும், நீ அதை தொட்டுக்கோ சுகமாயிக்க. சரி, வந்துட்ட உரத்தையாவது தொட்டு சுகமாறன்ற. சரி, தொட்டு சுகமாக. அது மூணாவது மெத்தட். நாலாவது மெத்தட் கர்த்தர் சொல்றாரு சபையில விசுவாசிகளுக்கு. விசுவாசிகள் சுகமாக வேணுமா, சுகமானன்னு கர்த்தர் விரும்புகிறாரா, என்ன நினைக்கிறீங்க நீங்க? சில சொல்றாங்க கர்த்தரிடத்தில் தீமையை நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா. கர்த்தர் சொல்றாரு இல்ல இல்ல, நீ தீமையை பெற வேணாம், உனக்கு சுகமாக வேண்டும், நீ சுகமாக வேணும் என்று நான் விரும்புகிறேன். உனக்கு சபையில மாசந்தோறும் ஒரு வழியை வச்சிருக்கிறேன். இது வாரந்தோறும் செஞ்சாலும் நல்லா இருக்கும், நமக்கு அவ்வளவு நேரம் இல்லாதனால செய்ய முடியல. சில நேரத்தில் ஒவ்வொரு மாசமும் செய்யறோம் நாம, நம்மால் முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி அதை அனுசரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. As often as you can. எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு. நாம் சாதாரணமா சபைகள் இன்றைக்கு ஒரு மாசத்துக்கு ஒருக்க கர்த்தருடைய பந்தி இங்க பரிமாறப்படுகிறது. அது சிலர் வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இது மோட்சம் போறதுக்கு இது செய்யணும் போல இருக்கு. அவங்களுடைய எண்ணம் பாருங்க, அப்படி மோட்சம் கம்யூனியன் எடுத்து அந்த மாசம் கம்யூனியன் எடுக்காம செத்துக்கிட்டு போனா அப்புறம் மோட்சம் போகமா நம்ம அப்படின்னு அவங்களுக்கு அதுக்கு வைக்கல. மோட்சம் போறதுக்கு இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவுகிறது, நம்ம சுத்தமாக்குறது, நம்ம மோட்சம் போறோம். கம்யூனியன் எடுக்கிறதுனால மோட்சம் போல. தப்பா என்ன கூடாது பாருங்க, இந்த கம்யூனிக்கு எதுக்காக வருகிறோம், கர்த்தருடைய பந்தியிலே எதற்காக பங்கெடுக்கிறோம். அங்க கர்த்தர் விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறார். அநேகர் வியாதியா இருக்கலாம், பலவீனரா இருக்கலாம், சுகம் பெறாத நிலையில இருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், வா உனக்கு இது ஒரு மெத்தட். நீ ஒருவேளை கட்சி புண்ணு கிடைக்கலையா பரவாயில்ல, எண்ணெய் வாங்க முடியலையா பரவாயில்ல, ஊழியக்கார் வந்து பார்க்கலையா சரி பரவாயில்ல, நீ அதுவா இந்த கம்யூனியன் டைம்ல வந்து அங்கே வந்து ஒரு காரியத்தை நீ நிதானித்து அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். நிதானித்து அறிய வேண்டும். அதுதான் வாஸ்தவம் 29 கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் அநேகர் பலவீனராய் வியாதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரமா, அநேகர் சீக்கிரம் இறந்தும் போயிடுறாங்க, அநேகர் வியாதி உள்ளவர்களாவே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஏன் நிதானித்து அறியவில்லையெல்லாம், அதாவது கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால். என்ன கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று என்ன நிதானித்து அறியிறது? பாருங்க, கம்யூனியன்ல இதெல்லாம் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அவங்க நினைக்கிறாங்க இது ஒரு பெரிய சடங்கு, இப்ப கடகடன ஆப்பத்தை வாங்கி வாயில போட வேண்டியது, ரசத்தை வாங்கி குடிக்க வேண்டியது, மலக்குன்னு குடிச்சிட்டு கடகடன்னு போயிட்டே இருக்க வேண்டியது, ஆஹ் முடிஞ்சிருச்சு என் சடங்கு முடிஞ்சிருச்சு. சிலர் பாருங்க அதுக்குன்னு வருவாங்க, இதை மிஸ் பண்ண கூடாது, அது முடிஞ்சனும் ஓடிடுவாங்க. அப்படிப்பட்டதெல்லாம் நடக்குது பாருங்க. பாரம்பரிய சபைகள்ல ஜனங்க வந்து வெறும் அதே அதே அதுல என்னமோ இருக்குது அப்படின்ற இது அவங்களுக்கு. ஆனா அங்க வரும்போது நிதானித்து அறிய சொல்லுகிறது. இதை நிதானித்து அறியாதனால் அநேகர் வியாதியா இருக்கிறார்கள், அநேகர் தங்கள் காலத்துக்கு முன்பே மரித்து போகிறார்கள். ஏனென்றால் இதை நிதானித்து அறிந்து இதை பெற்று இதில் ஆசீர்வாதங்களை அறிந்து இதை பெற்று இதுல வாழுகிறது கிடையாது என்று இங்க வேத வசனம் சொல்லுகிறது. எண்ணத்தை நிதானிக்கிறது, ரெண்டு காரியத்தை நாம் நிதானிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சடங்கு, இந்த கர்த்தருடைய பந்தி என்கிற சடங்கு வெறும் சடங்கல்ல, ஒரு அர்த்தமுள்ள சடங்கு. நம்மை சுகமாக்குவதற்கென்று, நமக்கு சுகமாகும் வாய்ப்பை உண்டு பண்ணுவதற்கென்று கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு சடங்கு. அப்ப அங்க நிறைய வேலை நடக்க வேண்டியது, அதனால்தான் நாம் சும்மா அதை பண்றது கிடையாது. அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறோமே என்று சொன்னால் நிதானித்து அறிய வேண்டும். சரீரத்தை நிதானிக்க வேண்டும். என்ன நிதானிக்கிறது? ரெண்டு காரியத்தை நிதானிக்க வேண்டும். ஒன்று கல்வாரியிலே சிந்தப்பட்ட ரத்தம், இன்னொன்று பிட்கப்பட்ட சரீரம். சிந்தப்பட்ட ரத்தம் என்ன பண்ணுகிறது? நாம் சாதாரணமா என்ன கேட்டிருக்கிறோம், பிட்கப்பட்ட சரீரம் வந்து சரீர சுகத்துக்காக, ரத்தம் வந்து பாவ மன்னிப்புக்காக. சரி, கரெக்ட் தான்.
ஆனால் ரெண்டுமே சரீர சுகத்துக்கு கிரியை செய்யுது. நான் சொல்றேன், காமிக்கிறேன் பாருங்க. ரத்தம் எப்படி சரீர சுகத்துல கிரியை செய்கிறது, எப்படி கிரியை செய்கிறதுன்னு சொன்னால், நம்முடைய பாவங்கள் சில நேரத்திலே நம்முடைய சுகத்துக்கு தடையா இருக்கிறது, ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்கிறது. அநேக நேரத்திலே வியாதி சுகமாக வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்கள் குறைகள் நீங்க வேண்டும். யாக்கோபு 5:15 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் வந்து அந்த குற்றங்கள் குறைகளை குறித்து நமக்கு போதித்து, அதிலிருந்து எப்படி நாம் கழுவப்பட வேண்டும், சுத்தமாக வேண்டும் என்று நமக்கு காண்பித்து, வழியை காண்பித்து, அதில் ஊக்குவித்து, நாம் அந்த குறைகளை குற்றங்களை நீக்கும் போது சுகத்திற்கு உண்டாயிருக்கிற தடைகள் நீங்குகிறது, சுகம் உண்டாகிறது. ஏன் ரத்தத்தை நிதானிக்க வேண்டும், கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தத்தை ஏன் நாம் நிதானித்து அறிய வேண்டும் என்று சொன்னால், இந்த ரத்தம் தான் நம்மை கழுவுகிறது, நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தமாக்குகிற ரத்தம் இது. இயேசுவின் விலையேறப்பெற்ற ரத்தம். ஆகவே கம்யூனியனுக்கு வரும்போது, கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது இந்த ரத்தத்தை நிதானிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், சிலர் வியாதிப்பட்டிருக்கலாம், சிலர் மிகவும் வியாதியில ரொம்ப நாளா வியாதியா இருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய தடை சில நேரத்தில் இருக்கலாம் அந்த சுகத்திற்கு, ஒருவேளை பாவம் தடையா இருக்கலாம், சில குற்றங்கள் குறைகள் தடையா இருக்கலாம். கர்த்தருடைய ரத்தத்தை நாம் நிதானித்து அறியும் போது அந்த ரத்தம் என்ன செய்கிறது, இன்றைக்கு என்ன எப்படி கழுவுகிறது என்பதை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது, அந்த ரத்தத்தின் மூலமான சுத்திகரிப்பை நாம் பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கிறது. அதை பற்றி எண்ணாமலே இருந்திருப்போம், அதை பற்றி நினைக்காமலே இருந்திருப்போம், ஏதோ தெரியல கர்த்தர் சுகமாக்காம இருக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ ரத்தத்தை நிதானித்துப்பார், ரத்தம் உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், பாவங்களை கழுவுகிற ரத்தம், பாவம் உனக்கு தடையா இருக்குது, உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்குது, சுகத்துக்கு தடையா இருக்கிறது, அதை எண்ணிப்பார், அதை நிதானித்துப்பார், இந்த ரத்தம் உன்னை கழுவிட்டு இருக்கின்றார். அப்ப கர்த்தருடைய பந்தியில வந்து உட்கார்ந்து அதை நிதானிக்கும் போது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்யும் போது 1 யோவான் 1:9 சொல்லுகிறபடி அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை கழுவுகிறது, சுத்தமாக்குகிறது, அதன் பிறகு தடை இல்லை. ஆகவே ரத்தத்துக்கும் சரீர சுகத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஏனென்றால் பாவம், பாவத்தின் மூலமாக உண்டாகிற கேடுபாடுகள், தடைகள் எல்லாவற்றையும் இந்த ரத்தம் போக்குகிறது. ஆகவேதான் ரத்தத்தை நிதானித்து அறிய வேண்டும். ஆகவேதான் இந்த கம்யூனியன் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம். கர்த்தர் அதை நீங்க சுகமாக்கணும்னு வைத்திருக்காருங்க, சும்மா வந்து சடங்குல பங்கு பெற்று போக வேண்டும் என்று வைக்கல, நீங்கள் சுகமாக வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை விசுவாசியுங்கள், ஒவ்வொரு தரையும் அதை நிதானியுங்கள். ரத்தத்தை மட்டுமல்ல, சரீரம், பிட்கப்பட்ட சரீரம், சரீரம் எதற்காக பிட்கப்பட்டது என்பதை நிதானிக்க வேண்டும். இயேசு சிலுவையில் அடையப்பட்ட போது வாரநாள் அவர்கள் அடித்தார்களாம், 39 அடித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. 39 முறை சாதாரண வாரில் சும்மா பெல்ட்ல அடிக்கிறது இல்ல, வாரில் பல ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும், அந்த வாரில் அங்கங்க பல பிரிவா அப்படி தொங்கிட்டு இருக்கும் பாருங்க. அதுல ஈயம், கூர்மையான பகுதிகள்லாம் இருக்கும், கொக்கி மாதிரி இருக்கும், அடிச்சா அந்த சரீரத்துல போய் அப்படியே கொக்கி மாதிரி மாட்டி அந்த சதையை பித்து, பிட்கப்பட்ட சரீரம் என்று சொல்றது லிட்ரல், சரீரத்தில் இருக்கிற அந்த சதையை பித்து அப்படியே செவுத்துல அடிக்குமா. இது அடிக்கிறவன் வந்து டயர்டாயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாரலாம், 20 ஒரு ஆள் அடிக்கிட்டு நின்று அடுத்த 20 19 இன்னொரு ஆள் அடுத்த ஆள் அடி, ஏன்னா 20 ஃபுல் போர்ஸ்ல வராது, அடுத்த 20 ஒரே ஆள் அடிச்சா. இதுக்கு சரியான வாட்டர் சாட்டமான போர்ச்சேவர்களை கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை அடிக்க சொல்றது. 20 அடி நாம முழு பலத்தோட ஃபுல் போர்ஸ்ல அடிக்கிறோம், அடிக்க அடிக்க அந்த கொக்கி போய் அப்படியே மாட்டி சரீரத்தை பித்து அந்த சதைகள் அப்படியே செதறி செவரெல்லாம் அடிக்கும். கொடூரமான ஒரு சம்பவம் அது, அடிக்கிறதுனா சாதாரண காரியம் அல்ல. இயேசு அடித்தார்கள் என்றால் அவருடைய சதையெல்லாம், அவருடைய முதுகெல்லாம் உழுத நிலம் போல ஆயிட்டு, அப்படியே எலும்பு தெரியற மாதிரி சதை பிக்கப்பட்டது. இயேசுடைய சரீரம் பிக்கப்பட்டது, உங்களுக்காகவும் எனக்காகவும் பிற்கப்பட்டது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம், அதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் அந்த அடி, ஏன் பேர்பட்ட ஒரு அடியை வாங்கி அவருடைய சரீரம் அப்படி பிற்கப்பட்டது என்று சொன்னால், அந்த பிற்கப்பட்ட சரீரம் நமக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கக்கூடிய சரீரமாய் இருக்கிறது, அது நமக்கு சுகமாக்குகிற சரீரமாயிருக்கிறார். தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வேத வசனம் கூறுகிறது. ஆகவே இதை நிதானிக்க வேண்டும். யாத்ராமத்துக்கு திருப்போம், ஒரு நிமிஷம் அங்கே போயிட்டு வருவோம். இங்க இந்த பஸ்கா பண்டிகை பற்றி வாசிக்கிறோம். அந்த பஸ்கா வந்து இயேசுனுடைய, இயேசு நமக்கு பஸ்காவா இருக்கிறார் என்று பவுல அப்போஸ்தலன் கொரிந்தியர்ல சொல்லுகிறார். அந்த பஸ்காவில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு அடிக்கப்பட்ட அந்த காரியத்தை, சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த காரியத்தை நமக்கு நிழலாட்டமாய் காட்டுகிறது.
யாத்ராமும் 12:5 அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகள் இல்லாவது வெள்ளாடுகள் இல்லாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14 வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினாலே சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். அழகாவீங்க, பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையும் அதன் தொடைகளையும் அதில் யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. பல காரியங்கள் அருமையா இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பஸ்கா, இயேசு நம்முடைய பஸ்காவா இருக்கிறார். இந்த பஸ்கா என்கிற இந்த காரியம் அங்கே யாத்ராமத்தில் முதல் முறையாய் நடப்பதை அங்க பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க, ரத்தத்தை சிந்து, ஒரு ஆட்டை அடித்து ரத்தத்தை சிந்து முதலாவது என்ன பண்ண வேண்டுமாம், அதை நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்து. நிலைக்கால்கள் இரண்டுனா டோர் போஸ்ட், அப்புறம் மேல கீழே போடுறது இல்ல, தரையில போடுறது இல்ல, தரையில இருக்க போஸ்ட்ல போடுறது இல்ல, மேலையும் சைட்லயும். ஏன் மேலையும் சைட்ல மட்டும் போடுறது, தரையில ஏன் போடுறது இல்லைன்னு சொன்னா, இந்த கால் காலால மிதிக்கப்பட வேண்டிய ரத்தம் இல்ல, இது மரியாதைக்குரிய ரத்தம், கனத்துக்குரிய ரத்தம், நம்முடைய பாவங்களை போக்குகிற ரத்தம், இயேசுடைய ரத்தம். அதனாலதான் மேல் சட்டத்திலையும் சைட்லயும் போட சொல்லியிருக்கு. அதை கனம் பண்ண வேண்டும், மரியாதை கொடுக்கணும், அது காலில் போட்டு மிதிக்கிறது இல்ல, அதை மரியாதை கொடுக்கணும். நம்முடைய உள்ளமாகிய இந்த டோர் போஸ்ட்ல போட்டு இந்த ரத்தத்தை நாம் கனம் பண்ணும் போது, இந்த விலையேறப்பெற்ற இயேசுவின் ரத்தத்தை நாம் நிதானித்து அறிந்து அதை கனம் பண்ணும் போது, அதை எதற்காக சிந்தப்பட்டது என்பதை அறிந்து அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அப்படியாய் நாம் கனம் பண்ணும் போது, அந்த ரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை கழுவுகிறது. ரத்தம் மட்டுமல்ல, அதன் பிறகு சொல்லி இருக்கிறது, அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் புசிக்க கடவர்கள். அதான் சுட்டுதான் புசிக்கணும், சும்மா அவிச்சு இல்ல, அப்படி இல்லைன்னு கரெக்டா போட்டிருக்காங்க. ஏன் சுட்டு புசி, நெருப்பினால் சுட்டு புசிக்க வேண்டுமா? நெருப்பினால் சுட்டு ஏன் புசிக்க வேண்டுமா? கல்வாரி சிறுவையில் இயேசு அங்கே அவருடைய சரீரம் பிட்கப்பட்டவராய் அங்கே தொங்கின போது தேவனுடைய கோபாக்கினை ஆகிய நெருப்பு அவர் மீது வந்து விழுந்தது. அவர் இங்க ஆட்டினுடைய மாம்சம் எப்படி சுடப்பட்டதோ அதுபோல தேவ கோபாக்கினியாவது கல்வாரி சிலுவையில் இயேசு மேல் விழுந்து அவரை பட்சித்து போட்டது. அதான் அங்க நடந்தது பாருங்க, கோபாக்கினின் அக்னி அவர் மீது வந்து விழுந்தது. இந்த சுடப்பட்ட இந்த ஆட்டின் மாம்சத்தை பூசித்து அவர்கள் நீண்ட தூரம் பயணமானார்கள். அவர்களுக்கு ஆரோக்கியம் சுகம் அதன் மூலமாய் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பந்திக்கு வரும்போது ஒரு பெரிய வாய்ப்பு. கர்த்தரத சும்மா சடங்கா செஞ்சு நீ மோட்சம் போறது, உனக்கு ஒரு சடங்கு வச்சிருக்கேன்னு சொல்லல கர்த்தர். கர்த்தர் சொல்றார், நீ எப்போதெல்லாம் செய்ய முடியுமோ செய், செய்யும் போது நிதானிக்கிறவனா செய், நிதானிக்கிறவனா செய்யாதனாலதான் அநேகர் வியாதிப்பட்டவர்களா இருக்கா, அநேகர் செத்தே போயிருக்காங்க, வியாதிப்பட்டவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிதானி என்று சொல்லுகிறார். உனக்கு சுகமாவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கை குறித்து சிந்திப்பதற்கு, பாவம் என்கிற தடையை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடுவதற்கு, சுகத்துக்கு ஆரோக்கியத்துக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதெல்லாம் நீக்கி போடுவதற்கு, சுகமாய் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு, பாவங்கள் கழுவப்படுவதற்கு, இந்த சரீரம் ஆரோக்கியம் அடைவதற்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமாய் நான் இதை வைத்திருக்கிறாங்க. வரும்போதெல்லாம் இதை நிதானித்து பார், ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது, சரீரம் எதற்காக பிட்கப்பட்டது, நிதானித்து பார்த்து அது எனக்காக பிட்கப்பட்டது, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், என்னுடைய பாவங்களை போக்குகிற ரத்தம், என்னை ஆரோக்கியமாக்குகிற அவருடைய சரீரம். ஆகியதான் இயேசு சொன்னார் 6 அதிகாரத்தில், யோவான் 6 அதிகாரத்தில், என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறான். மாம்சத்தை புசித்து ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன், இதுதான் இந்த மாம்சம் இந்த ரத்தம். லிட்டரலா நாம் வந்து இங்க கம்யூனியன்ல பங்கெடுக்கும் போது அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவர்கள் நாம் என்பதை நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். இது என்ன செய்யுது நமக்கு? அவருடைய பிட்கப்பட்ட சரீரம் நம்ம எப்படி சுகமாக்குகிறது, அவருடைய ரத்தம் எப்படி பாவம் என்கிற தடையை போக்கி ஆரோக்கியத்தை நமக்கு எப்படி கொண்டு வருகிறது என்பதை நிதானித்து அறிய வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள், சுகமாகுங்கள். 5வது, மார்க்கு 16 அதிகாரம்,
மார்க் 16 அதிகாரத்துக்கு திருப்போம், 17 வசனம். ஒவ்வொரு மெத்தட பார்த்து கொண்டே போனால் கர்த்தர் சுகம் அளிக்கிறவர் தான் ஒழிய அவர் வியாதி படுத்துகிறவர் அல்ல என்பது நிச்சயமாய் விளங்கும். இயேசுவை பார்த்தா போதும், புதிய ஏற்பாட்டை பார்த்தா போதும், பழைய ஏற்பாட்டை பார்த்தா போதும், வேதத்தை பார்த்தால் போதும், நிச்சயமா இது விளங்கும். 16:17 வசனம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனை என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நாமமான பாஷையிலே பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். குறிப்பா இது வந்து அவிசுவாசிகளுக்காக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது வியாதியஸ்தர் மேல கை வையுங்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று அவிசுவாசிகளுக்காக சொல்லப்பட்டது மெத்தட், முக்கியமா அவிசுவாசிகளுக்காக. அதனால விசுவாசி சுகமுடியாக ஆக முடியாதுன்னு இல்ல, கைகளை வைக்கிறதுனால நிச்சயமா சுகமாக முடியும். ஏனென்றால் கர்த்தர் எப்படியாவது நாம் சுகமாகணும்னு தான் விரும்புகிறார் இல்லையா. கர்த்தர் சொல்ல சரி விசுவாசிக்குன்னு இதை கொடுத்துருக்க பரவாயில்ல, நீயும் சுகமாயிக்க, கைகளை வைக்கிறது மூலமாக நீங்களும் சுகமாகலாம். கைகளை வைக்கிறதுனால சுகமாகல, மறுபடியும் பாருங்க, இது ஒரு இதுதான் தலைசிறந்த மெத்தட்னு சொல்ல முடியாது. சுகம் கைகளை வைக்கிறதுனால சுகம் அல்ல, விசுவாசம் தான் சுகத்தை கொண்டு வருகிறது. கைகளை வைக்கிறது என்பது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அவ்வளவுதான். அந்த ஆயில் மாதிரி, அல்லது அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடர்றது மாதிரி, அல்லது அந்த கைக்குட்டைய கொண்டு போய் ஒரு மனுஷன் மேல போடுவது போல, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக. விசுவாச இல்லாதவர்கள், விசுவாசத்துல பலவீனப்பட்டவர்கள், விசுவாசத்து சுகமாக முடியாதவர்களுக்கு அவருடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கத்தக்கதாக, விசுவாசத்தை அவர்களுக்கு உண்டு பண்ணுங்க, விசுவாசம் அவர் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்படியாக. அப்ப கையில வைக்கும்போது என்ன நடக்குது, ஒரு மேல கையை வைக்கும் போது அவன் என்ன என்ன வேண்டும், வசனம் சொல்லுது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்ப கைகளை வைக்கும் போது அந்த விசுவாசி என்ன யோசிக்க வேண்டும், சரி வசனம் சொல்லுது கைகளை வைத்தா சுகமாவன், இப்ப சுகமாற சான்ஸ் எனக்கு, இப்ப போய் நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், கையை வைக்கட்டும், கையை வைக்கும் போது எனக்கு சுகம் கிடைக்கிறது அப்படின்னு அவன் திங்க் பண்றான். அவன் கொஞ்சம் பலவீனமான விசுவாசியா இருக்கலாம், அல்லது ஒரு பலவீனமான நிலையில இருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், சரியா சிந்தித்து சரியா விசுவாசிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறான். அவனுக்கு ஒரு சிம்பிளா ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, கைகளை வைக்கிறதுனால நீ சோமாகன்னு சொல்லி. அவன் வர்றான், கையை வைக்கிறோம், வைக்கும் போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், சரி கையை வச்சா சோமாகன்னு சொல்லி இருக்குது. கையை வைக்கிறதுனால அல்ல சுகம், கர்த்தருடைய வார்த்தை சொல்றதுனால சுகம். கையில அல்ல சுகம், கர்த்தருடைய வார்த்தையில சுகம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது கைகளை வைப்பார்கள் அப்பொழுது சொஸ்தமாவார்கள், அதனால சுகம் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, என் நாமத்தினாலே கைகளை வைப்பார்கள், இங்க ஜெபம் பண்ணுவார்கள் கூட சொல்லி இல்ல, கொஞ்சம் கவனிக்கணும். கைகளை வைத்துட்டு பெரிய ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி இல்ல, கைகளை வைப்பார்கள் இயேசுவின் நாமத்தில் கைகளை வைப்பார்கள் அவர்கள் சொஸ்தமாவார்கள் சொல்லி இருக்குது. சொஸ்தமாவார் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ரிக்கவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அதுதான் மூல பாஷையிலும் அப்படிதான் வருகிறது. ரிக்கவர் என்று சொன்னால், மருத்துவர்கிட்ட போறோம், அவர் சொல்றாரு 3 நாளைக்கு இந்த டேப்லெட் எடு, போய் ஒரு நாள் எடுக்கிறீங்க, ஒரு நாள் கொஞ்சம் எப்படி இருக்குன்னா தேவலாம், பரவாயில்லன்றோம் இல்லையா, தேவலாங்க. சில நேரத்தில் இந்த ஹீலிங் மீட்டிங்ஸ்ல எல்லாம் போய் பார்த்தா, நாங்க நடத்துற இந்த கூட்டங்கள்ல பார்த்தா, நிறைய பேர் உடனே சோமாகறாங்க, இன்னும் சில பேர் வந்து இப்ப கொஞ்சம் தேவலாங்கம்பாங்க. இந்த கிராமத்துல எல்லாம் தேவலான்னா சோமாயிடுச்சுன்னு அர்த்தம், சில நேரத்துல சரியா கேக்குனாங்க. சிலர் உண்மையாவே தேவலான்றாங்க, பரவாயில்ல நேற்று இருந்ததுக்கு இன்னைக்கு பரவாயில்லங்க, ஜெபம் பண்ண பிறகு இப்ப பரவாயில்ல, சரி நாளைக்கு வாங்க, இப்படி எப்படி இருக்கு இப்ப ரொம்ப தேவலாங்க, 3வது நாள் எப்படி இருக்கு இப்ப ரொம்பவே தேவலாங்க, 4வது நாள் எப்படி நல்லா ஆயிடுச்சுங்க, அதுதான் ரிக்கவர். ரிக்கவர்னு சொன்னா படிப்படியாக டாக்டர் மருந்து கொடுத்து, 1 நாள் எடுத்த உடனே கொஞ்சம் நல்லா ஆகுது, 2வது நாள் எடுத்த உடனே இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகுது, 3வது நாள் எடுத்த உடனே இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகுது இல்லையா. அது போல ரிக்கவர் ஆகிறார்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். கைகளை வச்ச உடனே ஒன்னும் வித்தியாசம் தெரியாம இருக்கலாம், ஆனால் டாக்டருடைய மருந்து 3 நாள் சாப்பிட்டா அப்படி சுகமாகும்னு விசுவாசிக்கிறோமோ, அது போல விசுவாசிக்கணும். கையை வச்சாச்சு, மாத்திரை எடுத்தது மாதிரி, அது கையை வச்சாச்சே ஒன்னும் ஆகலையே அப்படின்னு நினைக்கூடாது. கையை வச்சோட போன வீட்டுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த மருந்துக்காக ஸ்தோத்திரம், என சோமாக்குறதுக்காக ஸ்தோத்திரம், பலத்துக்காக ஸ்தோத்திரம், ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி போக வேண்டியதான். போனா முதல் நாள் கொஞ்சம் லேசா சோமா இருக்கும், 2வது நாள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், 3வது நாள் இன்னும் 4வது நாள் நல்லா ஆயிடும்,
இப்படி ரிகவர் ஆவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எப்படியாவது மனுஷன் சுகமாகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோபுக்கு கர்த்தர் வியாதியை தரல, கர்த்தர் சுகமாக்குகிற கர்த்தர், எத்தனை வழியை வச்சிருக்கிறார், ஏதாவது ஒரு வழியில் சுகமா, இந்த உத்தமமான மனுஷன் சுகமாகிறதுக்கு கர்த்தர் எவ்வளவு வழிகளை வைத்திருந்தார். யோபு சுகமில்லாமல் இருந்தது, அவன் தத்துவம் பேசினதெல்லாம் அது அவனுடைய பிரச்சனை, அவனுடைய பயம், அவனுடைய காரியங்கள், அதற்கெல்லாம் வழிவகுத்தது. கர்த்தர் அவனை சுகமாவதற்கு, அவன் சுகமாவதற்கு, அவனுடைய விடுதலை, அவனை விடுதலை ஆக்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அவன் மனம் திரும்பி நான் பேசினதெல்லாம் தப்புன்னு சொன்னவன அவனுடைய சிறை இருப்பை திருப்பி அவனுக்கு ரெண்டத்தனை ஆசீர்வாதத்தை அவனுக்கு உண்டு பண்ணினார். அவனுடைய விசுவாசத்தில் அவன் சரியா நிற்கும் போது அவனுக்கு வாழ்க்கையில வெற்றி உண்டானது, ஜெயம் உண்டானது என்று பார்க்கிறோம். பார்ப்போம் 5:6 யோவான் 14 யோவான் 14, இது கொஞ்சம் ஹை மெத்தட் பாருங்க. யோவான் 14:13-14 வசனங்கள். இப்ப சொன்னதெல்லாம் கொஞ்சம் லோ மெத்தட்ஸ், ஆயில், எண்ணெய், பிறகு கர்ச்சீஃப், பிறகு வஸ்திரத்தின் ஓரத்தை தொடர்றது, அதன் பிறகு இந்த பந்தியில வந்து பங்கெடுக்கும் போது நிதானித்து, அது கூட கொஞ்சம் ஹை மெத்தட் தான். ஏன்னா அது வந்து ஆவிக்குரிய அறிவை உபயோகப்படுத்தணும். எதுக்காக சிலுவையில மரணம் ஏற்பட்டது, ரத்தத்தை குறித்து, பிற்கப்பட்ட சரீரத்தை பற்றி சிந்திக்கணும், வெளிப்பாடு பெறணும், அது கொஞ்சம் ஹை மெத்தேடு. கைகளை வைக்கிறது, அது ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சாதாரண மெத்தேடு தான். எப்படியா சுகமா, ஹையோ லோவோ, சுகமாக வேண்டும், அதுதான் கர்த்தருடைய விருப்பம். 6 யோவான் 14:13-14, நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். இதில் ஒரு பெரிய பிரசங்கியார் ஒருவர் பல வருஷம் முன்பாக ஒரு அருமையான சத்தியத்தை இதிலே சுட்டி காட்டினார். எதை கேட்டாலும் என்று சொன்னால் ஜெபத்தை குறித்து இங்க சொல்லவில்லையா? ஜெபத்தை குறித்து மற்ற இடங்களில் பேசுகிறது. இங்க வந்து நீங்கள் எதை கேட்டாலும் என்று சொன்னால் அந்த மூல பாஷையில் வருகிற அந்த வார்த்தையை பார்த்தால், நீங்கள் எதை டிமாண்ட் பண்ணாலும், எதை டிமாண்ட் பண்ணாலும், எதை டிமாண்ட் பண்ணாலும் நான் செய்வேன் சொன்னா ஆண்டவரிடத்துல போய் நாம் டிமாண்ட் பண்றது இல்ல. ஏன்னா ஆண்டவர் ஒண்ணும் சுகத்தை பிடிச்சி வச்சுட்டு நான் தரமாட்டேன்னு சொல்லல. நம்ம டிமாண்ட் பண்றதுக்கு அவரிடத்துல, அவர் நம்ம பிரச்சனை இல்ல, அவரிடத்துல நான் டிமாண்ட் பண்ண வேண்டியது இல்ல. சில நேரத்தில் பிசாசானவன் கட்டி போடுகிறான் ஜனங்களை, வியாதியின் மூலமாக, நோய்கள் மூலமாக கட்டி வைத்திருக்கிறான். 13 வருஷமா கூனியா இருந்த ஸ்திரீயை இயேசு பார்க்கிறார் தேவாலயத்துல. ஆபிரகாம் குமாரத்தி பிசாசனால் கட்டப்பட்டிருக்கிறார், விடுதலை ஆக வேண்டாமா என்று சொல்லுகிறார். பாருங்க, உடன்படிக்கையின் பிள்ளைவள், ஆபிரகாமின் சந்ததியில வந்தவள், ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரி, 18 வருஷமாய் கட்டப்பட்ட நிலையில கூனியா இருக்கிறாள். இயேசு சொல்றார், இவள் விடுதலை ஆக வேணாமா, இவளை நிமிர வைக்க வேணாமா, நானு 18 வருஷமா பிசாசான இப்படி கட்டி போட்டிருக்கான இவளை என்று சொல்லுகிறார். அநேக நேரத்தில் வியாதி ஒரு பிசாசு கட்டா இருக்கிறது. பிசாசு அவனுடைய அதிகாரத்தை ஜனங்கள் மீது செலுத்தி வருகிறான். இவர்களுக்கு ஆவிக்குரிய அறிவு இல்லாதனால சில நேரத்தில் அப்படியே அந்த கட்டுக்குள்ளே இருக்கிறார்கள், சத்தியத்தை அறியாதனாலே. என்ன சொல்றார், டிமாண்ட். சத்தியத்தை அறிஞ்ச உடனே என்ன பண்ண, டிமாண்ட் பண்ணு. என்ன டிமாண்ட் பண்ணுவோம்? ஓரல் ராபர்ட்ஸ் அந்த காலத்தில் ஜெபம் சொல்லி கொடுத்தாரு பாருங்க ஜனங்களுக்கு, ஜெபத்தை குறித்து போதிக்கும் போது சொல்றாரு, பிசாசே என்னுடைய சரீரத்திலிருந்து உன்னுடைய கரத்தை எடுத்து போடு. இப்படிதான் ஜெபம் பண்ண சொல்றாரு. இது வந்து ஆண்டவரத்தில் பண்ற ஜெபம் இல்ல, பிசாசு கிட்ட டிமாண்ட் பண்றது. என்னுடைய சரீரத்திலிருந்து உன்னுடைய கரத்தை எடுத்து போடு, உனக்கு அதிகாரம் கிடையாது. Take your hands off of my body. Take your hand off of my body. அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரு அந்த காலத்தில், எனக்கு ஞாபகம் இருக்கு. பொருளாதாரத்தை குறித்து அப்படிதான் ஜெபம் பண்ண சொல்றாரு, பிசாசே என்னுடைய வியாபாரத்திலிருந்து, என்னுடைய குடும்பத்திலிருந்து, என்னுடைய எல்லாவற்றிலிருந்து கரத்தை எடுத்து போடு, டிமாண்ட். சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தில் நிற்க வேணும். பிசாசு நேரத்தில் போய் டிமாண்ட் எடு, வேணா கையை வைக்காத, எடுத்து போடு உடைய கையை, அப்படி டிமாண்ட் பண்ணும் போது அது நடக்கிறது. இது கொஞ்சம் ஹை மெத்தட். ஏன்னு என்று சொன்னால், இதுக்கு சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் நின்று அந்த விசுவாசத்தை அப்படி பயன்படுத்த வேண்டும். டிமாண்ட் பரலோக பிதாவினத்தில் டிமாண்ட் பண்றது இல்ல, demand from the devil to take his hands off. கை எடுத்து போடு என்று டிமாண்ட் பண்ண வேண்டும். நீங்க டிமாண்ட் பண்ணலாம். எல்லார கையில ஊத்தி சொல்லுங்க, பிசாசே என்னுடைய சரீரத்திலே உனக்கு அதிகாரம் இல்லை, உன்னுடைய கையை எடுத்து போடு.
என்னுடைய பொருளாதாரத்திலே உனக்கு அதிகாரம் இல்லை, கையை எடுத்து போடு. என்னுடைய குடும்பத்திலே உனக்கு அதிகாரம் இல்லை, கையை எடுத்து போடு. என்னுடைய மனதின் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை, உன்னுடைய கையை எடுத்து போடு. என்னுடைய எது என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றின் பேரிலும் உனக்கு அதிகாரமே கிடையாது, கையை எடுத்து போடு. டிமாண்ட் பண்ணிருக்கீங்களா? அப்படி டிமாண்ட் பண்ணுங்க, எடுத்து போடு. டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப், டோன்ட் புட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன். டிமாண்ட் அது கொஞ்சம் ஹை மெத்தட். கடைசியா வாசிப்போம் 107வது சங்கீதம். இதை சொல்லி முடித்து விடுகிறேன். 107வது சங்கீதம். கர்த்தர் பாருங்க, சோமாறுதுக்கு சுத்தி சுத்தி அத்தனை வழி வச்சிருக்காரு. பெரிய விசுவாசிகளுக்கும் வச்சிருக்காரு, சாதாரண விசுவாசிக்க முடியாத ஆட்களுக்கும் வச்சிருக்காரு. எப்படியாவது சோமாங்க, எப்படியாவது நல்லா இருங்க, எப்படியாவது செழித்திருங்கள் என்று விரும்புகிறார். 107வது சங்கீதம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். 17வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நிர்மூடர், அதாவது மூடர்கள் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல் மரியந்தம் சமீபித்திருக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர் லிக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். மூடர்கள் என்று சொல்ல, மூடர்னா கொஞ்சம் ஹார்ஷான வார்த்தை தான் அது, பைபிள்ல யூஸ் பண்ணிருக்கு. மூடர்னா தப்பா நினைக்கக்கூடாது. அதான் மூடர்னா சரியான ஒரு ஆவிக்குரிய அறிவில்லாதவர்கள், வெளிச்சம் இல்லாதவர்கள், பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இல்லாதவர்கள், காரியத்தை சரியா பகுத்தறியாதவர்கள். கர்த்தர் தான் தீமையும் செய்கிறார் நன்மையும் செய்கிறார் என்று எண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்ட ஆட்கள் நோய் கொண்டு ஒடுங்கி போயிருக்கிறார்கள். போஜன பதார்த்தங்களை ஆரோசிக்கிறார்கள். மரண வாசல் பறி மரண வாசலுக்கு வந்துட்டாங்க. They are at the gates of death. மரிக்கும் தருவாய்க்கு வந்துட்டாங்க. அவ்வளவு வியாதி. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று. இதுதான் ரொம்ப ஹையஸ்ட் மெத்தட் பாருங்க. வசனத்தை அனுப்பி சுஸ்தமாக்குகிறது. இந்த லெவலுக்கு தான் விசுவாசி வளரணும். கையை வச்சு ஜெபிச்சுக்கலாம், ஓகே, தப்பே கிடையாது, ஜெபிச்சுங்க, அதுதான் முடியுமா, செஞ்சுக்கங்க, நான் கையை வச்சு ஜெபம் பண்றேன், பண்ணிக்கலாம். சரி, என்னைய பூசி ஜெபம் அதுவும் பண்ணிக்கலாம். ரெடி, நானும் ரெடி. நீங்க சோமாகிறதுக்கு நானும் ரெடி, கர்த்தரும் ரெடி. என்ன பூச சொல்றீங்களா? பூசி ஜெபம் பண்றேன். இல்ல, கைக்குட்டை ஒண்ணு கொடுத்துருக்கீங்க, நான் வச்சுக்கிறேன். சரி, கைக்குட்டையாவது கொடுக்குறேன். நான் கைக்குட்டை வியாபாரம் பண்ண போறது இல்ல, ஆனா உங்களுக்கு வேணா தர்றேன் நான். அதுல உங்களுக்கு நம்பிக்கையா? நீங்க சுகமாறது உங்களுக்கு என்ன தேவை? இல்ல, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு தொட்டி போக தொட்டுங்க, அப்படியா சுகமாகட்டும். எப்படி வேணா சுகமாகலாம் பாருங்க. ஆனா ஹையஸ்ட் மெத்தட் வந்து கர்த்தருடைய வார்த்தை. அவர் வார்த்தை அனுப்பி சுகமாக்கினார், அவளை அழிவுக்கு தப்பிவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் கிரேட்டஸ்ட் மெத்தட். எல்லாரும் அதுக்கு வளரணும் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை, அதை விசுவாசித்து அதில் நின்று ஜெயத்தை எடுக்கணும். வியாதியின் மேல ஜெயத்தை எடுக்க வேண்டும். அதற்கு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். நீதிமொழிகளுக்கு தீர்ப்போம் 4வது அதிகாரம், 4வது அதிகாரம் 22வது வசனம், 21வது வசனம், 20ல் இருந்து. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். வசனத்தை பற்றி சொல்லியிருக்கு பாருங்க, வார்த்தைகளை பற்றி. செவி கொடு, கண்களை விட்டு பிரியக்கூடாது, இருதயத்துள்ள காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும். எது? இந்த வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனா இருக்கிறது. அது என்னவா இருக்குது? உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லியிருக்குது, அவளுடைய உடலுக்கெல்லாம் அது மருந்தா இருக்கிறதாம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய உடலுக்கெல்லாம் மருந்தா இருக்கிறது. மருந்து கண்டுபிடிச்சவரே கர்த்தர் தான். பெஸ்ட் மருந்து கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தையை கண்டுபிடி, அது மேல உன் கண்களை வை, அது உன் இருதயத்தை விட்டு பிரியக்கூடாது, காத்துக்கொள், அதை செவி கொடு, அதை கேள். அது ஜீவ வார்த்தைகள். அதை கேட்கும் போது அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அவைகள்.
கர்த்தருடைய வார்த்தை அப்படி பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, கடைசியா ஏசாயா 55 அதிகாரம், இந்த வார்த்தையை பற்றி ஏசாயா 55:10-11 ஆகிய வசனங்கள். மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். எப்படி இருக்கும்? மழை வந்து பூமியை நனைச்சு அதுல முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரம் எப்படி உண்டாகிறதோ அது போல அப்படியே என் வசனம் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல், பாருங்க, வசனத்தை பேசும்போது, அதை கேட்கும் போது, அது இருதயத்தில் வைக்கும் போது, அது ஒரு வேலையை செய்யாம விடாது. அது வெறுமையாய் திரும்பாமல், வெறுமையாய் திரும்பாமல், அது நான் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். கர்த்தர் சொல்றார், நான் விரும்புறதை செய்யும்படியா வசனம் அனுப்பப்படுகிறது. நான் நீங்கள் சுகமாகும்படியாக விரும்புகிறேன், சொஸ்தமாகும்படியாக விரும்புகிறேன், விடுதலையாகும்படியாக விரும்புகிறேன். நான் விரும்புறதை செய்யறதுக்காக தான் வார்த்தையை அனுப்புகிறேன். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுக்கு செவி கொடுங்கள், உள்ளத்துல வையுங்க, கண்ணுக்கு முன்னால் அதை வையுங்க, இருதயத்தில் வைத்து தியானியுங்கள். அது உங்களுக்கு உள்ளச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வர மருந்தா இருக்கட்டும். யோபுக்கு உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வர நோய், கர்த்தர் அற்புதமான மருந்தை கொடுக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, இத கண்ணனை விட்டு விலக கூடாது, இருதயத்தை விட்டு விலக கூடாது, வை, உனக்கு மருந்து. இது நான் உனக்கு மருந்து கொடுக்கிற தேவன், உபத்திரவத்தை கொடுக்கிற தேவன் இல்ல. நான் உனக்கு மருந்து கொடுக்கிற தேவன், வியாதியை கொடுக்கிற தேவன் அல்ல. உன்னை சுகமாக்குகிற தேவன், உன்னை வியாதி ஆக்குகிற தேவன் அல்ல. உன்னை வாழ வைக்கிற தேவன், உன்னை அழிக்கிற தேவன் அல்ல. கர்த்தர் சொல்றார், நான் மருந்து கொடுத்திருக்கிறேன், உனக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர வேலை செய்யுது இந்த மருந்து. இந்த மருந்து கவனி, இருதயத்தில் வைத்துக்கொள். ஜீவனுள்ள வார்த்தைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எல்லாம் சொல்லுங்க, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். நல்லா

தாவீதின்

இன்னல்கள் வேதனைகள் மத்தியில் பவுல் விசுவாச அறிக்கையிட்டு வெற்றி வாழ்வை சுதந்தரிக்கிறார். ரோமையர் 8 அதிகாரம் 30 முதல் 39 வசனங்களை பாடலாய் பாடுவோம்.

தாவீது சவுலுக்கு பயந்து காத் என்ற நாட்டின் அரசன் ஆக்கீசிடம் அடைக்கலம் புகுந்தார். இதை நாம் 1 சாமுவேல் 21:10 வாசிக்கிறோம். ஆனால் அங்கிருந்தும் தாவீது விரட்டப்பட்டு அதுலாம் என்ற குகையில் ஒளிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. இந்த நிலையிலும் தாவீது முறுமுறுக்காமல், ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் ஒலிக்கும் என்று பாடுகிறார். இதுதான் சங்கீதம் 34.

நாட்டத்தான் சிரழிந்து கொண்டிருக்கும் இந்த உலகை விட்டு விலகி ஓடுங்கள். அப்பொழுதுதான் தேவனுடைய திவ்ய சுபாவத்திலே பங்கு பெறுவீர்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இதோ ஒரு சில வாக்குத்தத்தங்கள், பாடலாய் பாடுவோம்.

0: நல்ல தகப்பனே, ஒரு விஷயம் கூட நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு வாரம் எங்களோடு வார்த்தையின் மூலமாய் பேசி வருகிற தயவுக்காய் நன்றி. இந்த நாளிலும் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விஷயம் கூட கைகளை உயர்த்தி ஹாலேலூயா. ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம், ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்கள்.
1: சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகள்,
0: நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல
1: திருவசனமாகிய
0: களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல்
1: வாஞ்சையாய் இருங்கள்.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கடந்த சில வாரங்களாகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை வைத்து பேசி வருகிறார், நீங்கள் வளரும்படி. ஆமென். எந்த ஒரு பெற்றோருடைய விருப்பம் என்னவென்றால் தன் குழந்தை அந்தந்த பருவத்தில் அடைய வேண்டிய வளர்ச்சியை அடைய வேண்டும் என்பதே. ஆமென். அந்த வளர்ச்சியை மட்டும் அடையலன்னா அந்த குழந்தையை பார்க்கும்போது, அதுவரை அந்த குழந்தையை பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம் அது துக்கமாய் மாறும், களிப்பு கண்ணீராய் மாறும், ஆர்ப்பரிப்பு அலறலாய் மாறும். இதுதான் உண்மை. ஆமே, பிள்ளை வளரணும். எனவேதான் பிள்ளையனுடைய ஒவ்வொரு அசைவையும் ரசிப்பார்கள். ஆமே, பிள்ளை பிறந்து வாய் திறந்து பிள்ளை அழும்போது பெற்றோர் சிரிக்கிற ஒரே டைம் தான் உண்டு. எப்போ தெரியுமா? குழந்தை பிறக்கும்போது. ஆமே, அந்த குழந்தை பிறக்கும்போது போடுற சத்தத்தில் அது ஓன அளம். இங்கே எல்லாம் லட்டு சாப்பிட்டுருப்பாங்க. ஆனால் மற்றபடி பிள்ளை வந்து அழுறதை யாருக்குமே பிடிக்காது. அதே நேரத்தில் பிள்ளையின் அசைவு, பிள்ளை படுத்துட்டு பிள்ளை கமந்துட்டு பிள்ளை முட்டி போட்டுட்டு பிள்ளை ஊந்து போகுது, பிள்ளை எழும்பிட்டு பிள்ளை ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்குது, பிள்ளை ஆணு சொல்லிட்டு, ஆண் சொன்னோடனே நினைச்சிருவாங்க அம்மானு கூப்பிட்டுச்சுன்னு. எங்கே ஒன்றும் கூப்பிடல, ஆண் தான் சொல்லியிருக்கோம், அதுதான் அம்மானு கூப்பிட்டுச்சு. ரேமா பிறந்தப்போ அவ ஏதோ சொன்னா, உடனே ஜாஃபி வந்துட்டு டேடி என்ன அக்கான்னு கூப்பிட்டா, என்ன சந்தோஷம். ஆமே, எங்க பரலோக தகப்பன். அதாவது பிள்ளைய தாய் பால் கொடுத்து வளர்ப்பார். அந்த பால் என்ன தெரியுமா? ரத்தம். ஆமே, ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைக்கு நிறையிறது வரை கொடுப்பாங்க. ஆமே, அவர் நமக்கு கொஞ்சம் கொடுக்கல. என் வயிறு நிறைய அளவுக்கு மட்டும் இல்லை, என் முழுவதும் கழுவப்பட சுத்திகரிக்கப்பட காக்கப்பட ரத்தத்தால்

0: பிள்ளைக்கு தாய் ஆமென். பால் கொடுக்கும் போதே மனசுல என்ன ஓடும், என் பிள்ளை பெரியவனாகணும், பெரியவளாகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதாகணும், இதாகணும். மனசுல ஆயிரம் கனவுகளோடு அந்த குழந்தைய சேர்த்து வைத்து, அது போலதாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாளை அவரோடு அங்க இருக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய மொத்த ரத்தத்தையும் சேர்ந்து நம்மை சொத்தாக்கிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது வளர்ச்சி. வளர்ச்சி என்பது நான் 20 வருட விசுவாசியா இருக்கிறேன் என்பது அல்ல. வளர்ச்சி என்பது நான் பயங்கரமா ஊழியம் செய்கிறேன் என்பது அல்ல. மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன் என்று சாமுவேல் இடத்திலே கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். கர்த்தருடைய பார்வையில வளர்ச்சி. ஓகே, சாரி, கொரிந்து சபையை குறித்து சொல்லும் போது யாதொரு வரத்திலும் குறைவில்லாத சபை, கிறிஸ்துவின் வருகைக்காக எதிர்பார்த்திருக்கிற சபை. அப்படிப்பட்ட சபையை பார்த்து பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், என்னால உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும். கிறிஸ்து மாம்சத்துக்குரியவன் சொல்லிட்டு பவுல் நினைச்சிருப்பாரு, இது ரொம்ப காட்டமா இருக்கு. கிறிஸ்துவுக்குள் குழந்தை கேட்க ரொம்ப அழகா இருக்கு. கிறிஸ்துவுக்குள் குழந்தைனா நீ இன்னும் என்ன ஆகல, வளரல, இன்னும் அப்படியேதான் இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, யாதொரு அப்பவும் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, வளர்ச்சி என்பது வரத்தை வைத்தும் அல்ல. ஹல்லேலூயா. வளரும்படி நாம செய்ய வேண்டிய காரியங்களில் ஒன்றுதான் இந்த வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்கணும். போன வாரம் ஒரு காரியத்தை பரிசுத்தாவியானவர் நமக்கு கற்றுத்தந்தார், தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளணும். நாம தலையாக கூடாது. ஆமே. தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளணும். நாம யாராக கூடாது? தலையாக கூடாது. ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங்ல ஒரு வார்த்தை பரிசுத்தாவியானவர் பேச வைத்தார். எசேக்கியேல் 47 இருக்க வேண்டாம், 47 அதிகாரத்தில் ஆலயத்திலிருந்து நதி புறப்படுகிறது. அப்பொழுது 1000 மூலம் அளக்கிறான். அளக்கும்போது அது கணுக்கால் அளவாக இருக்கிறது. இன்னும் 1000 மூலம் அளக்க முழங்கால் அளவாகிறது. தண்ணி மேலே மேலே எழும்பிட்டே இருக்கு. இன்னும் 1000 மூலம் அளக்கும்போது தண்ணி மேலே எழும்புது. இப்போது வந்து 50-50, பாதி வெளியே கிடக்குது, பாதி உள்ளே கிடக்குது. ஆனால் வெளியே கிடக்கிறதெல்லாம் மோசமான ஐட்டம். நம்ம நாக்கு, நம்ம கண்ணு, நம்ம கை, ஏதோ கொஞ்சம் கால் இப்போ கரெக்டாக சர்ச்சுக்கு உள்ளதான் நிற்கிறோம். ஆமாம், நம்ம கணுக்காலில் நாலு அந்நிய பாஷை பேசுனது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பறந்து புறா போம் சிறகடித்து பறந்தா வீட்டு தூக்க மாட்டேங்குது. அப்போதான் தெரியுது கணுக்கால் தான் உள்ள. அடுத்த 1000 மூலம் அளக்கும் போது நீச்சாளம், நீச்சாளம் சொல்லும் போது இந்த கழுத்துக்கு மேலே. ஆமேன், அவ்வளோதான். கழுத்துக்கு மேலே, கழுத்துக்கு மேலே தண்ணி போயிட்டனாலே கால் தரையில் இருக்காது, எலும்ப ஆரம்பிச்சிடும். அங்கே அளவு ஸ்டாப் பண்ணுகிறார். இப்போ எல்லாமே உள்ள, ஒன்று மட்டும் வெளியே கிடக்குது. என்ன? தலை. தலை யாரு? ஆமே. அதாவது ஆவி நிறைவு என்பது என்ன தெரியுமா? என்கிட்ட எல்லா வரங்கள் வெளிப்படுவதல்ல, எனில் கிறிஸ்து மாத்திரமே வெளிப்படுவது. ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தாமல், ஆமேன், வரங்களினால் மற்ற எல்லாவற்றினால் நான் என்னை வெளிப்படுத்துவேன் என்றால் வேதம் சொல்லுகிறது, உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி என்னால் பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேசுகிறேன். வளரும்படி தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும். வளரும்படி செய்ய வேண்டிய அடுத்த ஒரு பிரதானமான காரியத்தை தான் இந்த நாளில் கேட்க போகிறது. ஒரு பெரிய செய்தி. ஆமாம், எவ்வளவு போகணும்னு தெரியாது. எல்லாரும் கவனமாய் கேட்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லாருடைய கையை அசைச்சு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நான் நம்புகிறேன் சிலருடைய தூக்கம் கலைந்திருக்கும் என்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வளரும்படி செய்ய வேண்டிய அடுத்த பிரதானமான கரை, யோவான் சுவிசேஷம் 15:1-4 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோவான் 15:1-4 வசனங்கள்.
1: நான்
0: மெய்யான திராட்சை செடி,
1: என்
0: பிதா திராட்சை தோட்டக்காரர்.
1: என்னில்
0: கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ
1: அதை
0: அவர் அறுத்து போடுகிறார்.
1: கனி கொடுக்கிற கொடி எதுவோ
0: அதிக கனிகளை கொடுக்கும்படி
1: அதை
0: சுத்தம் பண்ணுகிறார்.
1: நான்
0: உங்களுக்கு சொல்லுகிற உபதேசத்தினாலே
1: இப்பொழுதே
0: சுத்தமாயிருக்கிறீர்கள்.
1: என்னில் நிலைத்திருங்கள்,
0: என்னில் நிலைத்திருங்கள்,
1: நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்,
0: நான் உங்களில் நிலைத்திருப்பேன்.
1: கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால்,
0: கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால்
1: அது தானாய் கனி
0: கொடுக்க மாட்டாது போல
1: நீங்களும்
0: நீங்களும்
1: எண்ணில் நிலைத்திராவிட்டால்,
0: எண்ணில் நிலைத்திராவிட்டால்
1: கனி கொடுக்க மாட்டீர்கள்,
0: கனி கொடுக்க மாட்டீர்கள்.
1: நானே திராட்சை செடி,
0: நானே திராட்சை செடி,
1: நீங்கள் கொடிகள்.
0: ஆமே. போதும். வளர்ச்சியே அனுபவம் என்ன? கனி கொடுப்பது. கனி கொடுக்கும்படி என்னில் கனிகள் வெளிப்படுகிறது என்றால் நான் வளருகிறேன் என்று அர்த்தம். நான் இத்தனை வருடம் கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் வாழ்ந்தும் என்னில் ஒரு கனி கூட வெளிப்படவில்லை என்றால் இன்னும் நாம் ஆவிக்குரியவர்கள் என்கிற அடையாளத்துக்குள் வரவில்லை. வஸ்திரத்தை மாட்டியிருக்கலாம், எல்லாம் மாட்டியிருக்கலாம், ஆனால் என்னில் ஒரு கனி கூட வெளிப்படவில்லை என்றால் ஆவியானவர், அன்று பேசின ஆவியானவர் தான் இன்று பேசிக் கொண்டிருக்கிறார். பாஸ்டர்ஸ் வச்சு ஆவிக்குரியவங்க சொல்ல வச்சிடலாம், ஆனா ஆவியானவர் அப்படி சொல்ல மாட்டார். அவர் சத்தியம் உள்ளவர், அவருக்கு பொய் வராது. ஆமே. சாத்தானுக்கு மெய் வராது, கர்த்தருக்கு பொய் வராது. ஆமே. கனி வெளிப்பட ஒரே காரியத்தை செய்யறதுல தேவ பிள்ளைகள் கவனமா இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறது. என்னில் நிலைத்திருங்கள், அபைட் இன் மீ, என்னில் நிலைத்திருங்கள். பரலோக தேவன் பிதாவை குறித்து இயேசு சொல்லுகிறார், அவர் திராட்சை தோட்டக்காரர். ஒன்றாவது வசனத்தில், என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஒருத்தங்க திராட்சை தோட்டத்தை வைக்கிறதே எதுக்கு அப்படின்னா, அதன் கனிய ருசிக்க, அதன் கனிய எடுக்க, அதிலிருந்து வருகிற சாறு அந்த ரசம் அதை எடுக்க, அதை பயன்படுத்த, அநேகருக்கு அநேகர் பயன்பெறுவதற்காக அதை பயன்படுத்த திராட்சை தோட்டத்தை அதுக்கு தான் வைப்பாங்க. திராட்சை ரசம் அது முகக்களையை கொடுக்கும். ஏசாயா 5வது அதிகாரத்திலே கர்த்தர் தீர்க்க தரிசியை கொண்டு இப்படி ஒரு பாட்டை எழுதுகிறார். ஏசாயா 5வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 5:1,
1: இப்பொழுது நான் என் நேசரிடத்தில்,
0: நான் என் நேசரிடத்தில்
1: அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து,
0: அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து
1: என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன்,
0: என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன்.
1: என் நேசருக்கு,
0: என் நேசருக்கு
1: மகா செழிப்பான மேட்டிலே,
0: மகா செழிப்பான மேட்டிலே
1: ஒரு திராட்சை தோட்டம் உண்டு,
0: ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, ஒரு தோட்டம் உண்டு, அது திராட்சை தோட்டம். 1 கொரிந்தியர் 3:9 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுடைய பண்ணையாயிருக்கிறீர்கள். யூ ஆர் காட்ஸ் கார்டன். நாம தான் அந்த தோட்டம். இந்த தோட்டத்தை கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறாரா? மகா செழிப்பான மேட்டிலே, மலை மேல் இருக்கிற பட்டணம் போல. எல்லா கண்கள் காணும்படியாக பாரு, என் தோட்டத்தை பாரு, அதில் உள்ள கனிகளை பாரு. மகா செழிப்பான மேட்டிலே நாம் எங்கு இருந்தவர்கள் தெரியுமா? தாவீது சொல்லுகிற, பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்த என்னை அவர் தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை என் நாவிலே தந்த அநேகர் அதை கண்டு பயந்து அவர் தூக்கி வைக்கிறார், செழிப்பான மேட்டில் வைக்கிறார். என்னை உயர்ந்த

0: பிரியமானவர்களே, நம்மளை விட உயர்ந்த ஸ்தானத்துல ஆயிரம் அல்ல, லட்சம் அல்ல, கோடி பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த காலவெளியில எத்தனை பேர் சொல்ல முடியும், இன்னைக்கு நான் இருக்கிறது என்னுடைய ஆரம்பத்தை வைத்து பார்த்தால் இது உயர்ந்த ஸ்தானம் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மகா செழிப்பான மேட்டிலே பாவத்தில் இருந்த நம்மை பாதத்தில் கொண்டு வந்தார், சேற்றில் இருந்த நம்மை சபையிலே கொண்டு வந்தார். ஆமென். என் நேசர் கேட்ட ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. நாம தான் அவருடைய தோட்டம். இந்த தோட்டத்துக்கு கர்த்தர் செய்த காரியங்கள் என்ன? இரண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
1: அவர் அதை வேலி அடைத்தார்.
0: அவர் அதை வேலி அடைத்தார். எதற்கு தெரியுமா? பாதுகாக்க. கர்த்தருடைய பாதுகாப்பு மட்டும் இல்லைனா இன்னைக்கு இந்த 2023 12 மாதம் 24 தேதியை நாம பார்த்திருக்க மாட்டோம். ஆமே. காலையில் அலாரம் அடிச்சதுனால நான் எழும்பல, கிருபை அடிச்சதுனால எழும்புறேன் அப்படி சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.

0: ஆமென். வேலி அடைக்கிறார், பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல பாதுகாக்கிறார், இந்த தோட்டத்தை பாதுகாக்கிறார். அடுத்து என்ன செய்கிறார் தெரியுமா? கற்களை
1: பொறுக்கி
0: பொறுக்கி போடுகிறார். எதற்காக கற்களை பொறுக்கி போடுகிறார் தெரியுமா? சுத்தப்படுத்த, ஒழுங்குபடுத்த, வளருவதற்கு இடம் உண்டாக. இன்னும் சொல்லணும்னா எல்லாமே அவர் செய்கிறார், எல்லாமே. ஆமென். பி மைனர், நம்ம கொஞ்சம் பாட்டு பாடுவோம்ல.

0: சொல்லணும்னா நம்மை வளர பண்ண அவர் எதையும் செய்ய தயங்கவில்லை. அவர் இருந்து கற்களை பொறுக்கி போடுகிறார். என்னுடைய கேள்வி என்னன்னா, அவருக்கு தான் நிறைய வேலைக்காரர்கள் உண்டு, அவங்கள வச்சு பொறுக்கி போட்டா என்ன? அவங்கள வச்சு பொறுக்கி போட்டா ஒருவேளை செடியும் பிடுங்கிட்டாங்கன்னா உந்தி. வீட்டுல பின்னாடி ஒரு அப்பா மரங்கள் செடிகள்லாம் வளர்த்திருந்தாங்க. அப்போ வந்து அதில் ஒரு முருங்கை மரம் இருந்து, முருங்கை மரத்தை சுற்றி நிறைய செடிகள்லாம் இருந்துச்சு. அப்போ எங்கள் அம்மா ஒரு பிரதரை கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த முருங்கை மரத்தை சுற்றி செடி இருக்குது, எல்லாத்தையும் வெட்டி போடணும் அப்படின்னு. சரி நான் வெட்டி போடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து பார்க்குறாங்க. ஈவினிங் பார்த்தா எங்கள் அம்மா வந்து தேடிட்டு இருக்கிறாங்க, எங்கே எங்கே ஏன் எல்லா செடியை விட்டு முருங்கை மரத்தை மட்டும் வெட்டி போட்டுட்டு போயிட்டான். செடியெல்லாம் விட்ட சொன்னா, செடியெல்லாம் விட்டுட்டு செடி நிறைய இருக்கு, முருங்கை மரம் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. முருங்கை மரத்தை வெட்டிட்டு இங்கே பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை ஒழுங்குபடுத்த சீர்படுத்த வேற யார் கையிலையாவது கொடுத்திருந்தா என்னைக்கோ போட்டுட்டு போயிருப்பாங்க. நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். யார் கையிலையாவது கொடுத்திருந்தா? ஹல்லேலூயா. அவன் யாக்கோபை குறித்து கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், நீ மீறுகிறவன் என பெயர் பெற்றிருக்கிற, நீ மீறுவேன்னு தெரியும், உனக்கு வயிற்றுலேயே ஒழுங்காக கிடக்க முடியல. சரி அவன் தான் வெளியே வரான், அடுத்து நம்மளை வெளியே எடுப்பாங்க, அந்த பொறுமை கூட இல்லை காலை பிடிச்சி. அவன் தெரியும் யாக்கோபை, ஆனாலும் நான் நேசிச்சிட்டேன். அதனால தான் ஏசா 400 பேரோடு வரும்போது ஏசா யாக்கோபை தொடுவதற்கு முன்னே கர்த்தர் யாக்கோபை இது யாக்கோபு பூச்சி, பூச்சி மட்டும் ஏசா கையில கிடைச்சா போச்சு. ஆனா அந்த யாக்கோபு பூச்சி, நான் உன் வலது கரத்தை பிடித்து, பயப்படாதே பயப்படாதே, நான் உனக்கு ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அவர் கற்களை பொறுக்கி போட்டு சுத்தப்படுத்தி அடுத்து என்ன செய்கிறாரா? அதிலே நற்குல திராட்சை செடிகளை
1: நட்டு
0: நட்டு ஆமென். நற்குல திராட்சை செடிகளை நட்டு. பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது 1:5, நம்மில் அவர் நற்கிரியைகளை தொடங்கினாராம்.

0: ஆமே. என்னில் நற்கிரியே, நம்ம எல்லாம் அப்படி இருந்தோம் வாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு நன்மை நம்ம வெளிப்படுகிறதுன்னா கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே. ஆமே, நம்முடைய சுபாவமே என்ன, பழிக்கு பழி வாங்குற சுபாவம். ஆனா இன்னைக்கு அதை விட்டு சரி விட்டுருவோம் விட்டுருவோம் அப்படி அப்படி ஒரு எண்ணம் வருதுன்னா அதுக்கு காரணம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்ததுனால தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே ஆமே. நற்கிரியைகளை தொடங்குகிறார், நற்கிரியைகளை தொடங்குகிறார். யோவான், யோவானை குறித்து வேதம் எழுதுறது அன்பான சீஷன். யோவான் எழுதிட்டாரு அன்பான சீஷன், அதே சீஷன் தான். ஆமேன். ஒரு கிராமத்துக்குள்ள இயேசுவோடு போகும்போது யாருக்கு இடம் கொடுக்கல. உடனே யோவானுக்கு வந்த கோபத்தில், ஆண்டவரே அங்கே அருள் ஏராளமாய் பெய்யும் பாடலை, அக்கினி மலையாக இறங்கிவார்கள். ஆண்டவரே எலியா நீங்க மூணு சொல்லிட்டீங்கன்னா எலியா அன்னைக்கு அவானத்துல இந்த அக்கினி இறக்குறது போல அக்கினி இறக்க வைக்கலாமா ஆண்டவரே? ஆண்டு உனக்கு இவ்வளவு என்ன ஆவிப்பா இருக்கிறது? இதே யோவானுக்குள்ள பரிசுத்த ஆவியை கொடுத்து, ஒன்னாவது நிருபம் அன்பு, ரெண்டாவது நிருபம் அன்பு, மூணாவது நிருபம் அன்பு, அவருக்கு சுத்தி சுத்தி அன்பு அன்பு அன்பு சொல்ற. அன்பு இல்லாதவன் தேவனை அறியா. பூரண அன்பு பயத்தை எப்படி யோவானை மாற்றும்? நற்குல செடிகளை, திராட்சை செடிகளை நட்டு, அது மாத்திரமல்ல அதன் நடுவில்
1: ஒரு கோபுரம்,
0: ஒரு கோபுரத்தை. திராட்சை தோட்டத்துல கோபுரத்தை, டவரை எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னா கண்காணிக்க, கண்காணிக்க. ஹல்லேலூயா. நம்ம இயேசு யார் தெரியுமா? ஒன்று பேதுரு 2:25 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மேய்ப்பர் மாத்திரம் அல்ல கண்காணிக்கிறவர். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாத்து. ஆமே, கண்காணிக்கிறார். கண்காணிக்கிறவனிடத்துல போவாஸ் கேட்கிறார், இந்த பெண் இந்த ஸ்திரீ யாரு யாருன்னு கேட்கும் போது, அப்ப உள்ள வருகிற வயல் நிலத்துல வருகிற அத்தனை பேரும் என்ன செய்யப்படுகிறார்கள்? கண்காணிக்கப்படுகிறார்கள். ஆமேன், ஆமேன். மனிதனால் எல்லாரையும் கண்காணிக்க முடியாது. ஆனால் ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கலாம், புதுசா வந்திருக்கலாம், ஏதாவது ஓரத்திலேயோ யாருக்கு பின்னாகவோ கூட உட்கார்ந்திருக்கலாம். பரலோக தேவன் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறார், கண்காணித்து கொண்டிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கண்காணிக்கிறார், அது நடுவிலே கோபுரத்தை கட்டி
1: அதில் ஆலையையும் உண்டு பண்ணி,
0: அதில் ஆலையையும் உண்டு பண்ணி. ஆலை எதுக்கு உண்டு பண்றாங்க தெரியுமா? திராட்சை பழத்துல இருந்து ரசத்தை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்க. அப்ப ஆலையை உண்டு பண்றாங்கனால என்ன நம்பிக்கை? என்ன நம்பிக்கை? இந்த திராட்சை பழத்துல இருந்து நமக்கு நல்ல மதுரமுள்ள ரசம் கிடைக்கும். வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்ல. இல்ல, டவுட் இருந்தா நம்ம ஆயத்தமாக மாட்டோம், நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் ஆயத்தமாகும். ஆமே, டவுட் இருந்தா ஆயத்தமாக மாட்டோம், நம்பிக்கை இருந்தா ஆயத்தமாகும். இப்பதான் திராட்சை செடி இப்பதான் நட்டிருக்கிறார், நட்டது ஆலையெல்லாம் ரெடி பண்றார். நல்ல களம், நல்ல கனி, நல்ல ரசம், நல்ல டேஸ்டான ஃப்ரூட்ட எனக்கு கொடுக்க போகிறது என்று, இப்படி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ அதாவது எல்லாருடைய செயலும் நம்மை வருத்தப்படுத்தாது. நாம் எதிர்பார்க்கிறவர்களுடைய செயல்கள் நம் எதிர்பார்ப்புக்கு மாறா இருந்தால், அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒருவர்களில் வருத்தப்படாம யாருக்குமே இருக்க முடியாது. இயேசுவை எத்தனை பேர் பிடிக்க வந்தாங்க, எத்தனை பேர் தடியோடு வந்தார்கள், ஈட்டியோடு வந்தார்கள், விலங்கோடு வந்தார்கள். அவர்கள் வந்ததை பார்த்து இயேசு வருத்தப்படவில்லை. ஆனால் கூடவே இருந்த ஒருவன் அவரை முத்தமிட்டு 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்த போது அவரால் தாங்க முடியவில்லை. சிநேகிதனே, முத்தத்தினால நீங்க அந்த சாப்டரை படிச்சீங்கன்னா உடையாம இருக்கவே முடியாது. முதலாவது சேவகர்கள் வருகிறார்கள். சுவிசேஷம் எப்பவுமே 4 புக்கையும் சேர்த்து வச்சுதான் படிக்கணும். இந்த 4 புக்கு லூகா, சிலர் வாய் மட்டும்தான் செய்து கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த 4 சேர்த்து வச்சு படித்தா தான் சரியான பிக்சர் கிடைக்கும். கெட்சமணி தோட்டத்துக்குள்ள வீரர்கள் வராங்க இயேசுவை பிடிக்க. இயேசு பார்க்குறார் முதல்ல, யாரை தேடுறீங்க அப்படின்னு. நாங்கள் இயேசுவை தேடுறோம், நான் தான் அப்படிம்பார். பொத்து விழுந்துருவாங்க எல்லாரும், யாருக்கு நெருங்க முடியல. இப்போ அவரை நெருங்கணும் பிடிக்கணும், அதுக்கு ஒரே வழி தான் இருக்கு. என்ன? யூதாஸ் இப்போ போய் கிஸ் பண்ண, உன்னை விடுவார் பக்கத்தில். யூதாஸ் கிட்ட போகிறான், போய் அவரை முத்தமிடுகிறான். அந்த இடத்துல யூதாசால மட்டும்தான் நெருங்க முடிச்சது. ஏன்? நல்ல திராட்சை பழத்தை தரும் என்று காத்திருந்தா. பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும், அவர்கள் இயேசுவின் மேல் கை போட்டார்கள். ஆமென், ஆமென். சிநேகிதனே, முத்தத்தினாலேயா என்னை காட்டி கொடுக்கிற நீ? என் பக்கத்துல வந்ததும் ஆசையா என்னை கிஸ் பண்ணே நினைச்ச. ஆனா நீ எங்க போன? நேற்று தானே பந்தியிலேருந்து எழும்பி போன. நீ வரமாட்டியோ நினைச்சேன். நீ வண்டி பிடிச்சு வந்துட்ட. வந்து என்ன பார்த்துன்னு கிஸ் பண்ணதும் காசுக்காகவா? 30 வெள்ளி காசுக்காகவா? சில உறவுகள் காசுக்காக தேடி வருவாங்க, பார்த்ததும் கட்டி பிடிச்சிருவாங்க, முத்தமிடுவாங்க. தாங்க முடியல, அங்க உடையிறாரு. இயேசு வந்து பிடிக்கிறாங்க. இதுதான் தேவனுக்கு தாங்க முடியாதது. தேவன் நமக்கு செய்தவைகளை பாருங்க. மகா செழிப்பான மேட்டிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தினார். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்த்தார். வேலி அடைத்தார், கற்களை பொறுக்கினார், கோபுரத்தை நாட்டினார். நற்குல திராட்சை செடி நற்கிரியங்களை துவங்கினார். நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று வெயிட் பண்றார், வெயிட் பண்றார். காலையிலேயே வந்து பார்க்கிறார், பூ பூத்திருக்கிறதா, காய் காய்த்திருக்கிறதா, கனியா இருக்கிறதா. ரைட், இப்போ ஃப்ரூட் வெளியே வருது. ஃப்ரூட் வெளியே வந்ததும் நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், எந்த ஒரு தோட்டத்திலையும் கனி வெளிப்படும் போது உடனே அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. அதுல ஒன்றை எடுத்து டேஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி ஆசையாய் வந்து தோட்டத்துக்குள்ள வந்து கனி வந்துட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணா, அதுவோ கசப்பான. தேவனுக்கு கசப்பை கொடுக்கிற அனுபவம் என்பது என்ன தெரியுமா? சிலுவை வேதனை. அங்கேதான் அவர் எந்த எதை டேஸ்ட் பண்ணார் தெரியுமா? கசப்ப. கசப்ப டேஸ்ட் பண்ணிட்டு வேதம் சொல்லுகிறது, அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாத. அதன் அர்த்தம் என்ன? வாய் இனி ஓபன் ஆகாது அதை குடிக்க. ஏன்? ஹார்ட் க்ளோஸ் ஆயிட்டு. ஜீசஸ், ஜீசஸ், ஆமே. அவர் எல்லாத்தையும் சகித்தார். அவர் கையில ஆணி அடிச்சாங்க, சகித்தார். காலில் ஆணி அடித்தார்கள், சகித்தார். அவர் தலையில முட்களால கிரீடத்தை உண்டு பண்ணி வைத்து நெருக்கினார்கள், சகித்தார். சாட்டை அடிகளால் ஆமே அடித்து சரீரத்தை கிழித்தார்கள், சகித்தார். அவர் கண்ணை கட்டி தலையிலே கொட்டினார்கள், சகித்தார். ரோமத்தை பிடித்து இழுத்தார்கள், சகித்தார். முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள், சகித்தார். அரை நிர்வாண கோலமாக அவரை அத்தனை பேருக்கு முன்பதாக சிலுவையிலே ஆமே ஆணி அடித்து உயர்த்தினார்கள், சகித்தார். அவருக்கு முன்னாகவே வஸ்திரங்களை பங்கிட்டார்கள், சகித்தார். ஆமே நிந்தித்தார்கள். ஒரு குற்றம் செய்யாதவரை எல்லா குற்றம் செய்த கள்ளர்கள் நிந்தித்தார்கள், சகித்தார். எல்லாவற்றையும் சகிக்க முடிந்த ஆண்டவருக்கு ஒன்றை மாத்திரம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுக்கு பேர் தான் கசப்பு. ஆமே. இதுதான் பிதாவுடைய வேதனை. இதுதான் திராட்சை தோட்டக்காரர் என் பிதா என்று இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து சொல்லுகிறார், அவருடைய வேதனை. அடுத்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மூன்றாவது வசனம், எருசலேமின் குடிகளே,
1: யூதாவின் மனுஷரே,
0: யூதாவின் மனுஷரே,
1: எனக்கும்
0: எனக்கும்
1: என் திராட்சை தோட்டத்துக்கு
0: நியாயம் தீருங்கள் என்று சொல்லிவிட்டு கர்த்தர் ஒரு வார்த்தையை கேட்கிறார். பாருங்கள்,
1: நான் என் திராட்சை தோட்டத்திற்காக
0: செய்யாத
1: எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்,
0: அதற்கு இனி செய்யலாம். நான் இனி என்னப்பா உனக்கு செய்யணும்? ஆமென். நான் பார்த்து பார்த்து தான் அவனை வளர்த்தேன். ஹல்லேலூயா. ஆமென். முதல் நாள் நான் உன்னை எந்த இடத்துல கொண்டு வந்து வைத்தேன்? வேலி அடைக்கவில்லையா? இரவின் பயங்கரத்துக்கு நான் உன்னை காக்கவில்லையா? உன் பக்கத்தில் 1000, உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்த போது அவங்கள விட நீ உத்தமனா? அவங்கள விட நீ யோக்கியனா? அவங்கள விட நல்லவனா? அல்லவே, நான் உன்னை காத்தேன் அல்லவா. நீ வளரும்ங்கிறதுக்காக கற்களை எல்லாம் பொறுக்கி போட்டேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்களை எல்லாம் பொறுக்கி போட்டேனே. பிள்ளைங்களுக்கு ஃபுட் ஊட்டும் போது மீன் கொடுப்பாங்க பாருங்க பெற்றோர், வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறதுனால சொல்கிறேன். ஆமே, நமக்கெல்லாம் அப்படி தர மாட்டாங்க. ஆனால் பிள்ளைங்களுக்கு அது பிச்சு உள்ள என்ன இருக்கான்னு பார்ப்பாங்க தெரியுமா? முள்ளு இருக்கான்னு பார்த்து எடுத்து எடுத்து போட்டு பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து நீ வளரணும், நீ வாழணும், நீ நிலைக்கணும். கற்களை எல்லாம் பொறுக்கி போட்டேன். நற்குல திராட்சை செடியா? ஆமே, நல்ல உண்மையிலே, உண்மையிலே. ஆமே, இன்னைக்கு என்ன கேட்ட நான் சொல்லுவேன், இன்னைக்கு என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மை வெளிப்படுதுன்னா அது இல்லாதவன் தானா? இன்னைக்கு என்னில் ஏதாவது ஒரு நன்மை, ஏதாவது ஒரு நன்மையான ஒரு காரியத்தை நீங்க பார்க்கறீங்கன்னா அது இல்லாதவன் தானா? அதை உருவாக்கினது கர்த்தர், அதை துவங்கினது கர்த்தர். ஆமே, நான் இப்படி செய்கிறேன், அது மாத்திரமா கோபுரத்தை கட்டுறேன். எப்படி உன்னை கண்காணிக்கிறேன் தெரியுமா? எப்படி கண்காணிக்கிறேன்? ஹல்லேலூயா. ஆமே, நீ எனக்கு நல்ல கனியை தருவ. ஹல்லேலூயா. நீ எனக்கு மன மகிழ்ச்சியா இருப்பேன்னு பார்த்தா, நீ எனக்கு கசப்பை தந்தது என்ன சொல்லிட்டு அடுத்து கேட்கிறார், நான் இதுக்கு மேல உனக்கு என்ன செய்யணும்? நான் இதுக்கு மேல உனக்கு என்ன செய்யணும்? இன்னும் நீ எது என்ன கேளு என்ற, இதுக்கு மேல நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆமே, தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன். அப்படி லிப்ட்ல உயர்த்தினது மாதிரி ஒரு டைம் வர காத்திருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயத்தின் மேல ஜெயம். தாவீது வர வர வர வர இப்படிதான் இருக்கும் பைபிள். விருத்தி அடைந்தான், பெலத்தான், வர வர, டே பை டே இப்படி உயர்த்தி ஆசீர்வதித்து தாவீதே சொல்றார், தேவரீர் என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இப்படி சொன்ன தாவீது ஒரு கசப்பை கொடுத்துட்டார் ஆண்டவருக்கு. அதில்தான் பத்சேபாளை பார்க்கிறான், பாவம் செய்கிறான். பத்சேபாளை சொந்தமாக்க வேண்டும் என்பதற்காக பத்சேபாளுடைய கணவன் உரியாவை யுத்தத்திலே முன்னிற்க வைத்து அவன் ரத்தம் சிந்த வைக்கிறான். என்னதான் இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும், கர்த்தரால் நேசிக்கப்பட்டவனா இருந்தாலும், அநீதிக்கு அநியாயத்துக்கு தேவன் துணை நிற்கவே மாட்டார். தேவனை அறியாத ஒரு ஆள் இருக்கிறாங்க, தேவனை அறிந்த நாம இருக்கிறோம் வைங்களேன். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, நான் தேவனை அறிந்து கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். தேவனை அறியாத ஒருவனுக்கு நான் அநியாயம் செய்யறேன். அவன் ஆண்டவருக்கு, ஆண்டவர் யாருன்னே தெரியாது. இப்ப நான் போய் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்ன இருந்தாலும் நான் உம்முடைய ஊழியக்காரன், நான் உங்க பிள்ளை, நீங்க எனக்கு துணை நின்று. இப்படிதான் ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட கேட்க வந்தான், எனக்கும் என் சகோதரனுக்கு இருக்கிற சொத்த பிரச்சனையில தீர்த்து வைங்க. நான் என்ன உனக்கு நியாயாதிபதியை வச்சது யாருன்னு கேட்டேன். ஏசாவை வெறுத்தேன் என்று சொன்னாலும், யாக்கோபு ஏசா பிரச்சனையில கர்த்தர் ஏசாவின் தொடைய சுழுக்கல, யாக்கோவின் தொடையதான் தொட்டார். ஆமே, அதனால தான் நீ பலி செலுத்த வரும்போது, அவன் பலி செலுத்த வாரானோ இல்லையோ, நீ வரும்போது உன் சகோதரனுக்கு உன் பேரில் ஒரு குறை இருந்துச்சுன்னா போய் ஒப்புரவாக. ஹல்லேலூயா. தாவீது பாவம் செய்கிறார், உரியாவை முன்னிறுத்தி கொலை செய்ய வைக்கிறான். யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது, ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பும் போது தீர்க்கதரிசி சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு, 2 Samuel 12:7-8.
1: அப்பொழுது
0: வாசிங்க, கரெக்ட் தான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி,
1: நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும்
0: உனக்கு கையளித்தேன்.
1: இது போதாதிருந்தால்,
0: நான் உனக்கு தந்தது பத்தலைனா, இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன்.
1: கர்த்தருடைய பார்வைக்கு
0: பொல்லாத காரியத்தை செய்து
1: அவருடைய வார்த்தையை நீ அசட்டை
0: நீ அசட்டை பண்ணினது என்ன? உனக்கு பத்தலைனா கேள், நான் இன்னும் தாரு. நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன் தாவீதே, இல்ல இது போதாத கேளு. ஆனா நீ என் பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? நல்ல திராட்சை பழம் தரும் என்று காத்திருக்கும் போது எனக்கு ஆகாத கனிகளை தந்தது என்ன? இதுக்கு மேல நீ என்ன செய்யலாம்? சிலுவையிலே கைகளை விரித்து தொங்கிக் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? என்னுடைய முழுவதையும் நான் தந்து விட்டேன் உனக்கு. கொஞ்சம் ரத்தம் இருக்கிறது, அதையும் குத்தி எடுத்துக்கோ. இதுக்கு மேல உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புறேன்? காத்திருக்கிறேன், நான் உன்னை வேலி அடைக்கிறேன், நான் உனக்குள்ள நற்கிரியைகளை தோங்குகிறேன், கற்களை எல்லாம் பொறுக்கி போடுகிறேன். இல்லைன்னா இவ்வளவு வளர்ந்திருக்க முடியுமா? நிக்க முடியுமா? ஹல்லேலூயா. கடந்த நாள்ல ஒரு ஊழியக்காரர் சொன்ன, ஆமென், ஒரு செய்தி கேட்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை. ஆமென், அவர் சொன்னார், நீங்க ஊழியத்துல என்னெல்லாம் சாதிச்சீங்க செஞ்சீங்கன்னு கேட்கும்போது, நான் இவ்வளவு காலம் ஆண்டவருடையவனாய் ஊழியக்காரனா இருக்கிறதே எனக்கு பெரிய சாதனை அப்படின்னா. ஆமென். எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள வந்து பின்வாங்கி போனவங்க எத்தனை பேர், மறுதளித்து போனவர்கள் எத்தனை பேர், அது நடுவில் ஆமா இன்னைக்கும் அவருடையவனாய் அவருடையவளாய் என்ன நீக்க வச்சிருக்கிறது. ஆமென். ஆமென். அதன் அர்த்தம் நான் இன்னும் வேலைக்குள்ள தானே இருக்கிறோம், இல்லைன்னா பன்றிகள் வந்து மெய்ந்து போட்டிருக்குமே. என்னெல்லாம் செய்யறார், இதுக்கு மேல உனக்கு என்ன செய்யணும் கேட்கிறார். நான் என்னப்பா செய்யணும்? தாவீதே சொல்ல, நீ கேளு, நான் தாரேன், ஆனால் நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது. தாவீதே, நீங்க இதை செஞ்சிருக்கவே கூடாது, நான் இப்படி எதிர்பார்க்கல. ஆமென். சவுல் நிமித்தம் ஒரு நாள் மனஸ்தாபப்பட்டார், சவுல் தள்ளிட்டார். அதுக்கப்புறம் அவன் செய்யறதை குறித்து அவர் கவலைப்படவே இல்லை. ஏன் தள்ளிட்டார்? அந்த இடத்துல தான் தாவீதை கொண்டு வைக்கிறார். ஒருவர் தள்ளப்பட்ட இடத்துல தான் நாம இருக்கிறோம். இவ்வுல் எதிர்பார்ப்பு தாவீது மேல, தாவீது மேல என்ன வேணாலும் கூட, என்ன வேணாலும் கூட, கோபுரத்தை கட்டி ஆலையை ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி பொசுக்குன்னு தாவீது விழுந்துட்டார். தாவீது, நான் உனக்கு இதெல்லாம் தரலையா, இதெல்லாம் செய்யலையா, போதில்லையா, உனக்கு பத்தலையா, கேளு, நான் தரேன், ஆனா நீ இப்படி செஞ்சிருக்க கூடாதுல்ல. ஆமே. இன்னைக்கும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாருன்னா, ஆமே. திராட்சை தோட்டங்கள் நடுவில் ஒரு அத்திமரம் நடப்பட்டிருந்தது. இயேசு சொன்ன ஓமை, 3 வருடம் அது வளருகிறது, கனி கிடைக்குமா என்று பார்க்க வரும்போது கனி இல்லை. உடனே ஒன்று சொல்ற, வெட்டி போட்டு சொல்லும் போது அதை பராமரிக்கிறவர் கண்காணிக்கிறவர் சொல்றார், இந்த 1 வருஷம் இருக்கட்டுமே, நான் அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறேன், கனி கொடுத்தால் சரி, கொடுக்கலன்னா வெட்டிடலாம். இந்த வருஷம் நம்ம நல்ல கனி கொடுத்தோமா? அப்படி இல்லாதிருந்தும் இன்னைக்கு நான் வெட்டி போடப்படாமல் நிற்க காரணம் என்ன? பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து ஒருவர் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்.

0: ஆமே. இந்த ஒரு வருஷம் இருக்கட்டுமே. ஹல்லேலூயா. இந்த ஒரு வருஷம் இருக்கட்டுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமே. சில ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது, எல்லா நம்பிக்கையும் முடியும் போது, டாக்டர் வந்து சொல்லுவாங்க, ஆக்சிஜன் மாஸ்கை ரிமூவ் பண்ணா அவுட். ஆமே. ஆக்சிஜன் மாஸ்கை ரிமூவ் பண்ணா அவர் இந்த வேலையை ரிமூவ் பண்ணிட்டார்னா, எப்படான சாத்தம் பார்த்துட்டு இருக்கிறான், இன்னும் வச்சிருக்கிறார், நம்புறார். உங்க புருஷன் உங்களை நம்புறதை காட்டிலும், உங்க மனைவி உங்களை நம்புறதை காட்டிலும், உங்க பெற்றோர் உங்களை நம்புறதை காட்டிலும், உங்க பிள்ளைங்க உங்களை நம்புறதை காட்டிலும், ஆமே. ஹல்லேலூயா. நமக்கு ஆக்சிஜனே தாங்க, வேலையே தாங்க. ரிமூவ் பண்ணிட்டான். ஆண்டவர் கேட்கிறார், நான் இனி என்ன செய்யணும்? ஜீவனை கொடுக்கறதை விட நேசம் இருக்கா? ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிளட் டொனேட் பண்ணுவாங்க. சிலர் சும்மாவே கொடுப்பாங்க, சிலர் கொடுத்து என்ன வாங்குவாங்க? காசு வாங்குவாங்க. சாத்தான் உலகத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறான் பரிசாட்டு. அப்பால் எப்போ சாத்தானு சொல்லிட்டு தம்முடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை வாங்கிட்டார். மகா செழிப்பான மேட்டில் இரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே கொண்டு வருகிறார், வேலையடைக்கிறார். வசனம், ஜபம், ஆராதனை, துதி வேலையா இருக்கு. நற்கிரியைகளை துவங்குகிறார், சுத்தப்படுத்துகிறார். வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா அவர் கேட்கிற நியாயம் தீருங்க. மூணாவது மனுஷனை கூப்பிடுறார், இங்க வாங்க, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும், நான் இனி என்ன செய்யலாம்? மற்றவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்க சொல்லுங்க, பார்க்குறீங்கல்ல சொல்லுங்க, இனி இந்த தோட்டத்துக்கு நான் என்ன செய்யலாம், நான் என்ன செய்யல? ஆமே. ஹல்லேலூயா. போன வர செய்தியில சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன். ஆரோன் என்ன பேசுறான், மோசே என்ன, மிரியாம் என்ன பேசுகிறான் என்பதை காட்டிலும் மோசே எப்படி ரியாக்ட் பண்றான் என்பதுதான் ஆண்டவருக்கு. ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாய் பேசும்போது மோசே குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சாந்த. ஆமே. பிரதிகூலத்துல தான் நம்முடைய கேரக்டர் எழுதப்படும், பிரசனத்துல அல்ல. பிரசனத்துல உருவாக்கப்படும். ஒரு டெஸ்ட் வைப்பார் ஆண்டவர். மலையில் இருக்கும்போது கர்த்தர் மோசையோடு பச்சமாய் பேசுகிறார். இறங்கி வந்ததும் ஆரோன் எதிராக பேசுகிறான், மிரியா எதிராக பேசுகிறான். இப்பொழுது தான் மோசையை பற்றி மோசை என்ன சொல்கிறார்? மோசை அமைதி ஆயிட்டார். உடனே மோசையை பற்றி வேதத்தில் எழுதுகிறது, அவன் சாந்த. அதாவது ஓகே ஆகணும்னா டெஸ்டில் பாஸ் ஆகணும். மோசையின் கேரக்டர் அங்கே எழுதப்படுகிறது. சர்ச்சுக்குள்ள அந்நிய பாஷை பேசுவோம், வெளியே போய் ஐயோ இந்த சிஸ்டர் பேசுறத. ஆமே. நம்முடைய கேரக்டர் எழுதப்படுவது சபைக்குள்ள அல்ல, சமுதாயத்தில், மற்றவர்கள் மத்தியில். உங்கள் நற்கிரியைகள்னால மற்றவர்கள் உங்களை கண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆமே. எல்லாரையும் பார்த்து சிரிக்க முடியுதா? ஒருத்தங்களை பார்க்கும்போது 32 பல்லையும் காட்டுறோம், சிலரை பார்த்தா 3 பல்லு தான் காட்டும். கரெக்டாக இல்லையா? முகம் அப்படி அப்படி உடனே சுருங்கும். ஆமே. அப்படி ஒருத்தங்களை பார்த்து பிரதர் ப்ரைஸ் லார்ட், இன்னொருத்தங்க பார்த்து ப்ரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு. ஏங்க இதில் இதில் வந்து நம்ம நம்முடைய மாம்சத்தை தானே, நம்முடைய மனசை தானே திருப்திப்படுத்துகிறோம். இந்த ஆளை பார்த்து சிரிக்கக்கூடாது, அவர் போகிறது வர உம்முன்னு இருக்கணும். யாருக்கு என்ன நஷ்டம்? அவர் உடனே எழுதுவார், இது செட் ஆகாது. ஆமே. நம்முடைய அவருடைய புத்தகத்தில் இருக்கிற நம்ம பேஜில் என்னெல்லாம் எழுதியிருக்கிறார். இப்போ ஆண்டவர் வந்து ஒரு தூதனை அனுப்பி ஒவ்வொரு பேரை சொல்லி வாசிக்கட்டுமா? எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவோம், தயவு செய்த ஆண்டவரே. அவள். ஆரோனும் மிரியாமும் எதிராய் பேசும்போது மோசையின் கேரக்டர் எழுதப்படுகிறது. அவ்வளோதான், மோசே சைலண்ட் ஆயிட்டார், கர்த்தர் வயலண்ட் ஆயிட்டார். இறங்கி வந்து கூட்டிட்டு வாண்டார், எல்லாரும் கூட்டிட்டு வா. பாத்தியா, என் தாசனாகிய மோசே எப்படி அவனை வளர்த்துருக்கான் பாரு. இப்படிதாங்க அவர் சொல்ல விரும்புறாரு, கூட்டு போய். அவன் அப்படிமா கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது. அவன் என் சாயலை காண்கிறான், என் வீட்டில் எங்கும். ஓ, ஏன் நமக்காக இன்னவரால வழக்காட முடியவில்லை சொல். அவர் நமக்குள்ளே துவங்கின நற்கிரியைகள் எங்கே? ஆண்டவர் நீங்க ஞாயந்திருங்க. ஆண்டவர் எப்படி பார்த்துப்பேன்? ஆமே, நான் நீதி உள்ள நியாயாதிபதியின் ஒன்றை விட சத்துருவுக்கு நல்லாவே தெரியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் போவதற்கு முன்பதாக, மரிப்பதற்கு முன்பதாக தன் சீஷர்கள் சூழ்ந்திருக்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும். அதுதாங்க நம்ம வாழ்க்கையில் செய்கிறார், கற்களை பொறுக்கி போடுறார். ஆண்டவர் சொல்றார், நான் இனி என்ன செய்யலாம்? எல்லாம் செஞ்சுட்டு எதிர்பார்த்த கனி இல்லாததும் தேவனுடைய கோபம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. 5:5-6 பாருங்கள்.
1: இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும்.
0: அதன் வேலியை
1: எடுத்து
0: போடுவேன்,
1: அது மேய்ந்து போடப்படும்.
0: முளைக்கும் மழை பெய்யாதபடிக்கு
1: மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன்.
0: ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிறவர் கர்த்தர். எதன் மேல பெய்யணும், எதன் மேல பெய்யக்கூடாது, இந்த 2:2 படிக்கும்போது இதமாக இருக்கும். ஆனால் 5:6 படிக்கும்போது தாங்க முடியாது நம்மளால். ஜீசஸ், கர்த்தரின் கோபம் இது. வேலியை எடுக்கிறார், வேலியை எடுத்தாலே எல்லாம் போச்சு. வேலைக்குள்ள இருந்த யோபுவை சாத்தானால, யோபுவின் வீட்டில் இருக்கிற புல்லை கூட தொட முடியல. ஆனால் பெர்மிஷன் வாங்கிட்டு வரும்போது தெரியும்ல, எல்லாமே அவுட். வெல்த் கம்ப்ளீட்டாக போச்சு, ஹெல்த் கம்ப்ளீட்டாக போச்சு. கத்தர் பராமரித்து யோபுவின் உயிரை மட்டும் காப்பாற்றுகிறார். நம்முடைய பராமரி யோபுவை சாட்சி சொல்ல விட்டு, சாட்சி கூட்டத்தில் சாட்சி சொல்ல விட்டா அவன் மற்றவங்களாம் சொல்ல, எனக்கு கத்தர் வீட்டை கட்டி தந்தார், அதை செஞ்சார், இதை செஞ்சார். யோபு சொல்லுவார், அவருடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றி தான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா, உயிரோடு இருக்கிறேன். வேலி எடுக்கப்பட்டு, ஸோ இப்படி ஆண்டவர் வந்து தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்த காரணம் என்ன? 7 சொல்லப்பட்டிருக்கிறது,
1: சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம்
0: இஸ்ரவேலின் வம்சமே,
1: அவருடைய மனமகிழ்ச்சியின்,
0: அவருடைய மனமகிழ்ச்சியின் நாட்டு,
1: யூதாவின் மனுஷரே அவர் நியாயத்துக்கு,
0: அவர் மனமகிழ்ச்சியா நம்மளை வச்சிருக்கிறார். ஆமே, தோட்டத்துல தோட்டம் வச்சிருக்கிறவங்க தோட்டத்துல சில மரங்களை பார்த்து சில செடிகளை பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு. அப்படி இந்த பூமியில நம்மை வைத்திருக்கிறார். செப்பனியா 3 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? செப்பனியா 3:17 வாசியுங்கள்.
1: உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார்,
0: அவர் ரட்சிப்பார்,
1: அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து,
0: அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து
1: தம்முடைய அன்பின் நிமித்தம்,
0: தம்முடைய அன்பின் நிமித்தம்
1: அமர்ந்திருப்பார்.
0: ஆமே, இந்த வார்த்தையை எழுதும் போது ஆல்ரெடி இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, எதையும் தேவனை பிரியப்படுத்தி வாங்குவோம், வருத்தப்படுத்தி வாங்கக்கூடாது. ஆமே, பிரியப்படுத்தி வாங்குவோம். பிரியப்படுத்தி வாங்கினா அவர் எக்ஸ்ட்ராவாக தருவார், வருத்தப்படுத்தி வாங்கினா. ஆமே, இளையகுமாரன் தகப்பனை வருத்தப்படுத்தி வாங்கினான், அதனால் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. இஸ்ரவேலர்கள் ராஜா வேண்டும் என்று தேவனை வருத்தப்படுத்தினார்கள். ஆனால் சாலமோனை பாருங்க, 1000 காளைகளை பலி செலுத்துகிறான். அதாவது மேக்சிமம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை செலுத்தி விட்டு போய் படுக்கிறான். கர்த்தர் வாரார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், பிரியப்படுத்தி வாங்கும். ஆமே. முதலாவது கண்மலை அடிக்க சொல்லுகிறார் மோசை கிட்ட, அடிச்சுட்டான். அவர் ஒரு விசை நமக்காய் அடிக்கப்பட்டார். இரண்டாவது விசை தண்ணீர் தாகம் வந்தபோது வந்து சொல்லுகிற கண்மலை பார்த்து பேசுங்கிறார். ஆனால் ரெண்டாவது விசையை மோசை அடிக்கிறார், அவரால் தாங்க முடியல. அதனால தான் ரெண்டு வாட்டி அடிக்கிறான். முதல் வாட்டி அடிக்கிறான், கண்மலையிலிருந்து தண்ணீர் வரல. இது ஒரு நாள் ஆண்டவர் பேசும்படி வைத்தார். அவருக்கு தாங்க முடியல. மோசை நீ அடிப்பே, நான் எதிர்பார்க்கல. மோசை நீ பேசுவேன்னு நினைச்சேன், நீ என்னை பார்த்து பேசுவேன்னு நினைச்சேன். ஆனால் அத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக மோசையை விட்டு கொடுக்க கூடாது அல்லவா? மோசை மீண்டும் ஓங்கி அடிக்கிறான், தண்ணீர் வருகிறது. ஆமே. ஹல்லேலூயா. ஒரு விசை நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், மறுபடியும் நாம் அடிப்போனா. இதுக்கப்புறம் அவர் விரும்புகிறது, மோசை அந்த கண்மலையை பார்த்து பேசு. ஆண்டவர், நாங்கள் எங்களுக்கு அடிச்சுதான் ஆண்டவர் பழக்கம், உங்களை அடிச்சுதான் ஆண்டவர் பழக்கம், உங்ககிட்ட பேசி பழக்கம் இல்லை. நான் உன்னை எப்படி வச்சிருக்கிறேன் தெரியுமா? என் மன மகிழ்ச்சியின் நாற்று, உன்னை பார்த்ததும் எனக்கு சந்தோஷம் வரணும். முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறது போல எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். எருசலேம் குமாரத்திகள் எல்லாம் முல்லை போல அவருக்கு வேதனையை கொடுக்கும் போது அவருக்கு பிரியமானவள் லீலி புஷ்பமாய் வாசனை கொடுக்கிறாள். லீலி புஷ்பம் முட்களின் நடுவே இருக்கும். காற்று அடிக்கும் போது அந்த அந்த இதழ்கள் முட்களில் பட்டு கீறல் வரும். அந்த கீறல் வரும்போது அதிலிருந்து வாசனை வரும். பக்கத்து தெருவில் போறவங்களுக்கு கூட தெரியும் அது லீலி புஷ்பத்தின் வாசனை. இந்த உலகத்தில் கர்த்தர் நம்ம எப்படிதான் வைத்திருக்கிறார்? ஆனால் தகப்பனுடைய வாசனை நம்மால் கெடுகிறது என்றால் அவரால் தாங்க முடியவில்லை. அவர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். நான் வேலி எடுத்து போடுவேன், பன்றிகள் வந்து மேய்ந்துரும், முட்கள் வரும், ஐயா இதெல்லாம் தாங்கவே முடியாது. மழை பெய்யாதபடிக்கு மேகத்துக்கு கட்டளையிடுவேன். அவனுக்கு ஒன்றும் கொடுத்துடாத, ஒரு டிராப் கொடுத்துடாத, ஒரு டிராப் தண்ணி கொடுத்துடாத. பாதாளத்தில் இருந்த ஐஸ்வர்யவான் கத்துறானே, எனக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு சொட்டு தண்ணி. லாசரும் விரல் நுனையிலிருந்து கர்த்தர் நமக்கான ஆசீர்வாத வாசலை வாசலை அடைத்தார். பாதாள வேதனையை இங்கே அனுபவிப்போம். ஆமென். சில சொல்லுவாங்க நரக

அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அஞ்சாவது அதிகாரத்தில் கோபத்தில் சொல்லுகிறார், நான் வேலியை எடுத்துருவேன், அவ்வளோ கதையை முடிச்சிருவேன்னு சொல்லும் போது அவருடைய தயவு எழும்பி வருது. ஏன்னா அவர் செஞ்சது அவ்வளோ. ஆமென். இந்த தயவு எழும்பி வரும்போதுதான் எந்த ஏசாயாவை கொண்டு அவர் வேலி எடுத்துருவாரு, இதெல்லாம் மேய்ந்து போடப்படும், இனி அவ்வளவுதான், இதுக்கு மேல ஆசீர்வாதம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லும் போதுதான் ஆறாவது அதிகாரத்தில் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தரை ஆமென் ஏசாயாவுக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த பூமியிலே ஹல்லேலூயா, ஆண்டவர் இனி நான் வாழ்வதற்கு, இனி நான் எழும்புவதற்கு, இனி என் வாழ்க்கை அர்த்தமுள்ளவாக மாறுவதற்கு இங்கே வேற ஒண்ணுமே இல்லையா, இனி என்ன செய்யலாம், இனி என்ன செய்யலாம் என்று பிதாவாகிய தேவன் யோசிக்கிறார். என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், இனி ஒன்னே ஒன்னு செய்யலாம். இப்பொழுது ஏசாயாவுக்கு ஒரு காட்சி காண்பிக்கப்படுகிறது, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை காண்கிறார். ஏழாவது அதிகாரத்தில் அடையாளமாய் கொடுக்கப்படுகிறது, ஒரு கன்னிகை கற்பவதியாக ஒரு குமாரனை பெறுவார். யார் அந்த குமாரன்? ஆறாவது அதிகாரத்தில் அஞ்சாவது அதிகாரத்தில் தேவன் கேட்கிறார், இனி இதுக்கு நான் என்ன செய்யலாம், இது வளரணும்னா இனி என்ன பண்ணலாம், இந்த திராட்சை தோட்டத்தில் நல்ல கனி உண்டாக என்ன பண்ணலாம், எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. நான் இப்படி அந்த காட்சியை சொல்லுகிறேன், பிதா பக்கத்தில் இருந்து குமாரனாகி கிறிஸ்து சொல்லியிருப்பார், அப்பா நான் போறேன், நான் போறேன். அவன் குப்பையா இருக்கிறவனுடைய வாழ்க்கையை நான் கோபுரத்தில் கொண்டு வைக்கிறேன், சாம்பலுக்கு பதில நான் சிங்காரத்தை கொடுக்கிறேன், துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறேன், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கிறேன், துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலம், சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம். Glory! ஏசாயாவுக்கு காண்பித்து கொடுக்கிறார் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆறாவது அதிகாரத்தில் காண்பித்து கொடுக்கிறார். ஏழாவது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவே. ஆறாவது அதிகாரத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் கேட்கிறார் என்ன செய்யலாம், ஆறாவது அதிகாரத்தில் ஆமென் கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்கிறார். ஏழாவது அதிகாரத்தில் அவர் ஒரு குமாரனா எப்படி வெளிப்பட போறாரா, ஆறாவது அதிகாரத்தில் எப்படி பார்க்கிறார், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில். யாரை உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் பார்க்கிறாரோ, ஏழாவது அதிகாரத்தில் ஒரு குழந்தையா எனக்காக தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த டிசம்பர்ல, இந்த கிறிஸ்மஸ்ல இன்னும் இயேசுவ குழந்தையா பார்க்கிற பரிதாப கூட்டங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் ஏசாயாவுக்கு முதல்ல இந்த அடையாளத்தை கொடுக்காம அறிமுகம் இருக்கிறது. ஆமே, பிள்ளைய துணிகளிலே சுற்றி முன்னணியில் கிடைத்திருப்பது அடையாளம் என்றால் இவருக்கு ஒரு அறிமுகம் உண்டு, அவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில். ஆமே சொல்றவங்க ஆர்ப்பரிப்பாடு. ஜீசஸ்

கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார். ஆர் ஐந்தாவது அதிகாரத்தில் என்ன செய்யலாம் கேட்கிறார். ஆறாவது அதிகாரத்தில் ஏசாயாவுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். பார்த்துக்கோ இவரை, பார்த்துக்கோ இவர் எப்படி வரப்போறார். பா இவரை பார்த்து எப்படி இருக்கிறார் பாத்தியா. ஆமென். சேராபீன்களுக்கு கூட அவரை பார்க்க முடியாது. அவ்வளவு பிரகாசம் உள்ளவர், அவர் உயர்ந்தவர், அவர் உன்னதமானவர், அவர்

0: காண்பித்து கொடுக்கிறார். ஏழாவது அதிகாரத்தில் அடையாளமாய் கொடுக்கிறார். இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். லூக்கா 2 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த லூக்கா 1 அதிகாரம், அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். பைபிள் எவ்வளவு பியூட்டிஃபுல். ஏசாயாவை கொண்டு எழுதினது 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக. இது எழுதி 600 ஆண்டுகள் கழித்து லூக்காவை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். 40 பரிசுத்தவான்களை கொண்டு இந்த வேதம் எழுதப்பட்டது. ஆனால் 40 பரிசுத்தவான்களுடைய கரத்தை பிடித்தவர் ஒருவர். எனவேதான் இந்த வேதத்தில் எதுவும் முரணா கிடையாது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தின் முதல் வார்த்தை துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தின் கடைசி வார்த்தை வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். 7 அதிகாரத்தில் அடையாளத்தை கொடுக்கிறார். 8 அதிகாரத்தில் அவர் என்ன செய்ய போகிறார் அது சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன 17 வசனம்,
1: நானும்
0: 18 வசனம்,
1: இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும்,
0: நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். எபிரேயர் 2:13 இதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரா, இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். 14 வசனம், ஆதலால் அப்படி சொல்லி இருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்திட்டு, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இப்படி சொல்லி இருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர் ஏன் மாம்சமாகி, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி வர காரணம் என்ன? அவருக்குடைய அசைன்மெண்ட் அது அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப நான் போறேன்பா, நான் எப்படி உங்க முன்னாடி பிள்ளையா இருக்கிறேனோ இவனை இவளையும் கொண்டு வந்து நான் என்னை பிள்ளையாக்கி சேர்க்க. ஆமென். 8 அதிகாரத்தில் அவர் செய்கிற காரியம் சொல்லப்படுகிறது. 9 அதிகாரத்தில் ஏசாயாவை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார். 6 வசனம், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன்
1: கொடுக்கப்பட்டார்.
0: நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார் எனக்காக. இனி என்ன செய்யலாம்? இதை தவிர எனக்கு வேற வழி இல்லை, இதை தவிர வேற வாய்ப்பே இல்லை, இயேசுவை தவிர வழியே இல்லை, இயேசுவை தவிர வாய்ப்பே இல்லை. ஆமென். நமக்கு ஆமென். எனவேதான் இயேசு பிறந்த போது மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கும் போது தூதன் தோண்டி சொல்லுகிறான், இது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ண செய்தி, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். வரிசையா பார்க்க போறோம். என்ன தீர்க்க தரிசியை கொண்டு சொன்னதெல்லாம் வரிசையா பார்க்க போறோம். தீர்க்க தரிசி அவரை முதல்ல உயரமான சிங்காசனத்தில் பார்த்து அதன் பிறகு ஒவ்வொன்றா அவர் குழந்தையாக, அதன் பிறகு அவருடைய வளர்ச்சி, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு இப்படி காண்பித்து கொடுக்கிறார். இயேசு இந்த பூமியில் பிறந்த போது இயேசு என்று பெயரிடுவாயாக என்று மரியாளுக்கு யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. இப்படி இயேசுன்னு பெயரிட்டான். எல்லாரும் இயேசுவை பார்த்தாங்க. ஆனால் இயேசுவோடு பழக பழக பழக இயேசுதான் கிறிஸ்து என பார்த்தார்கள். ஆமே ஆமே. இயேசு மரித்து உயிர்த்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கூட இருந்தவர்கள் அனைவரும் அவரை அறிந்து கொண்டார்கள், இவர் கிறிஸ்து, அனுப்பப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பவுல் கிறிஸ்து தான் இயேசுன்னு பார்க்கிறார். அதனால அந்த நிருபத்தில் நிறைய இடத்துல கிறிஸ்து இயேசு. ஏன்னா பவுல் வந்து மீட் பண்ணும் போதே எப்படிதான் பார்க்கிறார், அவரை தெய்வமாக தான் பார்க்கிறார். நாமும் அப்படிதான். நாம் கிருபை பெற்றவர்கள், நாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அவர் இயேசு என்று அறிந்து பிற்பாடு கிறிஸ்து, அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் மேசியா என்று நாம் நம்பினவர்கள் அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சம் என்ன தெரியுமா? ஆமே. அவரே கிறிஸ்து, அவரே இரட்சகர், அவரே மேய்ப்பர். ஆமே ஆமே. ஹல்லேலூயா. எத்ர பாக்கியவான் ഈ ലോകയാത്രയിൽ

0: துணையா. நேரம் பறந்து விட்டது, ரெண்டே வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமே, இந்த செய்தி இன்னும் இப்போதான் ஆரம்பத்துக்குள்ளேயே போகுது, ஆனாலும் கிறிஸ்மஸ் செய்தி கிடைத்து விட்டது நான் நம்புகிறேன். ஹாலலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இவர் கொடுக்கப்படுகிறார். 25வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை கொஞ்சம் வேகமாய் வாசியுங்கள். ஏசாயா 25,
1: அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில்
0: இராதபடி
1: முற்றிலும் நீக்கி விடுவார்.
0: கர்த்தரே இதை சொன்னார். 9வது வசனம், அக்காலத்திலே
1: இதோ இவரே நம்முடைய,
0: எல்லாரும் சொல்லுங்க, இவரே நம்முடைய தேவன்.
1: இவருக்காக காத்திருந்தோம். இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர்.
0: எல்லாரும் சொல்லுங்க, இவரே கர்த்தர். இவரே தேவன். இவர் நம்மை ரட்சிப்பார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே கர்த்தர். இயேசுவே தேவன். இயேசு நம்மை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்லப்படும், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து
1: மகிழ்வோ.
0: இவருடைய ரட்சிப்பினால் இவருக்காய் காத்திருந்தோம். சரி, காத்திருந்துட்டோம், அவர் வந்துட்டார், இனி என்ன செய்யணும்? அதுதான் இயேசு சொல்லுகிறார், என்னை நிலைத்திருங்கள். அதை தீர்க்க தரிசியை கொண்டு எழுதி வைக்கிறார். 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன். அவர் வந்துட்டார்ல, பிடிச்சுக்கோ, இருக பிடிச்சுக்கோ, கெட்டியா பிடிச்சுக்கோ. ஹல்லேலூயா, பிடிச்சுக்கோ. அப்படி நம்ம பற்றி கொண்டா, இருக பற்றி கொண்டா, 27 சம்பவிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, 27 சம்பவிக்கும். என்ன 27? 1-2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்திலே கர்த்தர் லிவியாத்தான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். 2வது வசனம், அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும். திராட்சை தோட்டம், அதை குறித்து பாடுங்கள், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கசப்பு, இந்த கசப்பான திராட்சை தோட்டம் எப்படிங்க நல்ல ரசத்தை கொடுத்தது? இயேசு வந்ததுனால, இயேசு வந்ததுனால. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை இதுவரை அப்படிதான் இருக்கிறது. அவர் எனக்கு என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கிறார். நான் நல்லா இருவேன், நான் நல்ல ரசத்தை கொடுப்பேன், ஆனா இன்னும் ஆகாத கனியை தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு இனி என்ன, என் வாழ்க்கை இனி மாறாதா? மாறாதா? நீ பூமியில பார்க்கறத நிறுத்திட்டு உன்னதமான கர்த்தரைப்பார், உன்னதமானவரை நோக்கிப்பார். அவர் பரிசுத்தம் உள்ளவரும் பரிசுத்தம் செய்கிறவருமாயிருக்கிறார். ஆமென், ஆமென். இன்னும் இயேசாயா 5 வாழ்க்கையா இருக்கா? ஆமென். இயேசுக்கு இடம் கொடுங்க. என்ன செய்யணும்? என்னில் நிலைத்திருங்க. ஆண்டவர் சொல்றார், மிகுந்த கனிகளை. ஆமே, நமக்கு முன்பாக இது ஒரு புதிய வருடம் இன்னும் சில நாட்களில் வரப்போகிறது. ஆண்டவர், 2023 ரிப்பீட் ஆக கூடாதப்பா. ஆமே, என்ன நீர் மன மகிழ்ச்சி நாட்டை வைத்திருக்கிறீர். என்னை பார்த்து நீங்க சந்தோஷப்படும்படி அப்பா. ஐ சரண்டர். ஆமே, கண்டலி மூடி. 1-2 நிமிஷம் எழுந்து நிற்கலாமா?

முடிந்தவர்கள் எழுந்து நின்று அப்படியே கைகளை உயர்த்தி என் வாழ்க்கையின் பாடல் இசையா அஞ்சா இருக்க கூடாது, இசையா 27 இருக்கணும். ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. ஆண்டவரே உங்களை பிடிச்சுக்கிறேன்பா, நீர் வேணும் ஆண்டவரே, நீர் வேணும் ஆண்டவரே. ஹலலூயா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என் வாழ்க்கை, என் வாழ்க்கையில இயேசு 27:2 பாடப்படுவதாக. நல்ல திராட்சை ரசத்தை தரும், திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். ஆண்டவர் உமக்கு உகந்தவனாய், உமக்கு உகந்தவளாய் என்னுடைய வாழ்க்கை இருக்கணும்பா. என் வாழ்க்கையை மாற்றுவீராக, என் வாழ்க்கையை உருவாக்குவீராக. நான் உம்முடைய மன மகிழ்ச்சி நாற்றா இருக்கணும். உலகம் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும் போது நீங்க என்ன பார்த்து சந்தோஷப்படணும். சோதோம் பட்டணத்தார் உங்களுக்கு மன பாரத்தை வேதனை கொடுத்த போது ஆபிரகாம் வீட்டுல வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனீங்களேப்பா, என்ன அப்படி வைங்கப்பா, என்ன அப்படி உருவாக்குங்கப்பா, என்ன அப்படி உருவாக்குங்க ஆண்டவரே. உங்களை பற்றி கொண்டு, உங்களை பற்றி கொண்டு, உங்களை பற்றி கொண்டு வாழ். கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். கேட்கலாமா?

0: நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், ஆமென, ஆமென். ஹல்லேலூயா.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

எங்களுக்கு சாப்பாடுன்னு சொன்ன ஸ்கூல்ல தான் ஒருவேளை உணவு கிடைக்கும். எங்க அப்பா ஒரு பெரிய குடிகார, பட்ட பாடுகளுக்கு அளவே சொல்ல முடியாது. ஒரு கொடுமை, பிளாட் படத்தில் எத்தனையோ நாட்கள் அழுது கொண்டிருக்கும். 10 வயதுல எனக்கு போலி அட்டாக்னால என்னுடைய வலது காலை நான் இழந்து விட்டேன். அப்பா 16 வயசுல கிணத்துல விழுந்து சேர்த்துட்டாங்க. அம்மா வறுமையிலே சேர்த்துட்டாங்க. இயேசு என்னோட கூட பேசினா. ஒரு ஆடு மேய்க்கிற சகோதரன் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சனிக்கிழமை டாக்டர் சொல்லிட்டாங்க, உன் குழந்தை செத்து போயிடுச்சு, பிரெயினுக்கு போற அத்தனை நரம்பம் கட் ஆயிடுச்சு. ரெண்டாவது குழந்தையும் பிறந்த குழந்தை மறித்து போன ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என்னால் முடியல ஆண்டவரே, என் ஜீவன் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தம், ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கணும். கொஞ்ச நஞ்ச போராட்டம் அல்ல, நான் பிறந்தது நாள் முதல் கொண்டு போராட்டம். 10 வயதுல எனக்கு போலி அட்டாக்கினால் என்னுடைய வலதுகாலை நான் இழந்து விட்டேன். அன்பு காட்டுவதற்கு யாரும் இல்லை, அரவணைப்பதற்கும் யாரும் இல்லை. எங்க அப்பா ஒரு பெரிய குடிகாரன், குடியினால குடி வேதனை, எங்க அம்மா அடிச்சு சித்திரவதை செய்ததுனால சென்னை பட்டணத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்திற்கு நாங்கள் வந்தோம். எங்க மாமா வீட்டுக்கு வந்தா எங்க மாமா ஒரு சின்ன ஒரு குடிசையை கொடுத்தாங்க. அந்த குடிசையில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். சாப்பாடு கிடையாது. வாரத்துக்கு ஒரு முறை வருவார், வெள்ளிக்கிழமை வருவார், 5 கிலோ அரிசியை வாங்கிட்டு காய்கறிகளை வாங்கிட்டு வருவார், ஆடி அசைந்து வருவார். வரும்பொழுது வயல்வெளியெல்லாம் போட்டு கூழும் சகதியுமாய் வரும். அரிசியெல்லாம் எல்லாமே ஒண்ணுமே யூஸ் இல்லாத ஒரு பொருளாயிடும். வந்து வீட்டில் வந்து அடி அடினு அடிப்பார், எங்கள் அம்மா அடிப்பார், எங்களை அடிப்பார். நாங்கள்லாம் ஓடிடுவோம். 3 நாளைக்கு நாங்கள் எங்கே இருப்போம் எங்களுக்கே தெரியாது. பயந்து பயந்து பயந்து வாழ்வோம். எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமா இருப்பாங்க, நாங்களுக்கு எங்களுக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ வேதனை. அப்பான்னு ஒரு நாள் நாங்கள் கூப்பிட்டதில்லை. உண்மையை சொல்கிறேன், 16 வயசு வரை எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட வாங்கி தந்ததில்லை. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வறுமை. எங்களுக்கு சாப்பாடுன்னு சொன்ன ஸ்கூலில் தான் ஒருவேளை உணவு கிடைக்கும். அதுக்காக தான் போன தவிர படிப்புக்கும் எனக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லை. படிப்பில் கவனம் செலுத்த முடியல. வறுமையின் கஷ்டங்களே எனக்கு வேதனையாக இருந்ததுனால படிப்பில் கவனம் செலுத்த முடியல. 10வது வரியும் படித்தேன். உண்மையை சொன்ன சொந்த பேர் எழுத தெரியாது. 10வதுல பரீட்சை எழுதின ஆல் சப்ஜெக்டும் 37 மார்க்கு. இந்த 37 மார்க் வச்சு என்ன செய்வது? ஒன்றும் செய்ய முடியாது. அப்பா 16 வயசுல கிணத்துல விழுந்து சேர்த்துட்டாங்க. அம்மா வறுமையிலே சேர்த்துட்டாங்க. என்ன செய்வது? உண்மையை சொல்றேன், புளி இலைகளை சாப்பிடுவோம், பச்சை காய்கறிகளை சாப்பிடும், பச்சை கீரைகளை சாப்பிடும். பசியின் கொடுமை தாங்க முடியாது. இதுல சமுதாயத்தின் மத்தியில கொடுமை. சமுதாயம் நல்லா இருந்தா நம்மளை ஏற்றுக்கொள்ளும். ஆனா சமுதாயம் நம்ம கெட்டு போயிட்டோம்னா சமுதாயம் வெறுக்க ஆரம்பித்துருவாங்க. எங்க சொந்தங்கள்லாம் எங்களை வெறுக்க ஆரம்பிச்சு, நான் நடந்து வந்தவன் சொல்லுவாங்க, தருத்திரம் பிடிச்ச வராம்பர், நீலாம் ஏண்ட வர, எங்கன்னா போய் சாக வேண்டியதானே சொல்லுவாங்க. உண்மையே சொல்லணும், கிழிஞ்சு போன சட்டையை போட்டு ஒரு லிங்கை கட்டிக்கிட்டு பைத்தியக்காரன் போல சுத்தி, யாராவது கடைக்கு போக சொன்னாங்கன்னா கூழோ கஞ்சியோ கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பேன். சினிமா பாடல்களை பாடிக்கொண்டிருப்பேன், சோகமான பாடல்களை பாடிக்கொண்டிருப்பேன். இப்படியே உருண்டோடி கொண்டிருந்தது. சென்னை பட்டணத்தில் போய் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சேன். ஹோட்டலில் அந்த தட்டு கழுவுதுனால கைகளெல்லாம் புண்களாக மாறிவிட்டது. அதுவும் செய்ய முடியல. வீட்டுக்கு வந்தால் யாரும், வீட்டில் வந்து யாரும் சேர்க்கல. என்ன நிறைய பேர் சொன்னாங்க, தம்பி நீ ரொம்ப கஷ்டப்படுறியப்பா, நீ இப்போ ட்ரெயினில் போய் பிச்சை எடுத்து நிறைய பேர் உனக்கு பிச்சை போடுவாங்க. உலகம் அதுதான், நல்லா இருந்தா நம்மளை பாருங்க. எனக்கு என்ன கொடுத்தாங்க? பிச்சைக்காரன்ற பதவியை கொடுத்துட்டாங்க. பிச்சை எடுப்பதை விட நான் சாவதே மேலேன்னு சொல்லிதான், தற்கொலைக்கு நேராக போகும்போதுதான் நான் ஒண்ணு சொன்ன, கடவுள் யார், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா, கடவுள் இருந்தா நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், கடவுளே கிடையாது. என் உள்ளம் சொல்லுது, இல்லை கடவுள் இருக்காரு, கூப்பிடு. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34 வாசிக்கிறோம், இந்த ஏழை அவரை நோக்கி கூப்பிட்டார், அவனுடைய இடுக்கண்களுக்கு எல்லாம் அவனை நீக்கி அவனை ரட்சித்தார் என்று வாசி. நான் சொன்ன கடவுள், உண்மையான கடவுள் இருந்தா என்னை சந்திங்கன்னு சொன்னேன். இயேசு என்னோடு கூட பேசினார். ஒரு ஆடு மேய்க்கிற சகோதரன் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரையிலும் என் ஜீவனை அவருக்கு நான் பணியமாக வைத்தேன். அவருக்காக வாழ்வதற்கும் சாவதற்கும் எதுக்கும் நான் ஒப்பு கொடுத்தேன். நான் அரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு நல்ல வேலை வேணும்னு கேட்கல. ஆண்டவர், உமக்காக நான் சாதிக்கணும், உமக்காக நான் பெரிய காரியங்களை செய்யணும், இரத்த சாட்சியாய் சாகணும்னு சொல்லிதான் என்னுடைய வாஞ்சை தாகமாக இருந்தது. அந்த பக்தி வைராக்கியம்தான் என்னை மேலாக உயரத்துல கொண்டு வந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையாக சொல்லுகிறேன், எந்த சமுதாயம் என்னை உயர்த்தல, எந்த மனுஷனும் என்னை உயர்த்தல, தேவனே என்னை உயர்த்தினார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது
கர்த்தர் சொன்ன, மகனே என்னுடைய ஊழியத்துக்கு அவனை தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவரே நான் படிப்பறிவு இல்லாதவன், நான் ஒரு பலவீனமானவன், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவன், ஆனால் உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, தகுதி இல்லாதவனை தான் நான் தகுதிப்படுத்துறவன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் உள்ள பைத்தியங்களை தெரிந்து கொண்டேன், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொண்டேன், நான் உன தெரிந்து கொண்டேன் நான் உன தேசத்தின் கடைமனை மட்டும் கொண்டு போவேன், தேசத்தில் உன்னை பயன்படுத்துவேன்னு சொன்னார். ராஜாக்களுக்கு மத்தியில் கொண்டு போவேன்னு சொன்னார். ஆனால் ஊழியத்துக்கு நான் அழைத்த போது நான் ஒப்பு கொடுத்தேன். உண்மையை சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் பட்ட பாடுகளுக்கு அளவே சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு கொடுமை. பிளாட்பாரத்தில் எத்தனையோ நாட்கள் அழுது கொண்டிருப்பேன். என்னை யாரும் நேசிக்க மாட்டாங்க, என் ஊழியத்தை யாருமே என்னை கனப்படுத்தவும் மாட்டாங்க. என்னுடைய குடும்பம் என்னை கைவிட்டது. ஊழியத்தை நம்பி வந்த நிறைய ஊழியக்காரங்க என்னை பார்த்த உடனே என் சூழ்நிலையை பார்த்து ஒதுங்கி விட்டார்கள். கிராமப்புறங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பேன், ஆனால் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு பிச்சைக்காரனுடைய கேவலமாக தான் நினைத்தார்கள். ஒரு சின்ன பேக் எடுத்துக்கிட்டு ஒரு தெரு தெருவா போய் இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, தம்பி உன் நிலைமையே பரிதாபமாக எங்களுக்கு சொல்ல வேண்டிய போன்னு சொல்லுவாங்க. தங்குவதற்கு இடம் கிடையாது. பிளாட்பாரம், சர்ச்சு வாசல், உங்களை போல தேவ பிள்ளைகள், நல்ல அன்புள்ள பிள்ளைகள் ஒரு நாள் ரெண்டு நாள் இடம் கொடுப்பாங்க தங்குறதுக்கு. அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, தம்பிங்கெல்லாம் இடம் கிடையாது போயிடுப்பான்னு. இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை உருண்டோடி கொண்டு. ஆனா நம்பிக்கை இழந்து போகல. என்னுடைய ஒரே ஒரு எண்ணம் என்ன, தீர்மானம் என்ன, அவருக்கு நான் சாகணும், ஊழியத்தில் நான் சாகணும், இயேசுவுக்காக நான் சாகணும், எப்படியாயிலும் சாகணும், சீக்கிரமா ஆண்டோட சமூகத்துக்கு போயிடணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையா இருந்தது, குறிக்கோளா இருந்தது. அந்த நிலையில் தான் தேவனை அதிகமாய் துதிக்க ஆரம்பித்தேன். தேவனை துதிக்க துதிக்க துதிக்க பாடல்களை தேவன் கொடுக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, நிறைய பாடல்களை கொடுத்தார். ஏக்கச்சக்கமான பாடல்களை தேவன் கொடுத்தார். ஒவ்வொரு பாடலும் எனக்கு ஆறுதலாகவே மாறினது. என் அனுபவமே எனக்கு பாடலாக மாறி, என் வாழ்க்கை எனக்கு பாடலாக மாறினது. ஒரு முறை உதவாதவன் என்று தள்ளியதே உலகம். ஹல்லேலூயா. அந்த பாடல்

வாழ்க்கையில எல்லாரும் என்னை உதாசீனப்படுத்தினார்கள். கடைசியாக மிகவும் வேதனைப்பட்டவனாக, ஆறுதல் அற்றவனாக சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த போது, ஆனா ஒரு சந்தோஷம், நான் பரலோகத்துக்கு போக போறேன்னு ஒரு சந்தோஷம், என்னால முடிஞ்ச ஊழியத்தை நான் செஞ்சேன்னு ஒரு திருப்தி. ஆனால் எங்க சாவது தெரியல, கண்கள் எல்லாம் உள்ளே போய்விட்டது, எலும்பும் தோலமாக மாறிவிட்டேன். கடைசியாக ஒரு தெரிந்தவருடைய வீட்டுக்கு நான் போனேன். அங்க போன உடனே மயங்கி அப்படியே கீழே விழுந்துட்டேன். அவர் விழுந்தவன அவர் சொல்றார், இவர் நாளைக்கு இன்னைக்கே செத்துருவார் பொழுது, இவருடைய பாடி யார் எடுக்கிறது என்று சொல்லி என்னை எழுப்பினார்கள். 20 ரூபாய் கொடுத்து எங்கேயாவது போயிடுங்கன்னு சொல்லிட்டார். காடு போடுங்க நம்பி, 20 ரூபாய் கொடுத்து எங்கேயாவது போன்னு சொல்லிட்டாங்க. எங்க போறதுன்னு தெரியல. ஒரு சர்ச் வாசல் இருந்தாங்க, அப்படியே வந்து அங்க வாசல்ல உட்காந்து ஓன்னு அலற, என்னை நேசிக்கிறதுக்கு உலகத்துல யாருமே கிடையாதா, எனக்கு யாருமே இல்லையே, ஆண்டவரே ஏன் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு கஷ்டம் சொல்லி அழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு பாடலை தேவன் கொடுத்தான். ஏ மைனர் தம்பி, ஏ மைனர். தேங்க்யூ ஜீசஸ்.

ஆண்டவரே, இந்த பாடல் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற பாடல். எனக்கு எப்பவுமே வாழ்க்கை தான் பாடல். நான் எந்த பாதையை கடந்து போறனோ அது பாடலாக மாறிவிடும். அதை அழுது கொண்டே இந்த பாடல் வந்தது. ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என்னால் முடியல ஆண்டவரே, என் ஜீவன் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி ஒப்பு கொடுத்த போது ஆண்டவருடைய சத்தம், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதளிக்காமல் என் வசனத்தை கை கொண்ட முடியாது. ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் சொன்னான். அதற்கு பிறகு ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஆண்டவர் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். சின்ன சின்ன இடங்களில் பாட ஆரம்பிக்கும் பொழுது பிசாசுகள் ஆல்ரெடி ஓட ஆரம்பிச்சது. பாட பாட நிறைய ஆரம்ப நாட்களில் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு, அதுக்கப்புறம் வர்ஷிப் பண்ண கூப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு தேவன் எனக்கு நிறைய தேசங்களிலும் உலக நாடுகளிலும் தேவன் பயன்படுத்தி வருகிறார். எனக்கு திருமணம் ஆனது, எனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை கருத்தர் கொடுத்தார். அவனுக்கு ஃபின்னி சார்ல்ஸ் டோனி என்று பெயர் வைத்தேன். ஒரு நெழுப்புதல் வீரனாக வர வேண்டும் என்று எழுதி பெயர் வைத்தேன். 2.5 வயசு இருக்கும் எப்பளும் நல்லா பாடுவான். ஒரு நாள் நான் ஊழியத்துக்கு சென்றிருந்த போது திடீர் என்று என் குழந்தை பயங்கரமான காய்ச்சல் வந்து விட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு போக என் மனைவி போன் பண்ணுறான், குழந்தைக்கு பிக்ஸ் வந்துருச்சு உடனே வாருங்க. அந்த காட்சி என்னால் பார்க்க முடியல. ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். வெள்ளிக்கிழமை இரவு கொண்டு போகிறோம், சனிக்கிழமை டாக்டர் சொல்லிட்டாங்க உங்கள் குழந்தை செத்து போயிடுச்சு, பிரெயினுக்கு போகிற அத்தனை நரம்பம் கட் ஆகிடுச்சேன்னு சொல்லி. என்ன செய்வது, சனிக்கிழமை குழந்தை சேர்த்துடுச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்வதா அடக்கம் செய்வதா? முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருக்கு தான் நம்ம மகிமை செலுத்துன்னு சொல்லி மருத்துவமனையில் என் குழந்தையை வைத்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செஞ்சேன். கண்ணீரோடு கூட ஆராதனை செஞ்சேன். திங்கட்கிழமை என் குழந்தையுடைய பாடி கொண்டு வரது கூட என்கிட்ட பணம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரோ தேவ பிள்ளைகள், இந்த தேவ பிள்ளைகளை நேசிக்கிற பிள்ளைகள் கட்டினார்கள். என் அன்பு சகோதர சகோதரியின் குழந்தையுடைய பாடி வீட்டுக்கு நான் கொண்டு வந்து பாடின பாடல் தான் இந்த பாடல். ஏ மேஜர் சார், டி டி டி டி மேஜர்

பாடலை பாடி என் குழந்தையை வைத்து பாடின பாடல் அடக்கம் செய்தேன். வீட்டுக்கு வந்த டேடி டேடின்ற பிள்ளை காணோம், ரொம்ப வேதனை. ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே ஏன் செய்ய சொல்றது கேட்கறதுக்கு நான் கேள்வி கேட்கறது நான் எந்த தகுதியும் இல்லை, இது ஏன் நடந்ததுன்னு கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், பரிமள தைலம் குப்பியில் இருக்கிற வரையும் வாசனை வீசாது மகனே, அந்த குப்பியை உடைச்ச எப்படி வாசனை வீசுமோ அதுபோல உன்னை நான் உடைத்திருக்கிறேன். அந்த வாசனை எப்படி, அதாவது குப்பியில் இருக்கிறவரையும் ஒவ்வொரு கொஞ்சம் பேர் கூட வாசனை வீசாது, குப்பியை உடைச்ச வாசனை வீசுவது போல என்னுடைய மகிமை நீ போய் நிற்கும் பொழுது அநேக ஜனங்களுக்கு, ஹல்லேலூயா, அநேக கட்டப்பட்ட ஜனங்கள், ஆறுதல் அற்ற ஜனங்களுக்கு என்னுடைய மகிமை அவர்களை சந்திக்கும், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அதற்காக தான் இதை அனுமதித்தேன் என்று சொன்னேன். நான் சொன்ன உடைய அடிமை என்று சொன்னேன். என்ன வந்தாலும் அதுக்கு பிறகு இரண்டாவது குழந்தையும் பிறந்த குழந்தை மரித்து போனது, டாக்டருடைய தவறான ஒரு செயலினால் மரித்து போனது. அதற்காகவும் நான் எதையும் பண்றேன், எதோ என்ன வந்தாலும் என்னதான் ஆனாலும் சொல்லி பாடிட்டேன்ல, ஆமேன்னு சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள், சில சொல்லுவாங்க இவர் என்ன செஞ்சாரோ, பிள்ளைங்க இவ்வளவு போயிடுச்சு, அல்லேலூயா, என்ன வந்தாலும் பரவாயில்லை, எத்தனை சூழ்நிலை வந்தாலும். வேதம் சொல்ல தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம், எபிரேயர்ல வாசிக்க தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம், பட்டயத்தால் மாண்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம், ஆனாலும் எழுப்புதல் அடைந்தார்கள். கட்டாயம் சொல்றேன், ஒரு பெரிய எழுப்புதல் கண்டிப்பா வரப்போகிறது, அல்ல இல்லையே சொல்லுமா. அதன் விளைவாக வந்த பாடல் தான் இதெல்லாம். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, பாட்டு கேட்டாவே எங்களுக்கு அழ வருது, பாட்டு கேட்டா சந்தோஷம் வரணும், ஆனா இந்த பாட்டு கேட்ட என்ன வருதான், அழ வருதுன்னு சொல்றாங்க. அழ வந்துச்சுன்னா ஆறுதல் வருங்க, அழ இல்லையே சொல்லுங்களேன். இந்த அலை வந்து வேதனைப்படுத்துற அலையில ஆறுதலை கொண்டு வர அலை, ஹல்லேலூயா சொல்லுவோமா. அதுல பாட்டை கேட்ட நிறைய பேர், முஸ்லீம் கூட இந்து மக்கள் கூட எல்லாரும் இந்த பாட்டு கேட்கறாங்க. பாட்டு கேட்டு இதை கூட ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தோம், ரெண்டு பிள்ளைங்க வந்து, மாஸ்டர் உங்க பாட்டு எங்களுக்கு ரொம்ப உயிரா இருக்கும், ரொம்ப பிடிக்கும், எந்த சர்ச்சைக்குமா போறீங்க கேட்டேன். நாங்க சர்ச்சைக்கெல்லாம் போறது நாங்கெல்லாம் நாங்க இந்து ஃபேமிலி பாஸ்டர், எங்க அப்பா சர்ச்சைக்கெல்லாம் விட மாட்டாங்க, நம்ம வீட்டுல இருந்தே ஜெபம் பண்றோம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். கொஞ்சம் நஞ்சம் பாடுகள் அல்ல, அவ்வளோ பாடுகள். கீழே விழுந்து என்னுடைய ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு உடைந்து நாலு டிஸ்க் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஒரு டெட் பாடியை தந்து கழுதிட்டாங்க. நானும் அழறேன், என் மனைவி அழறோம். பிசாசு சொல்றான், ஏன்னா யாருக்குன்னு அவன் சொல்லிட்டான், நீ என் ராஜ்யத்தில் ரொம்ப தலையிடுற, நீ இயேசுவை மகிமைப்படுத்துற, அதனால என் ராஜ்யம் அழிக்கப்படுது, அதனால உன்னை என்ன செய்யணும். ஆனால் கீழே வந்து ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டலாம் உடஞ்சி போச்சு. பிசாசு வந்து சொல்கிறான், இதுதான் உனக்கு கடைசி படுக்கைன்னு சொன்னான். அந்த படுக்கையிலும் விசுவாசம் தளர்ந்து போகலை, இனிமேல் தான் ஆரம்பம்னு சொன்னேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், இனிமேல் தான் ஆரம்பம்னு சொன்னேன். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் சாவை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறேன், ரெண்டு கைகளும் ரெண்டு கால்களும் செயலிழந்து போய் டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த நிலையில் நானும் மனைவி ஓன் அலறோம், எங்களை தூக்கி நிறுத்துவதற்கு யாரும் இல்லை. மனைவி இரவு நேரத்தில் 8:30 பிரேயர் தொடங்குவாங்க, கிட்டத்தட்ட 12 வரையும் அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுவாங்க. என்னை சுத்தி சுத்தி அழுது கொண்டே ஜெபம் பண்ண, அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணா. அவங்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க நானும் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் கர்த்தரையும் கூட பேசினாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. அவன் ஜீவிக்க ஆரம்பித்த போது 10 எழுந்து நிற்க ஆரம்பிச்சேன். அல்லேலூயா சொல்லுவோமா. டிஸ்க் எப்படிதான் எங்க போய் செட் ஆச்சுன்னு எங்க தெரியல. அல்லேலூயா. எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு. 20 நிக்கிறேன்னா ஆண்டவுடைய கிருபை. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆமென். அப்ப வந்த பாடல் தான் இந்த பாடல், சி மைனர்பா. அல்லேலூயா. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே,

சொல்ல போன பிரச்சனை மேல பிரச்சனை, வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை தான். ஆனா ஊழியத்துல அப்படி வல்லமை வெளிப்படும் இல்லையா சொல்லுங்களேன். எங்களை அப்படியே தேவ பிரச்சனை அப்படி நிறம ஜனங்க ஆறுதல் அடிவாங்க, ஜனங்க விடுதலை ஆவாங்க. ஆனா நாங்க படுற பாடு அழிலியா சொல்லுவோமா? ஒரு நாள் ஊழியம் செஞ்சுட்டு வர்றேன், பிசா சவால் வர்றான், பாரு என்ன செய்யறான் பாரு. கிட்னியில 8 ஸ்டோன் வந்துடுச்சு, 10 mm, 12 mm அப்படியே ஸ்டோன், இன்னும் செங்கல் மாரி வந்துடுச்சு நிறைய, பில்டிங் கட்டுற மாரியா. வாயோ என்ன போராட்டம், போராடுறோம் போராடுறோம். அப்பதான் இந்த வாசனம் வாசனம் லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு அறிக்கைட்டு சோமனோம். டாக்டர் சொல்லிட்டாங்க ஆபரேஷன் வேற வழியே இல்லைன்னு. நாங்க சோமனோம் 3 நாட்களுக்குள்ள அந்த கல்லெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அல்லையிலேயே சொல்லுவோம், கலை ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவங்க எதுக்கு வந்தீங்க கேட்டாங்க. இல்லைங்க, கல் ஸ்டோன் பாமாயிடுது, ஒரு கல்லு கூட இல்லை, தேடியும் காணாது இருப்பாய். அல்லையிலேயே சொல்லுவோம், எவ்வளவு போராட்டம் மன ரீதியாக சரீர ரீதியாக பொருளாதாரத்தை, ஏதாவது நம்முடைய பொருளாதாரத்தெல்லாம் அடைச்சு வைக்கிறது, நமக்கு முன்னேற முடியாத அப்படிக்கு எவ்வளவு தடை. ஆனாலும் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமே சொல்லுவோமா? இன்னைக்கு லட்சோதி லட்ச மக்களுக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்முடைய ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பாடல் மூலம் லட்சோதி லட்சங்கள் பல மில்லியன் மக்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒரு பாத்திரம் உடைக்கப்படும் பொழுது அநேக பாத்திரங்களை உருவாக்க முடிகிறது. ஒரு ஜீவன் பணையம் வைக்கும் பொழுது அநேக ஜீவன் ரட்சனை செய்வதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். தங்கள் ஜீவனை பாராதபடிக்கு ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் அவனை ஜெயித்தார்கள். நிச்சயமா நம்ம நிற்போம். ஆமே சொல்லுங்களேன். எந்த சூழ்நிலைக்காக விலை போகாதபடிக்கு, ஆமை விலை போகிற கிறிஸ்தவனாக விலை போகிற ஊழியக்கார, எந்த சூழ்நிலைக்காக உபதேசத்தை மாற்றி பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக கடைசிவரை நிற்போம். அவர் உங்களுக்காக 7 மடங்கு அக்னியிலே உங்களுக்காக நிற்பார், சிங்க கபிலே நிற்பார். ஆமை சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ராஜ்யத்தை உங்கள் கையிலே

உன்னதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பலன் வரும். அப்பொழுது உங்களுக்குள் இருக்கிற வண்ணாந்திரங்கள் வயல் நிலமாய் மாறும், பாழானவைகள் பயிர் நிலமாய் மாறும். எஸ் உங்களுக்குள் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறும். இப்பொழுது தேவ பிரசன்னம் நீங்க இருக்கிற இடத்துல உங்க மேல இறங்கி வருகிறது. எஸ் அந்த நிறைவானவர், அந்த நிறைவானவர் இப்பொழுதே நம்மை நிரப்புகிறார். அவர் வந்தால் சூழ்நிலை மாறும், அவர் வந்தால் பலவீனங்கள் மாறி போகும். வியாதியோடு இருக்கிறீர்களா? இதை பாடும் பொழுதே தேவ சுகம் உங்க மேல இப்பொழுது இறங்கி வருகிறது.

நான் பரிசுத்த வாழ்க்கையில் தோற்று போய் விட்டேனே, அடிக்கடி என் பரிசுத்த வாழ்க்கையில விழுந்து விழுந்து எழுப்புகிறேனே என்று சோர்ந்து போயிருக்கிறேன். சகோதர சகோதரியே, என்னோடு கூட கரங்களை தட்டி பாடுங்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் பலமாய் இறங்கி வருவார். உங்கள் தோல்வி எல்லாம் ஜெயமாய்.

ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானவன் என்று சொன்னீரே. உம்முடைய ஞானத்தின் ஆவியை ஒரு விசை எங்க மேல் ஊற்றும் பரிசுத்த ஆவியானவரே, எங்க மேல் பலமாக இறங்கி வாரும்.

என் ஆண்டவர் தம்முடைய ஆவியின் வரங்களினாலே

தெய்வமே சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவள் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னீரே. நாங்கள் ஒவ்வொருவரும் சாத்தானை ஜெயித்திட சாட்சி வாழ்க்கை வாழ்ந்திட சரித்திர மனிதனாய் மாறிடே.

கர்த்தர் சொல்லுகிறார். உபாகமம் 7:14, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் எல்லாவற்றிலும் உன்னை மேன்மையாக வைப்பார்.

ஆண்டவரே, நான் ஆதியிலிருந்து அந்த அன்பை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆதியிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை, ஆதியில நான் உங்க மேல வைத்திருந்த அந்த பிரியத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். சொல்லுங்கடா, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமா, ஏன் சொல்ல மாட்டீங்களா? பின்னாடி போகணும்னா உங்க ஆசீர்வாதத்துல கிடையாது, ஆண்டவர் மேல வைத்திருந்த அன்பு, ஆண்டவர் மேல வைத்திருந்த பாசம். ஆதியில அந்த சின்ன வயசுலாம் யூத் மீட்டிங் நிறைய போயிருப்பேன். அந்த யூத் மீட்டிங்லாம் போகும்போது அந்த இருந்த அந்த வைராக்கியம், அந்த இருந்த அந்த அபிஷேகத்துக்குள்ளாக நான் போகணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பின்னாடி பக்கத்துல ரெண்டு பேரும் தட்டி சொல்லுங்க, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமா, பில்லி கிரகம் இறந்துட்டாரு, அப்பா கிட்டதான் கார்ல சொல்லிக்கிட்டு வந்துருந்தேன். அவரு பெரிய ஊழிக்காரரு, இப்படி போய் நின்னாருனா லட்சக்கணக்கான சிகரெட் பாக்கெட் ஸ்டேஜ் வந்து கொடுக்குமா? எவ்வளோ லட்சக்கணக்கான சிகரெட் வீசுவாங்க, ஆண்டு வேற்றுக்கொள்றேன், ஆண்டு வேற்றுக்கொள்றேன்னு சொல்லி சிகரெட் பாக்கெட்டு தண்ணி பாட்டெலாம் ஸ்டேஜ் வந்து கொடுக்குமா? அவர் ஒரு நாள் கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தாரா, அந்த கான்ஃபரன்ஸில் பார்த்து அவர் ஒரு சபைக்கு போதகராக போட்டாங்க. சபைக்கு போதகராக போட்ட உடனே அவங்ககிட்ட பில்லி கிரகம் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எப்படியாச்சும் எங்கள் சபை டெவலப் பண்ணிடுவீங்கயா, எங்கள் சபை நீங்கள் எப்படியாச்சும் முன்னு கொண்டு வந்துடுவீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லி கிரகம் அந்த தலைமை போதகராக வச்சுட்டு போயிட்டாங்க. கமிட்டி லீடர்ஸ் பெரிய சர்ச்சு. ரெண்டு மூணு வாரம் போயிடுச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆனோடனே எல்லாம் புறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பில்லி கிரகம் பண்ணுறது சரியில்லை, அவர் பிரசங்கம் பண்ணுறது சரியில்லை, அவர் ரொம்ப இது பண்ணுறாரு, அவர் சபையை பின்னாடி நமக்கு சபையை வளர வைப்பார்னு பார்த்தா அவர் சபையை பின்னாடி கொண்டு போயிட்டுருக்கிறாரு. நான் அதனால நான் வந்து அவரை வந்து நாங்கள் கமிட்டிலாம் பேசி அவரை நாங்கள் வார்னிங் கொடுக்க போகிறோம், அவர் சபையை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு, 100 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டுருக்காரு, ட்ரெடிஷ்னலுக்கு கொண்டு போயிட்டுருக்காரு, அதெல்லாம் நமக்கு ஒரு ஒத்து வரான்னு சொல்லிட்டு கமிட்டி ஒரு 200 பேர் கூடி பில்லி கிரகம் உட்கார வைத்து, இங்கே பாருங்க நீங்கள் பண்ணுறது ஒன்றும் சரியில்லை, நாங்கள் நினச்சோம் நீங்கள் என்னமோ எங்கள் சபையை முன்னு கொண்டு போவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தலைமை போதகராக வைத்தோம், நீங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு போவீங்க, எங்கள் சபையை நீங்கள் நல்லா கொண்டு போவீங்க, எங்கள் சபையை இன்னும் 100 வருஷம் முன்னாடி கொண்டு போவீங்கன்னு பார்த்தா நீங்கள் 100 வருஷம் பின்னாடி கொண்டு போயிருக்கிறீங்க, நீ என்ன நினச்சிருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னாராம். உடனே எந்திரிச்சாராம், பைபிள்லாம் தூக்கிட்டு எந்திரிச்சோன்னு சொன்னாராம், சே நான் பண்ண ஜெபம் பாதி தான் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னாராம். எல்லாம் முழிச்சாங்க, என்ன நான் வந்து 2000 வருஷம் பின்னாடி கொண்டு போகணும்னு ஜோம் பண்ணேன், நீ 100 வருஷம் சொல்லியிருக்கிற, உனக்கு ஒரு பை, உன் சபைக்கு ஒரு பை, நான் செய்யறது நான் பதிலிச்சு போனாராம். நீ உங்களை பார்த்துட்டு சொல்கிறேன், அந்த ஆதியிலிருந்து அந்த அபிஷேகம், அந்த ஆதியிலிருந்து ஆண்டவர் மேலே இருந்த அன்பு இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கணும், நீங்கள் அதை பார்க்கணும். புரியுதா? நீங்கள் எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆதியிலிருந்து அந்த அன்புக்குள்ளாக நீ கடந்து போகணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சில ஓல்டு பாடலை வசன ஒரு உலகத்தில் ஒரு நீதி சொல்லுவாங்க, ஓல்ட் இஸ் கோல்டு, பழசானாலும் அது வந்து கோல்டாக தான் இருக்கும், கோல்டு பழசானா கலரே போக, அதுதான் ஓல்டு இஸ் கோல்டு, என்ன தான் ஓல்டானாலும் கோல்டு கோல்டு தான்ப்பா. அதே மாதிரி தான் சில கோல்டன் பாடல்கள்லாம் இருக்கு, அந்த பாடலை பாடினாலே அந்த பழைய பிரசன்ஸ், அந்த பழைய ஆசீர்வாதம், அந்த பழைய மகிமைக்குள்ளாக நம்ம போக முடியாது. இருக்கிறது எல்லாரும் கரங்களை உயர்த்தி

0: சேர்த்தை தடுகிற கர்த்தரை பார்த்து, ஓ எங்களுக்காக வருகிற தேவனே, ஆதியிலிருந்த மகிமை, ஆதியிலிருந்த பிரசன்னம், ஆதியிலிருந்து அந்த தீயினுடைய வாழ்க்கையில பற்றி எறிய வேணுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: பொருளாதார சூழ்நிலையின் போது நானும் என் மனைவியும் மிகுந்த கலக்கத்தோடு அமர்ந்திருந்தோம். என்ன செய்வதென்று வேதனையோடு யோசித்துக் கொண்டிருந்தோம். அந்த சூழ்நிலையிலே ஜெபிக்கலாம் என்று அமர்ந்த பொழுது ஏசப்பா ஒரு காரியத்தை என்னோடு பேசினார். மகனே, தேவையானது ஒன்றே ஒன்றுதான், அது என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது மாத்திரம்தான் என்று. அநேக நேரங்களில் நாம் அநேக காரியங்களை குறித்து யோசித்து மார்த்தாலை போல கலங்கி விடுகிறோம். இது எப்படி ஆகுமோ என்று குழம்பி நிற்கிறோம். வசனங்களை அறிந்திருந்தாலும் நெருக்கங்கள் வரும் பொழுது பதறிப்போய் எல்லாம் முடிந்தது என்று யோசித்து விடுகிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பித்து வைத்திருப்பார் என்று சொன்னால் அதை முற்றுக்கு கொண்டு வர ஆண்டவர் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் தொழில், நீங்கள் செய்கிற ஊழியம், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் ஆரம்பித்தவைகளை முடிவுக்கு கொண்டு வர சூழ்நிலைகளுக்கும் பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை. ஆண்டவர் உங்களில் தொடங்கிய திட்டங்களில் தலையிட பிசாசு யார்? எதிர்த்து நில்லுங்கள் சூழ்நிலைகளை. நீங்கள் மண்டியிட வேண்டியது சூழ்நிலைகளுக்கு முன்பாக அல்ல, ஆண்டவருக்கு முன்பாக. சத்ருவுக்கும் சூழ்நிலைகளுக்கும் பொல்லாத மனிதர்களுக்கும் பயந்து அமர்ந்திருக்க ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டியது ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய பாதத்தில். ஒருவேளை உங்கள் குடும்பத்திலும் ஊழியத்திலும் நெருக்கமான சூழ்நிலையிலே கடந்து வந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறார். தேவையானது ஒன்றே ஒன்றுதான், அது என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது மாத்திரமே என்று. அன்று என்னுடைய நெருக்கத்தின் மத்தியில இந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்திலே துணித்த பொழுது என் கண்களில் கண்ணீர் வழி ஆரம்பித்தது. எனக்குள் இருந்து ஒரு புதிய பாடல் எழுந்தது. குழப்பங்கள் தேவையில்லை என்று பாட ஆரம்பித்தேன். தைரியமாக இருங்கள், குழப்பங்கள் தேவையில்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார்.

0: கலந்திட மாட்டேன், பயம் திட மாட்டேன், குழப்பங்கள் தேவையில்லை.
1: சில நேரங்களில் வாக்குத்தத்தங்கள் தாமதிப்பது போல காணப்படலாம். தரமான ஆசீர்வாதம்

தான் சொல்லுகிறார், உனக்கு தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், என்னுடைய பாதத்தை பிடித்துக் கொள்வது தான். அதை செய்து பாருங்கள், உங்களுடைய சூழ்நிலைகளில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை வைத்து வைத்திருக்கிறார், அவரை பிடித்துக் கொள்வீர்களா?

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: மறுபடியும் கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே கொண்டு வந்து சேர்த்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: ஐ பிரைஸ் காட் தி லார்ட் ஹஸ் பிராட் அஸ் இன் திஸ் நியூ மந்த்.
0: ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் கர்த்தர் நம்மை தூக்கி சுமக்கிற தேவனாய் இருக்கிறார்.
1: எவ்ரி மந்த் எவ்ரி டே எவ்ரி மினிட் அண்ட் செகண்ட் தி லார்ட் இஸ் பேரிங் அஸ்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: அவர் நம்மை தூக்கி சுமக்கிறபடியினாலே நம்மை கர்த்தர் அற்புதமாய் பாதுகாக்கிறார்.
1: The miraculously the Lord is protecting us.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: நாம் நடக்கிற நடைகள் அல்ல,
1: not our walk.
0: கர்த்தர் நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர்.
1: The Lord is confirming.
0: அவர் நமக்கு முன்னாலே கடந்து செல்லுகிறவர்.
1: He goes forward.
0: இந்த ஆகஸ்ட் மாதத்திலேயும் கூட
1: The month of August.
0: அவர் நமக்கு முன்னாலே கடந்து சென்றிருக்கிறார்.
1: He goes forward.
0: அவர் நம்மை வழிநடத்தும்படியாக,
1: not to lead us.
0: பாதை காட்டும்படியாக,
1: not to protect us.
0: அவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார்.
1: He has come in our midst.
0: அவர் இப்பொழுது நமக்கு முன்னாலே

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: Praise be to his holy name.
0: இந்த அருமையான காலவேளையிலேயும் கூட,
1: even in this wonderful morning,
0: இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான வாக்குத்தத்தத்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 2:9 நாம் பெற்றுக் கொள்வோம்.
1: 1 பேதுரு 2:9
0: நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியால் சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
1: But you are a chosen generation, a royal priesthood, a holy nation, his own special people, that you may proclaim the praises of him and called out of darkness into his marvelous light.
0: Proclaim his praises.
1: Proclaim his praises.
0: அவருடைய துதிகளை சொல்லிக்கொண்டு வரும்படியாக.
1: In order to proclaim the praises.
0: அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக.
1: In order to glorify his name.
0: கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்.
1: The Lord has chosen us.
0: ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையின்படியே.
1: Every month the Lord gives promise.
0: நீங்கள் எனக்கு சொந்தமான ஜனம் என்று சொல்லி.
1: You are my people.
0: நம்மை சொந்தம் பாராட்டின தேவன்.
1: The Lord says.
0: நான் உங்களை எதற்காக சொந்தம் பாராட்டினேன் தெரியுமா?
1: Why I have chosen you?
0: நீங்கள் எதனால் எனக்கு சொந்தமானவர்கள் தெரியுமா?
1: How did you become my own people?
0: நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல.
1: You are not ordinary man.
0: கர்த்தருக்கு சொந்தமானவர்கள்.
1: You are his own people.
0: அப்படியானால் நீங்கள் யார்?
1: Who are you?
0: நான்கு காரியங்களை இங்கே சொல்லுகிறார்.
1: Four things that it is.
0: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
1: You are chosen generation.
0: Hallelujah. நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்.
1: A royal priesthood.
0: நீங்கள் பரிசுத்த ஜாதி.
1: Holy nation.
0: அவருக்கு சொந்த ஜனம்.
1: His own special
0: people. நான்கு காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார்.
1: The Lord is saying,
0: நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்?
1: Who are you?
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம்.
1: You may be thinking,
0: நான் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவள்.
1: I am like this.
0: உலகம் என்னை குறித்து இப்படி சொல்லுகிறது.
1: World is saying like this.
0: உலகம் என்னை குறித்து இப்படி பேசுகிறது.
1: World is speaking like
0: this. மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி நினைக்கிறார்கள்.
1: People are thinking like this.
0: மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்கள்.
1: The others are talking like this.
0: அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
1: They are making us simple.
0: என்று பலவிதங்களிலே நீ உன்னை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கலாம்.
1: You may be thinking in different
0: ways. யார் என்று நீ உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதல்ல நீ.
1: And you are not what you think.
0: உன்னை குறித்து என்ன பேசுகிறாள் அதல்ல நீ.
1: Whatever other things,
0: உன்னை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் அதுதான் நீ.
1: Whatever the Lord says, and
0: you are. தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says,
0: மகனே மகளே,
1: my son and daughter,
0: நீ எனக்கு சொந்த ஜனம்.
1: Chosen generation.
0: நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி.
1: And chosen generation.
0: ராஜரீக ஆசாரிய கூட்டம்.
1: Royal priesthood.
0: நீ பரிசுத்த ஜாதி.
1: Holy nation.
0: என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: இந்த அருமையான காலவேளையிலே.
1: In this wonderful
0: ஒளியினிடத்திற்கு முதலாவது கொண்டு
1: வந்தார்.
0: இந்த பாக்கியத்தை ஒருவன் பெற்றுக் கொள்ள
1: வேண்டுமானால்
0: நாம் இருக்க வேண்டுமானால் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற வேண்டுமானால் அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்க
1: வேண்டுமானால்
0: ஒரு ஜாதியா இருக்க
1: வேண்டுமானால்
0: சொல்லுகிறார்
1: ஆச்சரியமான
0: ஒளியினத்திற்கு வர
1: வேண்டும்.
0: ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக
1: ஏற்றுக்கொள்வதற்கு
0: முன்பதாக
1: நாம்
0: எங்கே இருந்தோம்?
1: ஒரு
0: அந்தகாரத்தில் இருந்தோம். இருளிலே மறைந்து கிடந்தோம். பாவ இருள்,
1: the darkness of
0: மரண இருள்,
1: darkness of death,
0: பயங்கரமான அசுத்த இருள்,
1: darkness of bad things,
0: பிசாசின் கிரியைகள்,
1: darkness of
0: அந்தகாரங்கள்,
1: the darkness,
0: ஒளிவு மறைவுகள்,
1: கபடு,
0: சூது, வஞ்சகம்,
1: all kind of
0: பொறாமை,
1: jealousy,
0: பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்கள்,
1: bad habits,
0: தவறான உறவுகள்,
1: long relationship,
0: இப்படிப்பட்டதான காரியங்களிலே நீ சிக்கி கிடந்தோம்.
1: We were entangled.
0: அந்தகாரம்,
1: that is the darkness.
0: அந்த அந்தகாரத்தில் தடவி திரிந்து கொண்டிருந்தோம்.
1: We were wandering.
0: எந்த ஒரு குருடனும் கண்களை எழுந்த பின்பு அவன் எப்படி தடவி திரிகிறானோ அது போல ஒரு குருடனை போல நீ
1: காணப்பட்டாய்.
0: அந்தகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பயங்கரமான நரக இருளில், பாதாளத்தின் இருளிலே நாம் கிடந்தோம். ஆனால் தேவன் முதலாவது நம்மை அந்த பாதாளத்தின் இருளில் இருந்து தூக்கி எடுத்தார்.
1: The Lord has taken us from the hell.
0: Hallelujah. இன்றைக்கு உலகத்திலே நமக்கு எல்லா நன்மையும் செய்ய யார் வேண்டுமானாலும் வரலாம்.
1: People may come and do the
0: goodness. ஆனால் உன்னை பாதாளத்திலிருந்து தூக்கி எடுக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை.
1: Nobody is there to take
0: you. இயேசு ஒருவர் மாத்திரம்தான்
1: Only the Lord
0: நம்மை பாதாளத்திலிருந்து தூக்கி எடுக்க முடியும்.
1: From the hate

0: அந்தகாரத்திலிருந்து தூக்கி எடுக்க
1: முடியும்.
0: Others
1: cannot do that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்தார்.
1: The Lord has lifted you up.
0: கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்காமல் இருந்தால்
1: The Lord has not taken.
0: அந்த அந்தகார இருளிலே
1: In the darkness.
0: விஷ பாம்புகளும்
1: With the snakes.
0: கேள்களும்
1: All the scorpions. All the bad things.
0: அக்கினியும்
1: The fire.
0: நெருப்பும்
1: The fire.
0: கேவலமான காரியங்களும்
1: The worst things.
0: பிசாசின் கிரியைகளும்
1: The works of the devil.
0: உன்னை அழித்து கொண்டிருந்திருக்கும்.
1: It would have been
0: நரக வேதனைப்பட்டு கொண்டிருக்கும்.
1: You will be suffering.
0: ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்கி விட்டார்.
1: But then the Lord has delivered you.
0: தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஒருவேளை இந்த நாளிலேயும் கூட,
1: even in this day,
0: தூக்கம் இல்லாமல்,
1: without sleep,
0: பயங்கரமான நிம்மதி இல்லாமல்,
1: without peace,
0: ஒவ்வொரு நாளும் வேதனை வேதனை வேதனை,
1: you may be in pain.
0: பாடு பாடு பாடு,
1: you want to,
0: என்று நீ கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாயானால்,
1: you may be suffering.
0: நீ அந்தகாரத்தில் இருக்கிறாய்.
1: You are in the darkness.
0: நீ அந்தகாரத்திலிருந்து வெளியே வர வேண்டும்.
1: You have to come out.
0: எங்கே வர வேண்டும் தெரியுமா?
1: Where to come?
0: ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வர வேண்டும்.
1: To the marvelous light.
0: நீ சாதாரணமாய் வர முடியாது.
1: You cannot come just like
0: அந்த
1: that.
0: அந்த ஒளி சாதாரண ஒளி அல்ல.
1: It's not ordinary light.
0: வெறும் சூரிய வெளிச்சம் அல்ல.
1: Not sunlight.
0: அது வெறும் சாதாரணமான ஒரு ஒளி அல்ல.
1: It's not ordinary light.
0: அது ஆச்சரியமான ஒளி.
1: It's a marvelous light.
0: ஏன் அது ஆச்சரியம் தெரியுமா?
1: Why that is marvelous?
0: ஏன் அது ஆச்சரியம் தெரியுமா?
1: Why it is marvelous?
0: அந்த ஒளிப்படத்தில் வந்த பிறகுதான்
1: When you come to the marvelous light,
0: புதையல்களை பார்க்கிறாய்.
1: You can see the
0: அந்த ஒளிப்படத்தில் வந்த பிறகுதான்
1: When you come to the marvelous light,
0: உனக்காக தேவன் வைத்திருக்கிற அநேக நன்மைகளை உன்னால் காண முடிகிறது. அந்த வெளிச்சத்திற்கு ஆண்டவர் உன்னை கொண்டு வருகிறார்.
1: The Lord is bringing you to the light. Dear children of God.
0: அந்த வெளிச்சத்தில் வந்த பிறகு
1: After coming
0: அந்த ஒளியிலே நீ வாசம் பண்ணுகிறாய்.
1: You live in the light.
0: அந்த ஒளியிலே நீ நடந்து கொண்டிருக்கிறாய்.
1: You walk in the light.
0: அந்த ஒளியை யாருமே தொட முடியாது.
1: Nobody can touch that light.
0: வேதம் சொல்லுகிறது.
1: The Bible says.
0: ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன்.
1: Our Lord lives the nobody.
0: ஒருவரும் சேர முடியாது.
1: Nobody can come closer.
0: எந்த பிசாசும் அங்கே வர முடியாது.
1: Devil cannot come.
0: எந்த அந்தகார சக்தியும் வர முடியாது.
1: No darkness can come.
0: தேவ பிள்ளையே,
1: dear children of God.
0: நீங்கள் சொல்லலாம்.
1: You may say.
0: ஐயோ மந்திரங்கள், ஐயோ சூனியங்கள்,
1: witchcrafts.
0: ஐயோ சாபங்கள்,
1: all curses.
0: ஐயோ சத்துருக்கள்,
1: devil.
0: என்று பல காரியங்களை நீ சொல்லிக் கொண்டிருக்கிற.
1: You may be saying so.
0: எதுவுமே அந்த சேரக்கூடாத ஒளியிலே வர முடியாது.
1: Nothing could come there.
0: ஆச்சரியமான ஒளி.
1: It's a marvelous light.
0: சாதாரண ஒளியில் அல்ல.
1: Not ordinary one.
0: ஆச்சரியமான ஒளி.
1: It's amazing light.
0: நீ ஒளியிலே இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் சாத்தான் உன்னை சொந்தம் பாராட்டுவான்.
1: If you are not in the light,
0: அந்த ஒளியிலிருந்து உன்னை வெளியிலே கொண்டு வந்த பிறகு,
1: after bringing you out,
0: இனி சாத்தான் உன்னை சொந்தம் பாராட்ட முடியாது.
1: Satan cannot inherit.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆகவே தான் மீகா 7:8 வாசிக்கிறோம்.
1: And Micah 7:8.
0: என் சத்துருவே,
1: oh,
0: நீ சந்தோஷப்படாதே.
1: Don't.
0: நான் இருளிலே நடந்தாலும் சரி,
1: Though I walk in darkness,
0: என் தேவன் எனக்கு வெளிச்சமாயிருப்பார்.
1: The Lord is will be my light.
0: வெளிச்சமும்
1: The Lord is
0: என் ரட்சிப்பும்,
1: He is my savior.
0: என் ஜீவனமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்?
1: Whom I
0: fear. கர்த்தரின் ஜீவனின் பலனானவர்,
1: He is the light.
0: யாருக்கு நான் அஞ்சுவேன்?
1: Whom I get fear.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God.
0: கர்த்தர் இப்படி நம்மை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தாரே.
1: The Lord brought us from the darkness to the marvelous light.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அல்ல.
1: All cannot receive this blessing.
0: இது ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு என்று கிடைக்கப்படுகிற ஒரு பாக்கியம்.
1: It is for the holy people who are in the light.
0: கொலோசியர் முதலாம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: Colossians 1:12.
0: பரிசுத்தவான்களிடத்தில் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரம் அடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினார்.
1: The saints in the light.
0: எதற்காக?
1: For what?
0: இருளின் அதிகாரத்தின் என்று நம்மை விடுதலையாக்கி,
1: delivering us from the darkness,
0: அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி,
1: inheritance of the saints of
0: light, இருளின் அதிகாரத்திலிருந்து,
1: from the darkness,
0: இருளின் அதிகாரம்,
1: from the power of darkness.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: அந்தகாரத்தில் இருக்கிற வரைக்கும்,
1: when we are in the darkness,
0: சாத்தானுடைய அதிகாரத்திலே காணப்பட்ட,
1: you are under the power of
0: இருளின் அதிகாரத்திலே காணப்பட்ட,
1: the power of darkness,
0: அவைகள் உன்னை ஆட்டி படைத்தது,
1: it was ruling you.
0: இன்னொரு வார்த்தையில், நீ அதனுடைய அடிமைத்தனத்திலே காணப்பட்ட,
1: you were under bondage.
0: ஆனால் இப்பொழுது,
1: but now,
0: அது உன்னை அடிமைப்படுத்த முடியாது,
1: it cannot bind you.
0: அது உன்னை மேற்கொள்ள முடியாது,
1: it cannot prevail over you.
0: ஏன் தெரியும்? ஆண்டவர் உன்னை ஆச்சரியமான உள்ளத்தில் கொண்டு வந்து விட்டார்.
1: The Lord has brought you to the privilege.
0: உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டு,
1: the Lord has chosen you.
0: கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை தெரிந்து கொண்டு,
1: the Lord is selecting the servant.
0: இந்த வேலையை தான் அவன் கையிலே கொடுக்கிறார்.
1: I give this job to you.
0: எதற்காக ஆண்டவர் என்னை ஊழியக்காரனாக்கினார்?
1: Why did he?
0: எதற்காக என்னை ரட்சித்தார்?
1: Why did he?
0: எதற்காக என் கையிலே இந்த வேலையை கொடுத்தார்?
1: Why did he give this job?
0: அப்போஸ்தலர் 26:18 வாசிக்கிறபடி,
1: Acts 26:18.
0: என்னைப் பற்றும் விசுவாசத்தினாலே,
1: to cast
0: பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும்
1: from the darkness to the light
0: சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும்
1: from the power of satan to god
0: திரும்பும்படி
1: not to come
0: நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு
1: to open his eyes
0: இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன்
1: i send you there
0: இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும்
1: from the darkness to the light
0: சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும்
1: from the power of satan to god
0: திரும்பும்படி
1: to turn
0: hallelujah
1: hallelujah
0: தேவ பிள்ளையே
1: children of god
0: பயங்கர கடன் தொல்லையினாலே நீ அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்தால்
1: you are suffering the debt
0: பயங்கரமான சத்துருக்களுடைய பிரச்சனையில் அவஸ்தப்பட்டுக்
1: கொண்டிருந்தால்
0: பயங்கரமான நிந்தை அவமானங்களிலே நீ சிக்கி இருந்தால்
1: are you suffering in the reproaches
0: ஒரு அடிமைத்தனத்தில் நீ சிக்கி இருந்தால்
1: if you are entangled with the
0: அந்தகாரத்திலிருந்து
1: from the darkness
0: அந்த சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து
1: from the bondage of satan
0: அந்த சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து
1: from the power of satan
0: ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கி
1: the lord will deliver you
0: ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்
1: he brings you to the marvelous
0: hallelujah
1: hallelujah
0: ஆம் முதலாவதாக கர்த்தர் உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர செய்கிற தேவனாயிருக்கிறார்
1: first of all he brings you out from darkness to the light
0: ஏனென்றால் தேவன் ஒளியாயிருக்கிறார்
1: because the lord is light
0: அவர் மெய்யான ஒளியாயிருக்கிறார்
1: god is true light
0: எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஜீவ ஒளியாயிருக்கிறார்
1: he is the light
0: அவர் உன்னை பிரகாசிப்பிக்கிற ஒளி
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: children of god
0: இந்த உலகத்திலே
1: in this world
0: இயேசு ஒருத்தரா சொன்னார்
1: only the lord
0: நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன்
1: i am the light of the world
0: எல்லாரும் அந்த ஜீவ ஒளி அடைந்திருப்பார்
1: he will get the light of life
0: ஜீவ ஒளி அடைந்திருப்பார்
1: whoever comes he gets the light of life
0: hallelujah அருமையான கர்த்தருடைய பிள்ளையே
1: dear children of god
0: hallelujah
1: hallelujah
0: அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளி
1: the light of god
0: என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க தொடங்கிட்டோ
1: the time
0: hallelujah hallelujah
1: hallelujah
0: நாம் இனி குருடர்கள் அல்ல
1: we are now no more blind
0: பிசாசு அந்த ஒளியை பார்க்காதபடி உன்னை குருடாக்கி வைத்திருந்தான்
1: the satan has blinded you
0: 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனத்தில் வாசிக்கிறபடி
1: 2 கொரிந்தியர் 4 and
0: 4 தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுடைய கண்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவருடைய மனதை குருடாக்கினான் ஒரு குருடனை போல நீ காணப்பட்டான்
1: லைக் தி ப்ளைண்ட் மேன் யூ
0: வேர் உன் பாதையெல்லாம் நான் வெளிச்சமாக்கி
1: ஐ மேட் யுவர் பாத் இன்டு
0: லைட் இருளை உன் கண்களுக்கு முன்பதாக வெளிச்சமாக்கி
1: ஐ மேட் தி டார்க்னஸ் இன்டு லைட்
0: நான் உன்னை கரம் பிடித்து நடக்க பண்ணுகிறேன்
1: ஐ மேக் யூ டு வாக்
0: என் தேவன் இருளை வெளிச்சமாக்குகிறவர்
1: மை லார்ட் வில் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே தி மந்த் ஆஃப் ஆகஸ்ட்
0: தேவ பிள்ளையே
1: சைல்ட் ஆஃப் காட்
0: இதுவரை காணப்பட்ட பலவிதமான இருள்
1: எனி கைண்ட் ஆஃப் டார்க்னஸ்
0: உன்னை சூழ்வதில்லை
1: இட் கேனாட் கம் க்ளோசர்
0: தேவன் உன் இருளை வெளிச்சமாக்குகிறார்
1: மை லார்ட் சேஞ்சஸ் டார்க்னஸ்
0: இன்டு லைட் தேவன் இருளை வெளிச்சமாக்குகிறார்
1: மை லார்ட் சேஞ்சஸ் டார்க்னஸ் இன்டு லைட்
0: தேவன் உன் இருளை வெளிச்சமாக்குகிறார்
1: மை லார்ட் சேஞ்சஸ் டார்க்னஸ் இன்டு லைட்
0: இனி உன்னிலே யாரும் இருளை பார்க்க முடியாது
1: அதர்ஸ் கேனாட் see the darkness in you
0: எல்லாரும் உன்னிடத்திலே ஒரு வெளிச்சத்தை பார்ப்பார்கள்
1: வெளிச்சம்
0: பிரகாசிக்க போகிறது
1: the light will be shining
0: அது உன்னிலிருந்து தோன்ற போகிறது
1: it is going to come from you
0: 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6 வசனத்திலே
1: 2 கொரிந்தியர் 4 and 6
0: இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்
1: the lord who said
0: Jesus
1: to shine
0: தன் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார்
1: the shine out of darkness
0: hallelujah
1: hallelujah
0: கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணும்படியாக கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை
1: and the light of the sign out of darkness
0: கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை
1: the glory of god in the face of jesus christ
0: கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை
1: the knowledge of the glory of god in the face of jesus christ
0: உன் மூலமாய் பிரகாசிக்கும்படி
1: in order to shine forth
0: ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்
1: the lord has chosen you
0: hallelujah
1: hallelujah
0: இனிமேல் நீ இருளில் அல்ல
1: நோ மோர் இன் டார்க்னஸ்
0: ஏன் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே ஒரு அந்தகார தன்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது
1: why the darkness is ruling you all the time
0: இருளிலே நீ நடப்பாயானால்
1: if you walk in darkness
0: உனக்கு பரிசுத்தவான்களிடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட உனக்கு ஐக்கியம் கிடையாது
1: no fellowship with the saints of god
0: பரிசுத்தவான்களிடத்திலே ஏன் உனக்கு ஐக்கியம் இல்லை
1: why you don't have the fellowship with
0: இருளிலே நடந்து கொண்டிருக்கிறாய்
1: you are walking in the darkness
0: 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம்
1: 1 John 1 and 7
0: அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால்
1: if we walk in the light
0: ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்
1: we'll have the fellowship
0: ஏன் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட முடியல
1: why we could not have fellowship
0: இருளில் நடந்து கொண்டிருக்கிறார்
1: you walk in darkness
0: நீ இருளிலே தடவி கொண்டிருக்கிறாய்
1: you are wandering in the darkness
0: இந்த வெளிச்சத்திற்கு வரல
1: you are not coming to the light
0: நீ ஒளியின் பிள்ளையா இருப்பாயானால்
1: if you are the child of light
0: நீ வெளிச்சத்தின் பிள்ளையா இருப்பாயானால்
1: if you are the light of
0: ஒளியிலே நட
1: you walk in the light
0: அந்த ஒளியிலே நடக்கிறவர்கள்
1: those who walk in the light
0: இருளிலே நடவாமல்
1: they will not walk in darkness.
0: ஒளியிலே நடக்கிறவர்கள்
1: those who walk in light.
0: இருளிலே நடவாமல்
1: without walking in
0: ஜீவ ஒளி அடைந்திருக்கிறபடியினால்
1: get the light of life.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: ஒளியிலே நடக்கிறேன் என்று சொல்லியும் உன் சகோதரனை நீ பகைத்தால் நீ இன்னும் இருளிலே நடந்து கொண்டிருக்கிறாய்.
1: We have enmity with your brother and you are walking
0: வெளிச்சம்
1: in the darkness.
0: உன்னிடத்தில் இல்லை.
1: You don't have light.
0: ஒளி உன்னிடத்தில் இல்லை.
1: You don't have the light.
0: உன் கண்கள் குருடாய் இருக்கிறது.
1: Your eyes are blind.
0: கர்த்தர் உன்னை வெளியிலே கொண்டு வர விரும்புகிறார்.
1: The Lord wants to bring you out.
0: அருமையான தேவனுடைய பிள்ளை.
1: Dear children of God.
0: இந்த ஆகஸ்ட் மாதம்
1: the month of August.
0: ஒளியின் மாதமாக
1: the month of light.
0: வெளிச்சத்தின் மாதமாக
1: the month of light.
0: உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய முகத்தின் ஒளியை உன்மேல் பிரகாசிக்க செய்வார்.
1: The Lord will shine forth.
0: காரில் உள்ள இந்த பூமியை மூடும்.
1: And the darkness will cover the
0: earth. ஏசாயா 60வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை கவனித்து பார்.
1: Isaiah 61 and 2 and 3.
0: Hallelujah. அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்?
1: What we read there.
0: ஏசாயா 61 அதிகாரம் 3 முதல் 3 வசனங்கள்.
1: Isaiah 60 first 3 verses.
0: Hallelujah. எழும்பி பிரகாசி.
1: Arise and shine.
0: உன் ஒளி வந்தது.
1: Light has come.
0: கர்த்தருடைய மகிமை.
1: Glory of the Lord.
0: உன்மேல் உதித்தது.
1: Is risen upon you.
0: இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார்.
1: Lord will arise.
0: இந்த உலகத்திலே.
1: In this world.
0: இந்த உலகம் முழுவதும்.
1: Throughout the world.
0: பாவ காரிருள்.
1: All sins.
0: மூடுகிறது.
1: Covering.
0: அநேகர் அந்த இருளிலே சிக்கிக் கொள்வார்கள்.
1: People will be in the darkness.
0: அது ஒருவேளை வியாதியாகிய இருளாய் இருக்கலாம்.
1: It may be sickness.
0: அது கொள்ளை நோயாகிய இருளாய் இருக்கலாம்.
1: It may be
0: அது பாவ நோயாகிய இருளாய் இருக்கலாம்.
1: It may be sin.
0: பஞ்சம் என்கிற ஒரு இருளாய் இருக்கலாம்.
1: It may be famine.
0: அது இந்த உலகத்தை மூடப் போகிறது.
1: It will cover.
0: ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார்.
1: But then the Lord will
0: ஆனாலும் கர்த்தர் உன்மேல் பரிங்க.
1: Lord will arise.
0: Hallelujah. இரண்டாவது வசனத்தை படிங்க.
1: Second verse.
0: அவருடைய மகிமை முன்பில் காணப்படும். ஆமென். உன் உதிக்கிற அந்த ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இதுதான் கர்த்தருடைய தரிசனம்.
1: That is the vision of the Lord.
0: உன்னிடத்தில் ஒரு ஒளி வீசும் பொழுது
1: when you have the light
0: நீ மனுஷன் பின்னால ஓட அவசியம்
1: இல்லை.
0: எந்த மனுஷனிடத்தில் கெஞ்ச வேண்டிய அவசியம்
1: இல்லை.
0: பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம்
1: இல்லை. Need not beg.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தோ கர்த்தர் சொல்றார் மகனே.
1: The Lord says.
0: சாதாரண மனுஷர்கள் அல்ல.
1: Not ordinary people.
0: இந்த ஒளி பிரகாசிக்கட்டும் பார்.
1: Let the light shine.
0: சாதாரண மனுஷன்லாம் வர மாட்டான்.
1: Not ordinary people.
0: ராஜாக்கள் உங்ககிட்ட நடந்து வர போறாங்க.
1: The kings will come.
0: விசுவாசிக்கிறியா?
1: Do you believe?
0: அவங்க நடந்து வருவாங்க உங்ககிட்ட.
1: The kings will walk and come to you.
0: அவங்க முன்னால கை கட்டி நிப்பாங்க.
1: They will stand before you.
0: இது விசுவாசிக்கிறியா?
1: Do you believe?
0: அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம்லாம் ஏதோ கதை அல்ல.
1: It's not a story.
0: கர்த்தருடைய வசனம் எல்லாம் ஏதோ ஒரு விளையாட்டுக்காக பேசுகிற காரியம்.
1: Word of God is not for play.
0: கர்த்தருடைய வார்த்தை எல்லாம்
1: Word of God
0: அது ஆவியாகவும்
1: It is spirit
0: அது ஜீவனாகவும்
1: It has life
0: இருக்கிறது.
1: It is life.
0: Hallelujah.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: ஆகவே தான் கர்த்தர் உன்னை இந்த ஒளியின் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்.
1: That's why the Lord has brought you to the light.
0: இந்த ஒளியின் இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து அந்தகாரத்திலிருந்து உன்னை இந்த ஒளியின் இடத்துக்கு கொண்டு வந்த தேவன்
1: the Lord who brought you from darkness to the light
0: உன்னை என்னவாய் மாற்றி விட்டார்.
1: How did you
0: hallelujah
1: change you
0: ராஜரீக ஆசாரிய கூட்டமாக
1: the royal priesthood
0: hallelujah
1: hallelujah
0: உலகம் உன்னை பார்த்து பிச்சைக்காரன் சொல்லலாம்.
1: The world may say
0: கடன்காரன் என்று சொல்லலாம்.
1: Maybe debtor.
0: கீழ்த்தரமானவர்கள் சொல்லலாம்.
1: Maybe the low.
0: மைனாரிட்டி என்று சொல்லலாம்.
1: Maybe minority.
0: உன்னை கீழ் ஜாதி என்று சொல்லலாம்.
1: Maybe low caste.
0: உன்னை கேவலமாக பேசலாம்.
1: They will mock at you.
0: உன் குறையை சொல்லி உன்னை அழ வைக்கலாம்.
1: They may make you to
0: உன்னை ஒருவேளை தரக்குறைவாய் மனிதன் நினைக்கலாம்.
1: They may put you down.
0: ஆனால் ஆண்டவர் உனக்கு என்ன பதவி கொடுக்கிறார் தெரியுமா?
1: What the Lord gives.
0: நீ ஒரு சாதாரணமான ஆள் இல்ல.
1: You are not ordinary man.
0: இந்த உலகத்துல யாருக்கும் இல்லாத பதவி.
1: The great position.
0: உனக்கு ஒரு ராஜரீகம் கொடுக்கிற மகனே.
1: The Lord is giving the priest.
0: உனக்கு ஒரு ராஜரீகத்தை கொடுக்கிறேன்.
1: The royal.
0: ராஜரீகத்தை
1: கொடுக்கிறேன். Royal.
0: நீ ராஜரீகமா இருப்ப.
1: You will be royal.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை பார்க்கும் பொழுது ஒரு ராஜரீகம் இருக்கும்.
1: You have the royal
0: hallelujah
1: அப்படியே
0: தொங்கி போன முகத்தோடு அல்ல.
1: Not putting your
0: வேதனையோடு அல்ல.
1: Not with pain
0: அழுது கொண்டு அல்ல.
1: Not weeping
0: கண்ணீரோடு அல்ல.
1: Not in tears
0: தேவ பிள்ளையே.
1: Child of
0: God ராஜரீக நடை.
1: There is the royal
0: ராஜரீக மகிமை.
1: The royal
0: ஆமென்.
1: ஆமென்.
0: எதுக்காக இந்த ராஜ மேன்மை?
1: Why this royal?
0: எஸ்தரை குறித்து சொல்லப்பட்டது.
1: About Esther.
0: இதற்காக இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைச்சிருக்கலாமே.
1: Why it is given to you?
0: எதுக்காக இந்த ராஜ மேன்மை உனக்கு கொடுத்தேன்?
1: Why I have given to you?
0: ராஜ மேன்மை நீ அற்பமாய் நினைச்சிட்டியே.
1: You have despised.
0: எதுக்காக இந்த ராஜ மேன்மை உனக்கு கொடுத்தேன்?
1: Why I have given this?
0: நான் உனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற தான் அந்த ராஜ மேன்மை
1: கொடுத்தேன். You not to fulfill the ministry.
0: ஆனால் ஐயோ, உன் சுய காரியங்களுக்காக,
1: but for your
0: சுய லாபங்களுக்காக,
1: for self profit
0: காணப்பட்டாய்.
1: But you were there.
0: எஸ்தரோ,
1: but Esther,
0: அந்த ராஜ மேன்மையை விட்டு விடவில்லை.
1: She did not leave it.
0: ராஜாவினிடத்தில் சென்றாள்.
1: She came to the
0: பொற்செங்கோல் நீட்டப்பட்டது.
1: Stretched forth the
0: அவளுக்கு ராஜ்யம் கிடைத்தது.
1: Hallelujah.
0: தேவ ஜனமே,
1: child of God,
0: ராஜமேன்மை எதற்காக?
1: What for that kingly?
0: இந்த ராஜரீகம் எதற்காக?
1: What for the kingly?
0: வெறும் ராஜா இல்ல நீ.
1: Not just king.
0: ராஜரீக ஆசாரியம்.
1: The royal priesthood.
0: வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கிறோம்.
1: Revelation 1:6.
0: அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து,
1: he loves us.
0: இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை நம்மை கழுவி,
1: he cleansed us by his blood.
0: பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக,
1: before the father,
0: ராஜாக்களும்,
1: as the king,
0: ஆசாரிகளும்,
1: as the priest,
0: ஆக்கின அவருக்கு,
1: and he made us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ உன்னை யாரு என்று நினைக்கிறாய் தெரியாது.
1: We don't know what you think about you. Children of God.
0: என்றைக்கு நீ கீழ்ப்படி ஞானஸ்நானம் எடுத்தாயோ?
1: When you take the baptism. என்றைக்கு
0: நீ ஆண்டவர் விசுவாசின்னு சொல்லி உன்னை ஒப்பு கொடுத்தாயோ?
1: When you commit yourself.
0: அப்பே ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய gift கொடுத்துட்டார்.
1: The Lord has given the big gift.
0: Okay.
1: Right.
0: நீ இனிமேல்
1: hereafter
0: என்னுடைய ராஜாவாகவும்,
1: as the king,
0: ஆசாரியனாகவும்,
1: as the priest,
0: நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன்.
1: I anoint you.
0: மறந்துடாதே.
1: Don't forget.
0: நீ சிங்காசனத்திலே உட்காருவே.
1: You sit on the throne.
0: செங்கோலையும் பிடிப்ப.
1: You will take the scepter.
0: அதே
1: the same time.
0: சணல் தூள் தரித்து கொண்டு,
1: you put on the
0: ஆசாரியனாகவும் இருப்ப.
1: As the priest.
0: நான் எப்படி ஆசாரியனாக இருக்கிறேனோ,
1: as I am priest.
0: உத்தம பிரதான ஆசாரியராய்,
1: as the faithful priest.
0: என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எப்படி ராஜரீக ஆசாரியராய் இருக்கிறாரோ,
1: as he is priest, royal,
0: அவருடைய சகோதரர்களாகிய நீங்கள்,
1: your brothers of him,
0: நீங்களும் ஆசாரிகளாய் இருக்கிறீர்கள்.
1: You are also priest.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: எதற்காக ஆண்டவர் நம்மை ஆசாரிகளாய் தேர்ந்து கொண்டார்?
1: Why did the Lord select us the priest?
0: 1 பேதுருவின் புத்தகம்,
1: 1 Peter,
0: 2வது அதிகாரம்,
1: 2.
0: Hallelujah. வாசிங்க 2வது வசனத்தை. Hallelujah.
1: 2.
0: ஒழித்து விடுங்க. ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிரு. ஏன்? மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலை ஏற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும், அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல,
1: as a living stone,
0: ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த. ஆமென்.
1: யெகோ.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 1000 வருட சாட்சியிலே இயேசுக்கு ஆசாரி ஊழியம் செய்ய வருவார்கள்.
1: And they will come to do the priest.
0: புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்ல நமக்கு எடுத்துக்கிற பாக்கி என்ன தெரியுமா?
1: The holy priesthood.
0: இப்பொழுதே அந்த ஆசாரி ஊழியம் தொடங்கி விட்டது.
1: It has started.
0: Hallelujah. ஏனென்றால் இப்பொழுதே நமக்கு அந்த ஆவிக்கேற்ற பலியை செலுத்துற ஊழியத்தை கொடுத்துட்டார்.
1: And the Lord has given the ministry.
0: ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த வேண்டும்.
1: You have to give the sacrifice.
0: Hallelujah.
1: Spirit.
0: இயேசு தன்னை எப்படி ஆண்டவருக்கு பிரியமான பலியாய் ஒப்பு கொடுத்தாரோ,
1: as the Lord Jesus committed himself as a sacrifice, அந்த பலியை
0: நாம் கர்த்தருக்கு என்று செலுத்தும்படியாக,
1: in order to give the spiritual sacrifice,
0: நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தேவன் தெரிந்து கொண்டார்.
1: As the royal priesthood, the Lord has chosen,
0: துதி பலியை செலுத்தும்படியாக,
1: to give praises,
0: ஸ்தோத்திர பலியை செலுத்தும்படியாக,
1: to give him honor,
0: காணிக்கை பலியை செலுத்தும்படியாக,
1: to give offering.
0: நீ கர்த்தருக்காக என்னெல்லாம் செய்றியோ,
1: whatever you do for the Lord,
0: அது சும்மா ஏனோ தானோ என்று செய்யாத.
1: Not just like that.
0: பலி எப்படி செலுத்துவாங்களோ,
1: how they do sacrifice,
0: அது போல காணிக்கையாகவும் பலியாகவும்,
1: as the sacrifice and
0: sacrifice, நீ கர்த்தருக்கு எதை செய்தாலும்,
1: whatever you do,
0: அது மனப்பூர்வமாக,
1: with whole heart,
0: அதுதான் பலி.
1: That is the sacrifice.
0: பலி என்று சொன்னால்
1: sacrifice means
0: முழுவதுமாய் ஒப்பு கொடுப்பது,
1: committing yourself.
0: அப்படி ஒப்பு கொடுத்து விடு,
1: you commit yourself.
0: அப்பொழுது நீ ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அவரை மகிமைப்படுத்துவாய்.
1: Then you will glorify as the royal
0: இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தருடைய பிள்ளையே.
1: The month of August.
0: கர்த்தர் உன்னை அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாய் மாற்றி விட்டார்.
1: The Lord has made you as
0: Hallelujah.
1: as his own kingdom.
0: தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது.
1: The God's kingdom is closer.
0: கர்த்தருடைய ராஜ்யம் வந்து கொண்டிருக்கிறது.
1: His kingdom is coming.
0: அது எப்பொழுது வர போகிறது?
1: When it is going to come.
0: என்று நீ நினைத்துக் கொண்டிருக்காதே.
1: You may be thinking like that.
0: கர்த்தர் சொல்லுகிறார்.
1: The Lord says.
0: இதோ அந்த தேவனுடைய ராஜ்யம்.
1: The kingdom of God. Not anywhere.
0: அது உன்கிட்ட தான் இருக்கிறது.
1: It is in you.
0: லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:30 வாசிக்கும் பொழுது
1: பயப்படாத
0: சிறுமந்தையே,
1: fear not,
0: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் தேவன் பிரியமா இருக்கிறார்.
1: And the Lord wants to give the kingdom.
0: என்ன ராஜ்யம்?
1: What kind of kingdom?
0: அசைவில்லாத ராஜ்யம்.
1: Unshakeable kingdom.
0: அசைவில்லாத ராஜ்யம்.
1: Unshakeable kingdom.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த ராஜ்யத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்.
1: The Lord has promised it.
0: அந்த ராஜ்யம் இப்பொழுது உங்கட்ட வந்திருக்கிறது.
1: That kingdom has come.
0: தேவனுடைய பிள்ளையே,
1: children of God.
0: அதனால தான் நீ ராஜரீக ஆசாரி கூட்டம்,
1: royal priesthood.
0: நாம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம்.
1: We are in the world.
0: இந்த சாத்தான் ராஜ்யம் இந்த உலகத்தில் இருக்குது.
1: The Satanic kingdom.
0: ஆனால் அதன் மத்தியில
1: in the midst of it
0: உனக்கு எனக்கு கர்த்தர் ஒரு ராஜ்யம் கொடுத்திருக்கிறார்.
1: The Lord has given the kingdom.
0: அந்த ராஜ்யம் தான் தேவனுடைய ராஜ்யம்.
1: It is the kingdom of God.
0: தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல.
1: It is not eating.
0: அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது.
1: It is the gladness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: லூக்கா 17:21
1: Luke 17:21.
0: இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே.
1: The kingdom of God is within you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தேவராஜ்யத்தை தேடி எங்கே ஓட வேண்டியதில்லை.
1: Need not seek anywhere.
0: அது உனக்குள் இருக்கிறது.
1: It is in you.
0: என்றைக்கு நீ மறுபிறப்பு அடைந்தாயோ,
1: when you have born,
0: என்றைக்கு நீ மறுபடியும் பிறந்தாயோ,
1: when you have born,
0: தேவனுடைய ராஜ்யத்தை கண்டுவிட்டாய்,
1: you have seen the kingdom of God,
0: என்றைக்கு நீ ஜலத்தினால் ஆவியினால் பிறந்தாயோ,
1: when you are born in the spirit and water,
0: பிறந்து விட்டாய்,
1: you are born in kingdom.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: ஆகவே இந்த தேவனுடைய ராஜ்யம்,
1: the kingdom of God,
0: இனிமேல் உன் பலத்தில் இல்ல,
1: not in your strength,
0: உன் பலத்தில் இருக்கிற வரைக்கும்,
1: if it is in your strength,
0: நீ சோர்ந்து போவாய்,
1: you will be frustrated,
0: நீ தள்ளாடுவாய்,
1: you will be wandering,
0: நீ கஷ்டப்படுவாய்,
1: you will suffer,
0: ஒருநாள் தாங்க முடியல,
1: I could not,
0: ஐயோ முடியல ஆண்டவரே,
1: Lord, I could not,
0: நடக்க முடியல,
1: I could not walk,
0: ஆண்டவரே தாங்க முடியல,
1: I could not bear,
0: என்னால முடியல,
1: I could not do this,
0: என்னால முடியாது,
1: I cannot,
0: என்று சொல்வாய்,
1: you will may say that,
0: ஆனால் அப்படி அல்ல,
1: not like that,
0: இனிமேல் என்ன சொல்வாய் தெரியுமா,
1: what the Lord will say,
0: தேவனுடைய ராஜ்யம்,
1: the kingdom of God,
0: பேச்சில அல்ல,
1: not in speech,
0: அது பலத்திலே இருக்கிறது,
1: it is in the strength,
0: அது தேவராஜ்யம்,
1: that is the,
0: அது பலத்தில் இருக்கிறது,
1: it is in the strength,
0: தேவ பலம்,
1: God's strength,
0: உன் பலம் அல்ல,
1: not your strength,
0: தேவ பலம்,
1: the king,
0: இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும்,
1: till you live on this earth,
0: ராஜ ரீக கம்பீர துணியோடு நாம் நடந்து, ராஜ யூதா கோத்தர் ராஜ சிங்கம் போல நடந்து கொண்டிருக்க வேண்டுமானா,
1: as the lion of Judah we have to walk,
0: hallelujah,
1: hallelujah,
0: தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல,
1: kingdom of God in the, not in the talk,
0: பேச்சில் அல்ல,
1: not in the talk,
0: பேச்சில் அல்ல,
1: not in the talk,
0: பலத்தில் இருக்கிறது,
1: it is in the strength,
0: உன்னை கர்த்தர் பலப்படுத்துவார்,
1: the Lord will strengthen you,
0: இந்த ஆகஸ்ட் மாதத்திலே,
1: the month of August,
0: கர்த்தர் சொல்கிறார்,
1: the Lord says,
0: மகனே மகளே,
1: my son and daughter,
0: உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை,
1: the promise,
0: பற்றிக்கொள்,
1: catch it,
0: இனிமேல்,
1: hereafter,
0: நீ அந்தகாரத்தில் அல்ல,
1: not in the darkness,
0: உன்னை ஒளி நேரத்தில் கொண்டு வந்துட்டேன்,
1: I have brought you to the marvelous light,
0: உன்னை பரிசுத்த ஜாதியா மாத்திட்டேன்,
1: made you the holy nation,
0: உன்னை ராஜரீக ஆசாரி கூட்டமா மாத்திட்டேன்,
1: the royal priesthood,
0: சொந்த ஜனமா மாத்திட்டேன்,
1: as my own people,
0: இனிமேல் எனக்கு நீ ஆசாரி ஊழியம் செய்யணும்,
1: you will do the ministry,
0: hallelujah,
1: hallelujah,
0: மனுஷனுக்கு ஊழியம் செய்யக்கூடாது,
1: not to the man,
0: மனுஷனுக்கு அடிமையா இருக்கக்கூடாது,
1: not under the bondage,
0: எனக்கு நீ ராஜரீக ஆசாரி ஊழியம் செய்யணும்,
1: you have to do the royal
0: priest, என்னையே நீ உயர்த்தணும்,
1: you have to lift me up,
0: என்னையே மகிமைப்படுத்தணும்,
1: you have to glorify me,
0: எனக்காக பாடு சகிக்கணும்,
1: you have to endure,
0: எனக்காக நீ அவமானப்படணும்,
1: you have to,
0: எனக்காக நிந்திக்கப்படணும்,
1: you have to be reproached,
0: எனக்காக தான் நீ எல்லாம் செய்யணும்,
1: for me you have to do everything,
0: hallelujah,
1: hallelujah,
0: அப்படியானா,
1: if it is so,
0: என் குடும்பம் என் பிள்ளைங்க என்னுடைய எதிர்காலம் எப்படின்னு கேட்காத,
1: don't ask about your
0: நீ கர்த்தருக்கு சேவை செய்தால்,
1: when you do ministry for God,
0: கர்த்தருக்கு மாத்திர நீ ஜீவிப்பாயானால்,
1: if you live for God,
0: உன் வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார்,
1: the Lord will take care of you,
0: அவர் உன்னை வழிநடத்தி செல்வார்,
1: he will lead you,
0: நீ வெட்கப்பட்டு போவதில்லை,
1: you never
0: இந்த ஆகஸ்ட் மாதத்திலே,
1: the month of August,
0: சொல்லுங்க எல்லாரும் எழும்பி நிற்போம்,
1: everyone stand,
0: நான்
1: I
0: கர்த்தருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டம்,
1: I am the royal priest,
0: எந்த கூட்டத்துக்கு போறீங்க,
1: where are you going,
0: எந்த கூட்டத்துக்கு போறீங்க,
1: where are you going,
0: ராஜரீக ஆசாரிய கூட்டம்.
1: Hallelujah.
0: எந்த கூட்டத்துக்கு போறீங்க?
1: Where are you going?
0: ராஜரீக ஆசாரி கூட்டத்துக்கு போறேன்.
1: Royal priesthood.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அலட்சியப்படுத்தாத சப சபன் சொல்லி.
1: Don't despise.
0: எங்க பட்டாளத்துக்கு போறேன்னு சொல்லாதே.
1: Don't say I go to Patalam.
0: அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லாதே.
1: Don't say here and there.
0: பால் கிருபாகரன் அல்ல.
1: Not Paul Kirubaker.
0: மனிதர்கள் அல்ல.
1: Not man.
0: நீ ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு வந்து
1: கொண்டிருக்கிறாய். கரங்களை
0: தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து.
1: சோத்ரி
0: சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி.
1: ஹalleluya. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நீர் எங்களை மாற்றியிருக்கிறதுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சொந்த ஜனமாக நீர் மாற்றிருக்கிறீர் ஆண்டவரே. தெரிந்து கொண்ட ஜனமாய் நீர் எங்களை மாற்றிருக்கிறீர், அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இருளில் இருந்த எங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமான ஒளி நிறத்துக்கு நீர் கொண்டு வந்தீரே, அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாதாளத்திலிருந்து எங்களை நீ தூக்கி எடுத்தீரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. பலவிதமான இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, உம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு நீர் எங்களை கொண்டு வந்ததுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, உம்முடைய வெளிச்சத்தண்டையில எங்களை கொண்டு வந்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ எங்களை காண்கிறவர்கள் உம்முடைய வெளிச்சத்தை காணும்படியாய் நீர் எங்களை வைத்திருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ ராஜாக்கள் கர்த்தாவே எங்களுடைய வெளிச்சத்தண்டையில அவர்கள் நடந்து வருவார்கள் என்று சொல்லி சொன்னீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாய் கர்த்தாவே, ராஜாக்கள் கர்த்தாவே எங்களிடத்திலே வரும்படியாக கர்த்தாவே நீர் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா, பரிசுத்த ஜாதியாக பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நீர் எங்களை மாற்றியிருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ நாங்கள் உம்மை துதியை சொல்லி வரும்படியாக, நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக, நாங்கள் உம்மை மகிமையை செலுத்தும்படியாக, ஆசாரிய ஊழியத்தை நாங்கள் செய்யும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்களை நீர் மாற்றியிருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ராஜாக்களாக ஆசாரியர்களாய் நீர் எங்களை மாற்றிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இதோ உம்முடைய பார்வையில கர்த்தாவே எங்களை நீர் மேன்மையாக நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, எங்களுடைய பார்வையின்படி அல்ல, உலகத்தின் பார்வையின்படி அல்ல, இதோ உம்முடைய பார்வையின்படி கர்த்தாவே நாங்கள் உம்முடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியா இருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட மேன்மை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களிலே எந்த இருளும் இராதபடி கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதும் வெளிச்சத்திலே நடந்து கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. வெளிச்சத்து ஆண்டவரே, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட நாங்கள் எப்பொழுதும் ஐக்கியமா இருக்க நீர் கிருபை தாரும். இருளோடு கூட அல்ல கர்த்தாவே, இந்த உலகத்தோடு கூட அல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ஆண்டவர் பரிசுத்த வானங்களோடு கூட நாங்கள் ஐக்கியமாக இருந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ண, உம்மை துதிக்க, உம்மை ஆண்டவரே கர்த்தாவே பாட நீர் உதவி செய்வீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழி நடத்துகிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுதும் ஒளியிலே நடந்து கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுவீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருள் தொடாதபடி நீர் எங்களை காத்து கொள்வீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே இருளை அல்ல ஆண்டவரே உம்முடைய ஒளியை காணும்படியாக ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நீர் எங்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. மேன்மையை நீர் கொடுத்திருக்கிறீர், அதற்கேற்ற ஒரு ஜீவியத்தை செய்யும்படியாய் நீங்களை நடத்துவீராக கர்த்தாவே. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் எல்லா துதிகளையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.